எண்ணங்கள் வந்து போகும், உணர்வுகளும் வந்து போகும், மீதம் என்ன இருக்கிறது என்பதை கண்டறியுங்கள், சொல்கிறார் ரமணர்.

காற்று தோரிகையின் இசை ஓவியம் இது. உங்கள் கோடை பன்மலையின் 1.5 அருள் மாலை. பக்தி பாடல்களால் நேயர்களின் இதயங்களை நனைத்து கொண்டிருக்கிறது கோடை பன்மலையின் 1.5 அருள் மாலை.

இன்றைய அருள்மாலை நிகழ்ச்சி. கோடிப்பண்பலை 100.5 தரவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தொழில் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனீன்கள் ஜிட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமன்ஸ் இனவாசின் இன்றன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் அறிமுக நேயர்களை சந்திக்கிறது. 8:10 பூமெக்ஸ் பனீன்கள் ஜெட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில் இன்றைய தலைப்பு முகமூடி, காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள், சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார்கள் நாமக்கல் போட்டித் தேர்வு பயிற்சியாளர்கள் தமிழரசன் மற்றும் ஜானகிராமன் அவர்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, 11:00 சிறப்பு தேடி வரும் பண்பலை, இன்று கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் உடுமன்சோலை வட்டம் பூப்பாறை சந்திப்பு பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வர இருக்கிறது. 12:00 சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு யாதுமாகி நிகழ்ச்சி, சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த யோகா நிறுவன யோகா பயிற்சி ஆசிரியர் ஆர் ரேணுகா அவர்கள். யாதுமாகி நெறிய அழுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி, 1:00 தாராபுரம் மாறார் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2:00 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல், 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 சிறப்பு வென்றார் வந்தார், சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் அலங்காரராஜ் அவர்கள், நெறிய அழுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். 3:00 உயிரெழுத்து, இன்று தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி நடுக்காலன் குடியிருப்பு, அங்கிருந்து செல்வன் அவர்களின் தெரிவில் பாடல்கள் கேட்கலாம். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், மாலை 4:00 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்டர்ஸின் திக்குமுக்கு வண்ணத்தோரிகை, 4:30 புமெக்ஸ் பனீன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் திக்குமுக்கு வண்ணத்தோரிகை, 5:00 சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், மாலை 6:00 கதம்ப மலர்கள், 6:10 பூமெக்ஸ் பனீன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:40 பண்ணையும் பசுமையும், இன்று இயற்கை வேளாண்மையில் திப்பிலி சாகுபடி குறித்து விளக்கமளிக்கிறார் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணைப்பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கு மாலதி அவர்கள். 7:00 சிறப்பு வாழ்த்து தென்றல், 8:00 இளமை பேசுகிறது, 10:00 நினைவே சுகம் இன்று நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்காக வர இருக்கிறது. 11:00 இணைந்திருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 உடன், ரசித்திருங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நள்ளிரவு 12:00 வரை.

பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்தி சார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள் கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். காரைக்கால் அருகே கீழ் காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கிடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சியில் உள்ள ஹரிவன்ஷ் தானா பகத் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற 2வது தெற்காசிய த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் அபாரமாக செயல்பட்டு தங்கப்பதக்கங்களை கைப்பற்றின. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேர்களே. வாழ்க்கை நன்றாக அமைய அதிசயங்கள் நிகழ தேவையில்லை. நாம் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருந்தாலே போதுமானது, வாழ்க்கை நன்றாக அமையும். வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகிறது கோடி பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: யமன் என்று சொல்லப்படுவதை இதுவரை நான் கண்டதில்லை. இப்போது கண்டுகொண்டேன், அது பெண் தன்மை கொண்ட போர் புரியும் பெரிய கண்களை உடையது என்று. குறள் எண் 1083, அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.
1: பண்டறியேன் கூட்டென்பதனை இனி அறிந்தேன் பெண் தகையால் பேரமர்கட்டு.
0: யமன் என்று சொல்லப்படுவதை இதுவரை நான் கண்டதில்லை. இப்போது கண்டுகொண்டேன், அது பெண் தன்மை கொண்ட போர் புரியும் பெரிய கண்களை உடையது என்று. குறள் எண் 1083, அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.

கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஒருங்கிணைந்த யோகா நிறுவன பயிற்சியாளர் ஆர். ரேணுகா அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி.

0: கோடை பந்தரை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அன்புடன் அழைக்கிறது கோடை பந்தலை 100.5. அறிமுக நேர்கள் 24/24/24 அனைத்து நேர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 04542. வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 முதல் முற்பகல் 11 வரை நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு நடைபெறும்.
1: வந்து சொல்லும் வாழ்த்துக்கள், அதிகாலை பூத்த பூக்கள், அவை கூறும் வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பந்தலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.

0: பெருமைக்கு இல்லாங்களா?
1: கோடை பண்மலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
2: ஒரே ஒரு பெயர்தான்
3: கோடை பண்பலை.
2: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
4: வெறித்தனமா இருக்கும்.
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
2: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்.
5: கோடை பண்பலை 100.5.
6: எல்லா நாளுமே
2: நல்ல நாள்
6: தான்,
2: நல்ல நேரம் தான்.
1: சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
2: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: இன்று நாகப்பட்டினம் திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்குவளை காவிரி தென்கரை தலங்களின் பாடல் பெற்ற சிவத்தலம். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற பெருமைக்குரியது. இக்கோயில் ஒரு மாடக்கோவில் அமைப்பை கொண்டுள்ளது. 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் கம்பீரமாக கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறது. முசுகுந்த சக்கரவர்த்தி பெற்ற மரகத லிங்கங்களில் ஒன்றான சப்த விடங்க தலங்களில் இதுவும் ஒன்று. திருக்குவளை தலம் அவனி விடங்க தலம் என அழைக்கப்படுகிறது. இங்கு சிவபெருமான் பண்டு மலருக்குள் குடைந்து ஆடுவது போன்ற பிருங்க நடன கோலத்தில் அருள் பாலிக்கிறார். பிரம்மன் சிவபெருமானிடம் பெற்ற சாபத்திற்காக சாப விமோச்சனம் பெற எண்ணி பிரம்மன் பூலோகம் வந்து பல சிவத்தலங்களை தரிசித்து வழிபட்டார். அதன் ஒரு பகுதியாக திருக்குவளை தலத்திற்கு வந்து பிரம்ம தீர்த்தம் உருவாக்கினார். பின்னர் அந்த தீர்த்தக்கரையில் மணலால் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தீவிரமாக சிவபூஜை செய்து சிவபெருமானை வழிபட்டார். இதனை கண்ட சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து அவரது சாபத்தை நீக்கி இழந்த படைப்பு தொழிலையும் ஆற்றலையும் மீண்டும் வழங்கினார். பிரம்மாவின் சாபம் நீக்கியதால் பிரம்மபுரீஸ்வரர் என்றும், நவ கிரகங்களின் தோஷம் நீக்கியதால் கோளிலிநாதர் அதாவது கோள்களின் குற்றத்தை நீக்கியவர் என்றும் அழைக்கப்படுகிறார்.

0: மூலவரான பிரம்மபுரீஸ்வரர் மணலால் செய்யப்பட்ட சுயம்லிங்கம் என்பதால் லிங்கத்தின் மீது எப்போதும் ஒரு உலோக உரை சாற்றப்பட்டு பூஜை செய்யப்படுகிறது. ஆனால் அமாவாசை நாட்களில் மட்டும் இந்த லிங்கத்திற்கு சாம்பிராணி தைலம் சாற்றி குவளை நீக்கி வழிபாடு செய்யப்படுகிறது. அம்பாள் வண்டமர் பூங்குழல் அம்மை இறைவனார் பிரம்மபுரீஸ்வரருக்கு இடதுபுறம் தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறார். மிகவும் சாந்தமான கருணை பொழியும் முகத்துடன் நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். இத்தலத்தின் மிக முக்கியமான வரலாறு சுந்தரமூர்த்தி நாயனாருடன் தொடர்புடையது. சுந்தரரும் அவரது மனைவி பறவை நாச்சியாரும் சிவனடியார்களுக்கு உணவளித்து வந்தனர். இதற்காக குன்னையூர் கிழார் என்பவர் நெல் வழங்கி வந்தார். ஒருமுறை பஞ்சம் ஏற்பட்ட போது இறைவனின் அருளால் குன்னையூர் கிழாரின் இல்லத்தில் நெல் மலைபோல் குவிந்தது. குவிந்திருந்த அந்த பெரும் நெல்மலையை திருவாரூருக்கு கொண்டு செல்ல ஆள் வேண்டி சுந்தரர் திருக்குவளை இறைவனிடம், நீள நினைந்தடியேன், உனை நித்தழும் கைதொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோளில், எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டி தரப்பனியே என்று பதிகம் பாட, பக்தர் கேட்டு இல்லை என்று சொல்லிவிடுவாரா ஈசன்? அதனால் தனது பூத கணங்களை அனுப்பி ஒரே இரவில் அந்த நெல் முழுவதையும் திருவாரூர் முழுவதும் நிறைய செய்தார். இதனை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் 5 நாட்கள் நெல் மகோற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது. மாசி மகத்தன்று இறைவன் குண்டையூருக்கு புறப்படும் நிகழ்வும், பக்தர்கள் பூதங்கணங்களைப் போல வேடமணிந்து நெல் அள்ளும் நிகழ்வும் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றது. இன்று நாகப்பட்டினம் திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலையின் 1.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் வசந்த விடியல்.
2: அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் அருள்மிகு மீனாட்சி அம்பாள் உடனுரை சொக்கநாத சுவாமி திருக்கோயில் திருவிழாவில் இன்று சுவாமி குதிரை வாகனத்திலும் அம்மன் காமதேனு வாகனத்திலும் திருவீதி எழுந்தருள.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30க்கு வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: மான் போல் தாவி கிழிப்பீச்சு கொண்டு குறும்புகளால் ஈர்த்து மீன் போல நழுவும் செல்ல குழந்தைகளின் மழலை மொழிகேட்டு ரசிக்க கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இணைப் பொந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி பாப்பா வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன செல்லம்?
1: ஜீவனா.
0: ஜீவனாவா நீங்க? சரி சரி. ஜீவனா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: கொட்டப்பநாயகன்பட்டி.
0: நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: தி சைல்ட் பிளான் அகாடமி சீனியர் செகண்டரி சிபிஎஸ்இ ஸ்கூல்.
0: அந்த ஸ்கூல் எங்க இருக்கு?
1: மின்னாம்பள்ளி.
0: சரி, இந்த கம்மல் யார் வாங்கி கொடுத்தது?
1: உங்க அம்மா வாங்கி கொடுத்தது.
0: அம்மா பேர் என்ன செல்லம்?
1: ரூபா.
0: அப்பா பேரு?
1: செல்வராஜ்.
0: வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
1: சார், அண்ணாவும் நானும் இருக்கோம்.
0: அண்ணா இருக்காங்களா? அண்ணா பேர் என்ன?
1: ரோஹித்.
0: ரோஹித் அண்ணா என்ன பண்றாங்க?
1: காலேஜ் செகண்ட் இயர் போறாங்க.
0: ஓ, பெரிய அண்ணாவா? சரி சரி. நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேலைக்கு போறீங்க?
1: சார், டீச்சர்.
0: டீச்சர் ஆவீங்களா? டீச்சர் ஆகி என்னெல்லாம் நீங்க சொல்லி கொடுப்பீங்க உங்க ஸ்டூடெண்ட்க்கு?
1: ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்து நாம வந்து எக்ஸாம் வந்து ஒழுங்கா இது எழுதணும் அப்படின்னு.
0: ஒழுங்கா எக்ஸாம் எழுதணுமா? சரி சரி, ஏதாவது ஒன்று உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கறத எனக்கு சொல்லுங்களேன்.
1: எல்லாமே சொல்லி கொடுப்பீங்க,
0: அதுல ஒன்னு சொல்லுங்களேன் எனக்கு.
1: என்ன
0: சொல்லுங்க?
1: ஜெய

0: சரணம்.
1: வாவ் வாவ், ரொம்ப அழகாக பாடிட்டீங்க. இந்த பாடல் யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது?
0: சார், நான் பாட்டு கிளாஸ் போகிறதுனால சார் சொல்லிக் கொடுத்தாரு.
1: ஓஹோ, எங்கே பாட்டு கிளாஸ் போகிறீங்க நீங்கள்?
0: நாமக்கல்.
1: நாமக்கல்ல போறீங்களா நீங்க? சரி சரி, உங்க குரு பேர் என்ன?
0: சார், மதன் மோகன்.
1: இப்ப நீங்க என்ன கத்துருக்கீங்க?
0: சார், நிறைய பாட்டு கத்துருக்கோம். அப்புறம் வந்து ஒரு புக் சார் கொடுத்திருப்பாரு, அதுல வந்து ஸ்ருதியை வச்சு நாங்க பாட்டு பாடுவோம்.
1: இப்ப உங்களுக்கு என்ன ஸ்ருதி இருக்குன்னு தெரியுமா
0: சார்?
1: என்ன ஸ்ருதி இருக்கு?
0: பி.
1: சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க
0: சார்? டீச்சர்.
1: நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு கொடைப்பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ சார்.
2: செடியில் பூக்கும் மலரை விட நொடியில் பூக்கும் மலர்

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி.
0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி.
1: பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ISI முத்திரை பெற்ற ரோலெக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலெக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் அறிமுக நேர்களை சந்திக்க காத்திருக்கிறது. அதாவது, இதுவரைக்கும் கோடி பண்பலையின் நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்காத நேர்களே, உங்களுக்காக தான் வர இருக்கு இன்னைக்கு மனதோடு ராகம். கோடி பண்பலை 100.5 இனி தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. இனி விரிவான செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர

0: மோடி கூறியுள்ளார். பாரிஸில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நேற்று பேசிய அவர், நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் முன்பு வர்த்தகத்தால் தீர்மானிக்கப்பட்டதாகவும், ஆனால் இன்று வர்த்தகத்திற்கு இணையாக நம்பிக்கையும் மிக முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாடும் நிலையான வர்த்தக உறவுகளை எதிர்பார்ப்பதாகவும், நீண்டகால அடிப்படையில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாடுகளை தேடுவதாகவும் திரு மோடி தெரிவித்தார். இந்தியா அத்தகைய நம்பிக்கைக்குரிய இடமாக மாறி வருவதாகவும் அவர் கூறினார். வரும் தலைமுறையினருக்கு பயன் தரும் வகையில் பல்வேறு துறைகளில் இந்தியா முதலீடுகளை செய்து வருவதாகவும், இதனால் நாட்டின் இலக்குகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சமண தத்துவங்களும் சிந்தனைகளும் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். சமண மதத்தின் போதனைகள் அமைதி மற்றும் சுய கட்டுப்பாட்டுக்கு வழிகாட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதிக்கு அகிம்சை, கருணை, தாராள மனப்பன்மை மிகவும் அவசியம் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நேற்று புதுதில்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற விலை ஆதரவு திட்டம் தொடர்பான கூட்டத்தில் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கலந்து கொண்டு பேசினார். பச்சை பயிர் மற்றும் கொப்பரை கொள்முதலுக்கு தமிழக அரசால் அனுப்பப்பட்டுள்ள கருத்துருவை உடனடியாக பரிசீலிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். பச்சை பயிர் கொள்முதல் அளவை உயர்த்தி வழங்குமாறு மத்திய அரசிடம் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தவிக ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஆளும் கட்சியினரே ஈடுபட்டு கைதாகி வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குற்ற சம்பவங்களில் கைதாகியுள்ள ஆளும் கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தேசிய கல்விக் கொள்கை வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட உதவும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய அரசின் இந்த கல்விக் கொள்கை நாட்டை உலகில் ஒரு வளர்ந்த நாடாக மேம்படுத்த உதவும் என்று கூறினார். தற்போதுள்ள கல்வி முறை பட்டதாரிகளை வேலை தேடும் நபராக உருவாக்கியுள்ளது என்றும், ஆனால் புதிய தேசிய கல்விக் கொள்கை தொழில் முனைவோராக மாணவர்களை மாற்றும் வகையில் அமைந்துள்ளது என்றும் கூறினார். கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள், கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நெசவாளர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, சூரிய மின்சக்தி அமைப்பதற்கு மானியம் வழங்குதல் போன்ற திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் பட்டு சுற்றுலா திட்டத்தை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வருமாறும் அவர் அறிவுறுத்தினார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டி தங்களுக்கு புதிய அனுபவத்தை தந்ததாகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
2: கண்டோன்மெண்ட் சார்பா நடந்த ஸ்வச்சதா காம்படிஷன்ல நாங்க முதல் பரிசு பெற்றிருக்கிறோம். இது ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே வீட்டுல இருந்து துணிகளை கொண்டு வந்து துணிப்பை தைச்சு கடைகளுக்கு, அங்க இருந்து பப்ளிக் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தோம். அதே மாதிரி நிறைய செடிகள்ல வந்துட்டு ஸ்கூல்ல நட்டு வச்சோம். பிளாஸ்டிக் பென்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இது எல்லாத்தையுமே பேன் பண்ணோம். அதுக்கப்புறமா வீடு வீடா போய் எல்லாத்துக்கும் எடுத்து சொன்ன குப்பையை எப்படி பிரிக்கணும், 4 வகையா பிரிக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னோம். தெருவுல போய் இந்த ஸ்கிட் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி பப்ளிக்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளாஸ்டிக்னால வர பாதிப்புகள் அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறதுல எல்லாம் சொன்னோம்.

0: திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நேற்று இப்பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நடைமேடை பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இதனால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனவே திட்டமிட்டபடி அனைத்து பணிகளையும் வரும் 30ஆம் தேதிக்குள் முடித்து ரயில் போக்குவரத்தை தொடங்க அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் மாநகரில் நேற்று பரவலாக மழை பெய்தது. இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளான மணியனூர், கந்தம்பட்டி, கருங்கல்பட்டி பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இருவரி செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. காரைக்கால் அருகே கீழக்காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா 2-1 என்ற செட் கணக்கில் இலங்கையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியா 25-23, 25-14 என்ற நேர் செட்களில் பங்களாதேஷை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்க முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள குடாலாஜராவில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசைச்சோலையில் இனிசை மழை. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வசந்த விடியல்.
2: நேயர்களே, உங்களின் பணிகளும் பயணங்களும் முயற்சிகளும் சிறக்கட்டும். விடைபெறுகிறது வசந்த விடியல். இனி ஆரம்பமாகிறது சுகமான காலை.

கிளி, அழகானதொரு புதிய நாள் நமக்காக பிறந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் நாம் நல்ல செயல்களை விதைத்தால் நல்ல பழக்கம் உருவாகும். பழக்கத்தை விதைத்தால் நல்ல குணம் உருவாகும். குணத்தை விதைத்தால் நம்முடைய எதிர்காலம் உருவாகும். அதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன்.

கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள். விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி சாலையில் உள்ள கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தில் வரும் 25ஆம் தேதி கறவை மாடு வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள விவசாய பெருமக்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04-52 முன்னிணைத்து 24-83-903. எண் மீண்டும் 04-52 முன்னிணைத்து 24-83-903.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

முந்தி வரும் கவிமுகள் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. சுகமான கலை 7:10. இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் அழைக்கிறது அறிமுக உள்ளங்களை.

அன்பினலை இது உங்கள் கோடை பண்பலையின் ஒரு புளியைந்து தந்து கொண்டிருக்கிறது. சுகமான காலை நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு கேட்கலாம் உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இன்றைய வானவில் முகமூடி. இன்றைய வானவில் முகமூடி. சில மனிதர்களுக்கு முகமூடி தேவை என்கிறார்கள், சிலர் தேவையில்லை என்கிறார்கள். உண்மையில் முகமூடி தேவைதானா? தேவைதான் என்றால் ஏன்? தேவையற்றது என்றால் எதனால்? கேட்கலாம் இன்று காலை 9 மணிக்கு வரும் வானவில் நிகழ்ச்சி முகமூடி.

0: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30க்கு வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இன்றைய மனதோடு ராகம் அழைக்கிறது அறிமுக உள்ளங்களை.

0: இசைச்சரம் தொடுப்பது உங்கள் கோடை பண்பலை நொறு புழியைந்து தந்து கொண்டிருக்கிறது சுகமான காலை.
1: சேவை செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 1435 பசலிக்கான வருவாய் தீர்வாயம் திண்டுக்கல் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற உள்ளது. இன்று தாண்டிக்குடி குறு வட்டத்தைச் சேர்ந்த காமனூர், கேசிப்பட்டி, பெரியூர், பாச்சலூர், தாண்டிக்குடி ஆகிய கிராமங்கள் பங்கு பெறலாம். இந்த கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வருவாய் தீர்வாய அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் தங்களின் கோரிக்கை மனுக்களை நேரடியாக கொடுத்து தீர்வு பெற்றுக் கொள்ளுமாறு கொடைக்கானல் வட்டாட்சியர் கேட்டுக்கொள்கிறார்.

0: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கேரளம் மாநிலம் இடுக்கி மாவட்டம் உடம்பன் சோலை வட்டம் பூப்பாறை சந்திப்பு பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வளமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் KS கார்த்திக்.
1: அனைத்துக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை ஜே கே கே சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
0: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: அண்ணா வணக்கம்.
8: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நம்முடைய அரண்மனை வளாகத்திற்குள் பணியாளர்களின் வசதிக்காக புதிதாக ஒரு பண்டகசாலை அமைக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தேனே, அந்த பணிகள் எல்லாம் எந்த நிலையில்
7: இருக்கின்றன? வசதிக்காகவா அல்லது?
8: அமைச்சரே, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள்.
7: ஆனால் மன்னா, நம்முடைய நாட்டில் பள்ளிச்சாலைகள் அதிகரிக்கின்றனவோ இல்லையோ, பண்டகசாலைகள் நன்றாக அதிகரிக்கின்றன.
8: அமைச்சரே,
7: சரி சரி மன்னா, கோபப்படாதீர்கள். பண்டகசாலை அமைப்பதற்கான சரியான இடம் கிடைக்கவில்லை, அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம்.
8: என்ன, அரண்மனை வளாகத்திற்குள் இடம் இல்லையா? அமைச்சரே, அங்கே பாருமையா எவ்வளவு இடம் இருக்கின்றது.
7: அங்கேயா மன்னா? அங்கே வானுயர்ந்த மரம் இருக்கிறது.
8: இருக்கட்டும்,
7: அந்த இடத்தில் கட்டடம் கட்ட முடியாதே மன்னா, இடையூறாக இருக்குமே.
8: அப்படியானால் பொக்லைன் வைத்து இடிக்கட்டும்.
7: மன்னா, அப்படியானால் நீங்கள்
8: வெட்டி சாய்த்து விடும் ஐயா. இது கூடவா உமக்கு புரியவில்லை? ஒரு மரம் தானே.
7: என்ன மன்னா, ஒரு மரம் தானே என்று இவ்வளவு எளிமையாக சொல்லிவிட்டீர்கள். உலகெங்கும் மனித தேவைகளுக்காக

0: எத்தனையோ மரங்கள் தன்னுடைய உயிரை நீத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் ஓரிடத்தில் ஒரு மரத்திற்காக 363 மனித உயிர்கள் போயிருக்கின்றன என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள்.
1: அமைச்சரே, மரத்தில் உயிரை மாய்த்துக் கொண்ட மனிதர்களை பற்றி பார்த்திருக்கிறோம். மரத்திற்காக உயிரை மாய்த்துக் கொண்ட மனிதர்களா? அதுவும் 363 பேரா? என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள்?
0: 1485 ராஜஸ்தானில் உள்ள ஜோத்பூர் பாலைவன பகுதிகளில் கடுமையான வறட்சி. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் நீடித்த அந்த வறட்சி காலத்தில் பாலைவனத்தில் எல்லா தாவரங்களும் அழிந்து போயின. ஆனால் ஒரே ஒரு மரம் மட்டும் அழிந்து போகாமல், காய்ந்து போகாமல் செழிப்பாய் வளர்ந்திருக்கிறது.
1: அப்படியா? அது என்ன மரம் அமைச்சரே?
0: வன்னி மரம் அண்ணா. வறட்சி காலத்தில் அழிந்து போன தாவரங்கள் மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் அளித்து வந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் இந்த ஒரு மரம் ஈடு செய்திருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன்.
1: அடே அப்பா,
0: இந்த வன்னி மரத்தின் இலை, பூ, காய் எல்லாமே மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் உதவி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த மரத்தில் இருந்து காய்ந்து விழும் கிளைகளை விறகாகவும் பாலைவன மக்கள் பயன்படுத்தி இருக்கின்றனர். இப்படி 8 ஆண்டுகால வறட்சியை தாங்கி மக்களுக்கு உதவி புரிந்த இந்த மரத்தை பற்றி கேள்விப்பட்ட ஜாம்பஜி என்ற மராட்டிய மன்னர் அந்த மரத்தை எங்கும் வெட்டுவதற்கு தடை விதித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த வன்னி மரத்தை நட்டு வளர்க்கவும் ஆணையிட்டிருக்கிறார். அதற்கிணங்க மக்கள் பல கிலோமீட்டர் கணக்கிற்கு இந்த வன்னி மரத்தை நட்டு வளர்த்து ஒரு வன்னி மர காட்டையே உருவாக்கிவிட்டனர் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் மன்னா.
1: ஓ, பிரமிப்பாக இருக்கிறது ஐயா.
0: பிஷ்நாய்கள் என்று அழைக்கப்படும் அந்த ஜோத்பூர் பாலைவன மக்கள் மரங்களை தெய்வமாக வழிபட துவங்கினர். அப்படியே பல ஆண்டுகள் சென்றன. 1730 ஆட்சியில் இருந்த ஒரு மன்னர் தன்னுடைய அரண்மனையை புதிதாக கட்டுவதற்காகவும் சுண்ணாம்பு கால்வாயை சீரமைப்பதற்காகவும் மக்கள் உருவாக்கி வைத்திருந்த வன்னி மர காட்டை அழிப்பதற்கு ஆணையிட்டிருக்கிறார். கடவுளாகவும் தன் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராகவும் வன்னி மரத்தை பாவித்து வந்த பிஷ்நாய்களின் வழித்தோன்றல்கள் வன்னி மர காட்டை அழிப்பதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். மரங்களை வெட்டுவதற்காக வந்திருந்த மன்னரின் ஆட்களை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். மக்களின் பிடிவாதத்தை உணர்ந்த மன்னரின் ஆட்கள், நாங்கள் மன்னரின் கட்டளையை மீற முடியாது, நீங்கள் நகர்ந்து கொண்டால் உங்களுக்கு நல்லது, இல்லை என்றால் உங்களை வெட்டிவிட்டு மரங்களை வெட்டுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போது அந்த ஊரில் இருந்த அமிர்தா தேவி என்ற பெண் தன்னுடைய 2 குழந்தைகளோடு வன்னி மரத்தை கட்டி அணைத்தபடி நின்று கொண்டு, இந்த மரத்தை விட என்னுடைய தலையோ உயிரோ உயர்ந்ததல்ல, என் தலையை வெட்டிவிட்டு இந்த மரத்தை வெட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதையே மற்ற ஊர் மக்களும் பின்பற்றி மரத்தை கட்டி அணைத்து நிற்க மன்னரின் ஆட்கள் கிட்டத்தட்ட 363 பேரின் தலையை கொய்து அந்த வன்னி மரத்தை வெட்டி அழித்திருக்கிறார்கள்.
1: அமைச்சரே, நினைத்து பார்க்கவே மிகவும் கடினமாக இருக்கிறது.
0: ஆமாமண்ணா, வன்னி மரத்திற்காக உயிர் நீத்த 363 பேரையும் கௌரவிக்கும் விதமாக 1977 இந்திய அரசு அதே இடத்தில் 363 வன்னி மரங்களை நட்டிருக்கிறது. ராஜஸ்தானின் மாநில மரமாகவும் அது இன்று திகழ்கிறது. பிறகு 1988 வன்னி மரத்தையும் 363 பேரையும் கௌரவிக்கும் விதமாக ஒரு அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டது. மேலும் பஹ்ரைன் நாட்டில் உள்ள ஒரு பாலைவனத்தில் 400 ஆண்டுகள் பழமையான ஒரு வன்னி மரம் இருக்கிறதாம். ட்ரீ ஆஃப் லைஃப் என்று குறிப்பிடப்பட்ட அந்த வன்னி மரத்தை நாள்தோறும் 1000,000+ சுற்றுலா பயணிகள் பார்த்து செல்கின்றனராம். நம்முடைய தஞ்சை பெரிய கோவிலின் ஸ்தல விருட்ச மரமாகவும் இந்த வன்னி மரம் தான் இருக்கிறது. மொத்தத்தில் வறட்சியிலும் செழுமையை தரும் இந்த வன்னி மரம் இயற்கையின் பெரும் கொடை மன்னா.
1: சிறப்பு சிறப்பு அமைச்சரே, நீங்கள் சொன்னதை கேட்க கேட்க மரங்களை வெட்ட வேண்டும் என்கிற என் எண்ணத்தையே என் மனதின் அடி ஆழத்திலிருந்தே வெட்டி எரிந்து விட்டேன் ஐயா.
0: ஆஹா, உங்களுக்குள் இப்படி ஒரு மனமாற்றமா மன்னா? சிறப்பு, அருமை.
1: சரி அமைச்சரே, அப்படியானால் அந்த பண்டகசாலையை நம்முடைய அரசவைக்கு உள்ளேயே அமைத்து விட்டால் என்ன?
0: மன்னா, அப்படி செய்து விட்டால் இடம் அடைத்துக் கொள்ளுமே. ஆட்கள் எப்படி அமருவார்கள்? அரசவை எப்படி நடக்கும்?
1: அமைச்சரே, அரசவை எங்கே ஐயா நடக்கிறது? நாள்தோறும் காலையில் நீங்களும் நானும் மட்டும்தானே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். உடனடியாக அரசவைக்கு பண்டகசாலையை அமைப்பதற்கான பணிகளை தொடங்க சொல்லுங்கள். அரிசி போண்டா முக்கியமா அல்லது அரசவை முக்கியமா என்றால் எனக்கு அரிசி போண்டா தான ஐயா முக்கியம்.
0: என்ன?
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும்

0: சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: இன்றைய மனதோடு ராகம் அழைக்கிறது அறிமுக உள்ளங்களை.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இனவர்
1: பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: June 19
0: ஐக்கிய அமெரிக்காவில்
2: 8 மணி நேர வேலை திட்டம் அமுலாகிய நாள் இன்று
0: ஆண்டு 1912
2: மிட்நைட் சில்ட்ரன் புதினத்தின் மூலம்

0: எழுத்துலகையும்
1: வாசகர்களையும் திரும்பி பார்க்க வைத்ததோடு
0: அந்த ஆண்டின் புக்கர் பரிசினையும் தட்டிச் சென்றார்
1: சர் அகமத் சல்மான் ருஷ்டி.
0: இவரின் புதினங்கள் எப்பொழுதும் மாய யதார்த்தவாதத்தை, அதாவது
1: மேஜிக்கல் ரியாலிசம் சார்ந்ததாகவே இருக்கின்றன.
0: 1988 அவர் வெளியிட்ட
1: தி சாட்டனிக் வர்சஸ்
0: பெரும் பரபரப்பை எழுத்துலகில் ஏற்படுத்தியது.
1: 2007 இங்கிலாந்து அரசி
0: இவரின் இலக்கிய சேவைக்காக
1: நைட் பேச்சுலர் என்ற சர் பட்டத்தை வழங்கி கௌரவித்தார்.
0: 1945 பிறகான 50 மிகச்சிறந்த இங்கிலாந்து எழுத்தாளர்களின்
1: 13 இடத்தை நிரப்பியிருக்கிறார்.
0: இந்திய எழுத்தாளர் சல்மான் ருஷ்டி பிறந்த தினம் என்று
1: ஆண்டு 1947.
0: 2004 ஹிந்தி திரையுலகிற்கு அறிமுகமானது
1: கியூன்ஹோ ஹயானாவில்.
0: 2007 தெலுங்குலகிற்கு காலடி வைத்தது
1: லட்சுமி கல்யாணம்.
0: தமிழ் திரைப்பட உலகம் அழைத்தது
1: பழனி திரைப்படம் மூலம்.
0: வந்த ஆண்டு 2008.
1: அத்தனை பேரையும் திரும்பி பார்க்க வைத்த படம்
0: மகதீராம்.
1: படங்களின் பட்டியல் நீளும்.
0: தமிழ்
1: தெலுங்கில் முன்னணி நட்சத்திரமாக திகழும்
0: காஜல் அகர்வால்,
1: சுமன் வினய் அகர்வாலின் மகளாக பிறந்த நாள் இன்று.
0: ஆண்டு 1985.
1: இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற
0: இங்கிலாந்து எழுத்தாளர்
1: சர் வில்லியம் ஹோல்டிங் நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 1993.
1: மரபணுவால் உண்டாகும் இரத்த சோகை,
0: சீரான இரத்த ஓட்டமின்மை,
1: போதுமான ஆக்சிஜன் கிடைக்காமை,
0: அதனால் உடல் உறுப்புகள் செயல்திறனை இழக்கும் நிலை,
1: இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் இரத்த சிவப்பணுக்கள்
0: முழுமையாக வளர்ச்சி அடையாமல்
1: அரைவட்டமாக
0: அரிவாள் போன்று
1: காட்சியளிக்கும்,
0: அதனால்
1: அனீமியா,
0: கை கால்களில் வீக்கம்,
1: பாக்டீரியா தொற்றுகள்,
0: பக்கவாதம் போன்ற பல உடல்நல பிரச்சனைகள் உண்டாகும்.
1: இந்நோய் குறித்த விழிப்புணர்வை உண்டாக்கும் நோக்கில்
0: 2008
1: ஐநா பொதுசபை ஏற்றுக்கொண்டது தீர்மானம்.
0: அன்று
1: 2019
0: ஜூன் மாதம் 19 நாள் கடைபிடிக்கப்படுகிறது
1: உலக அறிவால் உயிரணு நாள்
0: என்று.
1: நிற்க நேரமில்லை,
0: நிமிடங்கள் போதவில்லை,
1: முகங்களை பார்த்ததில்லை,
0: முழுமதியும் காண்பதில்லை,
1: கடிகாரத்தின் வேகத்தை விட
0: விரைவாக செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்
1: மனித வாழ்வில்
0: ஓர் நிதானமான சூழலை உருவாக்க,
1: ரோஜாக்களின் வாசனையை நுகர,
0: நீலவானத்தை ரசித்திட,
1: இயற்கையின் இன்பத்தை உணர்ந்திட,
0: வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்திட
1: ஓர் நாள் வேண்டும் என்ற நோக்கில்
0: WT ராபேவினால் உருவாக்கப்பட்டது
1: சாண்டரிங் நாள்
0: என்று.
1: மோதல் தொடர்பான பாலியல் வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதன் அவசியம் குறித்த
0: விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக
1: உலகெங்கிலும் உள்ள பாலியல் வன்முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களையும்
0: தப்பி பிழைத்தவர்களையும்
1: கௌரவிப்பதற்காகவும்
0: இந்த குற்றங்களை ஒழிப்பதற்காக அர்ப்பணித்த
1: மற்றும் வாழ்க்கையை இழந்தவர்கள் அனைவருக்கும்
0: அஞ்சலி செலுத்தும் விதமாக
1: ஒவ்வொரு ஆண்டும்
0: June 19 அன்று கடைபிடிக்கிறோம்
1: மோதலில் பாலியல் வன்முறை ஒழிப்பதற்கான சர்வதேச நாளாக.
0: ஆண்டு
1: 2015. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் Your perfect partner. Prithvi. Prithvi. Women's innovator. Your perfect partner.

0: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம், AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology கோபிச்செட்டிப்பாளையம்.
1: Counseling Code 2758.
3: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக

0: குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
4: 1, 2, 3 and 4.
5: எல்லாருக்கும் வணக்கம்பா, மிஸ்ஸி சாட்டானத்தை
6: ஹாப்பி பர்த்டே.
1: கோடை பண்பலை 100.5 27th உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 சிறப்பு வாழ்த்து தென்றல்.
7: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
8: கோடை பண்பலை வானொலி
7: அறிமுக நேயர்கள் 24/24/24 அனைத்து நேயர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0454-42.
1: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 முதல் முற்பகல் 11 வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
7: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 கேட்டு மகிழுங்கள்.
9: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கேரளம் மாநிலம் இடுக்கி மாவட்டம் உடம்பன் சோலை வட்டம் பூப்பாறை சந்திப்பு பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கே.

இனிய கானங்களையும் பல்சுவை தகவல்களையும் தந்து நிறைவு பெறுகிறது இன்றைய சுகமான காலை. மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு. நாம் எண்ணுவது எல்லோருக்கும் சொந்தம், ஆனால் நாம் உணர்வது மட்டுமே நமக்கு சொந்தம். விடைபெறுகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்தி சார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பும் அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள் கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சைப்பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கான இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை

பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இனிய வணக்கம் நேயர்களே, நல்லவைகள் அனைத்தும் ஆரம்பமாவது ஒரு நல்ல அறிமுகத்திலிருந்துதான். ஆம் நேயர்களே, இன்னைக்கு மனதோடு ராகம் அறிமுக நேயர்களே உங்களுக்காக தான். அதாவது இதுவரைக்கும் கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்காத நேயர்களுக்காக தான் இன்னைக்கு மனதோடு ராகம் வரப்போகுது. உங்களுக்கான தொலைபேசி செல்லிடைபேசி எண்கள் சொல்கிறோம், குறிச்சிக்கங்க. 94 870 77 44 8, 9 4 8 7 0 7 7 4 4 8. இன்னொரு எண்ணும் கூட சொல்கிறோம், 96 55 24 24 29, 9 6 5 5 2 4 2 4 2 9. இந்த எண்ணில் பேச வாங்க அப்படின்னு அழைக்கிறோம் கோடை பண்பலைக்கு. இப்போ நம்மள்கிட்ட பேசுறதுக்காக நேயர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசுங்க. யார் பேசுறீங்க?
5: உஷாராணி.
1: உஷாராணி எங்கேருந்து பேசுறீங்க?
5: தஞ்சாவூர்.
1: தஞ்சாவூர்லேருந்து பேசுறீங்க. எப்படி இருக்கீங்க உஷாராணி?
5: நல்லா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். என்ன பாட்டு கேட்போம் சொல்லுங்க.
5: தர்பார் படத்துல இருந்து நான்தாண்டா தர்பார் போடுங்க.
1: சரி, அந்த பாடல் கொடுத்துறோம் சொல்லுங்க உஷாராணி. உங்களை பத்தி, உங்க குடும்பம் பத்தி எங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கங்க.
5: என் பையன் இருக்கிறான்.
1: சரி,
5: படிச்சு முடிச்சிருக்கான். இப்பதான் வீட்டுக்காரர் வாத்தியாரா இருக்காரு.
1: சரிங்க. நீங்க?
5: நான்
1: இல்லத்தரசியா இருக்கிறீங்க. அரசி. சரிங்க உஷாராணி. எடுக்கிறீங்க? எத்தனை பசங்க வராங்க?
5: ஒரு 7-8 பசங்க வருவாங்க.
1: என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க?
5: செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்கும் இருப்பேன். எங்கிட்ட மேக்ஸ் டீச்சர்.
1: சரி சரி.
5: அவர் மேக்ஸ் டீச்சர், பேக் டீச்சர் நான் பாத்துக்குவேன்.
1: பாத்துக்குவீங்க, அசத்துறீங்க. சரிங்க. வீட்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. இப்போ உங்களுக்காக பாடல் தரோம். உங்க கூட பேசினது மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா.

0: சும்மா கீழி.
1: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
1: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
4: ஒரு தாய் ஒட்டகம் தன்னுடைய குட்டி ஒட்டகத்தை அன்போடு கொஞ்சிக் கொண்டிருந்தது. அந்த குட்டி ஒட்டகம் தன்னுடைய தாயிடத்தில் சொன்னது, அம்மா, எல்லாம் சரி, இந்த கடவுள் ரொம்ப மோசமான மனிதர், அநீதி இழைத்து விட்டார். பார், நம்முடைய கால்கள் குச்சி குச்சியாக இருக்கின்றன. ஒட்டகத்துக்கு கால் முளைத்த காற்று என்று பெயர். கிரீமல் என்ற சொல்தான் பிறகு கேமல் என்றே மாறிற்று. கால் முளைத்த காற்று என்று குறிப்பிடப்படுகிற ஒரு அதிசய விலங்கு, அப்படி நடக்கிற போது அப்படி காலை வீசிக்கொண்டு வரும் ஒட்டகம். அந்த கால் அதற்கு ஒரு வித்தியாசமான அமைப்பு. அது சொல்லுகிறது குட்டி தாயிடத்துல, அம்மா, அந்த கால் பார், ஒட்டடக்குச்சி மாதிரி நீளமாய் அசிங்கமா இருக்கிறது. கடவுள் நம்ம ஏன் இப்படி படைத்து விட்டார்? அப்போது தாய் ஒட்டகம் சொன்னது, மகனே, அறிவில்லாமல் பேசுகிறாய், இது கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு. வேறு வகையாக கால் இருந்தால் மணலில் புதைந்து போய்விடும். இந்த கால் தான் மணலில் பொதியாது, பாலைவனத்தில் நடந்து போவதற்காகவே கடவுள் கொடுத்த பரிசு இந்த கால்கள். சரியம்மா, கண் ரப்பை மயிர்பார், முரம் மாறி இருக்கிறது. மற்ற விலங்குகளுடைய கண்ணைப்பார், நம்முடைய கண்ணைப்பார், எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. கடவுள் ஏன் இப்படி நம்மை வஞ்சித்து விட்டார்? முட்டாளே, பாலைவனத்தில் மணல் புயல் வீசும், அப்போது கண்ணை மூடிக்கொண்டு விட்டால் அப்படி தள்ளிய மாத்திரத்தில் எல்லா மணலும் வெளியிலே போக

வேண்டும் என்றால் இப்படி நீளமான இரப்பை மையின் மிக அவசியம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசு அது, மறந்து விடாதே என்றது தாய் ஒட்டகம். அம்மா பற்களை பார், தட்டை தட்டையாக, உதடுகளை பார், எவ்வளவு கெட்டியாக அசிங்கமாக இருக்கிறதை நீ பார்க்கவில்லையா? இவ்வளவு அசிங்கமான முகம் நமக்கு எதற்கு? கண்ணே, பாலைவனத்தில் கள்ளி செடிதான் முளைக்கும், முள் செடிதான் முளைக்கும், அதை கடிப்பதற்கேற்ற பற்கள், அதனால் காயப்படாத உதடுகள் என்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒப்பற்ற பரிசு அந்த உதடும் பற்களும். கண்ணே, உனக்கு புரியவில்லையா? எல்லாம் சரி, முதுகில் என்ன ஒரு பாவமூட்டை, முதுகில் என்ன பாவமூட்டை? கண்ணே, பாலைவனத்தில் ஒரு வாரம் தண்ணீர் கிடைக்க

0: ஒப்பற்ற பரிசு பாலைவனத்து வாழ்க்கைக்காகவே கடவுள் பரிசாக கொடுத்திருக்கிறார் என்றது தாய் ஒட்டகம். குட்டி கேட்டது, அப்படியானால் நாம் ஏனம்மா ஜூவில் இருக்கிறோம்? நன்றாக யோசியுங்கள், பாலைவனத்தில் இருப்பதற்கு எவையெல்லாம் பரிசாக தரப்பட்டனவோ அவையெல்லாம் ஜூவில் இருக்கிற போது தண்டனைகள். பாலைவனத்தில் இருப்பதற்கு எவையெல்லாம் வரங்களாக தரப்பட்டவையோ அவையெல்லாம் சமவெளியில் வாழுகிற போது சாபங்களாக, வரங்கள் சாபங்களாக மாறிவிடுகின்றன. நீ இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் சாபங்களை வரங்களாக்கலாம். ஒருபோதும் மறந்து விடாதே, இருக்க வேண்டிய இடத்தில் இரு.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
3: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர் உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
9: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது, மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
10: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
11: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
12: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
11: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
13: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானுவில்.
14: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
13: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
15: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
16: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கேரளம் மாநிலம் இடுக்கி மாவட்டம் உடம்பன் சோலை வட்டம் பூப்பாறை சந்திப்பு பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் KS கார்த்திக்.
17: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
18: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு அறிமுக நேயர்களுக்காக நேரம் 8:17. இப்ப இணைப்புல நம்மள்ட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்க நேயர்கிட்ட பேசிடுவோம். வாங்க, வணக்கம்.
19: வணக்கம் சா. வணக்கம் பண்பலை நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
18: யார் பேசுறீங்க?
19: நான் வந்துங்கக்கா தேனி மாவட்டம் தீபாலக்கோட்டை கிராமத்துல இருந்து பேசுறேங்கா. என் பேர் வந்து ஸ்ரீவர்ஷினி.
18: ஸ்ரீவர்ஷினி, என்ன பண்றீங்க வர்ஷினி?
19: அக்கா அந்த டியூடு படத்துல இருந்து ஊரும் பிளட் பாட்டு போடுங்கக்கா.
18: சரி, பாடெல்லாம் கொடுக்குறோம், நீங்க எங்கள்கிட்ட பேசினாதான் தருவோம். நீங்க பேச

0: இன்னைக்கு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இனிமையான நல்ல நாளுங்கா.
1: எனக்கும் மிக்க மகிழ்ச்சியா இருக்கு, இனிமையா இருக்கு வர்ஷினி கூட பேசினது.
0: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கா.
1: சரிங்க வர்ஷினி, என்ன பண்றீங்கன்னு கேட்டேன், ஒண்ணுமே சொல்ல.
0: நான் வந்துங்கா இப்பதாங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கேன்.
1: சரி, இப்ப காலேஜ் படிப்பு?
0: காலேஜ் படிப்பு மேற்படிப்புக்காக காலேஜ் தேடிக்கிட்டு இருக்கோங்கா.
1: அப்படிங்களா, என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
0: எனக்கு வந்து வேளாண்மை படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குங்கா.
1: சரி, முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க.
0: அதுக்காக காலேஜ் தேடிக்கிட்டு இருக்கோம்.
1: சரி சரிங்கம்மா, சரி.
0: சொல்ல போனா இந்த கோடை பண்பலை வந்து பாத்தீங்கன்னா இதுல பேசணுங்கிறது எங்க அம்மாவோட பெரிய ஆசைங்கா.
1: சரி, அம்மா.
0: எங்க அம்மா வந்து ஒரு காலத்துல வந்து கொடைக்கானல தாங்க அவங்களோட வகுப்புகள் எல்லாம் படிச்சாங்க.
1: அப்படிங்களா, எங்க படிச்சாங்களா?
0: அவங்க வந்து செயின்ட் சேவியர் பள்ளியில படிச்சாங்கக்கா.
1: அருமைங்க. சரி, அப்ப அம்மாவோட ஊர் இதுதானா, கொடைக்கானல் தானா?
0: அம்மாவோட சொந்த ஊரே கொடைக்கானல் தான்க்கா. கொடைக்கானல் பக்கத்துல ஒரு கிராமம் போலூர்னு சொல்லிட்டு.
1: சரி சரி சரிம்மா, சரி. அம்மா பேருங்க?
0: அம்மா பேர் வந்து உமா மகேஸ்வரிங்கா.
1: சரி உமா, அம்மாவை கேட்டதா சொல்லுங்க. இப்போ உங்களுக்காக சரி வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. நாங்களும் சொல்லிக்கிறோம், நேயர்கள் சார்பா எங்க சார்பா எல்லாம். அம்மாவை கேட்டோன்னு சொல்லுங்க. இப்ப பாடல் தரோம், கேளுங்க. நன்றி.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்பொடி.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
4: பர்னிச்சருக்கு
5: புரிஞ்சவங்களையும் நல்லா புரிஞ்சவங்க.
6: கொடைப்பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: 27th உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
10: ஆனந்தம் எல்லோருக்கும் என் வந்தனம்.
11: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
12: கோடை பண்பலை வானொலி
11: அறிமுக நேயர்கள் 24/24/24 அனைத்து நேயர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 04542.
9: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
11: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
13: நேர்களே, இது உங்க கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு அறிமுக நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்லிடைபிசி எண்கள் சொல்றோம், குறிச்சுக்கோங்க. 9487077448. இன்னொரு எண்ணும் கூட இருக்கு, 9655242429. இந்த எண்களில் பேசுங்க அப்படின்னு அன்போடு அழைக்கிறோம் கோடை பண்பலைக்கு.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கேரளம் மாநிலம் இடுக்கி மாவட்டம் உடம்பன் சோலை வட்டம் பூப்பாறை சந்திப்பு பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வளமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கே எஸ் கார்த்திக்.
4: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நேர்களே, கோடி பன்மலை 100.5 9 மணிக்கு வர இருக்கு. உஷா சன்ஃப்ளவர் ஆயிலேன் வானவில் 9:30, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கக்கூடிய வானவில்

இன்றைக்கி தலைப்பு முகமூடி. எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் முகமூடி போட்டுட்டு தான் மற்றவங்கள்ட்ட பேசுகிறோம், மற்றவங்கள்ட்ட பழகிறோம். வீட்லேயும் அப்படி தான் இருக்கிற சூழ்நிலைகளில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதனால் பேசுவாங்க கோடை பண்பலைக்கு முகமூடி.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: King and

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.

0: இருக்கீங்க?
1: வருவாங்களா அப்படின்னு

0: பயிற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பிறந்த நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
2: ஒருத்தன் வேகமாக ஓடி வந்தான். ஏப்பா அப்படி தலை தெறிக்க ஓடி வர்றேன்னு கேட்டேன். பின்னாடி துரத்திக்கிட்டு வருது சார் அப்படின்னா. ஏதாவது நாய் துரத்திக்கிட்டு வருது போல இருக்கு அப்படின்னு நினச்சி அவனுக்கு பின்னாடி பார்க்குறேன். கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியல. ஏன்ப்பா எதுவும் உன்னை துரத்துறது மாதிரி தெரியலையேன்ன. நல்லா பாருங்கள் சார் அப்படின்னா. பார்த்துட்டு தான் சொல்கிறேன் என்ன. இதோ பாருங்கள் சார், இதுதான் என்னை துரத்துது அப்படின்னு அவன் காட்டுறான். அவன் சுட்டி காட்டின இடத்துல பார்த்தா அங்கே அவனுடைய நிழல் தான் தெரியுது. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவனை சந்தேகமாக பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் விவரமாக பேசினான். சார், எனக்கு என் நிழலை கண்டா பிடிக்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் இது என்னையே பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதை என்னால் சகிக்கவே முடியல. இதை என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டேன், முடியலேன்னா. அப்படி என்னென்ன முயற்சிகள் பண்ணினே அப்படின்னு கேட்டேன். அவன் என்னென்ன செஞ்சாங்கிறத விவரமாக சொன்னான். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு பெரிய குழியை தோண்டி அதில் தன்னுடைய நிழலை புதைச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தோட்டத்து பக்கம் போயிருக்கான். ஆழமாக ஒரு குழியை தோண்டியிருக்கான். குனிஞ்சு பார்க்குறான். அந்த குழிக்குள்ளே தன்னுடைய நிழல் தெரியுது. ஆஹா, இதுதான் சமயம். நிழல் இப்போ குழிக்குள்ளே இருக்குது, மண்ணை போட்டு மூடி விடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டான். பார்த்தா இப்போ அந்த நிழல் அந்த மண்ணுக்கு மேலே வந்து நிற்கிது. இது ஏதுடா ரொம்ப போச்சு அப்படின்னு அவசர அவசரமாக மண்ணை வாரி போட்டு மூடி பார்க்குறான். குழி பூராவும் மூடி விட்டு பார்க்குறான். மறுபடியும் நிழல் மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது. சரி, இதை வந்து குழியில் புதைக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இதை இங்கேயே இப்படியே விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போடுவோம் அப்படின்னு நினச்சி எடுத்தான் ஓட்டம். அது காலை நேரம். இவன் மேற்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஓடி ஓடி பார்க்குறான், நிழல் இவனை விட வேகமாக இவனுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டுருக்கு. சரி, திரும்பி ஓடி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே சடார்னு திரும்பி ஓட ஆரம்பித்தான். பார்த்தான், அப்பாடா நிழலை காணலை. கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு இடத்துல நின்று அப்படியே சாவகாசமாக திரும்பி பார்க்குறான். பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்குது நிழல். இப்படி ஓடி வந்து தான் இங்கே நம்ம முன்னாடி நின்று தன்னுடைய அவஸ்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த நிழலை துரத்துறது அல்லது வெட்டி விடுறது இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறான். நமக்கு ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் வந்தார். அவர்கிட்ட யோசனை கேட்டோம் என்ன செய்யலாம்னு. அவர் சொன்னார், இந்த பாருப்பா, நீ அங்கேயும் எங்கேயும் ஓடாத, அப்படியே கீழே படுத்துக்கொண்டார். அது நல்ல உச்சி வேலை. அவன் அப்படியே கீழே படுத்துக்கிட்டான். இப்போ அப்படி இப்படின்னு திரும்பி பார்க்குறான், நிழலை காணலை. அவன் இப்போ தான் நிம்மதியாக இருந்தான். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எல்லா மனிதர்களுமே இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எனது அப்படிங்கிற ஆணவம் தான் அவங்கள துரத்திக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு ஓடணும்னு நினச்சாலும் அது முன்னாடி வந்து நிற்கிது. பரம்பொருளை நோக்கி ஓடுறப்போ இந்த ஆணவம் பின்னாடி வந்துவிடுது. பரிபூர்ண சரணாகதிங்கிற நிலையில் அது முழுசுமாக மறைஞ்சுடுது. தன்னை உணர்கிற வேலை அது. அந்த நேரம் மனிதனுக்கு விடுதலை உணர்வு ஏற்படுகிற நேரம் அது. அப்படிப்பட்ட சுதந்திர மனிதர்களாக எல்லாரும் மாறி போயிட்டாங்கன்னா இந்த உலகமே இன்பமயம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் பெரியவர். நம்மால் ஒருத்தன் வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருந்தான். ஏண்டா அப்படி ஓடி வர்ற அப்படின்னு கேட்டார் எதிரில் வந்தவர். ஆசை துரத்துது, அதுதான் ஓடி வர்றேன்னா. உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைங்க, என்னை எப்படியாவது பிடிச்சிடணும்னு போலீஸ்காரங்களுக்கு ஆசை. அந்த ஆசை இப்போ என்னை துரத்தி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறேன். குறுக்க நிற்காதீங்க சார், வழியை விடுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓடி
1: மறைஞ்சான். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும். கோடை பந்தலை 105 சைபால்
2: முகத்தில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல் புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.

மனதோடு ராகம் இன்னைக்கு அறிமுக நேயர்களுக்காக வந்துச்சுங்க. நிகழ்ச்சி நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசின நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத்துறையில்

உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய ஒத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 30ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜை தேர்ந்தெடுங்க.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: வணக்கம் நேயர்களே, முந்தி வரும் கவிமுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 தினம் ஒரு வண்ணமாக விரியும் வானவில். இன்றைய வண்ணம் முகமூடி. அகமூடி வாழ்கிறது மனித மனம். 1000 முகமூடிகளுடன் தினம் தினம் முகமூடிகளுடன் வாழும் உள்ளங்கள் தன் நிஜ முகத்தை அறிவதில்லை. அதனோடு பயணிக்கிறது இன்றைய வானவில் முகமூடி. சில மனிதர்களுக்கு முகமூடி தேவை என்கிறார்கள், சிலர் தேவையில்லை என்கிறார்கள். உண்மையில் முகமூடி தேவைதானா? தேவைதான் என்றால் ஏன்? தேவையற்றது என்றால் எதனால்? சொல்ல வரலாம் நேயர்கள். 96 55 24 24 29 என்ற எண்ணில். மற்ற இலக்கங்களிலும் அன்பர்கள் தொடர்பு கொள்ளலாம். பொதுவான அன்பர்கள் 24 24 26 290 333, சகோதரிகள் 24 24 29, அறிமுக உள்ளங்கள் 24 24 24 வரலாம். முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவில் முகமூடி நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறார் பி ரவிச்சந்திரன்.
5: வணக்கம் நேயர்களே.

முகமூடி. இந்த முகமூடிங்கிறது வந்து திருவிழாவில் குழந்தைங்கள்லாம் வாங்கி முகத்தில் போட்டுட்டு அப்படியே விளையாண்டுட்ருப்பாங்க இல்லைங்களா, அந்த முகமூடி இல்லை. மனிதர்கள் வந்து அப்பப்போ போட்டுக்கிற முகமூடி. என்ன மாதிரியான முகமூடினா, நான் ரொம்ப நல்லவேன் அப்படிங்கிற மாதிரியான முகமூடி, நான் ரொம்ப நேர்மையான ஆள் அப்படிங்கிற மாதிரியான முகமூடி, நான் ரொம்ப பண்புள்ள மனிதர்கள் என்ன மிஞ்ச ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான முகமூடி. சில இடங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான முகமூடிகள்லாம் கூட இருக்கும். நான் ரொம்ப வசதியானவங்க அப்படின்னு காட்டிக்கிறதுல என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம வீடு அவ்வளவுதான் அப்படின்ட்டு போகலாம்ல, ஆனால் நான் ரொம்ப வசதியானவங்க அப்படிங்கிற மாதிரியான முகமூடி. எனக்கு எல்லாமே தெரியுங்க, அது ஒன்று தாங்க தெரியாது அப்படிங்கிற மாதிரியான முகமூடி. இந்த மாதிரி நிறையா முகமூடிகளை வந்து மனிதர்கள் போட்டுக்கிறாங்க. இதில் ரெண்டு வகை இருக்காங்க. அப்பப்போ போட்டுக்கிட்டு அதை கழட்டி துவச்சி போட்டு காய வச்சிடறது, இன்னும் அப்படியே ஆளுங்க சில பேர் இருக்காங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க நிரந்தரமாக அப்படியே தூங்கும்போது கூட அந்த முகமூடியோடையே தூங்குகிற மாதிரியான மனிதர்களும் இதில் இருக்காங்க. இந்த மாதிரி முகமூடிங்கிறது இன்றைக்கி உலகத்தில் தேவைதாங்க, அவசியம்தாங்க, போட்டுத்தாங்க ஆகணும், போடாமல் வாழ முடியாதுங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இல்லைங்க, அது ரொம்ப சிரமமான விஷயம், அந்த முகமூடி நமக்கு ஆகாது, அதனால் அது வேணாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. முகமூடி தேவைனா எதுக்கு அப்படின்னு சொல்லுங்கள், முகமூடி தேவை இல்லை அப்படின்னா ஏன்னு சொல்லுங்கள். வரலாம் முதல் நேயர். இது வானவில் பண்பலை 100.5.

0: வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம் சகோதரி.
1: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேங்கப்பா.
0: சொல்லுங்கம்மா.
1: நான் யாரையும் பாதிக்காத அளவுக்கு முகமூடி போட்டுக்கிறலாம், தப்பு இல்லை. இப்போ வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனைனா முகமூடியோட போக முடியாது, அதை உண்மையாக போக முடியாது இல்லை வெளியில். அதை தன்மானத்தை காமிச்சு காப்பாற்றணும். வீட்லயே பாதிப்பா, கணவரெல்லாம் அடிக்கிறது கிடையாது மனைவிய. மனைவிகள் தான் சண்டை சச்சரவு போடும்போது அவங்க அதே நிலையில அவங்க வெளியில போய் முகத்தை வச்சிருந்தா அவங்களோட வேலைகள்லாம் பாதிக்கும். ஒரு காமெடியா மாறிடணும். இப்ப நீங்க காலையில ஒரு ஞானியாவும் சாயங்காலம் ஒரு காமெடி பீஸாவும் இரவு நேரத்துல ஒரு புலவராவும் மாறுறீங்க பாத்தீங்களா?
0: அந்த மாதிரி
1: மாறும்போது யாருக்கும் பாவுக்கு ஏற்படாதுப்பா. இதே வந்து யாரையும் ஏமாத்தணும், யாருக்கு துன்பம் கொடுக்கணும், ஏமாத்தி பணம் பறிக்கணும் அப்படின்னு பல முகமூடிகள் இப்ப இன்னைக்கு அழைகிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்.
0: நன்றிமா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக சகோதரி. நேரம் 9:10.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
8: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
12: మీకు తెలుసా, భారత ప్రభుత్వం చిన్న ఔత్సాహిక పారిశ్రామికవేత్తలకు పూచికత్తు లేకుండానే 40 లక్షల కోట్ల రూపాయలకు పైగా ముద్రా రుణాలను అందించింది. అది కువైత్ లాంటి దేశ GDPకి దాదాపు 3 రెట్లు.
13: కరోడో ఛోటే ఉద్యమియోకు ముద్రా యోజన సే లోన్ మిలా. మహసూస్ హోతా హై కి డెమోక్రసీ కెన్ డెలివర్.
12: 12 సంవత్సరాల విశ్వాసం, అభివృద్ధి, ప్రజా సంక్షేమం.
0: இது வாடவில் பண்பலை 100.5. முகமூடி என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
14: வணக்கம்,
0: பேர் சொல்லுங்கய்யா.

0: இது வானவில் பண்பலை 100.5 முகமூடி என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: வாழ்க வளமுடன் மலரக்கூடிய கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க தாமோதரன்.
1: ஐயா நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் தாமோதரன்.
1: ஐயா முகமூடி போட்டுட்டு இருக்கிறது தவறுங்க. என்ன காரணம்னா, இப்ப உங்களை நேரடியா பார்த்து பேசுறப்ப உங்கள்ட்ட நீங்க அவர் ரவிச்சந்திர மாதிரி ஒருத்தருங்கள அவர் மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பேசிட்டீங்க. உங்கள்ட்ட ஒரு முகமூடி போட்டு அடுத்தவட்ட போய் உங்களை பத்தி அவரு மாதிரி அப்படி ஒரு தவறான சொல்லி சொல்றாங்க பாருங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி முகமூடி போட்டு சொல்றது தப்புங்க.
0: நன்றிங்க தாமோதரன் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர். வணக்கம் சகோதரி.
2: வணக்கம்.
0: வணக்கங்கம்மா.
2: குள்ளக்காப்பள சித்ரா மாணிக் பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா.
2: மனிதர்ல ரெண்டு விதம் இருக்கிறாங்க. நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க பார்க்க முடியாதுங்க. நாங்க பேசுறது வச்சுதான் கண்டுபிடிக்கணும். அப்படி இருக்கும்போதே நேத்து சம்பவம் நடந்துச்சுங்க எங்க வீட்டுல. இந்த மாதிரி
0: இல்ல இல்ல அந்த இல்ல இல்ல குடும்ப விவகாரங்கள்லாம் வானொலியில பேசக்கூடாதுங்கம்மா. நீங்க பொதுவான கருத்துக்களை மட்டும் பகிர்ந்துக்கலாம் அடுத்து வரும்போது. வருக அடுத்த நேய.
3: கட்டளையில் ஒரு நூலகம், அது எங்கள் கோடை பந்தலை ஊடக மையம். வணக்கம்.
0: வணக்கம் முத்துராமன், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்குங்க. அதாவது நீங்க இன்னைக்கு கொடுத்துருக்க தலைப்பு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, முகமூடி. அது வந்து கண்டிப்பா இருக்கணுங்க. முகமூடி தலைப்புல வந்து முத்துராமன் கிண்டலா பேசுறாருன்னு சொல்லிடக்கூடாது. ஒரு சுண்டல் சாப்பிட பாருங்க ஆரோக்கியத்துக்காக, அது கருப்பு சுண்டலா இருக்கும். நம்ம வேக வச்சு சாப்பிடும் போது அது தோலை நீக்குவோம், ஆனா நீக்காம சாப்பிட்டோம்னா அது ஆரோக்கியம். அந்த மாதிரி தாங்க. அதாவது படையப்பா படத்துல சொல்லுவாரு, குழந்தை நீ என்னோட இன்னொரு முகத்தை பார்த்தது இல்லையே அப்படிம்பாரு. அந்த மாதிரி இருக்கணுங்க, அப்பதாங்க வாழ்க்கையில வெற்றி அடையலாம். நம்மளுக்குள்ள ஒரு முகமூடி இருக்கணுங்க, திறமை இருக்கணும், அதுதான்.
0: நன்றிங்க முத்துராமன் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:15.
4: கோடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்ய ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
7: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: அந்த முகமூடிய வந்து கிழிச்சறினோம்னா நாம கண்மூடித்தனமா ஒருத்தர ஒரு விஷயத்தை நான் நம்ப கூடாது. நான் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கும் போது அந்த முகமூடிய காரன் கிட்ட தப்பிக்கத்தான் பாக்கணுமே தவிர எல்லாருமே அந்த நேர்மையானவங்க நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வேணும்னா தவறு செய்யறவங்க மட்டும்தான் அந்த முகமூடி தேவைப்படுதுங்க.
1: தப்பு பண்றவங்க தான் முகமூடி போடுறாங்கன்னு சொல்ல வரீங்க அப்படிங்களா?
0: ஆமாங்க ஆமாங்க.
1: நன்றிங்க தடபாடி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் சகோதரி?
2: நான் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேங்க சார்.
1: சொல்லுங்கம்மா.
2: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேங்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேங்க சார்.
1: சொல்லுங்கம்மா.
2: தலைப்பு அருமையா ஒரு ஜாலியான தலைப்பா இருக்குங்க சார். நான் ஜாலியா தான் பேச போறேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பப்ப நமக்கு முகமூடி தேவைப்படுதுங்க சார்.
1: எப்போ?
2: இப்ப ஒரு விசேஷத்துக்கு போறோம், ஒரு பொண்ணு பார்க்க போறோம், எதுக்கும் போறோம். அப்ப போகும்போது நமக்கிட்ட நகை இருக்குதோ இல்லையோ, ரெண்டு கவரிங் நகை நிறைய அள்ளி போட்டுட்டு போனா அவங்க என்ன நினைச்சாங்க, ரொம்ப வசதியாட்டுக்குன்னு பொண்ணு கொடுக்கறவங்களும் கொடுத்துடுறாங்க. அப்ப நம்ம கல்யாணத்துலயும் பார்த்தாங்கன்னா நல்லா ஒரு வசதியானவங்களாட்டுக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்பப்பா முகமூடி தேவைப்படுதுங்க சார்.
1: பின்னாடி தெரிஞ்சு போயிருமே அம்பட்டம் கவரிங்கன்னு என்ன செய்யறது? சகோதரி தங்கச்சி இணைப்பில் இல்லை. நேரம் 9:20. இது உங்கள் கோடை பண்பலை வானொலி 100.5.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
11: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பையை பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
12: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 741-88-7411.

0: இது வானவில் பண்பலை 100.5 முகமூடி என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி. வருக அடுத்த நேய.
1: வணக்கம் அன்பு ரவிச்சந்திரன் அவர்களே. ஐயா வணக்கம். ஐயா
0: சொல்லுங்க சகோதரி, பேர் சொல்லுங்கம்மா.
1: கோயில்பட்டு சுப்புலட்சம் பேசுறேங்க. ஐயா
0: வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: எத்தனை நாளைக்கு முகமூடி நம்ம போட்டுட்டு இருக்க முடியும்? ஒரு நாள் தெரியத்தான் செஞ்சிடும்.
0: என்ன சிரமம் வரும்?
1: நம்ம முகமூடி போட்டது தெரியாம நம்ம நடிச்சாலும் ஒரு நாள் தெரிஞ்சிடும். நமக்கே அது முதல்ல ஒரு அனீசியா இருக்கும், என்ன ஐயா அப்படின்னு ஒரு இயல்பா இருக்கிறதான் ஐயா அழகு.
0: இந்த முகமூடி போட்டுக்கிறதுல என்ன சிரமம்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு சிரமம்?
1: நமக்கே ஒரு நேரம் எரிச்சல வராது. எத்தனை நேரம் தான் நடிக்க போய் சொல்லணும், பார்த்து பேசணும், நினைவு வச்சுக்கணும்,
0: நினைவு வச்சுக்கணும்,
1: ஞாபகமா வச்சுக்கணும். யதார்த்தத்தை சொல்லவே முடியாது. இந்த அன்னைக்கு அவத்த அப்படி சொன்னோம், அன்னைக்கு இவத்த இப்படி சொன்னோம், மாறி மாறி அந்த முகமுடைய கலரை மாற்ற வேண்டியது இருக்கும்.
0: நன்றிங்கம்மா சகோதரி, ரொம்ப அழகா சொன்னீங்க. வருக அடுத்த நேய. வணக்கம்.
2: ரவிச்சந்திரன் ஐயாவுக்கு காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி நினைவு சேலம் வேம்பிடிதாக தண்டபாணி.
0: சொல்லுங்க தண்டபாணி.
2: முகமூடி, அதாவது ஒருத்தர் ஒரு தவறு செய்யறாங்கன்னு தெரிஞ்ச அந்த தவறு செய்யறவங்களுக்கு முகமூடி தேவைப்படுது.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.

0: இது கோடை பண்பலை வானொலி 100.5 முகமூடி என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா யார் பேசுறீங்க?
1: நான் கரூர் காஞ்சிகிராமத்து ஸ்ரீரங்கம் பேசுறேங்க. ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா
0: நல்லா இருக்கும். ஸ்ரீரங்கம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேங்க. ஐயா
0: சொல்லுங்க. ஐயா
1: எல்லாம் ஒன்னாம் தேதி வந்து சந்திக்கலாம்.
0: சந்திக்கலாம் ஐயா, சொல்லுங்க.
1: நன்றி ஐயா. ஒரு பக்கம் இந்த லோன் வாங்க போனா வந்தா முகமூடி தேவைதாங்க ஐயா.
0: எதுக்காக
1: நம்ம இப்போ லோன் வாங்க போறோம், கடை வாங்க போறோம் வச்சுக்கலாம். பைனான்ஸுக்கு
0: கை நிறைய மோதிரமா போட்டுக்கிட்டு கழுத்து நிறைய சங்கிலியா போட்டுக்கிட்டு
1: அந்த முகமூடி அவசியம் தாங்க வேணும் ஐயா.
0: இல்லைன்னா தர மாட்டேங்கிறாங்க.
1: ஆமா, நம்ம ஆபீஸுக்கே போனாலே ஜம்முன்னு போனாச்சும் கலவேட்டியோட போனாச்சும் சேவை எடுத்து போடுறாங்க. நம்ம சிம்பிளா போனா போட மாட்டேங்கிறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அது அந்த இடத்துலயும் முகமூடி வேணுங்க ஐயா, ஆபீஸ்லயும் இல்லையா.
0: துணி கடைகளை போனா கூட கார்ல போனோம்னா ஒரு மரியாதை, நடந்து போனா ஒரு மரியாதை, ரப்பர் செருப்பு போட்டிருந்தா ஒரு மரியாதை, போட்டிருந்தா ஒரு மரியாதை, அப்படிதான் இருக்கு. நன்றிங்க ஸ்ரீரங்க நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:25.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: வருக அடுத்த நேயர் வானவில் பண்பலை 100.5.
4: ஐயா வணக்கங்க.
0: வணக்கங்க.
4: நான் கரூர் மாவட்டம் வெங்கமேட்டில இருந்து உலகநாதன் பேசுறேங்க. நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் ஐயா உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: சொல்லுங்க.
4: ஐயா நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க.
4: ரொம்ப மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. முகமூடின்னு சொல்லி அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க.
0: சொல்லுங்க.
4: என்னுடைய நண்பர் ஒருத்தர் நாட்டுத்துறை, அவர் என்ன பண்ணாரு, ஒரு போன மாசம் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு 50,000 பணம் வேணாம், உடனே ஏதாவது பார்த்து ஏற்பாடு பண்ணினாரு. நான் சென்னையில் இருக்கிறீங்க, ஒரு 4 நாள்ல வந்துருவேன், வந்தோன்னு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னேன். அப்புறம் 4 நாள் கழிச்சு போன் பண்ணாரு, அட அவசர வேலையா இன்னும் வர முடியலப்ப, இன்னொரு 2 நாள் கழிச்சு வரேன்னு
0: சொன்னேன்.
4: அப்புறம் பாருங்க, அடுத்த நாளே வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுல இருக்க வந்து புடிச்சு என்ன சொன்ன, 2 நாள் ஆகும்னா இன்னைக்கு இங்க வந்துட்ட, ஏண்டா பணம் தரேன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய மறைத்த முகம் ஓட்டி கிழிந்து விட்டது ஐயா.
0: சொந்த நிகழ்வுகள் பகிர வேண்டாம், ஆனால் நல்ல உதாரணம் தான். அதாவது வந்து இந்த மாதிரியான முகமூடிகள் வந்து எப்பொழுதுமே நம்மளை வந்து காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறத தான் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. வருக அடுத்த நேயர்.
5: அன்பு சகோதரர் அவர்களுக்கு இனிமையான காலை வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி. யாருங்கம்மா?
5: மேட்டூர் வட்டம் கையம்பத்தூர்ல இருந்து கலைச்செல்விங்க.
0: சொல்லுங்கம்மா.
5: இன்னைக்கு முகமூடின்ட்டு ஒரு நல்ல தலைப்பா கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு பாராட்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க.
0: நன்றிங்கம்மா, சொல்லுங்கம்மா.
5: முகமூடி வந்து இரவுல கொள்ளையடிப்பாங்க பாருங்க, அவங்கதான் முகமூடி போட்டுட்டு கொள்ளையடிப்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லவங்க போல நல்லவங்கன்ற முகமூடியும் போட்டுக்கிறாங்க. ஒரு சிலர் போட்டுக்கிட்டு ஏமாத்துறது, பணம் அம்பரிக்கிறது, எப்படி மத்தவங்களை ஏமாத்துறது, அந்த மாதிரியான முகமூடியும் ஒரு சிலர் பார்த்தா நல்லா நான் நல்லவன்ற முகமூடியை போட்டுக்கிட்டு அந்த மாதிரியும் பண்றாங்க. ஆனா அது வந்து சிலரை சில காலம் ஏமாத்தலாம், பலர பலகாலம் ஏமாத்தலாம். எல்லாரையும் எப்பவும் ஏமாத்த முடியாது, எல்லாம் உஷாராய்க்குவாங்க, அந்த முகமூடின்ற திரை கிழிஞ்சு போயிடும், உண்மைன்றது வெளியில வந்துடும். முகமூடி தேவையில்லைங்க, நம்ம நம்மளுடைய குணம் நமக்கே தெரியும், மற்றவங்களுக்கிட்டையும் நம்ம நல்ல குணத்தை தான் வெளிப்படுத்தணும், தீய குணத்தை வெளிப்படுத்த கூடாதுங்க.
0: இந்த முகமூடி போடுறதுங்கிறது மற்றவங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற நோக்கம் ஒண்ணுதான் இருக்கா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா முகமூடி போடுறதுக்கு?
5: ஏமாத்தலாம், பணம் பதிக்கலாம், இந்த மாதிரி பெண்களை ஏமாத்துறதுன்னா நல்லவன்ற ரூபத்துல பல பெண்களை ஏமாத்துறது, இந்த மாதிரியான ஒரு இது இருக்குங்க.
0: நன்றிமா கலைச்செல்வி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
6: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
6: சத்தியமங்கலம், கே என் பாளையம்.

0: பேச்சுமுத்து.
1: சொல்லுங்க பேச்சுமுத்து.
0: அந்த முகமூடிங்கிறது என்ன பொறுத்தளவுக்கு அவசியமே இல்ல, அது அன்னெசரி அப்படின்னு நான் சொல்லுவேன் சார்.
1: ஏன்?
0: அதாவது முகமூடி இருக்கிறவங்கள்ட்ட வந்து பேச்சுல வந்து உண்மை இருக்காது.
1: உம்.
0: அப்புறம் அந்த கேரக்டர் அண்ட் ஆக்டிவிட்டீஸே மாறுபடுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கும்.
1: உம்.
0: என்னைக்கே இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த முகத்திரை கிழிச்சு நமக்கு கெட்ட பேரை தான் உருவாக்கும்.
1: உம். புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. நன்றிங்க பேச்சுமுத்து. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
2: ரவிச்சந்திரன் சாருக்கு இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் சார். நலமா சார்?
1: நல்லா இருக்கோம் குணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார்.
1: சொல்லுங்க குணா.
2: சார், முகமூடி தேவையே இல்லை சார். இப்ப முகமூடி யாருக்கு தேவைப்படுதுனா சார், இந்த பயம், நேர்மை இல்லாமை, தவறு செய்பவர், பொய் உண்மை என்று ஒப்புக்கொள்ளாதவர் சார், அவங்களுக்கு தான் முகமூடி தேவைப்படும் சார். இப்ப நம்ம நேர்மையா இருக்கவங்க, தவறு செய்யாதவர்கள், தவறை ஒப்புக்கொண்டு ஒப்புக்கொண்டவங்களும் அவங்களாம் முகமூடி தேவையே இல்லை சார். தவறு செய்வதற்கு தான் முகமூடி தேவை சார்.
1: நன்றிங்க.
2: மனிதர்களுக்கு முகமூடி தேவை இல்லை சார்.
1: நன்றிங்க குணா, நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர்.
3: ஹலோ சார், நாங்கள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கால்கா வீரகிராமத்துலேருந்து பேசுங்க சார்.
1: யார் பேசுறீங்க?
3: சவுண்டப்பன் சார்.
1: சவுண்டப்பன், வணக்கம் சவுண்டப்பன், சொல்லுங்க.
3: சார், இப்போ அறிமுக நேயர் சார், ரொம்ப நாள் ஆரம்பிச்சு.
1: மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல. கோடை பண்பலையில இருந்து
3: சார், முகமூடி அவசியம் தேவை.
1: எதனால?
3: ஏன்னா ஒரு விசேஷத்துக்கு போறோம், அந்த வந்து நான் முகமூடி போடுதான் பாருங்க சார்.
1: ஏன் முகமூடி போடாம போனா என்ன ஆகும்? ஒரு நல்ல வேஷ்டி சட்டையை போட்டு போறோம், ஆனா நம்ம கிட்ட இல்லங்கும் போது மோதிரம் இல்லைனா மோதிரம் இல்லாமலே போலாம்ல. அதுல என்ன ஊர்ல ஏதாவது சொல்லுவாங்க? அது ஒரு விழா அப்படிங்கும் பொழுது அப்படிதான் போயாகணும். ஆனால் ஒருவேளை இந்த கவரிங்ல தான் போட்டுட்டு போனோம், போய் நம்ம இது தங்க மாதிரி காட்டிக்கிறனு ஏதாவது தேவை இருக்கா? கோடை பண்பலை வானொலி, நேரம் 9:30.
4: கோடை பண்பலையில் இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய வானவில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்கியோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
1: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல் பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கேரளம் மாநிலம் இடுக்கி மாவட்டம் உடம்பன் சோலை வட்டம் பூப்பாறை சந்திப்பு பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கே எஸ் கார்த்திக்.
4: கோடை பண்பலையில் இனியும் ரசிக்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வணக்கம் சகோதரி, யாருங்கம்மா?
1: வெங்கமேட்ல இருந்து அமுதாங்கண்ணா.
0: சொல்லுங்க அம்மா.
1: முகமூடி வந்து எப்பயுமே தேவையில்லைங்கண்ணா, நம்ம நம்மளாவே இருக்கலாங்கண்ணா.
0: ஏன்
1: ஏன்னா இப்ப வந்து முகமூடி போட்டோம்னா எல்லா இடத்துலயுமே முகமூடி போடுறேன். இப்ப நான் டெய்லராவே இருக்கிறேங்கண்ணா, இப்ப நான் வந்து ஓனர்கிட்ட நான் வந்து முகமூடி போட்டுட்டு இருந்தா அது வந்து வேலையாகுமாங்கண்ணா?
0: இல்ல, முகமூடி
1: எந்த இடத்துலயுமே முகமூடி வந்து எப்பயுமே தேவையில்லைங்கண்ணா. முகமூடி எங்க தேவைன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம்னா அதை வந்து அடுத்தவங்களை வந்து ஒரு சின்ன சந்தோஷப்படுத்துகிறா இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவங்க சந்தோஷப்படுறதுக்கு நம்ம முகமூடி போட்டுக்கலாம்னா. ஆனால் முகமூடி வந்து எல்லா இடத்துலையுமே அது ரொம்ப தவறான விஷயம்னா, நம்ம நம்ம இயல்பாகவே இருந்துக்கலாம்னா, உறவுகளிடையும் சரி நண்பர்களிடையும் சரி இயல்பாகவே பழகிக்கலாங்க சார்.
0: அருமையாக சொல்லியிருக்கீங்க சகோதரி, நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த அன்னையர்.
2: ஐயா காலை வணக்கம்.
0: வணக்கம்ங்கய்யா.
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசிலிருந்து இளங்கோ பேசுறேங்கய்யா.
0: சொல்லுங்கய்யா.
2: ஐயா எனக்கு முகமூடி போடுறதே பிடிக்காது. ஆனா இன்றைய காலகட்டத்துல ஒரு சிலர் நம்மட்டு வந்து அவங்க கலர் கலரா முகமூடி போட்டு வருவாங்க ஐயா. தேவையே இருக்காது, ஆனா நிறைய போய் சொல்லி எனக்கு இந்த தேவை அந்த தேவைன்னு முகமூடி போட்டு வருவாங்க.
0: இல்ல, முகமூடி தேவைன்னு சொல்றீங்களா தேவை இல்லைன்னு சொல்றீங்களா?
2: இல்ல, அதுதான் சொல்றேன், எனக்கு தேவையில்லை. ஆனா அந்த காலகட்டத்துல போட வேண்டிய சூழ்நிலை வருது. அவங்க வாங்கிட்டு சரியான உதவி செலவு பண்ண மாட்டாங்க, வேற ஏதாவது ஏமாத்துறாங்கன்னு தெரியுது. அப்ப நான் முகமூடியை போட வேண்டிய சூழ்நிலை எனக்கு தள்ளப்படுறாங்க. எனக்கு வந்து தள்ளப்படுறாங்க, எனக்கு முகமூடி பிடிக்காது உண்மையை சொல்ல நினைக்கிறது. ஆனா அந்த சூழ்நிலை நம்ம முகமூடி போட்டாங்க வேண்டியது. இன்னைக்கு காலகட்டத்துல முகமூடி இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், உண்மையாதான் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அங்க அவங்க செய்யற தவறுக்காக நான் முகமூடி போட வேண்டியிருக்குது. ஒண்ணு இல்லைங்க.
0: இல்லை, அதாவது புரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் சொன்ன அந்த உதாரணம் தேவையில்லை. ஏறக்குறைய வந்து முகமூடி போடுவதற்கு சமூகமும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்ன கருத்தாக நாங்கள் எடுத்துக்கிறோம். நேரம் 9:35.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home. வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
7: அமாரி மாம் பெஹனோ கா கௌரவ, உன்கா யோக்தான், உன்கா சாமர்த்ய ஆ தேஷ் அனுபவ கர் ரஹா ஹை.
6: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர்.
8: அன்பு நண்பருக்கு இனிய காலை வணக்கத்தோடு. ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன்.
0: சொல்லுங்க சரவணன்.
8: முகமூடி தேவையா சார்? ஒரு முகமூடியா இருந்தா தேவையில்லைன்றா, முகமூடியில பல வகைகள் இருக்குது. ஏமாத்திர முகமூடி, நயவஞ்சக முகமூடி, காரி

0: ஜாதியும் ஜாதிக்கிற முகமூடி, மற்றவர் நலன் சார்ந்த முகமூடின்னு நம்ம தேவையானது எடுத்துக்கலாம். சில முகமூடி எனக்கு சில முகமூடி பிடிச்சிருக்கு சார். இந்த காரியம் ஜாதிக்கிற முகமூடி அது எப்படின்னா, மனைவிட்ட அவங்க ரசத்தை வாயிலேயே வைக்க முடியாது, அவங்க வச்ச ரசம் இருந்தாலும் நமக்கு அந்த கையில வளையல் போட்டிருப்பாங்க பாருங்க. ஏன்னா அது நமக்கு தேவை, செலவுக்கு விற்கணும். தண்ணிக்கு தேவாமிரதம் மாட்டு இருக்குது. கல்யாணத்தப்ப கூட நீ அழகா இல்ல, இப்பதான் ரொம்ப அழகா இருக்கிற அப்படிங்கிற ஒரு காரியம் ஜாதிக்கிற முகமூடி போட்டுக்கலாம். மற்றவர் மகிழ்ச்சி படுத்துற முகமூடினா காதலன் காதலிட்ட. நிலவல குளிர்ச்சி இருக்குது, நாங்க யாரு சொன்னது? உன்னுடைய முகத்தில் இருக்கிற குளிர்ச்சி அந்த நிலவல கூட இல்ல அப்படிங்களா? வேப்பங்குச்சியில பல்லு விளக்குன்னு உன்னைய பாத்துக்கிட்டு அந்த கரும்பு கூட இவ்வளவு இனிப்பா இல்ல இப்படின்னு புகழ்ந்து பேசுற முகமூடி. இப்படி மற்றவர்கள் நலன் சார்ந்த முகமூடி, யாரையும் பாதிக்காத சில முகமூடி எல்லாம் இருக்கு சார்.
1: அதான் போடலாம்,
0: போட்டுக்கிறது தப்பு இல்லைன்னு என்னுடைய கருத்து சார்.
1: நன்றி சரவணன், மிக அழகாக கவிதை போல பதிவு பண்ணிருக்கீங்க. வருக அடுத்த நேயர், வணக்கம்.
2: குணத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த இது பொருத்தமா இருக்குன்றதுனால நான் கருத்து பதிவு பண்றேன்.
1: நன்றிங்க ராஜசேகர், நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. அதாவது திருடுகிறவன் வந்து தவறு செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி, திருட்டு கொடுக்குறவனும் தவறு செய்கிறான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவனும் தான், ஏன்னா திருட்டு கொடுக்குற மாதிரி நாமளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற தகவலையும் இந்த இடத்துல பதிவு பண்ணணும். நேரம் 9:40.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
7: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புல்லா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
8: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
9: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
10: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
11: That's right. வசந்த் அன்கோ. சரி சரி, வசந்த்
12: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
11: That's right.

0: இது கோடை பண்பலை வானொலி 100.5 வருக. அடுத்த நேயர்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
1: கோயில்பட்டியிலிருந்து சந்திரசேகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: மனிதனுக்கு பல அழுத்தங்கள் உண்டு, அது காரணமே தெரியாது, காரியமும் இருக்காது. இந்த அழுத்தங்களுக்கு விடையும் ஒரு மனிதனால உருவாக்கவும் முடியாது. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒருத்தர் பிடிக்கலன்னு வைங்க, அந்த பிடிக்காத மனிதனை வாழ்நாள்ல தனக்கு பிடிக்கவே

0: ஒரே காரணத்துக்காக வேண்டி இவன் ஒரு முகமூடி
1: போட்டுக்கிறான்.
0: இப்படி முகமூடி போடக்கூடிய மனிதர்கள் ஏராளமானவர் இருக்காங்க. ஆனா அதுல இருந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சா கூட அவங்களால அதை மாத்திக்கிடவே முடியாது. இது இயல்பான குணாச்சியங்கிறது ஒண்ணு.
1: முகமூடியை வந்து போற்ற கூடாது அப்படிங்கிறதான் முக்கியம். ஏன்னா அது வந்து வாழை புளி வாழை பிடிச்சது மாதிரி. வருக அடுத்த நேயர். சொந்த வாழ்க்கையில நடந்த நிகழ்வாக இருந்தா அதை நிச்சயமாக பதிவு பண்ண கூடாதுங்க.
2: நாங்க வந்து லவ் மேரேஜ்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போனோம்னா நம்ம தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தா அதை சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து நம்ம விருப்பப்படாமையே முகமூடி அந்த இடத்துல போடுற மாதிரி வருதுங்கண்ணா.
1: அது மாதிரியான இடங்கள்ல வந்து நீங்க வந்து நீங்க எதை வந்து உங்ககிட்ட குறையாகவோ அல்லது கீழாகவோ பாக்குறாங்களோ அதை நீங்க சட்டை பண்ணாதீங்கம்மா. நீங்க சட்டை பண்றதுனாலதாங்கம்மா நமக்கு பிரச்சனை. நீங்க எந்த வகையில இன்னைக்கு வந்து உயர்ந்தோர் யாரு தாழ்ந்தோர் யாருங்கிறத சினிமா பாடல்கள்ல இருந்து இலக்கிய குறிப்புகள்ல இருந்து சொல்லியிருக்காங்க. யார் மேலோர் யார் கீழோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதை நீங்கள் பின்பற்றுங்க. உங்கள் அளவில் உண்மையாகவும் நேர்மையாகவும் தைரியத்தோடையும் இருங்க. நல்லா சம்பாதிங்க, உங்களுடைய குடும்ப வருமானத்தை உயர்த்திக்கங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸை ரொம்ப மேலே கொண்டு வாங்க. மற்றவங்க உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவில் நீங்கள் உங்களை மாற்றிக்கணுமே தவிர உங்களுடைய கண்ணீர் வந்து நிச்சயமாக பதிலாக இருக்காது. அம்சவேணி நன்றிமா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. இன்னிலிருந்து தைரியமாக இருங்க. நேரம் 9:45.
3: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
1: வருக அடுத்த நேயர், இது வானவில் பண்பலை 100.5.
4: சார், நான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் பள்ளத்தூர்ல இருந்து பேசுறேன் சார்.
1: யார் பேசுறீங்கம்மா?
4: நான் மீனாட்சி பேசுறேன்.
1: சொல்லுங்க மீனாட்சி.
4: சார், இந்த முகம் வந்து எப்பவுமே தப்பான விளைவுகளை தான் ஏற்படுத்துமா அப்படின்னா கிடையாது சார். அது ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நிகழ்வுக்காகவும் அந்த முகமூடியை நம்ம போடுறோம் சார். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு புதுமண தம்பதிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தன்னுடைய கணவர் வந்து தன் மனைவி மேல ஒரு புரிதலை ஏற்படுத்தணும், அவன் நம்ம மேல பிரியமா இருக்கணும்ங்கிறதுக்காகவும், மனைவி தன் கணவர் வந்து நம்ம மேல பிரியமா இருக்கணும், அவர் உள்ளத்துல நம்ம இடம் பிடிக்கணும்ங்கிறதுக்காக நிறைய முகமுடிகளை ஆரம்ப காலகட்டத்துல நம்ம போடுறோம் சார். கணவன் வந்து நிறைய மனைவிக்கான நேரத்தை நிறைய ஒதுக்கி அவளை என்டர்டைன்மெண்ட் பண்றதுலயும் அதிகமான நேரத்தை செலவழிக்கணும்.
1: இல்ல, அதுதான் பிரச்சனையா மாறும். அது தெரியுங்களா உங்களுக்கு மீனாட்சி?
4: இல்ல, அது புரிதல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த மனசுல வந்து கணவர் வந்து இவ வந்து நம்மள நல்லா புரிஞ்சுக்கிட்டா இவ நம்மளோடதான் வாழ போறா, நம்மளோட புரிதல் இருக்குங்கிற ஒரு பட்சத்துல தன்னோட முகமுடியை வந்து கலட்டிடுறான்.
1: நன்றிமா மீனாட்சி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர், வணக்கம்.
0: ஐயா வணக்கம்.
1: பேர் சொல்லுங்கய்யா.
0: தங்கவேலோடு வெட்டுக்காட்டு தங்கவேலுங்கய்யா.
1: வணக்கம் தங்கவேல், சொல்லுங்க.
0: முகமூடியை ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றீங்க?
1: இல்ல, போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே.
0: இல்ல, முகமூடி வந்து கெட்டதுக்கு மட்டும்தான் போடுறாங்கன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நல்லதுக்கு சில பேர் போட்டுக்கிட்டு தான்
1: இருக்கிறோம். அப்படிதான் நம்ம வந்து சகோதரி
0: மனசு கஷ்டப்படும்.
1: சொல்லுங்க சொல்லுங்க. அமுதா அப்படிதான் சொன்னாங்க.
0: அதாவது நம்ம நமக்கு சில பார்த்தா பிடிக்காது, நமக்கு மேலதிகாரியோ இல்ல நமக்கு மேலக்கீங்களை பார்த்தா சில நேரங்கள வந்து அவங்க கஷ்டப்படக்கூடாது, நமக்கு உண்மையான கோபம் கூட இருக்காது, வெளி காட்டக்கூடாதுன்னு நினைப்போம். புரியுதுங்களா? அந்த இடத்துல சாந்தமா அப்பாவித்தனமா முகத்தை வச்சுக்கிட்டு முகமூடி போட்டுட்டு போறோம். முகமூடி வந்து நிறைய நிறைய முகமூடிகள் வந்து பைக்குல வச்சிருக்கோம், இடத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து மாட்டிக்கிறோம். இன்னொன்னு, நீங்க மேக்கப் பண்ணாம வெளியே போக முடியுமா? அதுல எழுந்து குளிச்சுட்டு இயல்பா தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முகத்துக்கு பவுடர் அடிக்காம வெளியே போக முடியுமா? அது ஒரு முக பூச்சி தானுங்க. இப்ப திரைப்பட நடிகர்களே வந்து திரைப்படத்துல பாக்குறதுக்கு நிஜத்துல பாக்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும்.
1: தேவையான இடத்தில்
0: முகத்துல பாக்குறத ஒரிஜினல் நினைச்சுக்கிறாங்க.
1: தேவையான இடத்தில் முகமூடிகள் வந்து அவசியம்னு சொல்றீங்க, அதை ஏத்துக்கத்தான் வேணும் தங்கவேல். இங்க ஒன்றும் மறுப்பு கருத்தெல்லாம் ஒண்ணும் இல்லை. நேரம் 9:58.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட்.

0: செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
1: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
4: That's right.
5: வசந்த் அன்கோ, சரி சரி வசந்த்.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
4: That's right.
7: நிகழ்ச்சி இன்று உங்களுக்கு தந்திருந்த தலைப்பு முகமூடி. சிலர் மனிதர்களுக்கு முகமூடி தேவை என்கிறார்கள், சிலர் தேவையில்லை என்கிறார்கள். உண்மையில் முகமூடி தேவைதானா? தேவைதான் என்றால் ஏன்? தேவையற்றது என்றால் எதனால்? இப்படித்தான் கேட்டிருந்தது நிகழ்ச்சி. எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு முகமூடி தேவைப்படுகிறது. ஏன் முகமூடி தேவைப்படுகிறது? இந்த கேள்விக்கான பதில் மிகவும் சுவாரஸ்யமானது. பெரும்பாலான மனிதர்கள் ஏமாற்றுவதற்காக முகமூடி அணிவதில்லை, தங்களை பாதுகாத்து கொள்வதற்காகவே அணிகிறார்கள். எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய பலவீனங்களை வெளிக்காட்ட விரும்புவதில்லை, தன்னுடைய பயங்களை வெளிப்படுத்த விரும்புவதில்லை, தன்னுடைய தோல்விகளை ஒப்புக்கொள்ள விரும்புவதில்லை. அதனால் அவருக்காக ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார். உண்மையில் அவர் எப்படி இருக்கிறாரோ அதைவிட தன்னை வலிமையானவராக காட்டிக்கொள்கிறார், மகிழ்ச்சியானவராக காட்டிக்கொள்கிறார், வெற்றியாளராக காட்டிக்கொள்கிறார். இப்படியாக ஒரு கட்டத்தில் அவர் வாழ்வது அவர் வாழ்க்கையை அல்ல, அவர் உருவாக்கிய பிம்பத்தின் வாழ்க்கையை. முகமூடிகளுக்கு பின்னால் இருக்கும் மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று அங்கீகாரத்திற்கான தேடல். முகமூடிகளுக்கு பின்னால் இருக்கும் மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று அங்கீகாரத்திற்கான தேடல். மனிதன் இயல்பாகவே தான் எல்லோராலும் விரும்பப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். அதனால் சில நேரங்களில் நாம் உண்மையில் எப்படி இருக்கிறோமோ அதுபோலவே நம்மை காட்டிக்கொண்டால் இந்த உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளுமா என்ற பயம் அவனுக்குள் உருவாகிறது. அந்த பயம்தான் முகமூடியாக மாறுகிறது. சமூகமும் சில நேரங்களில் முகமூடிகள் உருவாவதற்கு காரணமாகிறது. எப்போதும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும், எப்போதும் வெற்றிகரமான மனிதராக இருக்க வேண்டும், எப்போதும் வலிமையானவராக தோன்ற வேண்டும் என்று பிறரின் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் மனிதர்களை சோர்வடைய செய்கின்றன. ஏனென்றால் உண்மையான வாழ்க்கையில் எல்லோருக்கும் பயமும் இருக்கும், கண்ணீரும் இருக்கும், தோல்விகளும் இருக்கும். ஆனால் அவற்றை வெளிக்காட்டக்கூடாது என்று நினைக்கும் போது மனிதன் ஒரு வேடத்தை அணியத் தொடங்குகிறான். முகமூடிகள் சில நேரங்களில் உடனடி நன்மைகளையும் தரும். மற்றவர்களின் பாராட்டு கிடைக்கலாம், மதிப்பு கிடைக்கலாம், விமர்சனங்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம், சில உறவுகளை தக்க வைத்து கொள்ளலாம், சில வாய்ப்புகளை பெறலாம். அதனால்தான் பலர் முகமூடியை ஒரு பாதுகாப்பு கவசமாக நினைக்கிறார்கள். ஆனால் இதில்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய முரண்பாடே இருக்கிறது. முகமூடி மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு முன் மெதுவாக நம்மையே ஏமாற்றத் தொடங்குகிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் தொடர்ந்து ஒரு வேடத்தில் வாழும்போது ஒரு கட்டத்தில் அவர் உண்மையில் தான் யார் என்பதையே மறந்துவிடும் சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. அவர் தனது உண்மையான உணர்வுகளிலிருந்து விலகத் தொடங்குகிறார், தனது உண்மையான விருப்பங்களிலிருந்து விலகத் தொடங்குகிறார், தனது உண்மையான அடையாளத்திலிருந்து விலகத் தொடங்குகிறார். முகமூடியினால் ஏற்படும் இன்னொரு மிகப்பெரிய இழப்பு உறவுகளில் ஏற்படுகிறது. ஏனென்றால் உண்மையான உறவுகள் உண்மையான மனிதர்களுக்கிடையேதான் உருவாகும். ஆனால் முகமூடியின் மீது கட்டப்பட்ட உறவுகள்

பல நேரங்களில் தான் ஆழமற்றவை என்பதை காட்டிவிடும். ஒரு உண்மையை மறைப்பதற்கு ஒரு பொய் போதும். ஆனால் அந்த பொய்யை தக்க வைத்து கொள்ள பல பொய்கள் தேவைப்படும். அதுபோலவே ஒரு முகமூடியை உருவாக்குவது எளிது, ஆனால் அதை தொடர்ந்து சுமந்து செல்வது மிகவும் கடினம். இங்கே ஒரு சமநிலையான பார்வையும் தேவை. எல்லா முகமூடிகளும் தீமையானவை அல்ல. ஒரு மருத்துவர் தனது தனிப்பட்ட துயரத்தை மறைத்து கொண்டு ஒரு நோயாளிக்கு நம்பிக்கை அளிக்கலாம். ஒரு ஆசிரியர் தனது சோர்வை மறைத்து கொண்டு மாணவர்களுக்கு உற்சாகம் அளிக்கலாம். ஒரு பெற்றோர் தனது கவலையை, தனது கடன்களை மறைத்து கொண்டு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உணர்வை அளிக்கலாம். இவை ஏமாற்றுவதற்கான முகமூடிகள் அல்ல, பொறுப்புணர்வின் வெளிப்பாடுகள். எனவே மனித வாழ்க்கையில் சில சமூக வேடங்கள் அவசியமானவை, ஆனால் அவை நமது உண்மையான அடையாளத்தை முழுமையாக மறைத்துவிடக்கூடாது. ஒரு மனிதன் எப்போது முகமூடியே தேவையற்றவனாக மாறுவான்? மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயம் குறையத் தொடங்கும் போது, தான் யார் என்பதை தானே ஏற்றுக்கொள்ளத் தொடங்கும் போது, தனது பலங்களையும் பலவீனங்களையும் ஒப்புக்கொள்ளத் தொடங்கும் போது ஒரு மனிதனுக்கு முகமூடிகள் தேவையற்றதாக மாறுகின்றன. நிறைவாக, வாழ்க்கை நமக்கு பல வேடங்களை தரலாம், ஆனால் அந்த வேடங்களுக்குள் நம்மை நாமே தொலைத்துவிடக்கூடாது. மற்றவர்களின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக அணியும் முகமூடிகள் சில நேரங்களில் பாராட்டுக்களை தரலாம், ஆனால் அவை மன அமைதியை பறித்து விடலாம். சில நேரங்களில் உலகம் நம்முடைய முகமூடியை நேசிக்கலாம், ஆனால் உண்மையான மனிதர்கள்தான் நம்மை நேசிப்பார்கள். எனவே நல்லவராக தோன்ற முயற்சிப்பதை விட நல்லவராக இருக்க முயற்சிப்போம். வலிமையானவராக நடிப்பதை விட வலிமையானவராக வளர முயற்சிப்போம். திறமையானவர் போல தன்னை காட்டிக்கொள்ள முயற்சிப்பதை விட திறமையை வளர்த்து கொள்ள முயற்சிப்போம். முகமூடியால் மதிப்பை பெறுவதை விட உண்மை தன்மையால் நம்பிக்கையை பெற முயற்சிப்போம். ஏனென்றால் முகமூடிகளால் முகங்களை மறைக்க முடியுமே தவிர உண்மையான வாழ்க்கையை உருவாக்கித்தர முடியாது. முகமூடிகளால் முகங்களை மறைக்க முடியுமே தவிர உண்மையான வாழ்க்கையை உருவாக்கித்தர முடியாது. நாம் நாமாக இருப்போம். வேறு ஒரு வாயில் மென்று நம் வயிற்றில் விழுங்கினால் அது உணவு அல்ல, எச்சில். வேறு ஒரு வாயில் மென்று நம் வயிற்றில் விழுங்கினால் அது உணவு அல்ல, எச்சில். நரி சிங்கத்தின் முகத்தை தன் முகத்தில் வரைந்து கொள்வதால் நரிக்கு எந்த பெருமையும் இல்லை. வள்ளுவத்தின் 351 குறள் இப்படி சொல்கிறது: பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது. பொருளல்லவற்றை பொருளென்றுணரும் மருளானாம் மானாப் பிறப்பு. வணக்கம் நேயர்களே.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இனிய அலைவரிசை 100.5 இனிமையாக வந்து சென்றது. இன்றைய வானவில் முகமூடி என்ற வண்ணத்தில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ரவிச்சந்திரன். இன்றைய நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ், எம் பிரேம்தாஸ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு உத்ரா சதீஷ்குமார். கணினியின் கைவண்ணம் யுவபாலா. பண்பலை 100.5 கேட்கலாம். வெளியே வராத வெளிச்சங்கள் வருமுன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளார். முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் தற்போது சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. இந்திய பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கசாவடி அருகே டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்புப் படையினர் விரைந்து கட்டுப்படுத்தினர். ஆம்பூர் அருகே கோவில் திருவிழாவில் வான வேடிக்கையின் போது பட்டாசு வெடித்து 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: திசைகள் எட்டும் போற்றப்படாமல் காத்து கிடக்கின்றன சிலரின் திறமைகள்.
1: சின்ன வயசுல சரியான கைடன்ஸ் இல்ல, அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்ப நாங்களாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா?
2: இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது, திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம்.
0: முன்னுதாரணமாய் முன்னேறிவிட்டு முகம் காட்டாது காத்து கிடக்கின்றன சிலரின் முகங்கள்.
3: கழுகுகளை வம்புக்கு இழுக்கிற ஒரே பறவை காகதான். ஆனா கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுறதுல, மாறா கழுகு மேல மேல பறக்கும் போது அப்போது காகம் உயர செல்லும் போது மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு தானா கீழே வந்துடும். அது போல நம்ம நிலையை கண்டு கேலி கிண்டல் செஞ்ச யாரையும் நம்ம கண்டுக்காம நம்ம இலக்குல குறிக்கோளா இருந்து வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கும் போது நம்மள கேலி செஞ்ச சில்லறைகள் எல்லாம் தானா செதறிடும்.
0: பல நூறு சாதனைகளுக்கான கலங்கரை விளக்காக காத்து கிடக்கின்றன சிலரின் சாதனைகள்.
1: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு.
0: அரிதாரம் பூசாத அந்த முகங்களையும் அவர்தம் சாதனைகளையும் அவரின் திறமைகளையும் உங்கள் செவிவசம் கொண்டு வந்து சேர்க்கின்றது கோடை பண்பலையில் வெளியே வராத வெளிச்சங்கள். களப்பயணத்தில் தேடி கண்டறிந்த வெளிச்சங்களை உங்கள் வசம் சேர்க்க நான் அறிவிப்பாளர் கார்த்திகேயன். நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.

நம்முடைய நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த புதிய சாதனை முகங்களை அறிமுகப்படுத்துறது வழக்கம். அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு வித்தியாசமான மனிதர்களை நம்ம சந்திக்க போறோம். தன் குடும்பம், தன் குழந்தைகள் அப்படின்னு வாழக்கூடிய சுயநலம் மிக்க இந்த வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தை தாண்டி தன்னை சார்ந்திருக்கிற சமுதாயம் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தான் கற்றுக்கொண்ட கல்வியை இலவசமாக ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் வழங்கி வருகிறார்கள் இரண்டு நண்பர்கள். அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் அவசியம் எழுத வேண்டிய தேர்வுகளில் ஒன்று துறை தேர்வுகள். இந்த துறை தேர்வுக்கு தயாராவதற்கு ஆயிரக்கணக்கில் பயிற்சி மையங்கள் கட்டணத்தை வசூலித்து வருகின்றன. இந்த தருணத்தில் அந்த துறை தேர்வுக்குரிய பாட பகுதிகளை இலவசமாகவே ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு இருமுறை என இலவசமாக நண்பர்கள் வழங்கி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசினுடைய கல்வி உதவித் தொகையை பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய போட்டித் தேர்விற்கும் மாணவர்களை தயார்படுத்தி வருகிறார்கள். தன்னலம் பார்க்காமல் இந்த பொது நலனோடு அணுகக்கூடிய அந்த இரண்டு நண்பர்களைத்தான் இந்த வார நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கின்றோம். சந்திக்கலாமா அவர்களை?

0: ஐயா வணக்கங்க ஐயா.
1: வணக்கம் கார்த்திகேயன், கோடை பண்பலைக்கு எனது காலை வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் நீங்கள் முன்னெடுத்து வரக்கூடிய பல்வேறு முன்முயற்சிகளை பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். முன்னதாக உங்கள் இருவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் நீங்கள் சொல்லுங்கள்.
1: என்னுடைய பெயர் தமிழரசன். நான் அரசு உயர்நிலைப்பள்ளி வையாவூரில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிகிறேன். எனது மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். என்னுடைய சொந்த ஊர் வந்து நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு வட்டம், வட்டூர் என்கின்ற கிராமம்.
2: உலகெல்லாம் தமிழை பறைசாற்றி கொண்டிருக்கும் கோடை

0: பண்பலை 100.5 என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜானகிராமன், இடைநிலை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, மலவராயன்பட்டி, அன்னவாசல் ஒன்றியம், புதுக்கோட்டை மாவட்டம்.
1: ரெண்டு நண்பர்களும் ஒன்று சேர்ந்து பல்வேறு முன்முயற்சிகளை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. இருவராக தொடங்கி இன்றைக்கு இணைந்த கைகள் கல்விக்குழு என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி பல்வேறு முன்முயற்சிகளை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகளை செய்துட்டு வர்றீங்க?
0: இணைந்த கைகள் அப்படிங்கிற அமைப்பே வந்து இலவச கல்வி மையம் அப்படிங்கிற ஒரு இதை தொடர்ந்து தான் நாங்கள் ஏற்படுத்தணும். இதில் நாங்கள் என்னென்ன பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்னோம்னா, வருடத்திற்கு 2 முறை நடக்கக்கூடிய துறை தேர்வு மற்றும் தற்போது அரசுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள இந்த தகுதி தேர்வு இதற்கு வகுப்பெடுத்து வருகிறோம். அதை தவிர்த்து மாணவர்களுக்கான NNMS தேர்வு, ட்ரஸ்ட் தேர்வு, அப்புறம் CM டேலண்ட் டெஸ்ட்டு, இது எல்லாத்துக்குமே நாங்கள் அந்த இணைந்த கைகள் மூலயமாக பயிற்சிகள் அளிச்சுட்டு வரோம் சார்.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ்

0: Great cement, 64 years of strong foundation. Chettinad cement, the perfect concrete choice for your home.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பதா ஹே, ஜோ நார்த் ஈஸ்ட் கபி தூர் லக்தா தா, வோ ஹமாரே திலோ கே ஓர் கரீப் ஆ கயா ஹே பிச்லே 12 சாலோ மே. ஜப் சே நார்த் ஈஸ்ட் கே நேஷனல் ஹைவே கி லம்பாய் படகர் 16,200 கிலோமீட்டர் ஹுயி ஹே. சிக்கிம் ஓர் அருணாச்சல் கோ பஹலி பார் ஏர் கனெக்டிவிட்டி மிலி ஹே. தப் சே நார்த் ஈஸ்ட் சே தூரியா கட்டி ஹே.
4: நார்த் ஈஸ்ட் அப் தூர் நஹீ ரஹா, நார்த் ஈஸ்ட் அப் தில் கே பி பாஸ் ஹே, தில்லி கே பி பாஸ் ஹே.
3: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के.

0: 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் ஆன்லைன் மூலம் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தி வரும் நண்பர்கள் தமிழரசன், ஜானகிராமன் இருவரோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

0: இலவசமாக ஒரு கல்வி மையத்தை உருவாக்கலாம். அதன் மூலமாக அரசு ஊழியர்கள், மாணவர்கள் இவர்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலாம், அவங்கள போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு எங்கிருந்து உண்டாச்சு?
1: எங்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து ஒரு புது வாய்ப்பு அனைவருக்கும் உருவாக்கப்படுது. அது மாதிரி உருவான ஒரு வாய்ப்பு தான் இது. எனக்கு மறுக்கப்பட்ட சிறு வாய்ப்பு இன்று வந்து துறை தேர்வில் 3000 பேரை வந்து தேர்ச்சி அடைய செய்திருக்கு. அதே போன்று டெட்டில் வந்து 1000 பேரை தேர்ச்சி அடைய செய்திருக்கு. ஆன்லைன் வகுப்பின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தி இந்த இப்போ பார்த்தீங்கன்னா 23000 பேர் வந்து டெட்டு தேர்வில் படிச்சுட்ருக்காங்க. நம்ம இணைந்த கைகள் குழுவில் ஜெய்பீம்ங்கிற ஒரு படத்தினுடைய ஒரு சீனில் வர ஒரு நிகழ்ச்சி, அது வந்து என்னுள்ள வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தது. அந்த மாற்றத்தினுடைய விதை தான் இணைந்த கைகள் குழு மற்ற ஆசிரியர்களுக்கு செய்யும் அனைத்து விதமான இலவச வகுப்புகள் அனைத்துக்கும் முதற்கான விதை அங்கிருந்து உருவானது தான்.
0: பொதுவாக இலவச ஆன்லைன் வகுப்புகள் அப்படின்றப்போ அதற்கான வரவேற்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கய்யா?
2: இலவசம் என்றாலே வரவேற்பு எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். உதாரணத்துக்கு தகுதி தேர்வு குழுவை நாங்கள் ஆரம்பிக்கும் போது வெறும் 2000 நண்பர்களை கொண்டு தான் ஆரம்பித்தோம். 2 புலன குழுவை வச்சு தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி அது 23000 பேரை தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னாலே அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த இலவச வகுப்புக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குதுன்னு. அதுக்கு காரணம் நம்ம இணைந்த கைகள் குழுவில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களும் மற்றும் இங்கே நம்ம பாடம் எடுத்து கொடுக்கக்கூடிய கருத்தாளர்களும் தான் முக்கிய காரணம். அவங்களோட ஒத்துழைப்புனால இந்த இலவச பயிற்சி வகுப்பு இன்று இமாலய வகுப்பாக மாறியுள்ளது. இன்னைக்கு வந்து எண்ணிக்கை பேசுது அப்படிங்கிறத விட இந்த எண்ணிக்கை எப்படி உருவானது அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய பயிற்சி முறை தான் காரணம். பயிற்சி முறை எப்படி இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து தினசரி வந்து 8:00 to 9:30 9:30 வரைக்கும் கிளாஸ் போட்டிருப்போம். அந்த கிளாஸில் நடத்தக்கூடிய பாடங்கள் நடத்துவாங்க. அந்த பாடங்களை பற்றின க்வெஸ்சன்ஸை ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்லைனில் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை வந்து அந்த 23000 பேர் எழுதுவாங்க. அதுக்கான மதிப்பீடும் செஞ்சு நாங்கள் வெளியிடுவோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் இல்லை, பெரிய ப்ராசஸ். ஸோ இதில் எங்களோட கருத்தாளர்களோட மெனக்கடல் தான் இந்த இலவச பயிற்சி வகுப்பை இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு தூக்கி நிறுத்தி இருக்குது. ஸோ இந்த தருணத்தில் எங்கள் கருத்தாளர்களுக்கு நாங்கள் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல ஜூன் 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புல்லா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
6: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் ஆன்லைன் மூலம் மாணவர்களுக்கு

0: ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அப்படின்னு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுக்கான அந்த துறை தேர்வுகள் அப்படிங்கிறத நடத்துகிற அதே நேரத்தில் மாணவர்கள் நலன் சார்ந்து நிறைய போட்டித் தேர்வுக்கும் நீங்கள் அவங்கள தயார்படுத்திகிட்டு இருக்கீங்க. என்னென்ன மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன்.
1: மாணவர்களுக்காக நம்ம செய்கிறது வந்து முக்கியமான ஒன்று வந்து என்எம்எம்எஸ் தேர்வு. என்எம்எம்எஸ் தேர்வு பற்றி நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஒரு சிறு விளக்கத்தை கொடுத்துட்றேன். என்எம்எம்எஸ் தேர்வு வந்து 8ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வு. இந்த தேர்வில் ஒரு மாணவன் தேர்ச்சி பெற்றால் அவன் வந்து வருஷம் வந்து 12,000 ரூபாய், 4 வருஷத்துக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 48,000 ரூபாய் கிடைக்கும்.
0: ப்ளஸ் டூ முடிக்கிற வரைக்கும்
1: ஒவ்வொரு ஆண்டும். அப்போது அந்த உதவித்தொகை வந்து அவனுடைய பொருளாதாரத்துக்கும் சரி, நெக்ஸ்ட்டு அடுத்து படிக்கிற காலேஜுக்கும் சரி, அவனுக்கு வந்து ஒரு பேருதவியாக இருக்கும். அதே போன்றே ட்ரஸ்ட்டு எக்ஸாமுக்கும் நம்ம வந்து கோச்சிங் தரோம். சிஎம் டேலண்ட் எக்ஸாம், திறனாய்வு தேர்வு, மாணவர்களுக்கான முதலமைச்சரனுடைய திறனாய்வு தேர்வு, தமிழ் இலக்கிய மன்ற தேர்வு, அனைத்து தேர்வுகளுக்கும் நம்ம வந்து பயிற்சி தரோம். அந்த பயிற்சிகள் மூலமாக மாணவர்களுடைய வாழ்க்கையும் முன்னேறும், பொருளாதார லெவல்லையும் முன்னேறும். மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு அவன் வந்து அடுத்து போன்ற நீட்டு, ஜேஇஇ போன்ற தேர்வுகளெல்லாம் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு அவன் வந்து எதிர்கொள்வதற்கு மிக உதவியாக இருக்கும் இந்த தேர்வுகள் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதேமாதிரி நிறைய மாணவர்கள் ஆர்வமாக வந்து கலந்துக்கிறாங்க.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் ஆன்லைன் மூலம் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தி வரும் நண்பர்கள் தமிழரசன், ஜானகிராமன் இருவரோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

0: கல்வி மையத்தின் மூலமாக என்னென்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொல்லுகிற போதே புரியுது, இது சாதாரணமாக ஒரு நபரால் செய்யக்கூடிய பணி அல்ல, இதுக்கு பின்னாடி நிறைய பேர்த்தனுடைய உழைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த வேலைகளை நீங்கள் எப்படி பகிர்ந்துக்கிறீங்க?
1: தகுதி தேர்வு முதல் தடவை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்டுகளோட எண்ணிக்கை வந்து 2000 தான் இருந்துச்சு. அப்போ இருந்த கருத்தாளர்களுடைய எண்ணிக்கை 5-6 தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க பாஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே நாங்களும் கருத்தாளர்களாக வரோம், இலவச பயிற்சி மையத்தில் நாங்களும் ஒரு அங்கத்தினராக இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் முன் வந்தாங்க. அவங்களால இன்னைக்கு கருத்தாளர்கள்ங்கிறவங்க கிட்டத்தட்ட 65 வந்து இங்கே நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அந்த 65 வந்து தனித்தனி அணிகளாக செயல்படுறாங்க. தமிழுக்கு 10, ஆங்கிலத்துக்கு 12, கணிதத்துக்கு 1-8, அதுக்கப்புறம் அறிவியலுக்கு 10, சமூக அறிவியலுக்கு 8, உளவியலுக்கு 7 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அணியும் தனித்தனியாக செயல்படுறாங்க. அந்தந்த அணி வந்து அவங்களுக்குள்ள வேலைகளை இங்கே வந்து வேலை பகிர்வுன்னு சொல்கிறத விட வேலை நுகர்வுன்னு நாங்கள் சொல்லலாம். ஏன்னா அத்தனை பேருமே வந்து வேலைகளை வாங்கி வாங்கி பண்ணுறாங்க. எங்களுக்கு கிடைச்சிருக்க கருத்தாளர்கள் வந்து உண்மையிலேயே வந்து இதை ரொம்ப ரொம்ப அருமையாக கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு முழு மூச்சாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த வேலை வந்து எங்களுக்கு வந்து பெரிய பழுவாக தெரியாமல் பெரும் வரமாக தெரிந்து கொண்டிருக்கிறது.
0: சிறப்புங்க, சிறப்பு.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: அனைவருக்கும் நீதி கிடைக்க நாட்டின்

0: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.teli-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் ஆன்லைன் மூலம் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தி வரும் நண்பர்கள் தமிழரசன், ஜானகிராமன் இருவரோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

0: நீங்கள் நிறுவன தலைவர் அப்படிங்கிற வகையில் உங்ககிட்ட இதை கேட்கறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் இணைந்த கைகள் கல்வி குழுவினுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன வைத்திருக்கீங்க?
1: எதிர்கால திட்டம்னா, இப்போ நடந்து கொண்டிருக்கிற டெட்டு தேர்வில் நிறைய ஆசிரியர்களை பாஸ் பண்ண வைக்கணும். அடுத்து

இது வந்து மாணவர்கள் நலனில் அதிகமான அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய. பொது தேர்வுகள் ஒரு பக்கம் நடந்துருந்தாலும் மாணவர்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துகிற என்எம்எம்எஸ் தேர்வு, ட்ரஸ்ட் தேர்வு, அடுத்தது சிஎம் டேலண்ட் எக்ஸாம், இது போன்ற மற்ற தேர்வுகள் போக அடுத்தது வந்து இன்னும் கல்லூரி முடிக்கும் மாணவர்களுக்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வு மற்றும் டிஆர்பி தேர்வு, இது போன்ற அடுத்தடுத்த தேர்வுகளில் வந்து மாணவர்கள் வெற்றி அடைய செய்து இலவச வகுப்புகளை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது வந்து எங்களுடைய இந்த குழுவினுடைய மிகப்பெரிய ஆவல். அதை தொடர்ந்து செய்வோம் என்பது நம்பிக்கை. அதே மாதிரி கருத்தாளர்கள் வந்து அனைவருமே வந்து சுயநலம் இன்றி ஒவ்வொரு நாளும் எங்களை போன்றே கருத்தாளர்களும் தன்னுடைய நேரம் பாராமல் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு வகுப்பிற்கும் தங்களை வந்து அர்ப்பணித்து வகுப்பெடுத்துக் கொள்வது வந்து மிகவும் சிறப்பான ஒன்று. அவர்களை பாராட்டுகிறேன் இந்த தருணத்தில்.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
3: கோடை பண்பலை 100.8

0: 5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: That's right.
2: வசந்த் அண்ட் கோ, சரி சரி வசந்த்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: That's right.
4: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் ஆன்லைன் மூலம் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தி வரும் நண்பர்கள் தமிழரசன், ஜானகிராமன் இருவரோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

0: முகம் பார்க்காம வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கருத்தாளர்கள், ஒருங்கிணைக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய அவர், எல்லாருமே வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த உங்களுடைய முன்னெடுப்புக்கு நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறதும் போற்றுதலுக்குரியது. அவங்க எந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க?
1: உண்மை உண்மை. இங்கே நீங்கள் சொன்னது வந்து இந்த வானொலியில் நாங்கள் தெரிவிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையிலேயே வந்து குரல் நட்பு அப்படிங்கிறது படி தான் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். இந்த 65 கருத்தாளர்களுமே வந்து ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாவட்டங்களை, தமிழகம் முழுவதும் உள்ள அத்தனை மாவட்டங்களிலிருந்தும் நம்ம டீமில் இணைஞ்சு பணியாற்றிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் இதுவரைக்கும் நாங்கள் முகத்தை கூட பார்த்தது கிடையாது. அர்ப்பணிப்பு உணர்வு என்ற ஒரே ஒரு உணர்வின் மூலயமாக இணைந்த இந்த கைகள் தான் இன்று இணைந்த கைகளாக செயல்படுகிறது. இதில் வந்து குடும்பத்தாரோட பங்களிப்பு நாங்கள் ஏற்கனவே நடத்தும் போதே சொல்லுவோம். நீங்கள் வந்து கருத்தாளர்களாக இருந்தாலும் சரி, பயிற்றுனர்களாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து கற்றுக்கிற கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களோட குடும்பத்தோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்கள் ஜெயிக்க முடியும். அந்த ஒத்துழைப்பு இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே வகையில் ஒரு தீக்குச்சின்னு ஒன்று இருக்குது, அது பற்றி எரியணும் அப்படின்னா ஒரு விரல்னு ஒன்று வேணும். அந்த விரலாக எங்களது குடும்பம் செயல்பட்டு இருக்குது. நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்து மற்றவங்களோட வாழ்க்கையில் ஒளியேற்றி தர ஒரு ஜோதியாக இருக்கிறோம் அப்படின்னோம்னா அதுக்கு காரணம் என்னோடய குடும்பத்தார் தான். அதுலேயும் முதற்கட்டமாக, அதாவது முதலாவதாக வருவது எனது துணைவியார் அஞ்சனா தேவி அவர்கள். அவங்க எப்போவுமே வந்து இந்த மாதிரி வகுப்பு எடுக்கும்போது எனக்குன்னு தனியாக ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அந்த வகுப்புறை முடிகிறது வரைக்கும் முடிச்சிட்டிங்களாப்பான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கு வகுப்புறைங்கிறதுனால அதுக்கு முன்னாடியே எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறதுலேருந்து எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து என்னோடய பசங்க அவங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எப்படின்னா எனக்கு தொந்தரவே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்பா கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மூத்த பையன் முத்து ஜெய்சாந்த், இளைய பையன் முத்து பிரணீத் ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா கிளாஸ் எடுக்கிறாங்க, நம்ம வேறு இதுக்கு போய் படிப்போம்னு சொல்லி அவங்க வேறு ரூமில் உட்காந்து படிப்பாங்க. அந்தளவுக்கு என்னோடய குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு நன் மூலமாக தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து இத்தகைய உதவிகளை செய்வதற்கு எனக்கு காரணமாக அமைந்த எனது தாய் தந்தையருக்கும், என்னோடய அத்தனை பணிகள்லேயும் எனக்கு உற்ற துணையாக விளங்கக்கூடிய என்னுடைய துணைவியார் மற்றும் எனது வாரிசுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நல்லதுங்க.
2: எங்கள் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே டீச்சர், அதனால் வந்து அவங்களும் என்னுடைய இதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா சரி, அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவர் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காருன்னா அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரூம் ஒதுக்கி தரதுலேருந்து அவங்க அவங்களுடைய வேலையை வந்து அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி அந்த டைமிங்கில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏதாவது தேவைனா கூட அந்த நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சுப்பாங்க, அல்லது அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போய் என்ன ஒர்க் இருந்தாலும் பார்த்துருவோம். அந்த டைமிங்கில் குடும்பத்தினுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்குது. அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, என்னுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாருமே வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. எனக்கான ஒரு ஃப்ரீடம், எனக்கான ஒரு ஸ்பேஸு அவங்க வந்து கொடுக்கறனால தான் என்னால் வந்து அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பாக செய்ய முடியுது. இந்த இணைந்த கைகளை வந்து முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து உதவி புரியுது. இந்த நேரத்தில் என்னுடைய மனைவி கல்யாணி அவர்களுக்கும், என்னுடைய குழந்தைகள் மற்றும் அப்பா அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
2: That's right. வசந்த் அன்கோ, சரி சரி வசந்த்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: That's right.
4: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
5: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஃபேஸுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு, நம்ம ஃபேஸை ஏஜ் தெரியாம இருக்கிறதுக்கு க்ரீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஏஜ் அதிகமாகும் போது நம்மளுடைய ஓவரியும் ரெஜுவினேட் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, அதாவது நம்ம ஃபேஸ் ஏஜிங் மாதிரி ஒவரியன் ஏஜிங்னு ஒன்று இருக்கா, அதனால என்னென்ன பாதிப்புகள்லாம் இருக்கும், அதை எப்படி ரிவர்ஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நாமளா தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு ஏஜ் ஆக ஆக நம்மளுடைய தோல் மட்டும் இல்லை, நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கன்லையும் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் நிறையவே இருக்கும். ஒரு 20 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய அதே விதமான ஓவரியன் இஷ்யூஸ் வந்து 40 இயர்ஸ்ல இருக்காது. 40 இயர்ஸ்ல ஓவரியோட ஏஜ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அந்த ஓவரியன் ஏஜிங் எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பத்தி பார்க்கலாம். நம்ம ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் நம்ம ஆஸ் அ லேடிஸா எப்போ பார்த்தாலும் மிரரை பார்த்துட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு 2 தடவையாவது கண்ணாடியை பார்ப்போம். அந்த கண்ணாடியில் நிறைய ஒரு ரிங்கிள்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சுருக்கம், இல்லை ஏதோ ஒன்று வந்தாலுமே, ஒரு பிம்பிள்ஸ் வந்தால் கூட அதை எப்படி சரி பண்ணலாம், அதை எப்படி கொண்டு போகலாம், அதுக்கு இந்த க்ரீம் போடலாம், இல்லை ரிங்கிள்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு விட்டமின் இ எடுக்கலாம், அதை எடுக்கலாம், இதை எடுக்கலாம், நிறைய டைம் நிறைய விதமான க்ரீம்ஸையோ இல்லை ட்ரீட்மெண்ட்டையோ ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் ஓவரியோட ஏஜிங்க நிறைய டைம் நம்மளால் கவனிக்கவே முடியாது. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் சயின்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பீரியட் சைக்கிள் கொஞ்சம் இர்ரெகுலராக மாற ஆரம்பிச்சிடும். அதே சமயம் உங்கள் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸில் ஏஎம்எஸ் லெவல்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். கன்சீவ் ஆகிறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். மெனோபாஸ், அதாவது பீரியட்ஸ் வரவே வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள், ஏர்லி மெனோபாஸ், இது எல்லாமே உங்கள் ஓவரியோட ஏஜை குறிக்கக்கூடிய சிம்டம்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஓவரியன் ஏஜை ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் சிஸ்டம் படி இது ரொம்ப நம்மளால் மாற்ற

0: முடியாது, ஒவேரியன் ஏஜிங்கை நிறுத்த முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் ஸ்லோ பண்ணலாம், அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். என்ன மாதிரி பண்ணால் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் டயட் சிஸ்டம், இல்லை சப்ளிமெண்டேஷன்ஸு, இல்லை ப்ராப்பரான ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், எக்ஸசைஸ், வாக்கிங், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்து நிறைய விதமாக நம்மளால் மாற்ற முடியும். இதில் குறிப்பாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒவேரியன் ஏஜிங்கை குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங், எக் ஃப்ரீசிங். எக் ஃப்ரீசிங் ஏஜை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆனால் யங் ஏஜ்லேயே நல்ல முட்டைகளை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதை பின்னாடி பயன்படுத்துறது தான் எக் ஃப்ரீசிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். பிஆர்பி இன்ஜெக்ஷன், ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன், அதாவது நம்ம ஓவரிக்குள்ள பிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவரி ரெஜுவினேட் பண்ணக்கூடிய செல்களை இன்ஜெக்ட் பண்ணுறதன் மூலமாக ஓவரியை ரெஜுவினேட் பண்ணலாம் அப்படின்னு சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் இருக்குது. ஆனால் இது எதுவுமே இப்போ வரைக்கும் ப்ரூவனான ஸ்டடீஸாக இல்லை. மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய ஜெனட்டிக் ஒர்க்கப் நிறைய போயிட்டுருக்கு ஏஜை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் இது எதுவுமே இப்போ வரைக்கும் ப்ரூவனான எஃபெக்டில் இல்லை. சயின்ஸ் டெய்லி க்ரோ ஆகிட்டே இருக்குது, ஆனால் நம்ம சயின்ஸ் க்ரோ ஆனாலும் இது எதுக்கான ரெமெடியும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிறதுனால, நம்ம ஃபேஷியல் ஏஜிங்கை எவ்வளோ தூரம் கவனிக்கிறோமோ அதை விட அதிகமாக நம்ம உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளில், குறிப்பாக ஓவரியில், கன்சீவானு நினைக்கிறவங்க, குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க, ஓவரியன் ஏஜிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம ரொம்ப நாள் டைம் விட்டுட்டோம்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறது ஈஸி இல்லை. அதனால ஸ்டெப்ஸை கொஞ்சம் ஏர்லியராக எடுக்கணும் அப்படிங்கிறத யோசித்தோன்னா இந்த ஓவரியன் ஏஜிங்கை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை, வழங்கிய நலம் நலமறிய.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் ஆன்லைன் மூலம் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தி வரும் நண்பர்கள் தமிழரசன், ஜானகிராமன் இருவரோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

0: சரி நண்பர்களே, நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இணைந்த கைகள் கல்விக்குழு முன்னெடுத்து வரக்கூடிய இந்த இலவச பயிற்சி மையத்தின் மூலமாக நிறைய ஆசிரிய பெருமக்களையும் நிறைய அரசு அதிகாரிகளையும் உருவாக்கிட்டு இருக்கீங்க. மாணவர் நலன் சார்ந்தும் நிறைய விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. இந்த வெற்றி பயணம் இன்னமும் தொடரட்டும். கோடை பண்பலையின் மனமார்ந்த பாராட்டுதல்களும் நன்றிகளும் உங்களுக்கு. நன்றி.
1: நன்றி கார்த்திகேயன். கோடை பண்பலை 100.5க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
2: கோடை பண்பலை 100.5 நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.

என்ன நண்பர்களே, இந்த வார சிறப்பு விருந்தினர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்களை கேட்டீர்களா? நமக்கென வாழாது பிறரையும் வாழ்வித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. கல்வி, கல்வியின் மூலம் பெறப்படும் அறிவு, இவை இரண்டும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில்தான் சிறப்பு பெறுகிறது. அந்த வகையில் கல்வி உதவித்தொகை பெறும் வகையில் பல்வேறு மாணவர்களுக்கு இலவச ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளை நடத்தி மாணவர்களை முன்னேற்றமடைய செய்து வரும் நண்பர்கள் தமிழரசன், ஜானகிராமன் இருவரோடு சந்தித்த இந்த நேர்காணல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்கிற மன நிறைவோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். அறிவிப்பாளர் கார்த்திகேயன். மீண்டும் வரும் திங்கள் காலை 10 மணிக்கு வரும் வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே. தானே.

கோடை பண்பலை 100.5 அடுத்ததாக உங்களை தேடி வருகிறது. தேடி வரும் பண்பலை கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் உடுமன்சோலை வட்டம் பூம்பாறை சந்திப்பு பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து.

தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு விஜய் முன்மொழிந்த அரசினர் தனி தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்று வருகிறது. காவிரி நதிநீர் உரிமையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ந்து வரும் மற்றும் எதிர்கால தொழில்நுட்பத்தில் இந்தியா முதலீடு செய்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய நான்கு மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு படையினர் விரைந்து கட்டுப்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆம்பூர் அருகே கோவில் திருவிழாவில் வான வேடிக்கையின்போது பட்டாசு வெடித்து 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு 380 ரூபாய் குறைந்து சவரன் 1,08,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பெலா தம்கான்கர் சீனாவின் ஃபெயர்ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் மெக்சிகோ 1-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி.

0: Leela, Vasant & Co.
1: That's right.
2: கோடை பன்மலை 100.5 27வது உதயவிழாவை முன்னிட்டு சிறப்பு தேடி வரும் பன்மலை இன்று கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் உடுமன்சோலை வட்டம் பூப்பாறை பேருந்து நிறுத்தம் சந்திப்பிலிருந்து நேரலையாக வர இருக்கிறது. நம் நேய சொந்தங்களை சந்திக்கிறார்கள் கே எஸ் கார்த்தி மற்றும் சிவகுமார்.
3: அண்டை மாநிலமான கேரள மாநிலத்திற்கு வந்திருக்கிறோம். இங்க பூப்பாறை என்ற ஒரு அழகிய கிராமம், மூணாறு போகக்கூடிய பாதை, இதுல இன்னும் நிறைய நெடுங்கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதைக்கு போறது. இப்படி ஒரு நாலு முக்கியமான ஊர்களுக்கு பிரிவுக்கும் இடையில இந்த அண்ணன் ஒருத்தர் பேசுறா, அவர்கிட்ட பேசுவோம். அண்ணன் உங்க பேர்?
4: என் பேரு முத்துகாமாச்சு.
3: எந்த ஊர்ல இருக்கீங்க?
4: கேரளா தான்.
3: பிறந்து வளர்ந்தது இங்கதான். படிச்சதெல்லாம் இங்கதான். தமிழ் மீடியமா?
4: மலையாளம்.
3: மலையாள மீடியம். மலையாளத்தில் நல்லா தமிழ் பேசுறீங்க. நம்ம வீட்டுல பேசுறதா
4: தமிழ்தான்.
3: சரி சரி. இது சொல்லுங்க, இப்ப இந்த நாலு பிரிவுக்கு இடையில நம்ம நின்று இருக்கோம், இது ஒரு முக்கியமான சந்திப்புன்னு சொல்றாங்க. என்னெல்லாம் இருக்கு? இந்த பக்கம் போனா எந்தெந்த ஊருக்கு போலாம்?
4: தேக்கடி, தமிழ், இப்படி போகலாம்.
3: சரி,
4: இது எர்ணாகுளம், கொச்சின், இப்படி போறோம்.
3: இங்க இருந்து எவ்வளவு தூரம் ஆகும் கொச்சின் போறோம்னா? தேயிலை தோட்டம் இருக்கு, ஏலக்காய் தோட்டமும் இருக்கு. வேற என்னெல்லாம் இங்க விவசாயம் நடக்குது?
4: மிளகு,
3: மிளகு போடுறாங்க.
4: தேயிலை தோட்டம்,
3: ஏலக்காய் தோட்டம்,
4: இஞ்சி,
3: இஞ்சியும் போடுறாங்க.
4: மஞ்சள், எல்லா விவசாயம் இருக்கு கேரளா.
3: சந்தோஷம். எப்படியா இருக்கு? நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இங்க வந்துட்டு போவீங்களா? எப்பெல்லாம் வருவீங்க கீழே ஊருக்கு?
4: நாங்க மாசத்துக்கு ஒரு வட்டம், வாரத்துக்கு ஒரு வட்டம் இப்படி போயிட்டு
3: வந்துருவீங்க. நீங்க எந்த ஊரு பூர்வீகம்லாம்?
4: ஊரு போடி,
3: போடி,
4: தேனி மாவட்டம்,
3: போடி, போடி, போடி. சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசினதுல.
4: சார்,
3: ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் குருவமா சார். நாங்க தேனி மாவட்டம், போடி, மீனாட்சியரம், துறைராஜவரம். நாங்க இருந்தது மன்னமனூர் கையாட்டி, கொடைக்கானல் மன்னமனூர் கையாட்டில
3: இருந்தீங்க.
5: நாங்க அங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். விவசாயம் பண்ணிக்கிட்டு நல்ல விவசாயம் எல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப எங்க வீட்டுக்காரர்ல நாங்க ஊருக்கு வந்தோம். இப்ப இங்க வந்து நாங்க கேரளாவில வந்து வியாபாரம்
3: பாக்குறேன். வியாபாரம் பாப்பீங்க?
5: நாங்க பழங்கள் வந்து பழ வகை எல்லாமே வாங்கி போடுவீங்க.
3: இப்ப மாம்பழம் இப்ப கொண்டு வந்திருக்கீங்க. மாம்பழம் இந்த சீசன் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க?
5: திருப்பி நான் தேனியில போய் பழங்க வாங்கி மூணாறு போய் வியாபாரம் பார்த்தேன்.
3: மூணாறும் போயிடுவீங்க?
5: மூணாறும் போவேன்.
3: இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல இருப்பீங்க? அப்படியா?
5: அப்படி இல்லை, அந்த சீசனுக்கு மாறுவீங்க.
3: மாம்பழம்ன்றதால இங்க தினசரி காலையில எத்தனை மணிக்கு வருவீங்க? மேல
5: காலையில 6:30 வந்து கிளம்புவேன். கிளம்பி இங்க வந்து 10 மணிக்கு சேர்ந்து
3: திரும்ப முடிச்சுட்டு வியாபாரம் முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு ஊருக்கு?
5: 5:30
3: கிளம்பிடுவேன். இந்த ஊர்ல மழை அதிகம்னு சொல்றாங்களே.
5: மழை? ஆமா சார், அதிகந்தே. மழை சீசனுக்கு வந்து நான் இங்கிட்டு மாறிக்கிடுவேன். மழை குறைஞ்ச அப்புறம் நாம குணாறு ஏரியா அந்தந்த சீசனுக்கு மாறி வரம்
3: பார்ப்பேன்.
5: ஆமா சார்,
3: ரொம்ப சந்தோஷம் உங்களை பேசினதுல. உங்களோட பேசினதே ரொம்ப
5: மகிழ்ச்சி. கொடைக்கானல்லாம் இருந்தோம், 35 வருஷம் இருந்திருக்கேன்.
3: அப்படியா?
5: விவசாயம், பூடு, கேரட்டு, உருளைக்கிழங்கு
3: எல்லாம்
5: எல்லாமே நான் விவசாயம் பண்ணவங்கதே. இப்ப வந்து நான் வந்து போடியில, தேனி மாவட்டத்துல போடி இருக்கோம்.
3: ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களோட பேசினதுல. ஏன்னா உனக்கு உங்க பேர் சொல்லுங்க.
6: சந்தியா.
3: சந்தியா, எங்க இருக்கீங்க?
6: நாங்க பெரியகுளம், தேனி.
3: பெரியகுளம். என்ன விஷயமா அங்க வந்திருக்கீங்க?
6: எங்க பாட்டி வீட்டுக்கு வந்தோம்.
3: பாட்டி வீடா? இங்கதான் இருக்கு. எங்க இருக்கு?
6: உங்க
3: பேர் சொல்லுங்க.
6: பாலசௌமியா.
3: நீங்க என்ன பண்றீங்க?
6: நான் 12th முடிச்சிருக்கேன்.
3: அடுத்து என்ன பண்ண போறீங்க?
6: அடுத்து லேபுக்கு படிக்கலாம்னு
3: இருக்கேன். படிக்கலாம் இருக்கேன். நீங்களும்
6: பாட்டி வீட்டுக்கு தான்?
3: பாட்டி வீட்டுக்கு தான். கோடை பண்பலாம் கேட்டுட்டு இருந்தா?
6: கேட்டேன்.
3: என்ன நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்?
6: ஏதா
3: என்ன நிகழ்ச்சியுமே ரொம்ப பிடிக்கும்ங்களா? சரிங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா. நமக்கு வந்து இந்த ஊர்ல நம்மளுடைய நேயர் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் நமக்கு இந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னு முன்னக்கூடியே இந்த இடத்த வந்து நமக்கு பார்த்து இந்த இடத்துல இருந்து பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்ன நம்மளுடைய நேயர்கிட்ட பேசலாம். அதை அவரே அறிமுகப்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும். அறிமுகப்படுத்தி

0: வணக்கம், என் பேர் ஐயப்பன். கொண்டூர் தேனி மாவட்டம் கோகிலாபுரம். நான் வந்து இங்க வந்து இப்ப 10-20 வருஷமாகாச்சு இங்கே இருக்கோம். வினாசிட்டிங்கிற ஒரு இடத்துல நாங்க இருக்கேன்.
1: இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருப்பாங்க?
0: வினாசிட்டி இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும்.
1: 15 கிலோமீட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மலையா தெரியுது, கொடைக்கால் மாதிரி இருக்கு சூழல். ஆனாலும் இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்குது. என்னன்றீங்க? இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது?
0: வந்துங்க வந்து இந்த பகுதிக்கு வந்து நான் 20 வருஷம்.
1: 20 வருஷம்? 20 வருஷம் ஆச்சு. நீங்க படிச்சு முடிச்சுட்டு என்ன சொல்றது, இடத்திற்கு ஏற்றாற போல நம்ம தன்னை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு உடை வழியில கூட பாத்தா அப்படியே ஒரு மலையாளி மாதிரி பக்காவா இருக்கீங்க. நல்லா தமிழ் பேசுறீங்க, மலையாளமும் சைட்ல எங்களோட பேசிட்டு அந்த பக்கம் நல்ல மலையாளம் பேசுறீங்க. இப்ப சார், தேவையான ஒரு விஷயம் தான், அதை நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல விஷயங்கள் நமக்கு முழுக்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். இங்க எப்படி இருக்கு நம்மளுடைய அண்டை, இவங்க நம்மளுடைய பழகக்கூடிய விதம், நம்மளை நடத்தக்கூடிய விதம், அதெல்லாம் எப்படிங்க?
0: நம்ம கூட பழையவங்களுக்கு எங்க கூட வேலை பார்க்கறவங்க தமிழ்காரங்க இருக்காங்க, மலையாளத்துக்காரங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனா எல்லாரும் அன்பா பழகுறவங்க, எல்லாருமே நம்மளோட ஒரு ஒரு ஊர்ல ஒரு தாய் பிள்ளை மாதிரி, ஒரு நம்ம ஒரு புறக்கம் சகோதர சகோதரி மாதிரி பழகுவாங்க. இருந்தாலுமே உண்மை வேலை பார்ப்போம், உச்சியை வேலை பார்ப்போம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேலை கூட வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: இதோட எனக்கு ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து நின்னதுல இருந்து இறங்கினதுல இருந்து ஒரு பக்கத்துல ஒரு அம்மா அந்த மாம்பழ கடை போட்டிருக்கான்னு சொன்னாங்க இல்லையா, அது பக்கத்துல இருந்து கோடிப்பன் மலையை கேட்டுட்டு இருக்காங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்லயே அதே மாதிரி கொடை பண்பலை ஒழிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் பண்பலையனுடைய நேயர் அப்படின்றதுல உங்களை தேடி வந்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நம்மளோட திரும்ப உங்களோட வருவோம், பேசுவோம் திரும்ப. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய என்ன இந்த தருணத்துல என்ன பாடல் கேட்டுவாங்க?
0: மலையாள கரையோரம் தமிழ் பாடுன்னு அந்த பாட்டு
1: இந்த கரையோரத்துல நின்று நம்ம தமிழ் பாடல் கேட்க போறேன். சரி, இப்ப நம்மளோட ஒரு கவிஞர் இருக்காரு, அவர்கிட்டையும் பேசுறோம். ஐயா வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கீங்க.
2: என்னுடைய பேரு சசிதுரை, ஆண்டிவிட்டியை சேர்ந்தவர். கோடை பண்பலை எனக்கு வந்து நெருக்கமான ஒரு அமைப்பு. நிறைய நிகழ்ச்சிகள் வந்து கோடை பண்பலைக்காக வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். அங்க இருக்கிற எல்லாருமே என்னுடைய கூட பிறந்த தம்பி அண்ணே அந்த மாதிரி உறவுகளோட குறைகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்க சூழல இன்னைக்கு எத்தனாவது ஆண்டு இது?
1: 27
2: ஆண்டுகளை நம்ம நெருங்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்க போகும்போது எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கு.
1: இப்பதாங்கிற
2: மாதிரி இருந்துச்சு பாருங்க.
1: சரி சரி,
2: 27 ஓடி போயிடுச்சு. ஆனா எங்க வீட்டுல 2 TV இருக்கு. அந்த 2 TV விட்டுட்டு எனக்கு இதை கேட்டாதான் மனசுக்கு ஒரு இடமா இருக்கும். அந்த மாதிரி நான் வளர்ந்துட்டேன். எல்லா விஷயமும் இரவுலயும் வந்து எனக்கு வேண்டியவங்க ஒளிவர போகும்போது அதை கேட்கணும்னு சொல்லும். காலையிலயும் அப்படித்தான், எல்லா விஷயத்துலயுமே வந்து நான் பங்கெடுத்துக்கிறேன். எல்லா விஷயத்தையும் நான் கேட்கக்கூடிய ஒரு ஆர்வம் எல்லாமே இருக்கு. இது இப்ப இந்த பூப்பாறைக்கு வரும்போது ஒரு சின்ன கவிதை தோணுச்சு, அதை வாசிக்கட்டுமா? அழகே பூமாலை தொட்டு தொடுத்து தோரணமாய் தொங்குகிறது. அழகே பூமாலை தொடுத்து தோரணமாய் தொங்குகிறது. மூணாறு சாலைகள் எங்கும் மனிதர்களை விட மரங்களும் மரச்சோலைகளுமே ஆட்சி செய்கிறது. மலை உச்சியும் பாதாளமும் அச்சம் தருகிறது என்றாலும் ஆனந்தம் பெருத்தெடுத்து பாய்கிறது. இங்கே டஸ்டுகளை பார்க்க முடியவில்லை, ஆனால் மிஸ்டுகள் ஊஞ்சல் கட்டி ஆடுகிறது. அளவும் அழகு. நன்றி,
1: சிறப்பு சிறப்பு சிறப்புங்க. ரொம்ப நல்லா ஒரு கவிதையை வடிச்சிருக்கீங்க. வர வழியில பயணத்துல வரும்போது தோணுச்சு
2: சைட்டிங் பார்த்து வரும்போது எழுதுன்னு தோணும். நான் நிறைய கவிதைகள் வந்து தமிழ் நிலையத்துக்கு அனுப்பிச்சு.
1: ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல ஒரு தருணம். இப்ப ஒரு பாடல் கேட்டிருக்கேன், அந்த பாடலை கேட்டுட்டு அடுத்து நம்மளுடைய நேர்களை சந்திக்கலாம்.
3: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கி கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
7: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
8: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
11: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
10: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
11: பர்னிச்சர்க்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
10: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி
3: சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
12: கோடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
13: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
14: பண்பலை வானொலி 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை 27வது உதயவிழாவுக்காக ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு நாள் நம்ம பயணம்

0: ஒன்று இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு வந்து கேரளம் மாநிலம் இடுக்கி வட்டத்தில் இருக்கும் இந்த பூப்பாறை கிராமம் நம்மளோட பேசுறதுக்காக ஒரு அண்ணன் இருக்காங்க, அவன் பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் தேவகுமார். இங்க இருந்து பூப்பாறுல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி.
0: சரிங்க.
1: லாக்காடு எஸ்டேட்.
0: எஸ்டேட், சரி. என்ன எஸ்டேட்ல என்ன இங்க இருக்கு?
1: எஸ்டேட் வேலை தான், தீத்தூள். ஆமா ஆமா ஆமா.
0: இங்க தீத்தூள் தயாரிக்கிறது எங்க அனுப்புவாங்க?
2: எல்லாம்
1: கேடிஹெச்சி கம்பெனி வந்து லோக்கல் மார்க்கெட்டு.
0: சரி சரி.
1: இப்போ நாங்க ஹெச்எம்எல் வேலை செய்யறது வந்து பூப்பாறை லாக்காடு 4-5 எஸ்டேட் இருக்கு, அது ஃபுல்லாவே ஃபாரின் எக்ஸ்போர்ட்
0: தான். வெளிநாட்டுக்கு தான்
1: போகும். ஆமா, இந்த லோக்கல்ல அவுட்லெட்ல மட்டும் கிடைக்கும்.
0: இங்க மட்டும் வாங்கிக்கலாம், அந்த இடத்துல மட்டும் வாங்கிக்கலாம்,
1: மற்றபடி ஃபாரின் எக்ஸ்போர்ட் தான்.
0: இந்த தேயிலைக்கு உண்டான மகத்துவம் ஒரு சிறப்பு இருக்கலாம், ஏன்னா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி.
1: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து ஆத்ராக்ஸ்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப இயற்கை. பல மிஷினரி மட்டும் மாறி இருக்கு, மற்ற எல்லாமே நல்லா நார்மலா இருக்கும். அதே மாதிரி கேடிச் பாத்தீங்கன்னா அது வந்து வேற, எல்லாத்தையுமே அரைச்சிருவாங்க. இதுல கழிவு வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு ஒரிஜினல் நல்ல குவாலிட்டியா கொடுப்பாங்க.
0: சொந்த ஊர் எந்த ஊர்?
1: எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி.
0: திருநெல்வேலி எந்த பகுதிங்க?
1: திருநெல்வேலி களக்காடு.
0: களக்காடு.
1: களக்காடு.
0: இங்க வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க?
1: என்னோட 4வது தலைமுறை.
0: 4வது தலைமுறையே.
1: ஆமா,
0: மகிழ்ச்சி. பசங்க இப்ப நீங்க நல்லா தமிழ் பேசுறீங்க, எழுத படிக்க வந்துறீங்களா?
1: இங்க பூப்பாறு மூணாறு இடிக்கி இந்த மூணாறு எஸ்டேட் பகுதியில மொத்தம் எஸ்டேட் மேகலையில எடுத்துட்டீங்கன்னா பொதுவாகவே ஒரு 80-85% ஃபுல்லா தமிழ் இருக்கும்.
0: தமிழ் தான். தமிழ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு,
1: எல்லாமே தமிழ் மீடியம் இருக்கு. தமிழ் படிக்கிறத தமிழ் படிச்சுக்கலாம், மலையாளம் படிச்சுக்கலாம், மலையாளம் படிச்சுக்கலாம்.
0: சிறப்பு சிறப்பு. தமிழ் ஆசிரியர்களும் இருக்காங்க.
1: கண்டிப்பா.
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல, ரொம்ப நன்றிங்க.
1: ரொம்ப நன்றி.
0: அண்ணே வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், என் பேர் செல்லத்துறை. பெரியான்ல சொந்த ஊர் மதுரை.
0: சரி, மதுரை எந்த பக்கம்?
3: மதுரை தெற்கு வாசல்.
0: தெற்கு வாசல்.
3: ஆமா, ஊருக்குள்ளே தான்.
0: இங்க வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு?
3: இங்க வந்து 58 வருஷம் ஆச்சு.
0: 58 வருஷம் ஆச்சு.
3: 58 வருஷம் ஆச்சு. எனக்கு 58 வயசு ஆச்சு.
0: அப்போ ஒரு வயசுல இருந்து இங்க வந்துட்டீங்க?
3: ஆமா, ஒரு வயசுல எங்க அண்ணன் கொண்டு வந்தான். 58 வருஷம் ஆச்சு. நாங்க கூலி வளர்ந்தேன்.
0: சரி சரி.
3: கட்டுக்குறீங்களா?
0: தோட்டத்து வேலைங்களா? தோட்டத்து வேலைங்களா? வேற
3: இல்ல, பிரேட் வளர்ந்தேன். பிரேட் வளர்ந்தேன், செஞ்சு விட்டுருக்கோம்.
0: சரி சரி.
3: அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு எங்க குழப்பு.
0: சரி,
3: குடும்பம் எல்லாமே பிரேட் வளர்ந்தேன்.
0: சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். நன்றி உங்களோட பேசுனதுல. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: ஐயா வணக்கம். கோடை பண்பலைக்கும் அறிவு பலர் நிலையிட்டு அலைவசமாக அன்பு வணக்கம். நான் டெல்லி மாவட்டம் சுக்காமல்பட்டி கங்காதரன் பேசுகிறேன். நான் 1997 வரைக்கும் இந்த சாலையில நான் பயணம் செஞ்சிருக்கிறேன். பூப்பாறை வழியா?
0: அப்படியா, என்ன வேலை பாத்தீங்க?
4: நான் அந்த சாலையில பயணிக்கிறத காட்டல, எனக்கு இந்த பண்பலைங்கிற சோலையில பயணிக்கிறது எனக்கு ரொம்ப குளுமையா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இன்ட்ரெஸ்டா இருக்குங்களே, அந்த அளவுக்கு என்னைய பண்பலை ஈர்த்து இருக்குது.
0: என்னைய
4: மட்டும் இல்ல, ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலம் போய் நேரில் கவரக்கூடிய காந்த சக்தியாகவும் பண்பலை இருக்குன்னா என்னைய மட்டும் அதை விட்டு வைக்குமா என்ன? ஆகையால நான் பண்பலையோட என்றுமே இணைந்திருக்கிறேன். நான் 23 தேடுவன் பண்பலையில 18 பண்பலையை நான் தேடுவன் பண்பலையில கலந்துக்கிறேன்.
0: 23 தேடி வரும் பண்பலைகள்ல 17
4: பண்பலைகள்
0: தேடி வரும்
4: பண்பலைகள் விருப்பம் இல்ல, மாணவர்கள்
0: பங்கேற்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்னைக்கு தேடி வந்து நாமளும் வந்திருக்கோம், இந்த இடத்துல பங்கி இருக்கணும் அப்படின்னு.
4: எங்க குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்கோம்.
0: நாங்க
4: பண்பலை அவங்களை ஊக்கம் பண்ணி அவங்கள வென்றார் வந்தாருக்கு. ஒரு 3 பேர்த்தை எங்க குடும்பத்துல இருந்து தேர்ந்தெடுத்திருக்கு. இன்னும் மிச்ச ஆளுகளும் நாங்க அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆமா, வெங்காயம் வந்தாலும் கண்டிப்பா அனுப்புவோம். அனுப்பி நாங்க வெற்றி பண்பலைக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுப்போம் நாங்க.
0: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க தேடி வந்ததுக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா. உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் கே ராஜீவ் காந்தி.
0: ராஜீவ் காந்தி, என்ன பண்றீங்க?
5: விவசாயம்.
0: விவசாயம் தான். இங்க என்னென்ன மாதிரி விவசாயங்க நடக்குது?
5: ஏலம், காப்பி, மிளகு.
0: ஓ, காப்பி எல்லாம் இருக்குங்களா?
5: காப்பி எல்லாம் இருக்கு,
0: நிறைய அளவுல இருக்கு. மிளகு?
5: மிளகு இருக்கு.
0: விவசாயம் எல்லாம் எப்படி, நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு இங்க வந்து?
5: நான் வந்து நான் 7வது முடிச்சுட்டு இங்க வந்தேங்க.
0: சரிங்க.
5: 13 வயசுல வந்தேன். இங்கதான் இருக்கு. 36 வயசு ஆச்சு எனக்கு.
0: ரொம்ப சந்தோஷம் உங்களை

0: சந்திச்சதுல நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: காதல் கோட்டிலிருந்து காலமெல்லாம் காதல்
0: காதல் வாழ்க பாடல் கேட்கலாம். முன்பாக பண்பலையில வேற ஒரு விளம்பர நிகழ்ச்சி இருக்கு. அது
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட்.
9: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
6: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஒருங்கிணைந்த யோகா நிறுவன பயிற்சியாளர் ஆர் ரேணுகா அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி.

0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இருக்கின்றோம். கோடை பண்பலை வானொலி 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி. இன்றைக்கு கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. நம்மளோட பேசுவதற்காக ஒரு நடத்துனர் இருக்கிறார், அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் வந்து பி கற்பையா.
0: எந்த ஊர் நீங்க சொந்த ஊர்னா?
1: சீலம் மாவட்டம்.
0: டெய்லி இந்த ரூட்ல வந்து வரீங்க, எப்படி இருக்கு? கீழே இருக்கிறதுக்கும் நம்ம இந்த கிளைமேட் ரொம்ப ஒட்டுமொத்தமா மாற்றமா இருக்கு இல்லையா? எப்படி டெய்லி போயிட்டு வரீங்க?
1: போக்குவரத்துல கொஞ்சம் கஷ்டம் தானே?
0: இயற்கையா ரசிச்சு வர மாதிரி ரொம்ப அழகா இருக்கு.

0: என்னோட
1: பேர் நந்தகுமார்.
0: என்ன பண்றீங்க?
1: நான் பிளம்பிங் வெல்டிங் வயரிங்
0: பண்றேன். எத்தனை வருஷமா பண்ணிருக்கீங்க?
1: இந்த
0: பக்கம் வரது எல்லாமே
1: சும்மா ஒரு டிராவலுக்கு வேண்டி வந்தேன்.
0: சூப்பர்
1: வரைக்கும் மைண்ட் ரிலாக்ஸ் வேண்டி
0: மகிழ்ச்சிங்க. நன்றி.
1: செந்தில்பாண்டி.
0: ஒரு வருஷம் சிரமம் இருக்கீங்க வந்து போறதுல உங்களுக்கு? மழை பெஞ்ச சிரமமா இருக்கு இல்லையா? அந்த டைம்ல இப்போ இங்க இருந்து நம்ம கீழே போறதுக்கு ஓடி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
1: வந்து 1.5 மணி நேரம்.
0: 1.5 மணி நேரம். மழை காலங்கள் அந்த மாதிரி தருணங்கள்ல எவ்வளவு?
1: ஒரு 20 நிமிஷம் சேர்த்து பிடிக்கும்.
0: 20 நிமிஷம் சேர்த்து பிடிக்கும். பயணிகள் எல்லாம் உங்களை ரசிக்க கூடிய பயணிகள் எல்லாம் இருப்பாங்க. நிறைய பாடல் எல்லாம் போட்டு
1: இருக்கீங்க
0: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த தருணத்துல இப்ப நம்ம கூட ஒருத்தர் ஐயா முதல்ல ஒரு பாடல் கேட்டாரு, அந்த பாடலை இப்ப கேட்கலாம்.
1: போட்டுருக்கீங்க

0: வானொலி 100.5 சிறப்பு தேடி வரும் பண்படை நிகழ்ச்சி 77வது உதயவிழாவுக்காக ஒவ்வொரு பகுதியாக போயிட்டு இருக்கோம். அந்த பகுதியில இப்போ நம்மளோட பேசுறதுக்காக ஒருத்தர் இருக்காரு. எனக்கு உங்க பேர் சொல்லுங்க. அஜித்குமார், எங்க இருக்கீங்க?
1: மூணாவதுல
0: இருக்கீங்க. இப்ப எங்க கிளம்பிட்டீங்க? போலி போயிட்டு இருக்கீங்க அப்படிங்களா? படிச்சு ஒரு வண்டி அங்க சரி சரி. எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க?
1: 7 வருஷம்
0: ஆச்சு. தினசரிக்கையிலே மேலே போய் வரதான் வேலை ஆள் உண்டு. எல்லா பக்கம் போவீங்க? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறது மகிழ்ச்சி. உங்க நம்ம இந்த தருணத்துல ஒரு நல்ல பாடல் கேட்கணும், என் பாடல் நீங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன பாடல் கேட்கும்?
2: நன்றிங்க,
0: கேட்டுலாம் பாடல.

0: பண்படை வானொலி 100.5 சிறப்பு தேடி வரும் பண்படை நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரள மாநிலத்தில் இருக்கோம், இடுக்கி மாவட்டம். இது வந்து பூப்பாறா அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம். பூப்பாறைன்னு நம்ம சொல்லுவோம், நம்ம ஊர் பக்கத்துல கொடைக்கானல் பக்கத்துல பூம்பாறை இருக்கு, இது பூப்பாறை. இங்க வந்து பூப்பாறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல. இப்ப நம்ம ஒரு அழகிய ஒரு இடம், அதாவது இங்க வந்தா வழி தெரியாதவங்களுக்கு கூட கொண்டு போய் எந்த இடம் சொல்றோமோ அந்த இடத்துல இறங்கி விட்டு வரக்கூடிய நம்முடைய ஆட்டோ தொழிலாளர்கள் நண்பர்கள் நம்ம கூட இருக்காங்க, அவங்களோட பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ரங்கராஜ்.
0: என்ன பண்றீங்க?
1: ஆட்டோ
0: ஓட்டுறீங்க. எத்தனை வருஷமா?
1: 14 வருஷம்
0: ஆச்சு. குடும்பம் எல்லாம் எங்க இருக்காங்க? என்ன படிக்கிறாங்க பசங்க எல்லாம்?
1: என்ன,
0: தமிழ் மீடியமா மலையாளம் மீடியம்?
1: தமிழ்
0: மீடியம் தான். ரொம்ப சந்தோஷம். அண்ணே வணக்கம், உங்க பேர் சொல்லிடுங்க.
2: என் பேர் அமல் பில்லா.
0: நீங்க
2: ஆட்டோ ஓட்டுறீங்க 20 வருஷம் ஆச்சு.
0: ஆமா, யாரு கேட்டாலும் தலை நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க.
2: இல்ல,
0: நீங்க சொன்னாதான்
2: போயிட்டு வருவோம்.
0: ரொம்ப சந்தோஷம். வணக்கம்.
1: வணக்கம்ண்ணா.
0: உங்க பேரு?
1: திருவிஜய்.
0: நீங்க எத்தனை வருஷம் ஆட்டோ ஓட்டுறீங்க?
1: 13 வருஷம் ஆச்சு.
0: இது ஆட்டோ ஓட்டுறது என்னைக்காவது ஒரு நாள் ஆட்டோவை தவிர்த்து வேற ஏதாவது வண்டி ஓட்டலாமே அப்படின்னு சொல்லியிருக்கா?
1: இல்ல, எங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு.
0: கம்ஃபர்டபுளா இருக்கு.
1: கைலி வருமானம், எங்க செலவு நடந்து போகுது, குக் ஃபேமிலியை பார்த்து போறோம், அது போதும். எங்களுக்கு
0: சந்தோஷமா இருக்கு.
1: சந்தோஷமா
0: இருக்கு. நம்ம காலையில சாயங்காலம் ஆட்டோ ஓட்டலாம், சாயங்காலம் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கு.
1: சந்தோஷமா இருக்கு. இப்ப வேற வண்டி போனோம்னா வெளியில போக வேண்டியது வரும் அப்படின்னு இருக்கு. இது எங்களுக்குள்ளே கரெக்டா இருக்கு.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: ரமேஷ். 8 வருஷம் ஆயிடுச்சு வண்டி ஓட்ட
0: தொடங்கி. 8 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி ஆட்டோ ஓட்டணும்ன்ற இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க?
3: பிடிச்சிருந்துச்சுனால வந்தோம்.
0: அதாவது
3: எங்க போனாலும் வந்துட்டு புது முகத்தை பாக்கலாம், புதுசா வந்துட்டு ஊர்களை பாக்கலாம்.

0: இப்போ இந்த பூப்பாறை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய தேயிலை தோட்ட எஸ்டேட் எல்லாம் இருக்குது. அது இல்லாம நிறைய உள்ளுக்குள்ள நிறைய வீடுகள்லாம் இருக்குது. ஒருத்தர் தெரியாம இந்த அட்ரஸ் மட்டும் கொண்டு வராங்க, நீங்க கொண்டு போய் சேர்த்துருவீங்களா?
1: சார், எங்களுக்கு தெரிஞ்சுனா நாங்க கொண்டு போய் கரெக்டான முறையில சேர்த்துருவோம். அதனாலதான் ஆட்டோக்காரனை நம்பி வர்ற காரணம். ஏன்னா தெரியாத ஊர்ல வந்து இறங்கினவங்க கூட ஆட்டோவை பார்த்து நம்பி வருவான். ஏன்னா அவனுக்கு தெரியுங்கிறனால.
0: அதனாலதான்
1: அவங்க வந்துட்டு ஒரு பேரை சொன்னா கூட சிலப்ப அந்த ஆள் தெரிஞ்சுன்னா நாங்க கொண்டு போய் கரெக்டான முறையில
0: கூட
1: கேட்டு கூட கொண்டு போய் விட்டு வருவோம்.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல. இந்த தலைவர் நிறைய பாடல் கேட்கலாம். அண்ணன் சொன்ன மாதிரி பாஷா படத்திலிருந்து ஆட்டோக்காரன் பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நாம் இணைந்திருக்கிறோம் கோடி பண்பலை வானொலி 100.5 27வது உதயவிழாவுக்கான சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி. சிறப்பாக 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. நமக்கு இந்த இடத்துல கூப்பாறை கிராமத்துல இருந்தா அனைவரையும் சந்திக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய தமிழ்நாட்டு பகுதியை சார்ந்த நிறைய அன்பர்கள் இங்க இருக்காங்க. அவங்களோட அளவனாவதுலயும் ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நமக்கு இந்த வகையில இங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாம்னு நமக்கு வழிகாட்டுதல் செய்த நம்மளுடைய நேயர் ஐயப்பன் அவர்கிட்ட நிறைவா பேசிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளலாம். ஐயப்பன் சொல்லுங்க.
5: முதல்ல கோடை பண்பலை வானொலி 27வது உடைய சிறப்பு தேர்வு பண்பலை இங்க பூப்பாளைக்கு இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு இயக்குனர் மற்றும் அங்க பணிபுரியும் அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி இங்க எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப தூரம் எங்களுக்காக இங்க வந்த உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. மற்ற நேயர்கள் கேட்டு இது வரைக்கும் நிகழ்ச்சியை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.

0: நன்றிகளை சொல்லிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இந்த ஊரை சுத்தி பாக்குற மாதிரி சுற்றுலாத்தலம் என்னென்ன மாதிரியான இடங்கள்லாம் இருக்கு?
1: பக்கத்துல ஒரு 7 கிலோமீட்டர் போனோம்னா ஆனையடிங்கல் டேம் இருக்கு. டேம்லாம் நல்லா இருக்கும், அங்க ஃபெஸ்டிவல் நல்லா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். அப்புறம் வந்து பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஃபால்ஸ் இருக்கு.
0: சரி,
1: கேப் ரோடு இருக்கு. கேப் ரோடு அப்படியே இந்த படம்லாம் அங்க முக்கால்வாசி பாட்டெல்லாம் அதுலதான் எடுப்பாங்க.
0: சரி சரி சரி.
1: அந்த கேப் ரோடுனா கோவில் படம், கோவில் படம், அமர்க்கலம், கண்ணுக்குள் நிலவு, இந்த மாதிரி படம்லாம் நிறைய படம் எடுப்பாங்க. இங்க எடுத்திருக்காங்க படிக்காத படம், அந்த மாதிரி படம்லாம், இந்த மைனா படமெல்லாம் அங்கதான் எடுத்தது. அந்த கேப் ரோடு ரிவ்யூ பாயிண்ட் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இங்க அக்கா தங்கச்சி பாரு இருக்கு, இங்க பக்கத்துல இங்கிட்டு ராமக்கல் இருக்கு, நல்லா இருக்கும், நல்லா ரிவ்யூ. இங்கிட்டு ரெண்டு பால்ஸ் இருக்கு, பிழிஞ்சமூடுன்னு சொல்லி.
0: மூணார் மட்டும்தான் நமக்கு எல்லாம் பிரத்யேகமா தெரிஞ்ச ஒரு பகுதியா இருந்தா கூட பூப்பாறையில நிறைய பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கு சுற்றுலா.
1: பூப்பாறை வந்ததே நம்ம போக முடியும், எங்கிட்ட போக
0: ரொம்ப மகிழ்ச்சியா, நல்லா சிறப்பா சொன்னீங்க. என்னது சொல்லுங்க ஐயப்பன். சிறப்பு. நாமளும் நிகழ்ச்சியை முடிச்சிட்டு நிலையம் திரும்பக்கூடிய தருணம் நிகழ்ச்சியிலிருந்து விடுவிட்டுக் கொள்கிறேன். கார்த்திக் உடனே, நன்றி, வணக்கம். நேரத்தில்

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: பண்பலை 100.5 பெண்களை கொண்டாடும் நிகழ்ச்சி யாதுமாகி இன்று சர்வதேச யோகா தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வருகிறது. நேயர்களின் யோகா சம்பந்தமான கேள்விகளுக்கு அழைக்க வேண்டிய எண்கள் அறிமுக மகளிர் 24 24 24, அனைத்து மகளிரும் வரலாம் 24 24 26, 24 24 29, 290 333. முன்னிணைப்பிற்கு கொடை பண்பலையின் முன்னிணைப்பான 45 42. சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த யோகா நிறுவன யோகா பயிற்சி ஆசிரியர் ஆர். ரேணுகா அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே, வணக்கம் தோழிகளே. மீண்டும் ஒரு யாதுமாகி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இது பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை யாதுமாகி. ஒவ்வொரு ஆண்டும் June 21 உலகம் முழுவதும் நாம் சர்வதேச யோகா தினமாக கொண்டாடுகின்றோம். நீண்ட பகல் கொண்ட இந்த நாள் யோகா மற்றும் ஆன்மீகத்திற்கு உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. யுஜ் அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து தான் யோகான்ற வார்த்தை வந்ததாகவும் சொல்கிறாங்க.

0: உடலையும் மனதையும் ஒருமுகப்படுத்துவதற்கு பல்வேறு வகையான யோகாசனங்கள், யோகா முறைகள் இருக்குது. நாம் இன்றைக்கி யாதுமாகி நிகழ்ச்சியில் பேச போகிற யோகா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த யோகம் அப்படின்னு சொல்லப்படுற இன்டெக்ரல் யோகா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதை பற்றி நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக, அதை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்றத எளிமையான முறையில் நமக்கு சொல்கிறதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து ஒருங்கிணைந்த யோக நிறுவனத்தின் யோக பயிற்சி ஆசிரியர் ஆர் ரேணுகா அவர்கள் யாதுமாகி மேடையை அலங்கரிக்கிறதுக்காக காத்திருக்கிறாங்க, நம்மளோட பேசுகிறதுக்காகவும் காத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்களாக இன்டெக்ரல் யோகா அப்படிங்கிற ஹத்த யோகாவை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறாங்க. நிறைய நிறுவனங்களுக்கும் போய் பயிற்சி அளிச்சிட்ருக்கிறாங்க. அவர்கள் நமது யாதுமாகி மேடையில் காத்திருக்கிறாங்க. நேர்கள் சார்பாக அவர்களை வருக வருக என வரவேற்போம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம். அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம். சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க மேடம். அனைவருக்கும் சர்வதேச தின யோகா நல்வாழ்த்துக்கள்.
0: கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க எங்களோட பேசுகிறதுக்காக. எங்களுக்கு முதல்ல ஒரு கேள்வி, நிறைய யோக முறைகள் இருக்குது, இந்த ஒருங்கிணைந்த யோகா, இன்டெக்ரல் யோகா, ஹத்த யோகா அப்படின்லாம் பேர் சொல்கிறீங்களே, இந்த யோகா பற்றி எங்களுக்கு விளக்கம் சொல்லலாமா?
1: யோகா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உடலும் மனமும் ஒருங்கிணைகிறது, பரம்பொருள் செல்ஃப் ஆத்மாவும் பரமாத்மாவும் சேர்றது, அந்த மாதிரி நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய உடலும் மனமும் ஒருங்கிணையணும், அதுதான். இதுக்கு வந்து நிறைய யோக முறைகள் இருக்குது. ஒன்று ராஜயோகம்னு சொல்லுவாங்க, ஹத்த யோகம், பக்தி யோகா, அந்த மாதிரி நிறைய, ஜப யோகம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் இந்த ஹத்த யோகம் அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய உடலுக்கான ஆசனங்கள், உடலை வளைச்சு நம்ம பண்ணக்கூடிய சில ஆசனங்கள், அப்புறம் மூச்சு பயிற்சி இருக்கும். மூச்சு பயிற்சிங்கிறது பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய எளிய சுவாச பயிற்சிகள், உடலுக்கான ரிலாக்ஸேஷன், இந்த உடல் மனம் ரெண்டையும் ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கிறதுக்கான ஒரு டெக்னிக், ஒரு தியானம், அண்ட் உடம்புக்கான நல்ல ஒரு சாத்விகமான உணவு பழக்க முறைகள், இதையெல்லாம் உள்ளடக்கியது தான் ஹத்த யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஹத்த யோகம் அப்படிங்கிறது வந்து இன்டெக்ரல் யோகாங்கிறது, இந்த எல்லா ஆஸ்பெக்டையும் சேர்த்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ் தான் வந்துட்டு இன்டெக்ரல் யோகா அப்படிங்கிற ஒரு ஸ்டைல். இது வந்துட்டு சுவாமி சச்சிதானந்தா அவர்களால் நிறுவப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூட். ஸோ இந்த இன்டெக்ரல் யோகாவோட டிசைனர் வந்துட்டு தவத்திரு சுவாமி சச்சிதானந்த மகாராஜ் அவர்கள்.
0: ஸோ இன்டெக்ரல் யோகா அல்லது ஹத்த யோகா அப்படின்னா, ஒவ்வொரு படிநிலைகளாக நீங்கள் சொல்கிறீங்க, மூச்சு பயிற்சி செய்யணும், அதுக்கப்புறம் ஆசனா செய்யணும், அதுக்கப்புறம் உணவு முறைகள், சாத்வீக உணவு உண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. இது மூன்றுமே இணைந்தது தான் அந்த இன்டெக்ரல் யோகா அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாருக்குமே அந்த யோகா கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம்ங்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறதா பார்க்குறோம். இந்த யோகா கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க முதல்ல என்ன செய்யணும்?
1: யோகா கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க முதல்ல முறையான ஒரு இடத்துல போயிட்டு யோகா கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு நம்ம நிறையா ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கணும்னு பார்க்குறோம். அப்புறமா வந்துட்டு எதுவாக இருந்தாலும் வீடியோஸில் பார்த்து பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது நிறைய இருக்குது மக்களுக்கு. சிம்பிளிஃபைடாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தானே, பட் எது பண்ணணும், என்ன கிடைக்கணும், அது ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ என்னென்னா, ஒரு முறைப்படி ஒரு இன்ஸ்டிடியூட், ஒரு டீச்சர் யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட போய் ஒரு சேஃப் ஹேண்ட்ஸில் கற்றுக்கிறது தான் எல்லாத்துக்குமே ஒரு சேஃபான ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னா, நிறைய ஸ்கூல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுக்குறாங்க. சிலர் வந்து தியானத்திலேருந்து ஆரம்பிப்பாங்க, சிலர் மூச்சு பயிற்சியிலேருந்து ஆரம்பிப்பாங்க, சில ஸ்கூல் வந்து ஆசனங்கள்லேருந்து ஆரம்பிப்பாங்க. யார் எதை எப்படி உள்வாங்கி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, பட் ஆரம்பித்தா நல்லதாக நம்ம கண்டினியூஸாக பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
0: எவ்வளோ நாள் கற்றுக்கணுன்ற கேள்வி வரும், எவ்வளோ நாள் பண்ணணும், ஒரு நாளில் எவ்வளோ நேரம் பண்ணணும், இந்த மாதிரி நேரம் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு முன்னாடி இணைப்பில் காத்திருக்கிற நேரே சந்திச்சுக்கலாமா?
1: ஓகேங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்ங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் கோயம்புத்தூர்லேருந்து காந்திமதி பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கள். நல்லா இருக்கோங்கம்மா, கேள்வி கேளுங்க. மேடம் இருக்காங்க.
2: கேள்வி கேட்கட்டேன் மேடம்.
0: கேளுங்க.
1: கேளுங்க மேடம்.
2: மேடம், இந்த யோகா நம்ம பண்ணுறதுனால என்ன பலன்கள், அதுக்கு எது உணவு கட்டுப்பாடு எது உண்டா மேடம்?
1: ரொம்ப நன்றிங்க. இப்போ யோகா பண்ணுறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இருக்குது. உடம்புக்கு வேணுங்கிற ஆரோக்கியமான உடல் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக எல்லாருமே பார்க்கக்கூடியது. ஸோ ஆரோக்கியமான உடல் இருக்கும், அமைதியான மனம் கிடைக்கும், வலிமையான ஒரு மன உறுதி இருக்கும். இப்போ நிறைய ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய நம்ம பார்க்குறோம். ஏன்னா பெண்களுக்கு வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனை நிறையா இருக்குது. ஸோ இந்த எல்லா

0: பிரச்சனைகளுக்குமே ஒரு ஒரு நல்ல ஒரு தீர்வாகவும் இந்த யோகா வந்துட்டு அமையும். அதுக்காக மருந்து மாத்திரை எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல மாட்டோம். நீங்கள் என்ன எடுத்துகிட்ருக்கீங்களோ அதை வந்து கண்டினியூஸாக எடுக்கலாம். பட் நான் அதுக்கு வந்து இந்த யோகா ப்ராக்டிஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும், நம்ம உடம்பை வந்துட்டு இன்னும் நல்ல ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும், மன அழுத்தத்தை வந்துட்டு குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும். அண்ட் இதுக்கான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடியல் டைம் வந்து காலையில் ஏர்லி மார்னிங் பண்ணுறது ஐடியல் டைமுங்க. இல்லை நம்மளுக்கு அந்த சமயத்தில் முடியாதுன்னா, நம்ம சாப்பிட்ருந்தா 3 மணி நேரம் இடைவெளி விட்டு பண்ணணும். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அந்த மாதிரி என்ன ஒரு சாலிடான ஐட்டம் நம்ம சாப்பிட்ருந்தாலும் 3 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். இல்லை ஏதாவது டீ காஃபி அந்த மாதிரி மைல்டாக தான் ஏதாவது எடுத்துருக்கீங்கன்னா, ஒரு 3/4 மணி நேரம் கேப் விட்டுட்டு பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு பழக்கமாக இருக்குங்க.
1: கற்றுக்கிறது எவ்வளோ நேரம்
0: கற்றுக்கிறது வந்துட்டு மினிமம் 30 நிமிஷத்தில் ஆரம்பித்து 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் பண்ணலாம்.
1: எவ்வளோ கால அளவு சொல்லித்தரீங்க? 1 மாதம், 1 வாரம்,
0: அந்த மாதிரி? மினிமம் 10 நாள் கற்றுக்கிட்டோம்னா, அந்த கற்றுக்கிட்டதை நம்ம தொடர்ந்து வீட்டில் பண்ணுறதுக்கான ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும்.
1: அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வரணுன்றது இல்லையா?
0: அதுக்கப்புறம் வந்தால் நல்லது. எங்ககிட்ட கோயம்புத்தூரில் இருக்க எங்கள் சென்டரில் வந்துட்டு வருஷக்கணக்காக கண்டினியூஸாக வந்து 10 வருஷம் 15 வருஷம் கண்டினியூஸாக வரவங்களாகவும் இருக்காங்க. ஏன்னா யோகாங்கிறது தினமும் பண்ணணும். தனக்கான வில் பவர் இருக்கவங்க வீட்டில் வச்சு அவங்களா பண்ணுவாங்க, இல்லை ஒரு குரூப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து பண்ணும்போது அதுக்கான வைப்ரேஷனே வேறு,
1: சத்சங்கம் மாதிரி.
0: ஸோ அந்த இடத்துக்கு வந்து பண்ணுறதுக்குன்னு வருவாங்க. வரும்போது கண்டிப்பாக ஒரு டீச்சர் இருப்பாங்க, அந்த டீச்சர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கைட் பண்ணுவாங்க.
1: பேசிக் கிளாஸ்ன்ற மாதிரி ஏதாவது எடுப்பீங்களா, இல்லை டைரெக்டாகவே பயிற்சிக்கு போயிடுவீங்க?
0: பயிற்சிக்கு போக முடியாதுங்க. முதல்ல பேசிக் கிளாஸ்னு, ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு புதுசாக என்ன செய்யணும், எப்படி செய்யணும், சப்போஸ் ஏதாவது ஒரு சில ஆசனங்கள் தனக்கு வரலைன்னா அதை எப்படி நம்ம மாற்றி செய்ய வைக்கலாம், ஏன் செய்ய வரலை, அதையெல்லாம் கவனித்து ஒரு 10 நாள் வந்து அந்த ட்ரைனிங் கொடுப்போம். அது முடிச்சதுக்கப்புறமா தொடர்ந்து யோகா கிளாஸஸ் வந்து பயிற்சி கிளாஸஸில்.
1: இப்போ நேரம் பற்றி சொல்லும் போது ஒரு 10 நாள் தொடர்ந்து கற்றுக்க வராங்க. அந்த பயிற்சியை வந்து தினமும் நீங்கள் காலையில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா வயிறு வந்து எம்டி ஸ்டொமக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் பண்ணுறது இட நேரத்தில் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இணையலாம் நேர்களே, ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா
4: தான்
5: இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
7: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 யாதுமாகி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்று சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வருகின்றது. ஒருங்கிணைந்த யோகா பற்றிய விளக்கத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் கோயம்புத்தூரை சேர்ந்த ஆர். ரேணுகா அவர்கள். அவர்கள் ஹத்த யோகத்தினுடைய பயிற்சியை வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. மேடம், அடுத்த ஒரு கேள்வி தோன்றுது. இந்த யோகா கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு வராங்க அப்படின்னா எல்லா வயதினரும் கற்றுக்கலாமா? இப்போது உடல் நோய் இருக்குது, அவங்க தான் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் யோகா இருக்கா? இப்போ யாரெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கேள்வி வருது, அது சொல்லலாமா?
1: ஓகேங்க மேடம், எல்லாருமே கற்றுக்கலாங்க. சுவாமிஜி சொல்கிறது என்னென்னா, எனிபடி ஹூ கேன் ப்ரீத், யாரெல்லாம் சுவாசத்தோடு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே யோகா பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிப்போம். குழந்தைங்களுக்கு ஒரு குரூப் கிளாஸ் அப்படின்னா ஒரு 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கான யோகம்னு தனியாக வச்சுருக்கோம். அந்த கிளாஸில் இது பண்ணலாம். அப்போ 13 வயசு 12 வயசுக்கு மேலே ஒரு 50 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க, எதுவும் பெருசாக ஹெல்த் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை, நார்மலாக தான் இருக்காங்கும்போது ஒரு நார்மலான ஒரு அடல்ட் குரூப் கிளாஸில் சூரிய நமஸ்காரம், ஆசனங்கள், மூச்சு பயிற்சி அதெல்லாமே சொல்லி கொடுத்து ஒரு கிளாஸில் இது பண்ணுவோம். வயதானவர்கள் 50 வயசுக்கு மேலே இல்லை ஏதாவது ஹெல்த் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஜென்டில் யோகான்னு சொல்லுவாங்க, ரொம்ப எளிய முறை யோகா பயிற்சிகள். அது வந்துட்டு எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சேரில் உட்காந்துட்டே பண்ண முடியும். சேரில் உட்காந்துட்டே சூரிய

0: நமஸ்காரமும் பண்ண முடியும். இதெல்லாம் மாடிஃபைடு
1: வெர்ஷன், ஈஸியாக இருக்கு,
0: ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஆமாம், ஏன்னா தனக்கு யோகா இல்லை. யோகா அப்படின்னா ஒரு மேட்டை போட்டு உட்கார்ந்து மேலேருந்து கீழே குனிஞ்சோம்னா தரையை தொடணும், இல்லை தலைகீழே நிற்கணும் அப்படிங்கிற இது கிடையாது.
1: இப்போ கொஞ்சம் ஒபிசிட்டி இருக்கிறதுனால குனியறதுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க. உட்கார்ந்தே பண்ணலான்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஈஸியாக தானே இருக்கும் அப்படின்னு தோணும்.
0: இப்போ இதுவே வயசானவங்க வந்துட்டு சிலர் வந்து ஏதாவது ஹெல்த் கண்டிஷன் இருந்து பெட் ரிடனாக இருப்பாங்க, அவங்களுக்கு பெட்லேயே வச்சு கூட நம்ம சிம்பிளான சுவாச பயிற்சிகள் மூலமாக அவங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு, அவங்கள அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் கொஞ்சம் லைட்டாகவும் ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு வந்து இந்த யோகா பயிற்சிகள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரெக்னென்ட் விமன் பண்ணலாம். குழந்தைங்கள்லேயே வந்துட்டு சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், இந்த டவுன் சிண்ட்ரோம், ஆட்டிசம் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு தனியாக யோகா கிளாஸஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் யோகா கிளாஸஸ் வந்து இருக்குது. என்ன முறையாக பழகணும் அவ்வளோதான்.
1: இப்போ ஏஜ் லிமிட் கிடையாது,
0: ஏஜ் லிமிட் கிடையாது.
1: ஸோ நீங்கள் சொல்லித்தரதை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னா அந்த வயதுலேருந்தே கூட நீங்கள் யோகா வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு.

0: டவுன் சிண்ட்ரோம், ஆட்டிசம் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு தனியாக யோகா கிளாஸஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் யோகா கிளாஸஸ் வந்து இருக்குது. என்ன முறையாக பழகணும் அவ்வளோதான்.
1: இப்போ ஏஜ் லிமிட் கிடையாது,
0: ஏஜ் லிமிட் கிடையாது.
1: ஸோ நீங்கள் சொல்லித்தரதை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னா அந்த வயதுலேருந்தே கூட நீங்கள் யோகா வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகா சொல்லித்தரீங்க இல்லையா. கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு மாதிரி சொல்லித்தரீங்க, உடல் நோய் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லித்தரீங்க. அப்போ அவங்கள பற்றிய ஹிஸ்ட்ரி நீங்கள் முன்னாடியே கேட்டுக்குவீங்க.
0: ஆமாங்க,
1: கேட்டுட்டு நீங்கள் சொல்லித்தரா
0: மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருந்ததுலாம் பார்த்துட்டு
1: கேட்டுட்டு எதுக்காக வந்திருக்கீங்க, ஏன் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க இந்த யோகாலாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களாக்கா?
1: நல்லா இருக்கோங்கம்மா. பாக்கியலட்சுமிமா, கேள்வி கேளுங்க. சிறப்பு விருந்தினர் இருக்காங்க.
2: சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
2: இப்ப வந்து நான் ஒரு காலையில வந்து யோகா பண்ணுறேன். இந்த வஜ்ராசனம் சொல்லி காலை மடக்கி வச்சு உட்காருவோம்ல?
0: ஆமாங்க.
2: அது வந்து நம்ம சாப்பிட்டாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க, அப்படி பண்ணலாமாக்கா? இன்னொன்னு, இது அந்த எக்ஸசைஸ் பண்ணும் போது நம்ம சாப்பாடு வந்து சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடாம பண்ணா நல்லா இருக்குமா?
0: இப்போ வஜ்ராசனம் மட்டும் நீங்கள் தனியாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமாவும் பண்ணலாம். ஏன்னா வஜ்ராசனம் பண்ணி நீங்கள் சொல்கிற அந்த பொசிஷன், நம்ம காலை மடக்கி உட்காந்துருப்போம், இடுப்பு வந்து நம்மளோட குதிகாலில் இருக்கும், நல்ல முழங்காலை மடக்கி உட்காந்துருப்போம். ஸோ இந்த பொசிஷனில் வந்து நம்மளுக்கு சர்க்குலேஷன் எல்லாமே நம்மளோட வயிற்றில் இருக்கும். அதனால் சாப்பிட்டு முடிச்ச உடனே பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆசனம் வந்துட்டு உகந்தது. டைஜஷன் வந்துட்டு நல்லாவே நடக்கும். இப்போது நாங்கள் வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் இந்த ஆசனா நல்லாவே சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு டைஜஷன் கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கிறதுனால அடிக்கடி வந்துட்டு சில தொந்தரவுகளாக இருக்கும். அதுக்கு வந்து சாப்பிட்ட உடனே ஒரு மீலுக்கு அப்புறமா இந்த வஜ்ராசனால் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு கேள்விங்க. நீங்கள் தாராளமாக வஜ்ராசனம் மட்டும் பண்ணுறீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு பண்ணலாம். இல்லை மற்ற ஆசனங்களோடு நீங்கள் சேர்த்து தான் பண்ணுறீங்க வஜ்ராசனானா, நீங்கள் சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து சாப்பிட்றது நல்லது.
1: ஸோ ரொம்ப நல்லா.
0: எப்படியுமே ஒரு ப்ராக்டிஸ்னால் நம்ம ஒரு ஆசனத்தோடு நிறுத்த மாட்டோம், அதனால் நான் சொல்கிறேன்.
1: ஸோ அதை ஒரு அவங்களும் பயிற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க போல, அதனால் கரெக்டாக குறிப்பிட்டு அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரும், நான் கொஞ்ச நாள் கற்றுட்ருந்தேன், இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு 10 நாள் வந்து பயிற்சிக்கு வந்திருப்பாங்க, ஆர்வத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க, 6 மாதம் காலம் வந்து யோகாசனம் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, திடீரில் பண்ண முடியாமல் ஒரு வருட இடைவெளியோ ஒரு 10 மாதங்களோ விட்டுருந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப பண்ணும்போது அந்தளவுக்கு உடல் கோஆப்ரேட் பண்ணுமா? அப்படி விட்டு விட்டு பண்ணால் எப்படி இருக்கும்?
0: விட்டு விட்டு பண்ணுனா நமக்கு அந்த முழு பயன்கள் வந்துட்டு கிடைக்காது. முதல்ல அந்த நல்ல ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் பண்ணும்போது உடம்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் போல் வழக்கமான ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல் உணவு கட்டுப்பாடு இருந்து டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கோன்னா உடம்பு சொன்ன பேச்சு கேட்கும்.

0: பிரச்சனை இல்லை. மீறி போனால் ஒரு 4 நாளைக்கு உடம்பு வலி தெரியும், அதை தவிர ஒன்றும் தெரியாது. அப்புறம் அப்படியே பழகிடுவீங்க.
1: தொடர்ந்து செஞ்சால் உடம்பு சொல்கிற பேச்சு
0: அவ்வளோதான்.
1: இல்லைனா நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. திருப்பி
0: உடம்பு என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு வாரத்துக்கு வலி இருக்கும், நான் இப்போ பண்ணலைன்னு சொல்லுவோம், இப்போ பண்ணால் எனக்கு அது வலிக்குதுன்னு சொல்லுவோம். பட் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி மைண்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும்.
1: இப்போ யோகா பற்றி சொல்லும் போது ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். உடல் ஆரோக்கியத்திற்கு சொல்கிறோம், மன ஆரோக்கியத்திற்கு, மன அழுத்தம் நீங்கி வாழ்கிறதுக்கு அப்படிலாம் சொல்கிறோம். யோகா பண்ணால் அழகாகவாங்களா அப்படின்னு ஒரு பெண்களுக்கு ஒரு கேள்வி வரும். அந்த அழகு மேம்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் இணைவோம்.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.

0: மன அழுத்தம் இல்லாமல் நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கிறோமா, அப்புறம் ஸ்கின் க்ளோ ஆகுதா, இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து அழகுங்கிறது எக்ஸ்டர்னல் பியூட்டியை வந்துட்டு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ முதல் விஷயம் வந்துட்டு வெயிட் ஏறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கம் இருக்கணும், அது கூட யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நல்ல ஒரு தூக்கம் இருக்கணும். தூக்கம் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் என்ன தான் சாப்பிட்டீங்கன்னா, நல்ல விதமாக சாப்பிட்ருந்தாலும் நல்ல விதமாக யோகா ப்ராக்டிஸ் பண்ணினாலுமே அது ஹெல்ப் பண்ணாது. ஸோ இந்த மூணு பாயிண்ட்டும் கண்டிப்பாக நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த பிரசவத்துக்கு அப்புறமா வர ப்ராக்டிஸில், அதாவது வெயிட் ஏறுது அப்படிங்கிறதுக்கு வந்து பிரசவம் முடிஞ்ச உடனே வந்துட்டு அப்போருந்து ஒரு 6 மாதம் டைம் வரைக்கும் தான் நம்மளோட உடம்பு வந்து அந்த ஹீலிங் டைம் எடுத்துக்கும். அந்த டைம்குள்ளே எவ்வளோ அளவுக்கு நம்ம ஃபிசிக்கலி ஆக்டிவாக வந்துட்டு யோகா ப்ராக்டிஸோ இல்லை டயட்டோ என்ன பண்ணுறோமோ அந்த டைமில் நம்ம பண்ணினோம்னா இமீடியட்டாக நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பட் நம்ம விட்டுட்டோம், விட்டுட்டு இப்போ பல வருஷங்கள் ஆயிடுச்சு, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, வெயிட் இன்னுமே கொஞ்சம் ஏறிட்டு தான் இருக்குல்ல, ஏறுனது இறங்கலை அந்த மாதிரி இருக்கும்போது மெதுவாக ஆரம்பிங்க. ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக லேட்டாக ஆரம்பிக்கிறது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி சூரிய நமஸ்காரம் ஒரு நாளைக்கு ஆரம்பிக்கும்போது நம்ம 5 ரவுண்டு 6 ரவுண்டில் ஆரம்பிப்போம். பட் நல்லா ப்ராக்டிஸ்க்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 20-25 ரவுண்டு வரைக்கும் சூரிய நமஸ்காரம், மற்ற ஆசனங்கள், மூச்சு பயிற்சி இதெல்லாம் ரெகுலராக பண்ணிவிட்டு நல்ல ஒரு டயட் ப்ராக்டிஸில் இருந்தோம் அப்படின்னா, டயட் ப்ராக்டிஸ்னால் இப்போது வர மாதிரி நீங்கள் ஃபுட்டு ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, சாத்விகமான உணவு பழக்கத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் திரும்ப நார்மலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: சாத்வீக உணவு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க, என்ன உணவு இருக்கணும்?
0: சாத்வீக உணவு அப்படிங்கிறது வந்து ஃப்ரெஷ்லி குக்ட் ஃபுட்னு சொல்லுவோம், தாவர உணவு, நான் வெஜிடேரியன் இல்லை, தாவர உணவு. தாவர உணவில் வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்லி குக்டு, இப்போ சமைச்சு இப்போ சாப்பிட்றது, இதெல்லாமே வந்து சாத்வீக உணவு முறையில் வரும். பட் அந்த சமையல் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஓவர் குக்குடாக, இப்போது கிரேவிஸ் எல்லாம் வைக்கும்போது, வத்த குழம்பு அதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான இதெல்லாம் பண்ணால் அது வந்து ரஜசிக் உணவாகிடும், அது வந்து நம்மளுடைய எமோஷன்ஸ் இது எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணி
1: திருப்பி தூண்டி விடும்.
0: பட் சாத்வீக உணவுனா ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஃபுட்டு வந்துட்டு நம்ம சாப்பிட்றது. சமைச்ச உடனே 3 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்றணும், 3 மணி நேரத்துக்கு மேலே போச்சுன்னா அது தமசிக் உணவாயிடும். ஸோ அதுதான் வந்துட்டு சாத்விக் உணவு.
1: ரஜோ தமோ அண்ட் சதோ ரஜோ தமோ அந்த 3 நிலைகளில் இருக்குது. அதனால நீங்கள் சாத்வீக உணவுன்னு சொல்லும் போது 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ற உணவை வந்து சாத்வீக உணவுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் காத்திருக்கிற நேரே சந்திப்போம். வணக்கம். வணக்கம்மா.
2: ஹலோ அம்மா, திருப்பூர் மாவட்டம் காங்கேய கவண்டம்பாளையம் சரஸ்வதி பேசணுங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா கேள்வியா, சிறப்பு விருந்தினர்கிட்ட.
2: அது எனக்கு கால் வலி வேற, ஒரு சைட நம்ப வலியா இருக்குதுங்க.
0: சரிங்க,
2: அதுக்கு ஏதாவது இருக்குதுங்களா கேட்கலாமட்டுங்கம்மா.
0: கால் வலிக்கு யோகா பண்ணலாங்க, பட் வலி இப்போ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது நீங்க இப்போ பண்ண முடியாது. நீங்க மருத்துவரை அணுகி எதனால உங்களோட கால் வலி அப்படிங்கிற காரணம் நமக்கு முதல்ல தெரியணும். காரணம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போது அது உங்களோட முதுகுலேருந்து டெவலப் ஆகி வந்திருக்கிற வலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் முதுகுக்கான ஆசனங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை முழங்கால் வலியாக, கால் வலினா மொத்தத்தில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒரு மருத்துவர் அணிக்கு அது எதனாலங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நேரில் உங்களை
2: பார்க்கணும்.
0: சொல்லுங்கம்மா.
2: கொஞ்ச நாளைக்கு முன்னே ஆசிர்வாதம் முதுகு எலும்பு தேய்மானம் சொன்னாங்களுங்க.
0: சரிங்க, ஓகே.
2: அப்புறம் அதுக்கப்புறம் அதுலேருந்தே கொஞ்சம் தொடர்ந்து கால் வலி கிட்டத்தட்ட 10-18 வருஷம் இருக்குதுங்கம்மா.
0: ஆ சரிங்க. இப்போ முதுகை வலுப்படுத்தும் ஆசனங்கள் நல்லா பண்ணணுங்க. பண்ணும்போது வந்துட்டு இந்த முதுகு வலியை தொடர்ந்து வர இந்த கால் வலி, ஒரு பக்கம் இருக்கிற கால் வலி வந்து நல்லா குறையும்.
1: அதுக்கு முறையாக வந்து பயிற்சி யார் சொல்லித்தராங்களோ அவங்க கிட்ட போய் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நல்லதுமா. முன்னாடியே சொன்னாங்க, நாங்கள் இணையத்தில் பார்த்தோம், அதன்படியாக செய்தோம் அப்படின்றது இல்லாமல் முறையாக கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிமா இணைப்பில் வந்ததற்கு. நீங்கள் எப்போ மேம் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க, உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது?
0: நான் கற்றுக்க ஆரம்பித்தது என்னுடைய 16-17 வயதில் கற்றுக்க ஆரம்பித்தேன். சும்மா ரெகுலரான ஒரு யோகா கிளாஸ்க்கு போயிட்டு இது பண்ணோம். பட் இதில் வந்துட்டு யோகா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு இருக்குது, அதை கற்றுக்கிட்டால் தான் நம்ம டீச்சர் ஆக முடியும். 1 வருஷம் ப்ராக்டிஸில் இருந்தோம். அதுக்கப்புறம் சரி, எனக்கு முன்னாடி எனக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது, நம்மளும் கற்றுக்கிட்டோம்னு ஒரு ஆவல், அதில் கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்டு அப்போ அப்போ இருந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஸோ பிரம்மச்சரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க தான் கற்றுக்கணுமா?
0: இல்லற வாழ்க்கையில் இருக்கவங்க தாராளமாக பண்ணலாம். பிரம்மச்சரிய வாழ்க்கை, நீங்கள் சன்னியாசி ஆகணும் தான் பிரம்மச்சரிய வாழ்க்கை வேணும். ரெகுலராக ஒரு யோகா பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நார்மலாக எல்லாருமே பண்ணலாம்.
1: அடுத்த ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிறது,

0: கோடைப்பண்பலை 100.5 யாதுமாகி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியாக அரங்கேறி கொண்டிருக்கின்றது. ஒருங்கிணைந்த யோகா நிறுவனத்தின் யோக பயிற்சி ஆசிரியர் ஆர் ரேணுகா அவர்கள் நமது நிகழ்ச்சி மேடையில் இருக்கிறாங்க. மேடம், பொதுவாக வந்து உடல் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகாசனம் பண்ணும் பொழுது உடல் ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்துகிறோம், அழகை மேம்படுத்துறதுக்கு வழி இருக்கா? ஏன்னா பெண்கள் வந்து அதிகமாக யோசிக்கிறது வெயிட் ஏறிட்டே இருக்கிறது, அது பிரசவத்திற்கு அப்புறம் வந்து வெயிட் அதிகமாகுது அப்படின்னா அந்த யோகா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும், அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாகவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: ஸோ அழகு அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலாக நம்ம பேசுகிறது வந்து கண்டிப்பாக ஒன்று, நம்மளுடைய ஹெல்த் வந்து பார்க்கறதுக்கு நம்ம நல்ல ஃபிட்டாக இருக்கிறோமா, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுடைய அழுத்தம்

அதுக்கு நிறைய காரணங்கள் வச்சுருக்காங்க. நைட்டில் நாங்கள் ரொம்ப நேரம் டியூட்டி பார்க்குறோன்னு சொல்கிறாங்க, அல்லது ஃபோன் பார்க்குறதா இருக்கலாம், அல்லது நைட்டில் தான் ரிலாக்ஸாக ஏதாவது நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தூக்கத்தை தள்ளி போட்டுடுறாங்க. இவங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் வரணும் அப்படின்றது இருக்குது, ஆனால் படுத்த உடனே தூக்கம் வரமாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்குதா? அதை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறை

0: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கொடைப்பண்பலை 100.5 யாதுமாகிய நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒருங்கிணைந்த யோகா நிறுவனத்தின் யோகா பயிற்சி ஆசிரியர் ஆர் ரேணுகா அவர்கள் சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேடம், நம்ம விளம்பரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்,
2: தூக்கம்
1: அப்படின்றது, தூக்கம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறிட்டே இருக்கிற எல்லாருக்கும், இதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி, ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
2: தூக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய உடலும் மனசும் அந்த கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் மோடுக்கு போகலை அப்படின்னா தான் வந்துட்டு தூக்கம் வராமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ இதில் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த உடம்பையும் மனசையும் சிம்பிளாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு குட்டி டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் நான் சொன்னேன்னா நீங்கள் அப்படியே சிம்பிளாக ஃபாலோ பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், நம்ம தூங்க போகிறதுக்கு மினிமம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு முடிச்சிருந்துருக்கணும். மினிமம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரீன் டைம் ஆஃப் பண்ணியிருக்கணும். செல்ஃபோனில் நம்ம பார்த்துட்ருக்கிறது, டிவி, அது எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்கணும். அதெல்லாமே கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அண்ட் இப்போது டெக்னிக் அப்படின்னு வந்தீங்கன்னா, நீங்கள் படுத்ததுக்கப்புறமா காலிலிருந்து தலை வரைக்கும், உங்களுடைய கால் விரல்லிருந்து தலை வரைக்கும் ஒரு ஒரு பகுதியாக மனசில் நினச்சி அந்த பகுதி அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை மட்டும் கொடுத்துட்டே வரணும். கால் விரல் நுனிகள், காலோட விரல்கள், பாதம், பாதத்தோட மேல் பகுதி, உங்களுடைய கணு கால், கெண்டை கால், முழங்கால், தொடைப்பகுதி, அந்த மாதிரி ரெண்டு காலுமே, இடுப்பு பகுதி, நம்மளுடைய வயிறு, செஸ்ட், முதுகு முழுசும் நல்லா ரிலாக்ஸ்டாக. கைகள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கை விரல் நுனிகள், கை விரல்கள், உள்ளங்கை, மணிக்கட்டு, முன்கை, முழங்கை, பின்கை, தோள்கள், தோள்பட்டைகள், இதெல்லாமே நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி. கழுத்து, ஃபேஸ் அண்ட் ஹெட் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ஒரு புள்ளியாக. நான் இப்போ ஃபாஸ்ட்டாக சொன்னேன், பட் நீங்கள் பண்ணும்போது பொறுமையாக ஒன்று ஒன்று தான் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக உங்களோட தலைப்பகுதிக்கு கவனம் வரும்போது கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக என்னோடய உடம்பு இருக்குது அப்படிங்கிறத அஃபர்ம் பண்ணிக்கிட்டு கண்களை மூடி உங்களோட சுவாசத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தென் அப்படியே மெதுவாக நம்ம தூக்கத்தில் ஸ்லிப் ஆகிடுவோம். அது வந்துட்டு ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அண்ட் இடையில தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், சிலருக்கு தூக்கமே பிடிக்காத முதல் எடுத்த உடனே, சிலருக்கு வந்து தூக்கம் இடையில டிஸ்டர்ப் ஆச்சுன்னா மறுபடியும் தூக்கம் வராது. அந்த 4 மணி 2 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பாங்க, திரும்ப தூங்க மாட்டாங்க, 6 மணிக்கு மேலே தூங்குவாங்க. அந்த மாதிரி டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருந்தாலும் இல்லை தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் இப்போ ஒரு 3 மணி நேரம் இந்த டெக்னிக் மூலமாக ஒரு 3 மணி நேரம் நீங்கள் தூங்கி எழுந்தாலே ஒரு நல்ல ஒரு டீப் ஸ்லீப் போயிட்டு வந்ததுக்கான அந்த ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் வந்து கிடைக்கும். சிலருக்கு வந்து என்னென்னா ஒரு 6 மணி நேரம் நான் தூங்கியிருந்தாலுமே எழுந்திருக்கும் போது தூங்கின ஃபீலே இருக்காது, டயர்ட்னஸோட தான் எந்திரிப்பாங்க எந்திரிக்கும் போது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்னு சொல்கிறது வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுடைய உடம்பையும் மனசையும் நம்ம ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கும் போது ரெகுலர் யோகா ப்ராக்டிசஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட் இது ஒரு சிம்பிள் டெக்னிக்.
1: அழகாக தூக்கத்துக்கான ஒரு பயிற்சியை சொல்லிட்டீங்க, கிட்டத்தட்ட அது ஒரு தியானம் மாதிரி இருக்குது.
2: தியானம் மாதிரி இருக்குது.
1: இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும் போது சொன்னீங்க, உடலையும் மனதையும் வந்து ஒருங்கிணைக்கிறது, இணைக்கிறது ஒரு யோகா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. அப்போ உடலுக்கான பயிற்சி நீங்கள் ஆசனா சொல்லித்தரீங்க, தியானமும்னு சொல்லித்தரீங்க இல்லையா. எங்கே கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லித்தருவீங்க, எப்படி அந்த பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சொல்லுவீங்க?
2: தியானம் அப்படிங்கிறது மனதை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் வந்துட்டு குவிக்க முயற்சி பண்ணுறது தியானம். அப்புறம் நம்ம அதில் சக்ஸஸ் ஆகும்போது அது வேறு நிலையாகும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் நம்மளோட மனசு குவிக்கிறதுங்கிறது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ரொம்ப சிம்பிள் டேர்மில் வந்து நம்மளுடைய சுவாசத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளோட சுவாசத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிங்கனாலே அது அப்படியே மெதுவாக மனசு வந்து காம் டவுன் ஆகிறது தெரியும். சுவாமிஜி சொல்லுவாங்க, ப்ரீதிங் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் பாடி அண்ட் மைண்ட். நம்மளோட உடலுக்கும் மனசுக்கும் இடையில் இருக்கிற ஒரு பாலம் தான் நம்மளுடைய மூச்சு. ஸோ மூச்சை வந்துட்டு நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி அதை அப்படியே பொறுமையாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இடையில நிறைய தாட்ஸ் வரும், வர்றது எல்லாத்தையும் அப்படி தள்ளி விட்டுட்டு விலக்கி விட்டுட்டு திரும்பவும் கவனத்தை நம்மளுடைய மூச்சில் வைக்கணும். அது அது வந்துட்டு ஒரு நல்ல தியான பயிற்சி.
1: எண்ணத்தை வந்து குவிக்கிறீங்க, ஒரு
2: எண்ணத்தை வந்து நம்மளோட சுவாசத்து மேலே குவிக்கிறோம், அது வந்து நல்ல ஒரு தியான பயிற்சியாக இருக்கும். இல்லைன்னா நம்மளோட இஷ்ட தெய்வத்தை, ஏதாவது ஒரு காட் ஃபோட்டோ, ஏதாவது ஒரு இது நமக்கு எது வேணுமோ அதை வந்துட்டு வச்சுட்டு அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் மேலே வந்து கவனத்தை குவிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணலாம். பட் சுவாசத்து மேலே குவிக்கிறது வந்து ஈஸியாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் இது வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு டீச் பண்ணியிருக்கோம், கேட்டோம்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க சுவாசம்.
1: ஸோ காலையில் எழுந்ததையுமே அந்த சுவாச பயிற்சிங்கிறது பண்ண சொல்கிறீங்களா?
2: கொஞ்சம் ஆசனங்கள் பண்ணிட்டு பண்ணணும்னா வந்துட்டு இன்னுமே ஈஸியாக இருக்கும்,
1: ஈஸியாக இருக்கும் சுவாச பயிற்சிங்கிறது பண்ணுறது. ஸோ அது வந்து நீங்கள் ஆசனா பண்ணிட்டு சுவாச பயிற்சியை கொண்டுட்டு வரும்போது அங்கே

0: தியானம் வந்து
1: அப்படியே தியானம் வந்துட்டு அப்படியே கனெக்ட் ஆகிடும் நம்மளுக்கு.
0: காலையில் எழுந்ததையுமே நம்ம அப்படி தியானம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தியானத்தை பண்ணும்போது அந்த டயர்ட் ஃபீல் வராதா? இதை தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். தமது சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரித்து சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் இளைஞர்களுக்கு அதிகாரமளிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுவது வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டு ரபி சந்தை பருவத்தில் தமிழகத்திலிருந்து 990 மெட்ரிக் டன் வரை பாசிப்பயறு கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 105 மெட்ரிக் டன்னுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் பாசிப்பயிருக்கு மொத்த கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8 கோடியே 68 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்திலிருந்து 18,250 மெட்ரிக் டன்னும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து 48,298 மெட்ரிக் டன்னும் பாசிப்பயறு மொத்த கொள்முதல் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,218 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அனுமதி அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த தேர்வை எழுதும் மாணவர்கள் 7827980287 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாக தகவல்களை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை அளிக்கும் தேர்வு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த வாட்ஸ்அப் எண் மூலமாக பெறலாம். 21ஆம் தேதி மறுதேர்வு எழுதுவதற்கான அனுமதி சீட்டை ஏற்கனவே பதிவிறக்கம் செய்தவர்கள் மீண்டும் ஒருமுறை பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி டெலிகிராம் செயலி மீது மத்திய அரசு விதித்துள்ள தடை உத்தரவு செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தேர்வையொட்டி டெலிகிராம் செயலிக்கு 22ஆம் தேதி வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கரியா தடை உத்தரவை செயல்படுத்தும் போது இது தொடர்பான சட்டத்தில் உள்ள நடைமுறைகளை மத்திய அரசு முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல்சார் தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக இந்தியாவின் திரு பிமல்

0: பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கடல்சார் சட்டம் குறித்த ஐநா உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் அவரை இப்பொறுப்புக்கு முறைப்படி தேர்ந்தெடுத்துள்ளன. தற்போது இத்தீர்ப்பாயத்தின் துணைத் தலைவராக உள்ள இந்தியாவின் திருமதி நீரு சதாவின் பதவிக்காலம் வரும் செப்டம்பர் மாதம் முடிவடைகிறது. அதன் பின்னர் திரு பிமல் பட்டேல் சர்வதேச தீர்ப்பாய நீதிபதியாக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா சர்வதேச சட்ட ஆணையத்தில் பணியாற்றி வரும் திரு பிமல் பட்டேல் குஜராத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். தேசிய புத்தக வாசிப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலம் புதுவாயில் நாராயண பணிக்கரின் பிறந்தநாள் ஆண்டுதோறும் தேசிய புத்தக வாசிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நூலக இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் நாராயண பணிக்கரின் அறக்கட்டளையின் மூலம் கேரள மக்களிடையே வாசிக்கும் பழக்கம் ஊக்குவிக்கப்பட்டது. புத்தகம் வாசிக்கும் பழக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2017 பிரதமர் திரு நரேந்திர மோடி நாராயண பணிக்கரின் பிறந்த நாளை தேசிய புத்தக வாசிப்பு தினமாக அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை லூகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுய உதவிக்குழுவைச் சேர்ந்தவர்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிட உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்குள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று முன்மொழிந்து பேசுகையில் மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் தன்னிச்சையாக காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு பேரவை தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் தெரிவித்தார். அரசினர் தனி தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினர். உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இரத்த தான முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் நினைவு பரிசுகளையும் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் வழங்கினார். அப்போது பேசிய அவர், இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. ரோபோ சர்ஜரி பண்ற அளவுக்கு கூட போயிட்டு இருக்கோம். எந்த வித சர்ஜரியும் பண்ணுனாலும் கூட நம்ம வந்து இந்த பிளட் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிளட் டொனேஷனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ அதுல நீங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இனி வர சமுதாயங்கள், இனி வர ஜெனரேஷன், அவங்களுக்கும் வந்து இதோட முக்கியத்துவம் வந்து நீங்க சொல்லி அவங்களையும் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஊக்குவப்படுத்த
0: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 நிலவரப்படி வினாடிக்கு 4000 தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கோடை காலம் தொடங்கியதிலிருந்தே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்து வந்தது. ஒரு நிலையில் வினாடிக்கு சுமார் 200 தண்ணீர் வரத்து சரிந்தது. இந்நிலையில் தற்போது கர்நாடகா மற்றும் தமிழக எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 2000 கனடியாக அதிகரித்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனடியாக அதிகரித்துள்ளது. மேலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்தால் இந்த தண்ணீர்

0: மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் இவ்வருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 11-7, 11-8 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் பீட்டர் அனா டோஃபாண்ட் இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிக்கா பத்ரா, ஸ்ரீஜா அக்குலா ஆகியோரும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மனுஷாவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பேலா தம்காண்ட்கர், சீனாவின் ஃபயர் ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணைக்கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: கொடைப்பண்பலை 100.5 யாதுமாகி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒருங்கிணைந்த யோகம் பற்றி நாம் இன்றைக்கி தெரிஞ்சிட்ருக்கிறோம். ஒருங்கிணைந்த யோகா நிறுவனத்தின் யோக பயிற்சி ஆசிரியர் ஆர் ரேணுகா அவர்கள் சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க சொல்லும் போது நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துருந்தாங்க. முதல்ல வந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆசனா பண்ணுங்கள், அப்புறம் தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கு வயது வரம்பு கிடையாது. இந்த யோகா பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தேவைக்கேற்றாற் போல யோகாசனம்ங்கிறது கற்றுத்தரப்படுது அப்படின்னு நிறைய தகவல்களை சொல்லியிருந்தாங்க. தூக்கமின்மைன்ற ஒரு சவாலுக்கும் பதில் சொல்லியிருந்தாங்க. ஒரு கேள்வி அவங்கள்ட்ட செய்தி அறிக்கைக்கு முன்னாடி நம்ம கேட்டிருந்தோம். தியானம் பண்ணுறாங்க, யோகாசனம் முடிச்சுட்டு தியானத்தில் உட்காரும் பொழுது டயர்ட் ஆகிட மாட்டாங்களா, அதாவது அப்படியே தூங்கிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கு பதில் சொல்ல காத்திருக்காங்க. சொல்லுங்கள் மேடம்.
3: யோகாசனம் முடித்தா நல்ல ஒரு எனர்ஜி தான் இருக்கும். நம்மளுக்கு தூக்கம் போகிற மாதிரி அந்த ஃபீல் இருக்காது. ஏன்னா உடம்பை வந்து நம்ம ஆசனங்கள் அப்படிங்கிறது வந்து உடம்பை வருத்தி நம்ம பண்ணக்கூடியது கிடையாது. இப்போ எக்ஸசைஸ்னால் நீங்கள் நம்ம போட்டு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவோம். ஆசனம் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷனே ஸ்திரம் சுகம் ஆசனம். உடம்பு ஸ்டெடியாக வச்சு, நம்மளுக்கு உடம்பு கம்ஃபர்டபுளாக வச்சு நம்ம என்ன பண்ணுறோமோ தட் இஸ் ஆசனா. ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா தட் இல் பிகம் அன் எக்ஸசைஸ். ஸோ அந்த ஆசனங்கள் நம்ம அவ்வளோ உடம்போ என்ன சொல்லுதோ அதை கேட்டு பொறுமையாக நம்ம மூச்சு பயிற்சியோடு சேர்த்து பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டோம். பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த எனர்ஜி என்ன வேணாலும் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி அப்படியே ரொம்ப சாத்வீகமான எனர்ஜி. அது வந்து மெடிடேஷனுக்கு உகந்தது.
2: இப்படி புரிஞ்சுக்கலாமா? உடல் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுச்சு, அப்போ மன சோர்வுக்கு கொண்டு போகாது.
3: கண்டிப்பாக கொண்டு போகாது.
2: அந்த நேரத்தில் நீங்கள் மனதை வந்து ஆக்டிவ் ஆக்குறீங்க அப்படின்னும் போது அதுதான் தியானம்.
3: அப்போ மனதுமே வந்துட்டு ஒரு மாதிரி பறந்து இருக்கும் இல்லையா? நிறைய விஷயங்களில் வந்து நம்ம மனசு வந்து இருக்கும். பட் அந்த விஷயங்களெல்லாம் தவிர்த்து அந்த சாத்வீக எனர்ஜியில் வந்துட்டு அந்த ஒரு முகமாக கொண்டு வர்றது தானே தியானம். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த
2: ஆசனா முடிச்சுட்டு தியானம் பண்ணும்போது டயர்ட் ஆக மாட்டாங்க, இன்னும் எனர்ஜியாக ஒரு சக்தி நிறைந்த ஒரு உணர்வுக்குள்ளே வருவாங்க. அப்படி காலையில் பண்ணிடுறாங்க. அதே வந்து நைட்லேயும் அப்படி தியானம் பண்ணும்போது தூக்கம் வந்துருமா?
3: சிலருக்கு வந்து தூக்கம் வராது. ஏன்னா இப்போ நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும்போது வந்த மாதிரி இருந்த தூக்கம் கூட வரலையேன்னு இருக்கும். ஸோ இந்த டே டைமில் நீங்கள் பண்ணினா போதும். அதே போல் வந்துட்டு ஆல்ரெடி மனசு வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக, ரொம்ப நிறைய நெகட்டிவான விஷயங்களை திங்க் பண்ணி ஒரு மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து திரும்பவும் மனசை வந்துட்டு ஒரு இடத்துல குவிக்கிறதுக்கு பண்ணுங்க. இப்போ எப்படி முழங்கால் வலி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், முழங்காலுக்கு ரெஸ்ட் கொடுங்க இப்போத்திக்குன்னு சொல்லுவோம். அதை மறுபடியும் ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டோம். மெடிடேஷனுங்கிறது அதே மாதிரி தான். அதை மனசுக்கு நம்ம கொடுக்குற ஒரு வேலை. ஆல்ரெடி மனசு கஷ்டமாக இருக்கும்போது நம்ம வந்து அதை மறுபடி மறுபடி போட்டு மெடிடேஷன் மெடிடேஷன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். ஆசனங்கள்லேருந்து ஆரம்பிப்போம். ஆசனங்கள் பண்ணும்போது நம்மளோட பாடி வந்து சொல் பேச்சு கேட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகும்,
2: உடம்பு
3: மாறிடும். உடம்பு ரிலாக்ஸ் ஆகும்போது நம்மளோட மூச்சு வந்துட்டு ஒரு முகமாக இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப காம் டவுனாக ரிலாக்ஸ்டாக ப்ரீதிங் இருக்கும். அப்படியே மனசுக்குள்ளே வந்துடுவோம் நம்ம. அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய வேறு நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நம்மளோட மனசை வந்து வேறு பக்கம் திருப்பிட்டோம் நம்ம. அதனால் எப்போவுமே ஆசனங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் ஒரு நல்ல முறையாக இருக்கும்.
2: மனமும் வந்து வலிமையடைகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பெண்களுக்கு பொதுவாக பார்த்தோம்னா மெனோபாஸ் டயத்துக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதில் தூக்கம், ஒபிசிட்டி எல்லாமே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு பயிற்சிகள் ஏதாவது இருக்கா?
3: நல்லாப்பவே பண்ணலாங்க. லேடிஸ்க்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற

0: அப்படின்றதே டியூரிங் மெனோபாஸ் தான். எல்லா டைம்லேயுமே தேவை தான். டியூரிங் மெனோபாஸ் வந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்மளோட பாடி அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கோம். ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய நடக்கும். இந்த ஆசனங்கள் அண்ட் மூச்சு பயிற்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாமே நம்மளோட எண்டோக்ரைன் கிளான்ஸில் ஒர்க் ஆகும். ஸோ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்ன அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கிறதுனால தெரியற சிம்டம்ஸ் தான் நம்மளுக்கு இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறதோ இல்லை வந்துட்டு இரிட்டேஷன் ஜாஸ்தி ஆகிறது அந்த மாதிரி நிறையா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம குறைச்சி ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். உள்ளே நடக்கிறது உடம்புக்குள்ளே நடக்கிறது நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி அது கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்கும். பட் வெளியே நம்மளுடைய அந்த அவ்வளோ அலைகள் இல்லாமல் ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டாக
1: ஆக்டிவிட்டீஸில் நம்மளை ஈடுபடுத்திக்கும்
0: போது ரொம்ப அந்த
1: அந்த நேரத்துக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறீங்க.
0: அந்த மெனோபாஸை வந்துட்டு ரொம்ப அந்த டைமை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கடந்து போகிறதுக்கு உடம்பு ஒத்துழைக்கும் நமக்கு.
1: இந்த நிகழ்ச்சி சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேடம்?
0: இந்த நிகழ்ச்சியில் பெண்களுக்கு என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக தனக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு பிடிச்சதை அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நல்லா வச்சுருப்பீங்க. ஸோ தட் வந்து ஃபேமிலிக்கு அது ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைங்களையும் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்காக நம்ம நிறைய வேலை பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். பட் நம்ம நல்லா இருந்தால் தான் அது எல்லாமே நல்லா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நல்லா பண்ணுங்கள் எல்லாமே.
1: ஸோ ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. மீ டைம் வச்சுக்கோங்க,
0: கண்டிப்பாக
1: உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ யோகா பயிற்சி பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, இன்டெக்ரல் யோகா செய்யணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு தொடர்பு கொள்றதுக்கு ஏதாவது நம்பர் இருக்கா மேடம்?
0: இது கோயம்புத்தூரில் நாங்கள் சென்டரில் டெய்லியுமே காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் கிளாஸஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். நேரில் வர முடிஞ்சவங்க வரலாம், இல்லைனா ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்து பண்ணலாம். தொடர்பு கொள்ளணும்னா 9003623232 அந்த நம்பருக்கு கால் பண்ணோம்னா நாங்கள் கைட் பண்ணுறோம்.
1: மீண்டும் ஒரு முறை எண்களை சொல்லிடலாம். 9003623232 9003623232. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த யோக முறைகளை நீங்கள் கற்றுக்கலாம். முறையான பயிற்சிங்கிறது எங்கே கிடைக்குங்கிறதும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த சர்வதேச யோகா தினத்தில் 3 விதமான பயிற்சிகளை பற்றி ரொம்ப தெளிவாக பெண்களுக்கும் சொன்னீங்க, அனைவருக்குமாகவும் சொன்னீங்க. மூச்சு பயிற்சி செய்கிறது, யோகாசனம் செய்கிறது, தியானம் பயிற்சி செய்கிறதுங்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நேர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம் மேடம்.
0: நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாய வலை மீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: மாய வலை மீள வழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு பிரிவு உதவி பேராசிரியர் என் ஸ்ரீ தேஜஸ் நடராஜன் அவர்கள் இணைகிறார்.
5: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு சோசியல் மீடியால நடக்கிற ஒரு டிராவல் ஸ்கேம் பத்தி தான் நான் சொல்ல போறேன். சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 days ஒரு லக்ஸுரி ட்ரிப்பு வெறும் 4999 ரூபா மட்டும்தான். இதில் ஃப்ளைட்டு, ஹோட்டலு, ஃபுட்டு எல்லாமே இந்த பேக்கேஜில் இருக்கும். கலர் கலராக போஸ்ட் போட்டிருப்பாங்க, ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்கும். பீச் ரெசார்ட்டு, ஃபாரின் லொக்கேஷனு, கமெண்ட் செக்ஷனில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச், சூப்பர் ட்ரிப்பு அப்படின்லாம். ஆனால் ஆக்சுவலாக இது ஒரு ஸ்கேம். இந்த ஸ்கேம் எப்படி நடக்குதுன்னா, சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுடுறாங்க, லிமிட்டட் ஆஃபரு, உங்களுக்கு மட்டும்தான் இதுன்னு ஒரு ஆசையை தூண்டுறாங்க. அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணுங்க, உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிரும், யூபிஐ டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு ஒரு ஃபேக் கன்ஃபர்மேஷன் மெசேஜும் அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் டிராவல் டேட் நெருங்கும் போது கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப், அக்கௌண்ட் டெலீட்டு, மெசேஜுக்கு எந்த ரிப்ளையும் வராது. அப்போ தான் புரியும் ட்ரிப் இல்லை, டிக்கெட் இல்லை, இது மணி தான் போச்சு அப்படின்னு. இதில் யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, இல்லை பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ண பார்க்குற ஃபேமிலிஸ். சீப் ஆஃபர்னு போட்டு நம்ப வச்சிட்றாங்க. இதில் நம்ம எப்படி சேஃபாக இருக்கணும்னா, நீங்கள் புக் பண்ணும்போது ஒரு ட்ராவல் ஏஜென்சியை பார்த்து புக் பண்ணுங்கள். கூகுள் ரிவ்யூஸை வெரிஃபை பண்ணிக்கோங்க, அது ஒஃபிஷியல் வெப்சைட்டான்னு பார்த்துக்கோங்க. கிரெடிட் கார்டோ இல்லை பேங்க் டீட்டெயில்ஸோ கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. நம்ம ட்ரீம் வெக்கேஷன் பிளான் பண்ணும்போது ஸ்கேமர்ஸ் கிட்ட மாட்டிக்காதீங்க. சீப் ஆஃபர்னு பார்த்தா எக்ஸைட் ஆகாதீங்க, கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்கள். ட்ரிப் மிஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, மணி மிஸ் ஆனால் ரொம்ப கஷ்டம். நன்றி, வணக்கம்.

0: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளித்தார் என் ஸ்ரீ தேஜஸ் நடராஜன் அவர்கள். நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீல வழி.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: சர்வதேச யோகா தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வந்தது இன்றைய யாதுமாகி. சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த யோகா நிறுவன யோகா பயிற்சி ஆசிரியர் ஆர். ரேணுகா அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்தார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள். இனி கேட்டு ரசிக்கலாம் தாராபுரம் ஆர். ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: இசைச்சரம் தொடுப்பது உங்கள் கௌடை பண்பலையின் 100.5.

0: வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

பூந்தமிழ் வணக்கம் நேர்களே. அழகான கானங்களின் வரிகள், வார்த்தைகள் அப்படியே நம் எண்ணம் போல் பிரதிபலிக்கும், நமக்காகவே எழுதியது போல் இருக்கும். அப்படியான கானங்களை இந்த ஒரு மணி நேரமும் நெஞ்சுள் நிறைந்த நிகழ்ச்சியில் கேட்டு ருசிப்போமா நேயர்களே? கடிதங்களை எழுதிவிட்டு வானொலியோரும் காத்திருக்கும் அன்பு உள்ளங்களின் பெயர்களோடு நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். நெஞ்சுள் நிறைந்தவி நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1962 பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் காத்திருந்த கண்கள். இசைதந்த

இருக்கிறார்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திண்டுக்கல் மேற்கு ஆரோக்கிய மாதா திரு ஆரோக்கியசாமி, சுப்ராஜ், மணிகண்டன், ராஜேஸ்வரி, செல்லம்மாள், கண்ணதாசன் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா.

பொங்கி வரும் கவிமுகில் கோடை பண்பலை நொறுப்புழையைந்து தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சு நிறைந்தவை நிகழ்ச்சியினை 1965 கே சங்கர் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பஞ்சவர்ண கிளி விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தேனி காமாட்சிபுரம் மாடசாமி, ராக்கம்மாள், பிரியதர்ஷன், ருத்ரா, ஸ்ரீ, பாரதிதாசன் வரிகளில் பாடலை பாடுகிறார் பி. சுசீலா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
6: ஒரே ஒரு பெயர் தான்
7: கோடை பண்பலை.
6: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
8: வெறித்தனமா இருக்கும்,
9: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி.
6: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்
9: கோடை பண்பலை 100.5.
10: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.
5: சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
11: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
5: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
12: எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பர் சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: முந்தி வரும் கவிமுகில் கோடை பண்பலை 100.5 இது நெஞ்சுள் நிறைந்தவை. நிகழ்ச்சியினை 1974 ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வந்த தீர்க்க சுமகலி. விருப்பம் தெரிவிச்சுக்காங்க மதுரை பண்ணைக்காடு வசந்தி, சாந்தி, அமுது, பொம்மு இவர்கள் விருப்பத்தில். வாலி வரிகளில் பாடலை பாடுகிறார் வாணிஜெயராம்.

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.
2: நெஞ்சுள் நிறந்தவே நிகழ்ச்சியிலினி 1979 மகேந்திரன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் உதிரிப்பூக்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கொடைரோடு, ராஜதானி கோட்டை, சித்தன், மலர்கொடி, பிரபு, ஜனனி, ராஜன் விருப்பத்தில் கண்ணதாசன் வரிகளில் பாடலை பாடுகிறார் எஸ் ஜானகி.

0: தித்திக்கும் காவிய கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியினை. 1968 சாணக்கியா இயக்கத்தில் எம் சுஷுநாதன் இசையில் புதிய பூமி விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி தொட்டியம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி பிச்சை முத்து கண்ணதாசன் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள். டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா.
1: உனக்கென்ன வேலை

0: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை வானொலி
1: அறிமுக நேயர்கள் 24/24/24 அனைத்து நேயர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 04542.
0: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
1: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: கோடி பண்பலை 100 பிளைந்தல் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: தமிழ் மலரும் நந்தவனம், இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சுள் நிறைந்தவை நிகழ்ச்சியினை 1969 ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் தெய்வமகன் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பரங்குன்றம் விஜயா, கோவிந்தமால், முத்துச்செல்வி இவர்கள் விருப்பத்தில் கண்ணதாசன் வரிகளில் பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன்.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தால் வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தால்

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நெஞ்சும் நிறைக்கும் கானங்களோடு கோடை பண்பலை ஒரு புழியைந்து தந்து கொண்டிருக்கிறது. நெஞ்சுள் நிறைந்தவை நிகழ்ச்சியினை 1963 கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கற்பகம் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தென்காசி சுப்லாபுரம் ஆதிரன் ராம்ராஜ், காவ்யா, கன்னிகா, அமுதா விருப்பத்தில். வாலி வரிகளில் பாடலை பாடுகிறார் பி.சுசீலா.

அன்பின் அலை இதுவும் உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியை இந்த தந்து கொண்டிருக்கிறது. நெஞ்சுள் நிறைந்தவை நிகழ்ச்சியினி 1950 எலிஸ் சங்கன் இயக்கத்தில் ராமநாதன் இசையில் மந்திரகுமாரி. விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கோட்டாறு சோலையம்மாள், முத்துலட்சுமி, ராணி, ராஜேஸ்வரி, சுதா, மகேஸ்வரி, ஐஸ்வர்யா, மகேஷ். விருப்பத்தில் மருதகாசி வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் திருச்சி லோகநாதன், ஜிக்கி.

அன்பினலை இது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 நிகழ்ச்சியினே. 1971 புட்டானா கனகல் இயக்கத்தில் அம்ப சுஷனாதன் இசையில் சுடரும் சூறாவளியும் திரைக்காவியத்திற்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், வெண்பா, ஆதிரா, கண்ணதாசன் வரிகளில். பாடலை பாடுகிறார் எஸ்.பி. பாலசுப்ரமணியம்.

நெஞ்சில் நிறந்தவே நிகழ்ச்சியில் இனி 1968 சாணக்கியா இயக்கத்தில் நம்ம சுஷனாதன் இசையில் ஒளிவந்த ஒளி விளக்கு திரைக்காவியத்திற்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நாமக்கல் அத்தப்பாளையம் செந்தில்குமார், பேபி செந்தில்குமார். வாலி வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் சீர்காழி கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி.

0: ஆஹா சம்சாரம் என்று சொல்லணும், நீயோ அளவோடு புள்ள பெறணும். மாம்பழத் தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை.
1: நெஞ்சில் நிறந்தவை நிகழ்ச்சியிலினி தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி விஜயராகவன் சுகன்யா திவ்யபாரதி கலைவாணன் விருப்பத்தில் 1976 பி நீலகண்டன் இயக்கத்தில் எம் எஸ் சுஷனாதன் இசையில் வெளிவந்த நீதிக்கு தலைவணங்கு திரைக்காவியத்திற்காக வரிகளுக்கு சொந்தக்காரர் புலமைப்பீடன் பாடலை பாடியிருக்கிறார் கே ஜே ஏசுதாஸ்.

0: ஆரம்பிக்கலாங்களா?
1: உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
2: ஒரே ஒரு பெயர்தான் கோடை பண்பலை.
3: பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
4: வெறித்தனமா இருக்கும்.
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம் பாடி
6: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்.
5: கோடை பண்பலை 100.5.
7: எல்லா நாளுமே நல்ல நாளுதான், எல்லா நேரமும் நல்ல நேரம்தான்.
1: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
8: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
9: எத்தனை

நெஞ்சும் நிறந்தவே நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் யாருக்காக? திருப்பூர் மாவட்டம் சேகர், செல்வி, இலக்கியா, சதீஷ், வடிவேல் இவர்கள் விருப்பத்தில் 1975 பி மாதவன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த மன்னவன் வந்தானடி வாலிபரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

தித்திக்கும் காவிய கானங்களை தந்து நிறைவு பெறுகிறது. இன்று என் நெஞ்சம் நிறைத்த கானங்களோடு நெஞ்சு நிறைந்தவை மீண்டும் கேட்கலாம் நாளை பகல் 1 மணிக்கு விடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். நன்றி, வணக்கம் நேர்களே.

வந்தியத்தேவன் திடுக்கிட்டு கண் விழித்தான். நாலாபுறமும் பார்த்து விழித்தான். பள்ளிப்படை சுவரில் சாய்ந்தபடியே சிறிது நேரம் தான் கண்ணயர்ந்து விட்டதாக அறிந்து கொண்டான். அந்த அரை தூக்கத்தில் கண்ட பயங்கரமான கனவை மறுபடி நினைத்து பார்த்தான். கனவுதானா அது? இல்லை, உடுக்கின் முழக்கத்துக்கு இணங்க தேவராளன்

பாடிய பாடலில் போர்க்களத்தைப் பற்றிச் செய்த வர்ணனைதான் அப்படி அவன் மனக்கண் முன் தோன்றியிருக்க வேண்டும். அந்தச் சமயம் தேவராளன் பாண்டியர் படைக்கு முன்னால் பல்லவரும் கங்கரும் தோற்று ஓடியதைப் பற்றிப் பாடிக் கொண்டிருந்தான். அதைக் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் சிரித்த களிச்சிரிப்புதான் அப்படி அநேகாயிரம் பேய்களின் சிரிப்பைப் போல ஒலித்து வந்தியத்தேவனை திடுக்கிட்டு கண்விழிக்கச் செய்திருக்க வேண்டும். உடுக்கு முழக்கம் திடீரென்று நின்றது. தேவராளனும் பாட்டை உடனே நிறுத்தினான். சற்று தூரத்தில் ஒரு தீவர்த்தி வெளிச்சம் தெரிந்தது. அது நெருங்கி நெருங்கி வந்தது. தீவர்த்தி வெளிச்சத்தைத் தொடர்ந்து ஒரு பல்லக்கு வந்தது.

0: ஆம், அவள் பழுவூர் ராணி நந்தினிதான். ஆனால் முந்தடவைகளில் வந்தியத்தேவன் பார்த்தபோது அவள் சர்வாலங்கார பூஷிதையான மோகினியாக விளங்கினாள். இப்போது தலைவிரி கோலமான உக்ர துர்காதேவியாக காட்சி தந்தாள். அவளை இந்தத் தோற்றத்தில் பார்த்த வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் ஒரு திகில் தோன்றியது. அவன் உடம்பில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. நந்தினி பல்லக்கிலிருந்து இறங்கியதும் சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சிறுவனை பார்த்தாள். அவனையே பார்த்த வண்ணம் நடந்து வந்தாள். சிறுவனும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மற்ற அனைவரும் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறுவனை பாழும் மண்டபத்துக்கு தேடி ஓடி வந்த ஸ்திரீ, அவனால் அம்மா என்று அழைக்கப்பட்டவள், சிம்மாசனத்துக்குப் பின்னால் நின்று கொண்டிருந்தாள். நந்தினி சிறுவன் அருகில் வந்ததும் தன் இருகரங்களையும் நீட்டினாள். சிறுவன் அவளையும் தனக்கு பின்னால் நின்ற ஸ்திரீயையும் மாறி மாறி பார்த்தான். நீதானே என் அம்மா? இவள் இல்லையே என்று கேட்டான். ஆம் கண்மணி, இவள் ஏன் என்னுடைய அம்மா என்று சொல்லிக் கொள்ளுகிறாள்? அவள் உன்னை வளர்த்த தாய். நீ ஏன் என்னை வளர்க்கவில்லை? ஏன் உன்னுடன் என்னை வைத்துக் கொள்ளவில்லை? இவள் எதற்காக என்னை எங்கேயோ மலை குகையில் ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கிறாள்? கண்மணி, உன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். உன் தந்தையை கொண்டவர்களை பழிக்கு பழி வாங்குவதற்காகத்தான். ஆமாம், அது எனக்கு தெரியும் என்று சிறுவன் எழுந்து நந்தினியை அணுகினான். நந்தினி அவனை தன் இரு கரங்களாலும் அணைத்து கொண்டாள். உச்சி முகந்தாள். சிறுவனும் அவளை கெட்டியாக பிடித்து கட்டி கொண்டான். மறுபடியும் அவள் தன்னை விட்டு போகாமல் இருக்கும் பொருட்டு அவன் அப்படி பிடித்து கொண்டான் போலும். ஆயினும் இந்த காட்சி நீடித்திருக்கவில்லை. அவனுடைய பிஞ்சு கரங்களை நந்தினி பலவந்தமாக எடுத்து தன்னை விடுவித்துக் கொண்டாள். சிறுவனை சிம்மாசனத்தில் உட்கார வைத்தாள். மீண்டும் பல்லக்கின் அருகில் சென்றாள். அதன் உள்ளிருந்து நாம் முன் பார்த்திருக்கும் வாளை எடுத்து கொண்டாள். பல்லக்கு தூக்கி வந்தவர்களை பார்த்து ஏதோ சமிக்ஞை செய்தாள். அவர்கள் பல்லக்கை தூக்கி கொண்டு சற்று தூரத்தில் போய் மறைவாக உட்கார்ந்து கொண்டார்கள். நந்தினி மீண்டும் சிம்மாசனத்தின் அருகில் வந்தாள். கத்தியை அந்த சிம்மாசனத்தின் மீது குறுக்காக வைத்தாள். சிறுவன் அதை அடங்கா ஆர்வத்துடன் பார்த்து கொண்டே, நான் இதை கையில் எடுக்கலாமா என்று கேட்டான். சற்று பொறு என் கண்மணி என்றாள் நந்தினி. பிறகு ரவிதாசன் முதலியவர்களையும் வரிசை கிரமமாக உற்று பார்த்தாள். சபதம் எடுத்துக் கொண்டவர்களைத் தவிர இங்கு வேறு யாரும் இல்லையே என்று கேட்டாள்.
1: இல்லை தேவி
0: என்றான் சோமன் சாம்பவன். ரவிதாசனை பார்த்து நந்தினி சேனாதிபதி என்று ஆரம்பித்தாள். ரவிதாசன் சிரித்தான். இன்றைக்கு உமக்கு சிரிப்பாக இருக்கிறது. அடுத்த மாதம் இந்த நாளில் எப்படி இருக்குமோ யார் கண்டது?
1: தேவி, அந்த நல்ல நாள் எப்போது வரப்போகிறது என்று எத்தனையோ காலமாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம்.
0: ஐயா, நாமோ ஒரு சிலர். நம் சக்கரவர்த்தி சின்னஞ்சிறு குழந்தை. சோழராஜ்யம் மகத்தானது. சோழர்களின் சேனாபலம் அளவற்றது. நாம் அவசரப்பட்டிருந்தோமானால் அடியோடு காரியம் கெட்டுப்போயிருக்கும். பொறுமையாக இருந்ததினால் இப்போது காரிய சித்தி அடையும் வேளை நெருங்கியிருக்கிறது. ரவிதாசரே, நீர் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா? இங்குள்ள வேறு யாரேனும் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா?
1: ரவிதாசன் அங்கே இருந்தவர்களின் முகங்களை வரிசையாக பார்த்து கொண்டு வந்தான். அனைவரும் மௌனவிரதம் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். தேவி, நாங்கள் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. தாங்கள்தான் சொல்ல வேண்டும். சபதம் நிறைவேறும் வேளை நெருங்கிவிட்டது என்றீர்கள். எங்கே, எப்படி, யார் மூலமாக நிறைவேறப் போகிறது என்று சொல்லி அருள வேண்டும் என்றான்.
0: ஆகட்டும், அதை சொல்வதற்காகவே இங்கு வந்தேன். அதற்காகவே உங்கள் எல்லோரையும் இங்கே தவறாமல் வரச் சொன்னேன். நம்முடைய சக்கரவர்த்தியையும் அழைத்து வரச் செய்தேன் என்றாள் நந்தினி. சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சிறுவன் உள்பட அனைவரும் நந்தினியின் முகத்தையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள். அவள் மேலும் கூறினாள், உங்களில் சிலர் அவசரப்பட்டீர்கள். நாம் எடுத்துக்கொண்ட சபதத்தை மறந்துவிட்டேனோ என்று சிலர் சந்தேகப்பட்டீர்கள். அந்த சந்தேகம் அடாதது. மறவாமல் நினைவு வைத்துக் கொள்ள உங்கள் எல்லோரைக் காட்டிலும் எனக்குத்தான் காரணம் அதிகம் உண்டு. இல்லை, நான் மறக்கவில்லை. சென்ற 3 ஆண்டுகளாக அல்லும் பகலும் அனவரதமும் நான் வேறு எதைப்பற்றியும் சிந்தித்ததில்லை. நாம் எடுத்துக்கொண்டு சபதத்தின்படி பழிவாங்குவதற்கு சமய சந்தர்ப்பங்களையும் தந்திர உபாயங்களையும் தவிர

0: எதையும் பற்றி நான் எண்ணியதில்லை. எங்கே சென்றாலும், என்ன காரியம் செய்தாலும், யாரிடம் பேசினாலும் நமது நோக்கம் நிறைவேறுவதற்கு அதனால் உபயோகம் உண்டா என்பதைத் தவிர வேறு எந்த நினைவும் எனக்கில்லை. சமய சந்தர்ப்பங்கள் இப்போது கூடியிருக்கின்றன. சோழ நாட்டுச் சிற்றரசர்களும் பெருந்தர அதிகாரிகளும் இரு பிரிவாகப் பிரிந்திருக்கிறார்கள். பழுவேட்டரையர், சம்புவரையர் முதலானோர் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட முடிவு செய்து விட்டார்கள். கொடும்பாளூர் பூதி விக்ரமகேசரியும் திருக்கோவலூர் மலையமானும் அதற்கு விரோதமாயிருக்கிறார்கள். பூதி விக்ரமகேசரி தென் திசை சைன்யத்துடன் தஞ்சை நோக்கி வருவதாக கேள்விப்படுகிறேன். திருக்கோவலூர் மலையமான் படை திரட்டி வருவதாகவும் அறிகிறேன். இரு தரப்பாருக்கும் எந்த நிமிஷமும் யுத்தம் மூளலாம்.
1: தேவி, அப்படி யுத்தம் மூளாதிருப்பதற்கு தாங்கள் பெருமுயற்சி செய்து வருவதாக கேள்வியுறுகிறோம். கடம்பூர் சம்புவரையன் மாளிகையில் சமரச பேச்சு நடக்கப் போவதாக அறிகிறோம்.
0: ஆமாம், அந்த ஏற்பாடு செய்திருப்பது நானேதான். ஆனால் என்ன காரணத்திற்காக என்று உங்களால் ஊகிக்க முடியவில்லையா?
1: முடியவில்லை ராணி. ஒரு பெண் உள்ளத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்க சர்வேஸ்வரனால் கூட முடியாது என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களால் எப்படி முடியும்?
0: அது உங்களால் முடியாத காரியம்தான். நான் சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சபதம் நிறைவேறுவதற்கு முன்னால் சோழ ராஜ்யத்தில் இந்த உள்நாட்டுச் சண்டை மூண்டால் அதன் விளைவு என்னாகும் என்று சொல்ல முடியாது. சுந்தர சோழன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். அன்பில் பிரம்மராயன் ஒருவனும் இருக்கிறான். இவர்கள் தலையிட்டு இரு கட்சிக்காரர்களையும் அடக்கி விடுவார்கள். அல்லது ஒரு கட்சி தோற்று இன்னொரு கட்சி வலுத்து விட்டாலும் நமது நோக்கம் நிறைவேறுவது அசாத்தியமாகிவிடும். அதற்காகவே இந்த சமாதான பேச்சை இப்போது தொடங்கியிருக்கிறேன். சண்டை உண்மையாக மூளுவதற்குள்ளே நம் நோக்கத்தை நிறைவேற்றிவிட வேண்டும். அப்படி நிறைவேற்றிய பிறகு சோழ ராஜ்யத்து சிற்றரசர்களுக்குள் மூளும் சண்டைக்கு முடிவே இராது. ஒரு கட்சியாரும் சர்வநாசம் அடையும் வரையில் சண்டை நடந்து கொண்டே இருக்கும். இப்போது தெரிகிறதா, சமாதான பேச்சு தொடங்கியதன் காரணம்? இதை கேட்டதும் அங்கே சூழ்ந்து நின்றவர்கள் எல்லோருடைய முகங்களிலும் வியப்புக்கும் உற்சாகத்துக்கும் மறிகுறிகள் காணப்பட்டன. பழுவூர் இளையராணியின் மதிநுட்பத்தை வியந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் மெல்லிய குரலில் பேசிக்கொண்டார்கள். ரவிதாசனுக்கும் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை.
1: தேவி, தங்களுடைய அபூர்வமான முன்யோசனை திறனை வியக்கிறோம். சமாதான பேச்சின் கருத்தை அறிந்து கொண்டோம். ஆனால் சபதம் நிறைவேறும் நாள் நெருங்கிவிட்டது என்கிறீர்கள். அதை நடத்துவது யார், எப்படி, எப்போது என்றான்.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: முல்லை ஆற்றங்கரையிலே திடீர்னு தோன்றின தேவராளனுக்கும் வந்தியத்தேவனுக்கும் இடையே நடந்த உரையாடலை நினைவு கூர்வோம். உங்களுடைய ரகசியங்களை நடுக்கடலில் என்னிடம் சொல்லியிருக்கிறீர்கள். அவற்றில் எவ்வளவு உண்மை, எவ்வளவு கற்பனை என்பதும் எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த ரகசியங்களை நான் மறந்துவிட தீர்மானித்து விட்டேன். யாரிடமும் சொல்லப்போவதில்லை. இப்படி சொல்லிட்டு நகர பார்த்தான் வல்லவரையன். இதை கேட்ட தேவராளன், அதை பற்றி நானும் கவலைப்படவில்லை. எப்போது நீ அந்த ரகசியங்களை யாரிடமாவது சொல்லலாம் என்று நினைக்கிறாயோ அப்போது உன் நாக்கு துண்டிக்கப்படும். இப்படி கடுமையாக எச்சரிக்கை செய்தான். அதாவது சொல்லணும்னு நினைச்ச கணமே பேசும் சக்தியை இழந்துடுவானாம். இப்போ திருப்புறம்பயம் பள்ளிப்படையின் ஒரு பக்கத்து சுவர் ஓரமாக வந்தியத்தேவனை நிறுத்திட்டு ரவிதாசன் மிரட்டான், உன்னை கூப்பிட வேண்டிய சமயத்தில் கூப்பிடுகிறோம். தப்பித்துச் செல்லலாம் என்று கனவு காணாதே. பழக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் இக்காட்டுக்குள் வரவும் முடியாது, வெளியேறவும் முடியாது. அப்படி வெளியேற முயன்றால் நிச்சயம் உயிரை இழப்பாய். வந்தியத்தேவனுக்கு பேச்சும் முக்கியம், உயிரும் முக்கியம். இந்த ரெண்டு பேருடைய மிரட்டல்களின் பின்னால் ஒளிஞ்சிருக்கிற அச்சம் எத்தகையதுன்னு அவனுக்கு தெரியும். மேலும் எதிர்பாராத வகையில் இங்கே வந்து சேர்ந்துட்ட பிறகு நடக்க போகிற நாடகத்தை பார்க்காம எதுக்கு தப்பி ஓடணும்? நாடகக்களம் பகைவனின் பள்ளிப்படையை ஒட்டிய காடு. வேளை இரவின் இரண்டாம் ஜாமம். மங்கின ஒளியில நடிப்பு வீரபாண்டியனின் ஆபத்துதவிகள். முன்னிலை 4 வயது கொண்ட குட்டி சக்கரவர்த்தி. கடம்பூரில் ஒற்று வேலை பார்க்குற இடும்பன்காரி உடுக்கு. வேலை

0: ஆட்டம் ஆடி ஆவேசமாக பேசின தேவராளன் பாட்டு. முந்தைய காட்சிகளில் அணிமணிகள் பூண்டு மோகினியாக வந்த நந்தினி இப்போ தலைவிரி கோலமாக காணப்படுறா. தனக்கு ஒரே ஒரு சூச்சகமாக இருப்பதாக சொன்ன வாள் அவ கையில். பெண்ணே, நினைவில் வைத்திருக்க வேண்டிய சில சம்பவங்களை மறந்து விட்டாய் போல இருக்கிறது. இப்படின்னும் வந்தியத்தேவனை பற்றி, அந்த வாலிப வழிப்போக்கன் இங்கு எதற்காக வந்தா? அவனிடம் இவ்வளவு நேரம் என்ன சல்லாபம் செய்து கொண்டிருந்தாய்? இப்படின்னும் அன்னைக்கு வெறிகொண்டு கத்தின மந்திரவாதி ரவிதாசனுக்கு எப்படி பதிலடி கொடுக்கிறா பாருங்க. சபதத்தை மறந்து விட்டேனோ என்றும் சிலர் சந்தேகப்பட்டீர்கள். அந்த சந்தேகம் அடாதது. எங்கே சென்றாலும், என்ன காரியம் செய்தாலும், யாரிடம் பேசினாலும் அதனால் உபயோகம் உண்டா என்பதை தவிர வேறு நினைவு எனக்கு இல்லை.
1: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

மலை 100.5 இப்போது வென்றார் வந்தார். கோடைப்பண்பலையின் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற நேயர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி இது. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் அலங்காரராஜ் அவர்கள். சந்திக்கிறார் ரவிச்சந்திரன்.

0: வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலை 100.5 இது வென்றார் வந்தார் சிறப்பு நிகழ்ச்சி. நம்ம கோடை பண்பலையில் இருக்கக்கூடிய சில சிறப்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற நேயர்களை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை வந்து நாம் கலந்துக்கிற ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி இது. இன்றைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார், எதில் வெற்றி பெற்றார், எப்படி அதில் ஆர்வம் அவருக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். நாம் யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டம் அலங்காரராஜ். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வணக்கம் அலங்காரராஜ்.
1: ஆ வணக்கங்க சார்.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் எந்த ஊர்?
1: பரமக்குடியில் இருக்கேங்க சார்.
0: பரமக்குடியில் இருக்கீங்க. எப்படி செப்புக செந்தமிழில் தான் வெற்றி பெற்றீங்க இல்லைங்களா?
1: ஆமாம் சார்.
0: எப்படி தமிழ் ஆர்வம்லாம் உங்களுக்கு? இந்த பேப்பர்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அரை மணி நேரத்துக்கு பேச மாட்டீங்க. என்னையை பாருங்கள், சொல்லுங்கள், பரமக்குடியில் எந்த தெருவில் இருக்கீங்க அப்படி சொல்லுங்கள்.
1: பரமக்குடியில் வந்து மாதா கோவில் தெருவில் இருக்குங்க சார்.
0: வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
1: வீட்டில் வந்து என்னுடைய மனைவி அந்தோணி மெர்சி, என்னுடைய மகள் உறமகள் ஜெர்லின், மூன்றாம் வகுப்பு படிக்கிறாங்க.
0: சரி சரி. அவங்க மட்டும்தான், பாப்பா மட்டும்தானா?
1: ஆமாங்க சார், பாப்பா மட்டும்தான்.
0: சரி. எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க பாப்பா?
1: டான் போஸ்கோ ஸ்கூலில் படிக்கிறாங்க சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இந்த செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியை எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கீங்க?
1: இது ஆரம்பத்துலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கேங்க சார்.
0: நிகழ்ச்சி தொடங்கினதுலேருந்து,
1: தொடங்கின காலத்துலேருந்து.
0: அவர் சவித்ரா சார், சுப்ரா சார்,
1: சுப்ரா சாருங்கன்னு அப்போருந்து கேட்டுக்கிட்டு,
0: அப்போருந்தே இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. எப்படி ரொம்ப ஆர்வமாக அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு?
1: ஆமாம் சார், ரொம்ப ஆர்வமாக கேட்பேன் சார்.
0: அதை கேட்குறதுல ஆர்வங்கிறத விட தமிழில் ஒரு ஆர்வம் இருந்தால் தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளையே கேட்க முடியும்.
1: ஆமாங்க சார்.
0: தமிழ் ஆர்வம் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு?
1: தமிழ் ஆர்வம்னா, அன்று இலங்கை வானொலியில் அறிவிப்பாளர் கே.எஸ். ராஜா அவர்கள் பேசும்போது தமிழ் வார்த்தையில் வந்து பாடசாலை, வைத்தியசாலை, ஒலி வாங்கி, ஒலி பெருக்கி, இப்படி என்று கூறுவார். அதை கேட்டு கேட்டு பழகமாச்சு. அதுக்கப்புறம் கோடை பண்பில் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது ரொம்ப ஆர்வமாக கேட்டு வந்தது.
0: அவர் பேர் சொல்கிறதே ரொம்ப அழகாக இருக்கும். எங்கே சொல்லுங்கள் பாப்பா, அவர் எப்படி பேர் சொல்லுவார்?
1: கே.எஸ். ராஜா.
0: நான் உங்கள் கே.எஸ். ராஜா.
1: ஆமாம், அப்படியே.

0: கூறுவார் சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. இந்த எவ்வளவு நாளாக முயற்சி பண்ணீங்க இந்த செப்புகாசன் தமிழ் நிகழ்ச்சியில்?
0: கேட்டவர் ரொம்ப காலம் கேட்டுருந்தேன் சார்.
1: சரி
0: சரி, அன்றைக்கி பேசும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுங்கள் சார், அதிலே முதல்ல வெற்றி பெற்றேன் சார்.
1: பரவாயில்ல. இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கீங்க, நிகழ்ச்சியில் வேறு என்ன சொல்லலான்னு விரும்புகிறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்லுங்க, முதல்ல அதை கேட்டுருவோம். அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை கிண்ணியை கொடுத்து குடிக்க வச்சு.
0: சாம்ராயம் படத்துலேருந்து சார், மூங்கில் காடுகளே என்ற பாடல் தாருங்க சார்.
1: எப்படி இந்த பாட்டு எதனால் பிடிக்கும் உங்களுக்கு?
0: சார் ரொம்ப விரும்பி கேட்பேன் சார் அந்த
1: பாட்டு. அந்த வரிகளே
0: வரிகள், இந்த இசை, அமைதியான ஒரு சூழல், அதில் ரொம்ப விரும்பி கேட்பேன் சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில் அலங்கார ராஜ். பாடலை கேட்டுட்டு மறுபடியும் நம்ம நிறையா பேசலாம்.
0: தேங்க்யூ சார்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ண தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ண தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: நேரம் 2:41. இது கோடை பண்பலை வானொலி 100.5. வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக நம்மோடு பங்கேற்று பேசி கொண்டிருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து அலங்காரராஜ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று பரிசு பெற்ற நேயர். இந்த நிகழ்ச்சி நேயர்களுக்காக நாங்கள் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, செப்புக செந்தமிழ் மட்டும் இல்லாமல் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியிலையும் சிறந்த விமர்சனம் எழுதக்கூடிய நேயர்களையும் தேர்வு செய்து இந்த வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைச்சிட்ருக்கோம். மறுபடியும் அலங்கராராஜ் உங்களுக்கு வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: எப்படி இந்த பிடித்த நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னால், நம்ம வானொலியில் என்னென்ன நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
7: எனக்கு ரொம்ப விரும்பி கேட்குறது வந்து சார் வானவில் நல்லா கேட்பேன் விரும்பி,
6: சில
7: கருத்துள்ள நிகழ்ச்சிகள் அது வந்து. அப்புறம் சாயந்தரம் மாலை தென்றல் கேட்பேன்.
6: சித்திரச்சவாணம்,
7: சித்திரச்சவாணம் கேட்பேன். அப்புறம் நினைவு சுகத்தில் பங்கேற்றுக்குவேன். அது பாடல் கேட்க ரொம்ப பிடிக்கும்.
6: அதான் அந்த பாடல் எந்தெந்த நிகழ்ச்சிகள்லாம் அதிகமாக பாடல் ஒழிக்குமோ
7: அந்த,
6: ஏன்னா நீங்கள் மாலை மயக்கம்னு சொல்லும் போதே தெரியுது, அதெல்லாம் 1.5 மணி நேரமாக இருந்த
7: நெஞ்சில் இருந்தவை தவறாமல் கேட்பேன்.
6: எந்தெந்த நிகழ்ச்சியில எல்லாம் பேசியிருக்கீங்க?
7: ஃபஸ்ட்டு

0: மன விரும்பல வந்து பேசணும் சார். ம் ம்
1: ம் என்ன கேள்வி கேட்டாங்க அறிவிப்பாளர்?
0: அது வந்து குடும்பத்தை பற்றி கேட்டாங்க.
1: சரி,
0: ஃபேமிலியை பற்றி கேட்டாங்க. ம், அப்போ விஜயகாந்த் படத்துல இருந்தா ஒரு பாடல் கேட்டேன்.
1: என்ன பாட்டு கேட்டீங்க?
0: மறந்துருச்சு சார்.
1: பரவாயில்ல,
0: டக்குன்னு வரல. வானத்து போல படத்துல இருந்து சார், எங்கள் வீட்டில் எல்லாம் நாளும் காட்சி, அந்த பாடல் கேட்டேன். ஆனால் பாடல் அந்த இல்லாமல் அந்த இது இன்னொரு பாடல் தர்ற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இது காதல் வெண்ணிலா கையில் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த பாடலை தந்தாங்க. அதான் முத முதல் நாள் பேசுனது.
1: ஓஹோ, ரொம்ப எப்படி இருந்துச்சு அன்றைக்கி உங்களுக்கு?
0: அன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரேடியோ எடுத்து வெளியில் வச்சு எல்லாம் கேட்டுக்கிருந்தாங்க.
1: இந்த கேஎஸ் ராஜான்னு நீங்கள் சொல்லும்போதே என்ன தெரியுதுன்னா, ரொம்ப நாள் வானொலி கேட்குறீங்க இல்லையா?
0: ஆமாம் சார், என்னுடைய தந்தை வந்து சிறு வயதுலேருந்தே வானொலி, எங்கள் தந்தை வந்து வானொலி கேட்கக்கூடியவர். அவர் கேட்கறதுனால நான் சிறுவதிலேருந்து வானொலி கேட்கும் பழக்கம் எனக்கு வந்து விட்டது. அதுலேருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
1: வானொலியில் இலங்கை வானொலி ஆரம்பத்தில் கேட்டு பழகிருக்கீங்க?
0: கேட்டு பழகிட்டேன் சார்.
1: அதிலெல்லாம் அப்பப்போ என்னென்ன பாடல்கள்லாம் அடிக்கடி கேட்பீங்க இலங்கை வானொலியில்?
0: அதில் பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள், எல்லாமே எல்லா பாடல்களும் விரும்பி கேட்பேன் சார் வந்துட்டு.
1: சரி, இந்த உங்களுக்கு நம்ம இதில் பிடிச்ச நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னால் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் சொல்லுவீங்க? நம்ம வானொலியில் எந்தெந்த நேரத்துலலாம் கேட்பீங்க, என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா, அந்த நீங்கள் சொன்னது மாதிரி வானவில், அந்த சித்திரச்சி வானம், சுகமான கலையா?
0: ஆமாம் சார், அது எப்போ எல்லா நிகழ்ச்சியுமே விரும்பி கேட்பேன் சார் வந்துட்டு. ஓவியருக்கு என்ன போகிற எல்லா நிகழ்ச்சியும் எல்லாத்தையுமே விரும்பி கேட்பேன்.
1: என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க?
0: அது நகசேரப்பட்டையில் வந்து சார் தங்க உருக்கிற வேலை பார்க்குறேன்.
1: ஓ, தங்கம் உருக்குறீங்களா?
0: ஆமாம் சார்.
1: நகாசு வேலையெல்லாம் பார்ப்பீங்களா?
0: நான் அது தெரியாதுங்க சார், தங்க உரி கொடுக்குற வேலை மட்டும் பார்ப்பேன். மதுரையில்
1: பட்டையில் உங்களுக்குன்னு சில தனியாக நமச்சாரம், வெங்காரம், இந்த மாதிரியான ஐட்டம்லாம் எப்படி எனக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு யோசிச்சு.
0: ஆமாம் சார், வெங்காரம் உருக்கக்கூடியது, நமச்சாரம் வந்து அது தெளியக்கூடியது, அது தங்கத்தை தெளிய வைக்கக்கூடியது நமச்சாரம்.
1: சல்ஃபரில் போட்டு,
0: சல்ஃபர் போனால் கலர் வர்றது.
1: கலருக்காக மெருகு போடும்போது சல்ஃபர்
0: மெருகு. ஆமாம், மெருகு போடும்போது அது தனியாக இருக்குது, அது ஒரு செக்ஷன்.
1: இதை உருக்குற தொழில் மட்டும்,
0: உருக்குற தொழில் மட்டும் நான் அதை பார்க்குறேன்.
1: இப்போ உருக்குறதுல என்ன உங்களுக்கு வருமானம், அதில் எப்படி இருக்கும்?
0: அதுமா வார சம்பளம் சார்.
1: அவங்களுக்குனா ஏதாவது அறம் போட்டாங்க அப்படின்னா, ஏதாவது குப்பை செய்யறோம், குப்பையில
0: கிடைக்கும். அதாவது நகை செய்ய தெரியாது, இந்த செக்ஷன்ல நான் இருக்கேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி அலங்கார ராஜ். இன்னும் ஒரு பாடல் கேட்டலாமா நிகழ்ச்சி?
0: சரிங்க சார்.
1: என்ன பாடல் கேட்கலாம்?
0: அமர்கலம் படத்துல இருந்து சார், மேகங்கள் என்னை தொட்டு போகுதுண்டு அப்படிங்கிற பாடல்.
1: ரொம்ப அருமையான ஒரு பாடல், வைரமுத்து வரிகள்.
0: ஆமாம்,
1: கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத் தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத் தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: நேரம் 2:52. இது கோடை பண்பலை வானொலி 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு விருந்தினராக ராமநாதபுரம் மாவட்டம் அலங்காரராஜ் பரமக்குடியிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறதுல. நம்ம கோடை எஃப்எம்க்கு நீங்கள் எழுதின முதல் கடிதம் ஏதாவது இங்கே நினைவு இருக்குங்களா உங்களுக்கு?
6: முதல் முதலாக எழுதினது

0: வந்து வாழ்த்து கடிதம் எழுதணும் சார் கோடை பண்பலைக்கு.
1: ஓ, நம்ம நிலையம் தொடங்கியது குறித்த வாழ்த்து கடிதம்.
0: ஆ, ஆமாங்க சார்.
1: அப்புறம் இடையில் அந்த மனம் விரும்புவதை போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கீங்கன்னு சொன்னீங்க, வேறு எந்த மாதிரியான நிகழ்ச்சியிலலாம் பேசியிருக்கீங்க?
0: கவிதை நிகழ்ச்சியில் ஒரு தடவை பங்கு பெற்றிருக்கேன் சார்.
1: அந்த என்ன என்ன தலைப்புலாம் ஞாபகம் இருக்கா?
0: கரை என்று சொன்னார்கள்.
1: ஆ,
0: அதுக்கு வந்து கவிதை எழுதியிருந்தேன்.
1: என்ன கவிதை எழுதியிருந்தீங்க?
0: கடலில் குதித்து நீந்துகின்ற போது கரை எப்போது தெரியும் என்று. கடலில் குதித்து நீந்துகின்றேன், கரை எப்போது தெரியும் என்று.
1: ஓஹோ, கடலில் குதித்து நீந்துகின்றேன், கரை எப்போது தெரியும் என்று. சரி, இது அந்த இது வந்து உங்களுடைய எழுதி அனுப்பிச்ச கவிதையா இல்லை நீங்கள் நிகழ்ச்சியிலே சொன்னீங்களா?
0: இல்லை சார், எழுதி அனுப்புனது அறிவிப்பாளர் சொன்னாங்க.
1: ஒரு வேளை பண்பலை படைப்பாளிகளாக இருக்கலாம். முன்னாடியுமே அந்த நிகழ்ச்சி இருந்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நம்ம பழைய நிகழ்ச்சிகள்லாம் ஒரு சில நிகழ்ச்சிகள் இப்போ திரும்ப வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா?
0: நாகூர் தமாகால் வந்து ஒரு தடவை பங்கு பெற்றேன் சார். அந்த நிகழ்ச்சியை ரொம்ப விரும்பி வைப்பேன். நல்லா ஒரு அதிரடியான பாடல்கள் தருவாங்க.
1: மதியானம் தூங்க விட மாட்டோம்,
0: தூங்க விடாமல் விறுவிறுப்பாக இருக்கும். நல்லா அந்த நிகழ்ச்சிக்கு எழுதியிருந்தேன்,
1: நாகூர் தமாகா.
0: ஆமாம், அப்போ அதை ஒளிபரப்பு பண்ணாங்க. அது மீண்டும் வந்தால் நன்றாக இருக்கும்.
1: எந்த அறிவிப்பாளர் நீங்கள் எழுதின அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க?
0: ஆனந்தி மனோகரன்.
1: ஆனந்தி இருக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியில் அந்த பாட்டெல்லாம் இப்போ நினைவில் இருக்காது உங்களுக்கு என்னென்ன பாட்டெலாம். ஆனால் அதிரடி பாடல்களாக
0: ஆமாம்,
1: அது ஒரு 2-3 அந்த நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது. அதில் தான் இப்போ நம்ம வேறு வேறு நிகழ்ச்சிகள் கேட்டுட்ருக்கோம். சரி, நம்ம கூடை எஃப்எம்மில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றமைக்காக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். நீங்கள் என்ன கூடை பண்பலைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: கோடை பண்பலை 100.5 27வது ஆண்டு விழா வாழ்த்துக்கள்.
1: அவ்வளோதான், உதய விழாவில்
0: உதய விழா
1: உங்களை தேடுவேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த உதய விழா நிகழ்ச்சியில் சந்தித்து கலந்துக்கிறணும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக சார்.
1: ரொம்ப நன்றிங்க அலங்காரராஜ், நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததுக்காக. கோடை பண்பலையிலேருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.
0: நன்றி, வணக்கம் சார்.
1: இப்போது நிகழ்ச்சியில் நிறைவாக என்ன பாடல் கேட்கலாம்?
0: வீரா படத்துலேருந்து சார், கொஞ்சி கொஞ்சி ஆலைகள் ஓட.
1: பயங்கரமான பாட்டாக தான் வச்சுருக்கீங்க.
0: இல்லை, பாடலையும் நான் பங்கு பெற்றிருக்கேன் சார். அதாவது பாட்டு பாடவாலையும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கேன் 2005.
1: அப்படியா? இதை முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னு
0: வைங்களேன்,
1: இந்த பாட்டை உங்களையே பாட வச்சுருந்துருப்பேன். ஆனால் நேரம் இல்லை இப்போ.
0: அந்த டைமில் வந்து பழனி துளசி அம்மா இருக்காங்களே, அந்த டைமில் பாடிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து பண்ணேன். ஆனால் அந்த அம்மா அன்னைக்குன்னு வரல. நான் பங்கு பெறும்போது விருதுநகர் முத்தம்மா அணிக்கிறதுக்கும் எனக்கும் போட்டி.
1: ஓஹோ,
0: நான் ஒரு 3 பாட்டோட
1: அவுட் ஆகிட்டு
0: அவுட் ஆகிட்டேன்.
1: நன்றிங்க.
0: அப்போ வந்து கண்ணியன் தச்சனா மூர்த்தி அவர் சார் இருந்தார்.
1: ஓ, இருந்த அவர் தான்
0: அவங்களே சலிமா சாஜகான்
1: நிகழ்ச்சி நடத்தி.
0: ஆமாம், நிகழ்ச்சி நடத்தினாங்க.
1: சந்தோஷங்க,
0: அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாடினது.
1: நன்றிங்க அலங்காரராஜ், மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கங்க சார்.

5 நாம் இதுவரை கேட்டோம். கொடை பண்பலை நீங்கள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற நேயர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியான வென்றார் வந்தார். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் ராமநாதபுரம் மாவட்டம் அலங்காரராஜ் அவர்கள். சந்தித்தார் ரவிச்சந்திரன். கொடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் உயிரெழுத்து. அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 70 லட்சம் கோடி ரூபாய் நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் காரணமாக உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை காக்க தாவிக்கு அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் தாவுக்கு அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் மற்றும் சிவராஜன் சோலைமலை காலிறுதிக்கு முன்னேறி

0: கூறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: முருகன், கண்ணன்.

0: காற்றோடு கதை பேசி கவிதையோடு இசை பேசும் உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். நேரம் பார்த்தீங்கன்னா 3:04 ஆயிருச்சுங்க. இப்போ பாடல்களை கேட்டுக்கிட்டே ஒரு கடுங்காப்பி குடித்தா நல்லா இருக்கும்ல. உயிரெழுத்து நிகழ்ச்சியில் எந்த மாவட்டத்தில் இருக்க நேயரோட பாடல்கள் வரப்போகுது தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குல்ல, அதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நிகழ்ச்சியில் உங்களுடன் பாக்யா. மக்ரூன் அப்படின்னா எந்த மாவட்டம் ஞாபகத்துக்கு வரும்? தூத்துக்குடி தானே. அப்படியே பக்கத்தில் நம்ம கடுங்காப்பிக்கு கருப்பட்டி வாங்க போனோன்னா அங்கே இருக்க உடன்குடி நேயரோட பாட்டு தான் இன்னைக்கு உலா வரப்போகுது. உடன்குடி கருப்பட்டியில் என்ன சிறப்பு அப்படின்னா கருப்பட்டியோட இனிப்பும் சுக்கோட காரமும் சேர்த்து கலக்கலான ஒரு சுவையில் இருக்குங்க. அப்படி கலக்கலான பாடல்களை தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்காரு தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி நடுக்காலன் குடியிருப்பு செல்வன் அவர்கள். உடன்குடி கருப்பட்டி கலந்த காப்பியை குடிச்சிக்கிட்டே உடன்குடி செல்வன் அவர்களோட பாடல் தெரிவுகளை நம்மளும் கேட்கலாம் வாங்க. இப்போ வந்து முதல் பாடலாக அவரோட தெரிவில் இருக்கக்கூடிய பாடலை கேட்கலாம்.
1: முருகன் கண்ணன் ஸ்ரீராமனை பற்றி அப்படி பாட முடியாது. ஸ்ரீராமன் எத்தனை ராமனடி தான் பாடுவாங்க, இந்த கண்ணன் முருகன் மட்டும் ஓகே. கண்ணனை பற்றி இன்னும் வேடிக்கையாக பாடலாம், முருகனை பற்றி அப்படி பாடக்கூடாது. ஆனால் முருகனை காதலாக நினச்சி அழகன் முருகனுடன் ஆசை கொண்டேன் மாதிரி செந்தூர் முருகன் கோவிலிலே இந்த மாதிரி ஒரு பக்தி கலந்த ஒரு விலகதாக பாடுன்னு சொல்லலாம், இல்லாட்டி தூது விடுற பாட்டுன்னு சொல்லலாம். அது எந்த ஸ்டைலில் இருக்கணுமோ அப்படி வரும்போது அதுக்கு தகுந்த மெட்டுறதுனால அந்த பாட்டு ஹிட் ஆச்சுன்னு என்னுடைய அபிப்பிராயம்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து நிகழ்ச்சி. ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்ட ஊரின் பெயர் அல்லாது அவ்வூரை சார்ந்த வழக்கில் கூறப்படும் வேறு பெயர்களில் ஆரம்பமாகும் பாடல்களை தொகுத்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு உடன்குடி நடுக்காலன் குடியிருப்பு செல்வன் ஐயா அவர்கள் பாடலை தொகுத்து கொடுத்துருக்காங்க.

இரண்டாவது பாடலுக்கான குறிப்பை அவர் இப்படி கொடுத்துருக்காரு. மதுரை அப்படிங்கிற பெயர் வந்து மதுரா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் பாண்டிய மன்னன் சங்கம் போல ஆட்சி செய்தமையும் சிவபெருமான் நக்கீரரோடு தமிழில் விளையாடியமையும் பற்றிய இலக்கிய சிறப்பு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பற்றி சொல்லியிருக்காரு.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி நடுக்காலன் குடியிருப்பு செல்வன் அவர்களின் தெரிவில்

0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தோரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.

கொடநண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சி. மூன்றாவது பாடலுக்கான விளக்கத்தை உடன்குடி செல்வன் அவர்கள் இவ்வாறாக கொடுத்திருக்கிறார். மதுரைக்கு வந்த பின்பு திருப்பரங்குன்றம் போகாமல் இருக்க முடியுமா? குன்றம் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறது திருப்பரங்குன்றம். முருகன் இக்குன்று மேலிருந்து பக்தர்களுக்கு காட்சி தருவதால் திரு என்ற மென்மை நிறைந்த உயர்வான சொல்லால் திருப்பரங்குன்றம் என பெயர் பெற்று விளங்குகிறது. இப்படியா இந்த பாடலுக்கான விளக்கத்தை இவர் கொடுத்திருக்கார்.

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி நடுக்காலன் குடியிருப்பு செல்வன் அவர்களின் தெரிவில். தனது அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை அவர் இவ்வாறாக கொடுத்திருக்கிறார். குற்றாலம் என்பது குத்தாலம் என இங்கே குறிப்பிடப்படுகிறது. குற்றாலநாதர் குடியிருக்கும் குற்றால அருவிகளில் குடும்பத்தினரோடு குளித்து குரங்குகளோடு விளையாடிய அனுபவம், அதுவும் ஒரு குதூகலம்தான் அப்படின்னு வந்து இந்த பாடலுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க.

கலை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து நிகழ்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி நடுக்காலன் குடியிருப்பு செல்வன் அவர்களின் தெரிவில் நேரம் மாலை 3:26. அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை இவர் இவ்வாறு கொடுத்திருக்கிறார். காஞ்சிபுரம் என்ற பெயர் இப்பாடலில் காஞ்சி என ஒலிக்கிறது. காஞ்சிபுரத்தில் நெசவு செய்யப்படும் பட்டுப்புடைவைகள் தரத்தில் உலக புகழ் வாய்ந்தவை. நமது சகோதரிகளை மயங்க செய்யும் வல்லமை கொண்ட பட்டுப்புடைவைகள் இங்கே ஏராளம்.

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து நிகழ்ச்சி தூத்துக்குடி உடன்குடி நடுக்காலன் குடியிருப்பு செல்வன் அவர்களின் தெரிவில். அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை அவர் இவ்வாறு கொடுத்திருக்கிறார். ஊட்டி என்று அழைக்கப்படும் இந்த மலைப்பாங்கான சுற்றுலாத்தலத்தின்

0: கொடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து நிகழ்ச்சி. நேரம் 3:38.
1: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி நடுக்காலன் குடியிருப்பு செல்வன் அவர்களின் தெரிவில். அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை இவர் இவ்வாறு கொடுத்திருக்கிறார். திருநெல்வேலியை நெல்லை என்று பலரும் கூறுவதுண்டு. தாமிரபரணி ஆற்றில் சுவையான நீரும் எல்லோரும் தேடி வந்து உண்ணும் அல்வாவும் இந்நகரின் சிறப்புகள்.

கோடைப்பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி நடுக்காலன் குடியிருப்பு செல்வன் அவர்களின் தெரிவில் நேரம் மாலை 3:45. அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை இவர் இவ்வாறாக கொடுத்திருக்கிறார். தமிழகத்தின் தலைநகர் சென்னை. இன்றும் சிலர் இப்பாடலில் குறிப்பிடுவது போல் மெட்ராஸ் என்றும் மேலும் சிலர் மதராஸ் என்றும் அழைப்பதுண்டு. வெளிநாட்டு நாகரிகம் அன்று முதல் இன்று வரை சென்னையில் தொடங்கி மாநிலம் முழுவதும் பரவுகிறது. இதனால் வரும் விமர்சனங்கள் தொடர்கதையாக உள்ளது. இப்படியாக இந்த பாடலுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்.

0: காட்டு ஊட்டிலே கெட்டு போற புள்ளிகளா, வாழ பட்டணத்தில் வந்தீகளா. மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்துரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: நேரம் 3:49. நாம் கேட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி நடுக்காலன் குடியிருப்பு செல்வன் அவர்களின் தெருவில். அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை இவர் இவ்வாறாக கொடுத்திருக்கிறார். தஞ்சாவூர் இங்கே தஞ்சை என குறிப்பிடப்படுகிறது. சோழனின் ஆன்மீக தொண்டுகள் நயமான கவிதை வரிகளில் வரும்போது அதை கேட்கும் ஆனந்தம் மெய்சிலிர்க்க வைக்கிறது.

மனிதரை கேட்டோம் கோடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி நடுக்காலன் குடியிருப்பு செல்வன் அவர்களின் தெரிவில் அவர்கள் மீண்டும் நாளை கேட்கலாம் உயிரெழுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், பாக்யா.

0: சுரு தந்த கண்ணுக்கு தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி தந்தானே தந்தானே என்னோட மயில போடே தஞ்சாவூர் மண்ணு.
1: செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து கொடைப்பண்பலை 100.5 நாம் கேட்கலாம் அணில் பாஸ்தா மற்றும் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை. இன்று திக்குமுக்கு வண்ணத்தூரிகையாய்

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 70 லட்சம் கோடி ரூபாய் நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் காரணமாக உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை காக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையுமின்றி முழுமையாக நேரலை செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் மற்றும் சிவராஜன் சோலைமலை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஐங்கல் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
2: இப்போது நம்மை மகிழ்ச்சியில் மலரச் செய்ய வருகிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை.

0: அப்படியே இந்த கொட்டுக்காரங்க எல்லாம் இங்கிட்டு வாங்க, அப்புறமா சம்பளம் உங்களுக்கு வந்துடுறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க.
1: கொடுத்துட்டாலும்
0: என்னம்மா காத்தா இப்படி சொல்லிட்டேன்
1: எல்லாம் முதலாளி அப்படித்தான் வருஷமே சொல்லிட்டு இருக்கீங்க.
0: இசை கலைஞர்களுக்கெல்லாம் எப்பவுமே உரிய மரியாதையை செய்யறதுல உங்க முதலாளி மாதிரியான ஒரு ஆளை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாதுமா.
1: அப்படித்தான் அவங்களும் சொன்னாங்க.
2: நம்ம முதலாளி நல்ல முதலாளி, நல்ல மனம் நல்ல குணம் உள்ள முதலாளி.
0: பாத்தீங்களா, உடனே வந்து குரூப் பாடிட்டாங்க.
1: ஏப்பா குடுக்காமலே எப்படி பாடுறீங்க, என்ன கொடுத்தா என்னென்னலாம் பாடுவீங்க?
0: இல்ல பாடுவாங்க. இப்ப வந்து நம்ம திக்குமுக்கு போலாமா, என்ன செய்யலாம்னு மட்டும் சொன்னீங்கன்னா போயிடலாம்.
1: போகலாம் முதலாளி. அதுக்கு முன்னாடி மனசுக்கானா சந்தோஷமா இருக்கு, கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு.
0: என்னது
1: இல்ல, நீங்க அடிவாங்கல அதெல்லாம் எந்த சம்பவமே இருக்காதே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எப்படி முதலாளி தப்பிச்சிட்டீங்களா?
0: இல்ல அப்படி நினைச்சிடாதம்மா. என்னன்னா நண்பனுடைய மகளுக்கு தேனில கல்யாணம்.
1: சரி,
0: ரெண்டு நாளா ரெண்டரை நாளா அங்க போய் ஒளிஞ்சிட்டேன், பதுங்கிட்டேன்.
1: ஓ, அப்ப வீட்ல இல்ல,
0: அதனால எந்த சிரமம். ஆனாலும் கூடமா, கல்யாணத்தன்னைக்கு அங்க நம்ம ஆளுக்கும் எனக்கு ஒரு சண்டை வர மாதிரி இருந்துச்சு. ஆனா மயிர் இழையில தப்பிச்சுட்டேமா நானு.
1: தூய தமிழ்.
0: ஏமா அப்படி வாரிக்கிட்டே இருக்க?
1: சரி விடுங்க, என்ன நடந்துச்சு, எப்படி தப்பிச்சீங்க?
0: ஒண்ணு இல்ல, நம்ம வரவேற்புல சாக்லேட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல.
1: ஆமா.

0: அப்போ தம்பி சசி வந்து என்கிட்ட நண்பன் வந்து என்ன சொன்னா, டேய் இந்த மாதிரி சாக்லேட் குறையுதுரா, போய் சந்தனம் குங்குமம் சேர்த்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னா. பாக்கெட்ல கையை விட்டு பாக்குறேன், பைக் சாவியே காணும். எங்க வச்சோம்? ஆகா, அந்த புள்ள வாங்கி அது பேக்கிலாம் போட்டுச்சு. குட்டியா ஒரு பேக் வச்சிருக்காங்கம்மா, அதுக்குள்ள ஒரு சாவியை தவிர வேற எதுவுமே வைக்க முடியாது. அது எதுக்குதான் தூக்கிட்டு தர்றாங்கன்னே
1: தெரியல.
0: அந்த பேக் ஒன்று கையிலேயே கோர்த்துக்கிட்டே இப்படி கையை தூக்கிட்டு ஒடிஞ்ச கை மாதிரியே தெரியறது. அந்த பேக்குள்ளதான அந்த சாவியை, ஆமா அந்தால அனுபவிச்சிருக்காப்ல, அந்த பேக்ல எல்லாம் சாவி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணேம்மா அந்த பிள்ளைக்கு.
1: சரி,
0: இந்த பிள்ளைக்கு கால் பண்ணா எடுக்கல. உள்ளுக்குள்ளதான் அங்க டிஜே டம் டம்னு ஆடிக்கிட்டு இருக்காங்களே,
1: சத்தமா இருக்கும்.
0: அதனால எடுக்கலையா இல்ல வேணும்னே எடுக்கலையான்னு எனக்கு தெரியல.
1: சரி
0: சரின்னு திருப்பி ஒரு ரெண்டு மூணு தடவை கால் பண்ணி பார்த்துட்டு டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணேன். பக்கத்துல ஒரு அழகா ஒரு பிள்ளை நின்றுட்டு இருந்துச்சு.
1: சரி,
0: அந்த பிள்ளைகிட்ட போய் எக்ஸ்கியூஸ் மீ,
1: என்னது
0: எக்ஸ்கியூஸ் மீ,
1: சரி
0: என்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேச முடியுமா அப்படின்னு கேட்டேன். நான் எதுக்கு உங்ககிட்ட அஞ்சு நிமிஷம் பேசணும் அப்படின்னு அது அப்படியே பத்திரகாளி மாதிரி மாறிச்சு. ஆத்தா அமைதியா இருங்க, அதாவது என் வீட்டுக்கார மாட்ட சாவி இருக்கு.
1: சரி,
0: நான் எங்கெங்கயோ தேடி பார்த்தேன், போனும் பண்ணி பார்த்தேன், ஆளை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த பிள்ளைகிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, நான் ஏதாவது ஒரு அழகான பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அடுத்த நிமிஷமே என் பின்னாடி வந்து நிக்கும். அதனால நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எஸ்ஸுஸ்மி என் கூட பேச முடியுமா எஸ்ஸுஸ்மி அப்படின்னு சொல்லி கேட்டன்ல, யாரோ முதுவை சுரண்ட மாதிரி இருந்துச்சு. திரும்பி பாக்குறேன், இந்த புள்ளதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, என்ன சொன்னீங்க? இல்லம்மா ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி இந்த மகால அழகான புள்ள ஒண்ணு காணாமுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரிம்மா அது
1: இருக்கட்டும், அவங்கள்ட்ட சமாளிச்சிருக்கீங்க.
0: அப்படி சமாளிச்சுட்டு
1: அப்போ நீங்க ஒரு பொண்ணை பார்க்க போயிருப்பீங்கல்ல, அந்த பொண்ணோட லுக்க நான் நினைச்சு பாக்குறேன் முதல்ல.
0: அந்த பிள்ளைய அதனால அழகா
1: தப்பா
0: இருக்கட்டும்மா. அப்படியே பைக் சாவியை வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து தம்பி சசி எல்லாம் கொடுத்தனில,
1: சரி
0: என்னையா வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னா, எடுத்து பாக்குறேன் உள்ள தக்காளியும் வெங்காயமும்
1: சாக்லேட்டு.
0: இந்த பிள்ளைய பாத்துட்டு போனாலே தக்காளியும் வெங்காயமும் தானம்மா வாங்க தோணுது. ஒண்ணுமே குடிக்காம நம்ம புரோக்கராம கண்டினியூ பண்ண
1: முடியாது.
0: அதனால
1: வெளியில வேற மழை கொட்டுது முதலாளி, அதனால இன்னைக்கு டீயே குடிச்சிருவோம்.
0: டீயே குடிப்போம்.
1: ஆமா,
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: சங்க மக்கள் எல்லாம் கூப்பிட்டு,
1: ஆமா முதல்ல
0: இந்த திக்குமுக்க சொல்லிரலாங்க.
1: சொல்லிரலாம் முதல்ல.
0: வாங்க, வணக்கம்.
13: வணக்கம்.
0: யாரு தங்கச்சி?
13: நான்
0: புவனா, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில
13: இருந்து
0: பேசுறேன்.
1: மழையில இருக்காங்க.
13: இன்னைக்கு மேகமூட்டமா இருக்கு
0: பாத்தீங்களா, வானிலை அறிக்கை மாதிரியே தோணுது. தங்கச்சி நீங்க வேலைக்கு வந்துடலாம்.

0: இங்க கொடைக்கானலுக்கு.
1: ஆ கண்டிப்பா வரேன்.
2: உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா அக்கா புவனா அக்கா?
1: இல்ல எனக்கு ஸ்கூட்டி மட்டும் தான், ஸ்கூட்டி பைக் மட்டும் தான் ஓட தெரியும்.
0: ஸ்கூட்டியில பிரேக் போடுவீங்களா?
3: என்னமா சொல்றது?
0: இல்ல கால்லயே பிரேக் போடுவீங்களா இல்ல கையில பிரேக் போடுவீங்களா?
1: அதான் எட்டே போடுவோம்.
0: அப்படியே பாத்தீங்களா,
2: நல்லா ஓட்டுவாங்க.
0: 11 போடணும். சரி, அத அடுத்த வாரம் பேசுவோம். இப்ப திக்குமுக்க சொல்லுங்க.
2: நினைச்சாரு ஒரத்த நாட்டு டிரைவர்.
0: சரி,
2: ஓடாத காரையும் ஓட்டி பாக்கணும்னு நினைச்சாரு உலகநாதன் டிரைவர்.
0: சொல்லுங்க தங்கச்சி.
2: ஓடுற காரை ஓட்டி பாக்கணும்னு நினைச்சாரு ஒரத்த நாட்டு டிரைவர், ஓடாத காரையும் ஓட்டி பாக்கணும்னு நினைச்சாரு உலகநாதன் டிரைவர்.
1: ஓடுற காரை ஓட்டி பாக்கணும்னு நினைச்சாரு ஒரத்தநாடு டிரைவர், ஓடாத காரை ஓட்டி பாக்கணும்னு நினைச்சாரு
0: உலகநாதன் டிரைவர். சரி தங்கச்சி, நல்லா சொல்லிட்டீங்க. ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, அந்த பாட்டையும் அதே மாதிரி பாடணும். கேக்குறீங்களா? என்ன கட் ஆயிட்டாங்களா?
2: போயிட்டாங்களா?
0: அடடா, ஆனா தங்கச்சி பாருங்க, நீங்க வந்து இப்ப பாட சொல்லுவாங்கன்னு நினைச்சே போயிட்டீங்க போல. போவானா
2: 11 போட சொன்னீங்கல்ல,
0: அதனால
2: பயிற்சி எடுக்க போயிட்டாங்க.
0: இருந்தாலும் தங்கச்சி போவானா, நீங்க அடுத்த தடவை வரும்போது பாட்டும் பாடிட்டு போகணும். இப்ப பாட்டை மட்டும் பாடுறதுக்கு யாராவது ஒருத்தர் கூப்பிடணும்ல.
2: ஆமா, முதல்ல.
0: ஆனா அதுக்கு முன்னாடி இந்த டீ வந்து இன்னும் கொஞ்சம்,
2: அது கூட இன்னொரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா?
0: வேணாமா அந்த ஸ்நாக்ஸ்?
4: ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
0: பாட்டு பாட மட்டும் யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க.
2: இல்லம்மா,
0: ஸ்நாக்ஸ்னா ஏதாவது டப்பாவில, அட்டை டப்பாவில் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்பி சாப்பிடலாம். அது தூக்குவாளியில இருக்கு, அப்படின்னா அது நீ செஞ்சதாத்தான் இருக்கும். அதனால அது எப்படி காத்தாயி சாப்பிட முடியும்? எனக்கு வேற புரோகிராம் 5 மணி வரைக்கும் இருக்கு, இடையில மயங்கி விழுந்துட்டேன்.
2: விடுங்க, நான் உங்களுக்கு தரவே இல்லை. நான் முன்னாடி இருக்கிற யுவபாலன் எனக்கு தந்துட்டு போறேன்.
0: சரி, இப்ப யாரோ வர்றாங்க, யாருன்னு கேப்போம். வணக்கங்க.
2: இன்னொரு
0: தரம் சொல்றீங்களா இல்ல பாட்டு மட்டும் பாடுறீங்களா?
5: பாட்டே
0: பாடிடுறேன். அத வேற ஓட்டி பாக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான். பாட்டை மட்டும் கேளுங்க, ஆனா அதே மாதிரி பாடனே திருமலை
2: பாடிடுவேன்.
6: ஏ முத்து முத்தா காத்திருக்கு தன்ன புள்ளே, அடி தொட்டு புட்டா தோதம் இல்லே வாடி உள்ளே.
0: பாடுங்க. உச்சஸ்தாயில நல்லாவே பாடிட்டாரு. தண்ணிய குடிங்க, தண்ணிய குடிங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.

0: மாதிரிதான் இருக்கு. ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க வாய வச்சிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்க, இதாவது சொல்லிருவீங்க, அதுல சிக்கி இருப்பீங்க. அது எப்படி?
1: இல்ல அது உண்மைதான், வாய் இடையில சும்மா இல்லாம லேசா வந்து ஏதாவது ஒன்று சொல்லிடலாம் அப்படின்னு தான் போச்சு. ஆனாலும் இடையில நானா சுதாரிச்சு பாதியிலே நிறுத்திக்கிட்டேன்.
0: எப்படி எப்படி போச்சு? எப்படி நீங்க நிறுத்தி அதை தப்பிச்சீங்க?
1: இல்ல இந்த இந்த பிள்ளை செய்யற இந்த உலகத்துல இந்த பிள்ளைன்னு இல்ல, ஒரு உலகத்துல இருக்கிற பல ஒய்புகள் இப்படிதான் செய்யறாங்க. ஆனா அதை நம்ம லேசா நம்ம இது நியாயமானு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட என்ன குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு தலை சீவிக்கிட்டே.
0: சரி,
1: நான் கேட்டேன், இல்லம்மா ஒரு சந்தேகம், கேட்கலாமா வேணாமான்னு ஒரு சும்மா கேளுங்க அப்படின்னுச்சு. இல்ல நீ என்ன திட்டலாம், நான் உன்னைய திட்டக்கூடாது அப்படித்தானம்மான்னு. ஆமா அப்படின்னுச்சு. நீ என்ன அடிக்கலாம், ஆனா நான் உன் மேல கோபம் கூட படக்கூடாது அப்படித்தானம்மா. ஆமா அப்படின்னுச்சு. சரிம்மா, நீ தப்பு பண்ணியிருப்ப, ஆனால் நான் தான் வந்து சமாதானம் பண்ணணும் இல்லை அப்படின்னு. ஆமா அப்படின்னுச்சு. சரி தப்பு யார் மேலே இருந்தாலும் சாரி கேட்கறது நான் தான் வந்து கேட்கணும் அப்படித்தானம்மா அப்படின்னு. ஆமா அப்படின்னுச்சு.
0: சரி,
1: உனக்கு தூக்கம் வந்தால் நீ தூங்க போயிடுவேன், ஆனால் நீ தூங்குற வரைக்கும் நான் தூங்கக்கூடாது அப்படித்தானம்மா அப்படின்னு. ஆமா அப்படின்னுச்சு. இதெல்லாம் சரி, இது எதுக்கு சும்மா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு என்ட கேட்டுச்சு. இல்லைம்மா ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்கலாம்னு சும்மா கேட்டேம்மா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே அதை மழுப்பி சமாளிச்சு எப்படி சிக்கிருக்கேன்னு பாத்தியா அப்படின்னு நானா
0: சொல்லுதா.
1: அப்படியெல்லாம் போல இன்னொரு காப்பிய ஊத்துங்க, அதை குடிச்சிட்டு இப்ப அடுத்து யார் வராங்கன்னு பாப்போம்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வணக்கங்க.
0: வாங்க
1: சொல்லுங்க.
6: ஐயா வணக்கம். ஐயா
1: யாருங்க? ஐயா
6: நாங்க சிவகங்கை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் ஐயா, திருப்பாச்சேத்தில இருந்து.
1: திருப்பாச்சேத்தில இருந்தா? திருப்பாச்சேத்தி செல்வம், ஒரு திக்குமுக்கு இருக்கு, அத சொல்றீங்களா?
6: சொல்லிடுறேன்.
1: கேளுங்க.
0: கடைக்கு போன கட்டப்பை கந்தசாமி கட்டப்பையோட காணாம போனதுனால கட்டப்பையில இருந்த முகவரிய வச்சு காணாம போனாங்க, கந்தசாமிய புடிச்சிட்டாங்க.
1: காணாம போன கட்டப்பை கந்த சாமியை புடிச்சிட்டாங்க.
7: இப்ப சொல்லுங்க.
1: இல்ல சொல்லிடுவாரு, சொல்லுங்க செல்வம்.
6: கடைக்கு போன கட்டப்பை,
1: கடைக்கு போன கட்டப்பை,
0: கடைக்கே போயிச்சு
1: அப்படியே.
7: என்ன சொல்லுங்க?
6: காணாம,
1: யார காணாம?
6: கந்தசாமிய காணாம.
7: நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்?
6: கட்டப்பைய கட்ட போட்டுட்டாங்க.
1: கட்டப்பைய கட்டைய போட்டாங்களா? நீங்க என்ன செய்றீங்கன்னா, திருப்பி
7: எல்லாம் எங்களுக்கு தெரியும்.
1: அப்படியே சிவகங்கைக்கு பஸ் ஏறி போய் அங்க போய் ஒரு டீய குடிங்க. இன்னொரு தொகை யாரோ வர்றாங்க, அவங்க கிட்ட கேப்போம் நம்ம. வணக்கங்க.
8: வணக்கம். ரவீனா வணக்கம்.
1: யாரு
8: பேசுறது?
1: யாரு பேசுறீங்கன்னு சொல்லவே இல்லையே.
0: ஜெயஜோதி
1: தங்கச்சியா?
8: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் ஜெயஜோதி அக்கா.
1: எனக்கு
0: நீங்க குடுக்க வேண்டிய எல்லா காசும் அவங்க வரும்.
1: சரி நீங்க திக்குமுக்கே போயிருங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க.
0: அதான் யோசிக்க விட்டுறாதீங்க. கடைக்கு போன கட்டப்பை கந்தசாமி கட்டப்பையோட காணாம போனதால கட்டப்பையில இருந்த முகவரிய வச்சு கண்டுபிடிச்சாங்க கட்டப்பை கந்தசாமிய.
8: கடைக்கு போன கடைக்கு கட்டப்பையோட போன கந்தசாமி கட்டப்பைய காணாம போனதுல கட்டப்பையோட போய்
1: கட்டை எடுத்து மடார் மடார்னு அவர் மண்டையில
7: அடிச்சு
1: காணாம போவியா? இனிமே அது கட்டப்பையோட காணாம போவியா? உன்னை எங்கெல்லாம் தேர்றது அப்படின்னு கட்டாயாலையா அடிச்சு அங்கிருந்து 108
0: தெரியுமா முதல்ல எழுதிருக்கு.

0: ஏமா இந்த திக்குமுக்கு எழுதுனது யாருமா?
1: ஆமா முதலாளி, அதை சொல்ல விட்டுட்டேன் பாத்தீங்களா?
0: யாரு?
1: சத்தியமங்கலம் கேயின் பாளையம் பேச்சு முத்து.
0: சரி, அவர் தான் எழுதி அனுப்பிச்சிருக்காரு.
1: அவர் கலர் கலரா எழுதி அனுப்பிச்சு.
0: ஓடுற காரை ஓட்டி பாக்கணும்னு அவரை நினைச்சிருக்காரு.
1: நினைச்சிருக்காரு. அவருக்கு கார் ஓட்ட தெரியும்ல.
0: நல்லா கார் ஓட்டுவார் கேள்விப்பட்டிருங்க. பேச்சு முத்து அங்க கேயின் பாளையத்துல எடுத்தார்னா கோயம்புத்தூருக்கு முக்கால் மணி நேரத்துல போயிருவாரு.
1: அடி வாங்கின மாதிரியும் தெரியல, பார்த்தாலும் நம்புறது.

0: யார் எழுதியிருக்காங்க?
1: ராமநாதபுரத்துல இருந்து தெற்கரத வீதியில இருந்து சைக்கிள் கடை மதி.
0: மதி ஏங்க, மதி சைக்கிள் கடைங்கும் போது அவர் ஆம்பளையாக தான் இருப்பார். ஏன்னா இந்த மாதிரியான பேர்களில் பயங்கர குழப்பம் வருதோ. ஆனால் அவர் சைக்கிள் கடை மதிங்கும் போது, மதி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சேன் உங்களை, நல்லா சைக்கிளில் வந்து பெண்டு எடுத்துக்கிட்டே நீங்கள் எங்களை பெண்டு எடுக்காமல் இந்த மாதிரி நல்லா
2: திக்குமுக்கிட்ட தனியாக பேசுகிறேன்.
0: இல்லை மதி, நான் வாடகை சைக்கிள் எடுத்தது இன்னும் விடாமல் இருக்கேங்கிறது உண்மைதான். அதுக்காக தனியாக பேசணும்லாம் கூப்பிடாதீங்க. வாடகை சைக்கிளை கொண்டு வந்து விட்டுடுறேன். ஏம்மா இன்னொரு டீயை ஊற்றுமா?
3: இதுவரை கேட்டோம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்று மாறாத தரம், சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கிய வண்ணத்துரிகை. பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வழங்கும் வண்ணத்துரிகை.
1: முதலாளி, எனக்கு ஒரு சந்தேகம்.
0: என்னமா கதை?
1: இல்ல சாரி கேக்குறீன்னு சொல்றீங்கல்ல, அவங்க தப்பே பண்ணாலும் அம்மாதான் சாரி கேக்குறோம்னு
0: சொன்னீங்கல்ல,
1: அப்படி அக்காட்ட சாரி கேட்கும் போது ரொம்ப கோவமா கேப்பீங்களா, இல்ல பணிஞ்சு கேப்பீங்களா, இல்ல அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேப்பீங்களா, என்ன மாதிரி கேப்பீங்க?
0: எப்படி சாரி கேட்டாலும் சரி, அந்த சாரிய கூட அவங்க வாங்கிக்கிற மாட்டாங்க அப்படின்ட்டு தான் போவாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப பணிவோட, சரிம்மா சாரிம்மா சாரிம்மா மன்னிச்சுக்கம்மா, ஏன் உன் மேலே தாம்மா தப்பு, மன்னிச்சுக்கம்மா, ஏன்னா நீ தாம்மா அடித்தா மன்னிச்சுக்கம்மா, நீ தாம்மா காலையிலேருந்து திட்டிக்கிட்டே இருக்கா மன்னிச்சுக்கம்மா என்னையே, அப்படி இப்படி தான் மன்னிப்பு கேட்குறது.
1: இப்படி வேறு மன்னிப்பு,
0: உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்குறோம்.
1: சரிங்க முதலாளி,
0: வாங்க. வணக்கங்க.
8: வணக்கங்க, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம் தங்கச்சி. யார் பேசுகிறீங்க?
1: நினைக்கிறேன் இப்ப சொல்லாமத்துக்கு. கடைக்கு போன கட்டப்பை கந்தசாமி கட்டப்பையோட காணாம போனதுனால கட்டப்பையில இருந்த முகவரிய வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. கடைக்கு போன கட்டப்பை கந்தசாமி கட்டப்பையோட காணாம போனதுனால கட்டப்பையில இருந்த முகவரியை வச்சு
0: கண்டுபிடிச்சிட்டாங்க. வணக்கங்க.
1: கடைக்கு போன கட்டப்பை கந்தசாமி கட்டப்பையோட காணாம போனதுனால கட்டப்பையில இருந்த முகவரிய வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க.
2: நான் சொல்றேன்.
0: இல்ல இல்ல இல்ல, அவரே சொல்றேன், சாமிநாதனே சொல்றேன், சொல்லுங்க.
9: கடைக்கு போன கட்டப்பை கந்தசாமி காணாம போனதுனால கட்டப்பையில அந்த முகவரி வச்சு
0: கண்டுபிடிச்சிட்டாங்க. செய்யும் இப்ப 5-6 பொருள் சொல்லும் போது நம்ம வெங்காயத்தை மட்டும் மறந்துட்டு வர்றது இல்லையா, அந்த மாதிரி. சரிங்க சாமிநாதன், அவரை எழுதி வச்சுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லைன்னா ஆட்டோவில ஏத்தி விட்டுருவேன், நீயே போயிட்டு வா அப்படின்னு.
1: பாட்டு பாடணும்
0: சாமிநாதன், பாட்டு பாடுறீங்க தானே?
1: அதே மாதிரி
0: அதை கேட்டு பாடுங்க அப்படியே.

0: பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை.
1: அடிச்சு விரட்டி வாங்க சாமி, நான் பாடுங்க.
2: ரொம்ப லாங்கா போகுது.
1: இல்ல,
2: பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், கண்ணில் அவள் இல்லை.
1: ஐயோ, ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை.
3: பாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேள்.
1: அத கூட பாடுங்க.
2: பாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு.
1: அப்ப இன்னொன்னு செய்யலாம். இப்ப அந்த மறுபடியும் ஒரு பெண்ணை பார்த்து நீங்க பாடனா, ஆனா சாமிநாதன் நம்ம என்ன செய்யற, நீங்க நானு காத்தாய் மூணு பேர் சேர்ந்து ஒரு டீயை குடிப்போம், நீங்க லைன்லயே இருக்கணும், சரிங்களா?
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
7: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில சேர இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர், தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன சாமிநாதன், டீ எப்படி இருந்துச்சு?
11: என்னன்னு
1: தெரியல. சரி பரவாயில்ல சாமிநாதன், ஒண்ணு செய்யுங்க. இப்ப வந்து யுவபாலா வந்து உங்களுக்காக ஒரு வந்து ஒரு சலுகை பண்ணிருக்காரு. பாட்டு பாட வேணாமா, பின்னாடி அந்த லல்ல லல்லா அது மட்டும் நீங்க பாடணுமா, அதை மட்டும் ஒரு தடவை நீங்க கேட்டுட்டு பாடினா போதும். அத நாக்கு சிக்குதா அவருக்கு, உன் டீய குடிச்சு பாடுங்க சாமிநாதன். ஆனா இருக்கீங்க பாருங்க, டீய குடிச்சுட்டு அதே பெரிய விஷயம்தான்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

0: எங்க ராமநாதபுரம் மதியன்னை சைக்கிள் கடையில எடுத்த சைக்கிள் தானே?
1: ஆமாம்மா, இன்னைக்காவது ஒரு நாளைக்கு பஞ்சர் ஆகும் போது போலாம்னு பாக்குறேன், பஞ்சரே ஆக மாட்டேங்குதுமா.
0: ஏமா நல்ல, எத்தனை வருஷம் இருக்கும்?
1: ரொம்ப வெல்லாம் இல்லம்மா, நான் ஒரு 4-5 வருஷம்
0: ஓடிட்டு இருக்கீங்க.
1: ரொம்ப பொறுமையான மனுஷன்,
0: அதனால தப்பிச்சீங்க.
1: விட்டுருவோம், விட்டுருவோம்.
2: அதை ஏன் கேக்குறீங்க?
0: ஆமா சரி, அதை விட்டுலாம் முதலாளி. அதனால என்னால நம்பவும் முடியல, நம்பாவும் இருக்கவும் முடியல. ஏன்னா எங்கேயுமே காயத்தையும் காணா.
1: இல்லம்மா,
0: நீங்க வாய வச்சிட்டு சும்மா இருக்கிற ஆளே கிடையாது, கோபம் கூடவா அன்னி படல?
1: இல்லம்மா, ஒரு கோவம் வர்ற மாதிரி அடி வாங்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு வீட்டுல. ஆனா நான் சொன்னது அந்த பிள்ளைக்கு சரியா புரியல, அதனால நான் தப்பிச்சிட்டேன்.
0: என்ன சொன்னீங்க? அவங்களுக்கு புரிய, அவங்களுக்கே புரியலன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு.
1: இல்லம்மா, அது என்ன நடந்துச்சுன்னா, ஏங்க இந்த வைக்கப்பெரிய செயின் ஒண்ணுதான் போட்டிருக்கேன்,
0: சரி
1: இது கூட ஒரு கோதுமை செயின் ஒண்ணு, ஒரு பவுன் கூட போதும், ஒரு சின்ன செயினா ஒண்ணு வாங்கி கொடுங்க போட்டுக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட
2: கேட்டுச்சு.
1: அப்படிதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அப்படி கிடையாது. நான் என்ன செஞ்சிட்டேன், 10 பைசா என்ன கிடையாது, உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்க, வேணும்னா உட்கார சட்டையை கழட்டிட்டு உள்ள போய் பாத்திரத்துல எடுத்துட்டு வந்து 80 நேரம் அடிக்க முடியுமோ அடிச்சுக்க அப்படின்னு சொன்னல. இங்க இருங்க, நீங்க இப்படி வாங்கி தராம இருந்தீங்க, நேரா சாமி கிட்ட போய் அடுத்த ஜென்மத்திலயே நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும்னு தவம் இருக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே எனக்கு திக்கு திக்கு திக்குன்னு ஆயிருச்சுமா. நேரா போய் வேற ஒருத்தருக்கு வாங்கி வச்சிருந்த ஒரு 3 பவுன் செங்கிலே எடுத்துட்டு வந்து, அது நல்லா இல்லம்மா 1 பவுன் செங்கில், இதுதான் உனக்கு நல்லா இருக்கு, இங்க பாத்தியா அந்த வைக்கப்பெரியும் இந்த கோதுமையும் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு போட்டு விட்டுட்டு, இனிமே சாமிகிட்ட எல்லாம் போய் தவாம எல்லாம் இருக்க கூடாது என்ன அப்படின்னு சொல்லி சொன்ன, சரிங்க அப்படின்ட்டு போயிருச்சு. அதுக்கு புரியல, அதனால என்ன செஞ்சுக்கலாம்னா, இப்ப போய் நம்ம மதியடையில சைக்கிளை விட்டுட்டு வந்து நம்ம அடுத்தவங்களை சந்திக்கிறான்.
3: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
0: அதாவது சாப்பிடாம தவம்லாம் இருக்காதம்மா அப்படிங்கறது மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
1: முதல்ல வேற எடுத்து கொடுக்காத திக்குமுக்கு சொல்ல யாரோ வந்திருக்காங்க, யாருன்னு கேப்போம்.
0: வாங்க.
1: வணக்கங்க.
5: சகோதரிக்கும் சகோதரருக்கும் மதிய வணக்கம்.
1: யாருங்க தங்கச்சி?
5: மதிய வணக்கம் இல்ல, மாலை வணக்கம்.
0: அண்ணாமுடைய
5: பேசின பேச்சுல மறந்துட்டேன்
2: எல்லாத்தையும்.
1: அதாவது இங்க நம்ம சங்கத்துக்கு வந்தாலே அந்த குழப்பம் வந்துரும்.
0: யாருங்க உங்க பேரு?
1: அண்ணாமண்டின்னு சொல்லு.
5: சத்யவாணி.
0: சத்யவாணி
5: மாவட்டம் ஆட்டமடியில இருந்து பேசுறோம்.
1: சத்யவாணி தங்கச்சி,
0: சரி
5: சொல்லுங்க.
1: உங்க அண்ணா
0: நீங்களே அப்படி தவம் இருக்க கிளம்பிக்கி.
1: இல்ல அண்ணே மண்டிட்டா அந்த விஷயத்தை சொல்லி
5: இருக்கறதே போதும். சகோதரன் தவம் இருக்கறதே சகோதரி சேர்ந்து இருந்ததுனால.
0: இயலாம இல்லாத ஆம, முயலாம இல்லாத ஆம, அந்த கடலாம.
5: ஆமே ஆமே கடலாம, ஏலாம இல்லாத ஆம. இன்னொரு கே சொல்லுங்க.
1: சுடலமணி
0: முருகன் அவருடைய மகன் சுடலமணி தான் அப்படி எழுதியிருக்கிறாரு.
1: ஓ, மாத்தி மாத்தி எழுதுறாங்க. சுடலமணியும் நல்லா எழுதுறாரு. சரி எழுதுங்க சுடலமணி. இப்ப இன்னொருத்தவங்க யார் வந்திருக்காங்கன்னு பாப்போம்.
0: வணக்கம்.
1: வணக்கங்க. யாருங்கயா?
6: நான்
1: சிவகாமி
6: மாவட்டம் கட்டிக்கொடுத்தது அழகர்.
1: அழகரே, சொல்றீங்க.

0: ரொம்ப சிம்பிள் தான் அழகரனே.
1: சிரிப்பு காட்டாம சொல்லுங்கம்மா. ஆமா ஆமா, கடலாம இயலாமை இல்லாத ஆம, முயலாமை இல்லாத ஆம, அந்த கடலாம.
2: அடே கப்பா,
3: ஆமா கடலாம முயலாமா இருந்தது முயலாமா.
2: என்னத்த சொல்ல வர்ற
3: சொல்ல,
1: போயிட்டு வாங்க. அப்ப கோச்சிட்டு போயிட்டாரு அழகரு. நம்ம இப்ப என்ன செய்யறோம்னா, இன்னொரு ஏமா, அவங்க எத்தனை காப்பிமா குடிக்கிறது?
0: முடியல, மழை வந்துட்டு இருக்குதுல. முதலாளி,
1: நான் நினைக்கிறேன் நம்ம சாமிநாதன் சொன்னாரு பாருங்க,
0: இது
1: இது என்னன்னே தெரியலன்னு சொன்னார்ல, அதை ஊத்துமா இன்னும் கொஞ்சம் குடிப்போம்.
4: சுக்குட்டி ஏலக்காட்டி இஞ்சி டீ தரமா இருக்கும்னே, எடுத்து சாப்பிடுங்கண்ணே.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
6: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தான், பூமக்ஸ் இன்னர்வேர்.
7: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏமா,
0: முதலாளி
1: இவ்வளவு டீயை குடிச்சிக்கிட்டு இருக்கமே, பாத்ரூம்ல வேற தண்ணி இருக்கான்னு வேற தெரியலையேமா.
0: அது மழை வருதா? முதலாளி,
1: அது மழை வருதா?
0: மழை வந்துட்டு இருக்குல, தண்ணி வரும்.
1: சரிம்மா, யார் வந்திருக்காங்கன்னு பாப்போம்.
0: வாங்க.
1: வணக்கங்க. வாங்க, யாருங்க?
10: வணக்கம். வணக்கம்ங்க, நான் திருப்பூர் மாவட்டம் குறுநிக்கத்தில இருந்து கஸ்தூரி பேசுறேங்க. ரத்தினர் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் கஸ்தூரி, நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நான் நல்லா இருக்கேங்க.
0: எந்த ஊர்ல இருந்து சொன்னாங்க?
1: இனிமே கஸ்தூரிய பாக்குறதுக்காகவே உங்களுக்கு வரேன். நாங்க முயற்சி பண்றோம்.
0: முயலாமை இல்லாதாம அந்த கடலாம
1: சொல்லுங்க.
10: சீக்கிரம்
2: சொல்லு.
1: இந்த குருணைகள் பட்டியலேயே இருங்க, இன்னொருத்தவங்க யாரோ வர்றாங்க.
0: வணக்கம்.
1: வணக்கங்க.
11: வணக்கம்ப்பா, ரவிச்சந்திரனுக்கும் காத்தாய்க்கும் வணக்கம்ப்பா.
0: வணக்கங்க. யாருங்க?
11: சிவகுமாரி பேசுறேன்.
1: சிவகுமாரியா? சுகுமார்.
11: ஆமாங்கப்பா.
0: சிவகுமாரி.
1: சிவகுமாரி எழுதிட்டேன். எந்த ஊருன்னு
11: சொன்னாங்க?
1: ஆண்டிப்பட்டியில இருந்து சிவகுமாரி. சரி, எழுதிட்டான், அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டான். இந்த திக்குமுக மட்டும் சொல்லுங்க தங்கச்சி.
11: உதயவிழா வாழ்த்துக்கள்யா.
1: நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா.
0: ஆமா ஆமா, கடலாம இயலாமை இல்லாதாம முயலாமை இல்லாத ஆம.
11: ஆமா ஆமா, கடலாம இயலாமை இல்லாத ஆம முயலாமை இல்லாத ஆம அந்த கடலாம.
1: அருமையா சொல்லிட்டீங்க தங்கச்சி, அப்படியே இணைப்புலயே இருங்க. இந்த சட்டியில கொஞ்சம் மிச்ச டீ இருக்கு, அதை மட்டும் குடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு பாட்டு பாடிட்டீங்கன்னா அப்படியே நம்ம பாட்டை போட்டுடலாம்.
4: ரொம்ப நாளைக்கு அப்புறம் கருப்பட்டி காப்பி குடிச்ச மாதிரி இருக்கு.
12: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சிவகுமாரி தங்கச்சி இருக்கீங்க.

0: இருக்கீங்களா?
1: ஒரு பாட்டு இருக்கு, கேக்குறீங்களா? வேற பாட்டு கூட போட்டு விடுங்க. பாடுங்க.
0: மழை பெஞ்சிட்டு இருக்கும் போதே போயிடுறேன் நானு.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில

0: தரமான பருத்திலிருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னவர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வழங்கிய வண்ணத்துரிகை.
4: நிறைவுக்கு வருகிறது பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள் மற்றும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வண்ணத்துரிகை. இதுவரை உங்களை திக்குமுக்காட செய்த மகிழ்ச்சியில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார்கள் ரவிச்சந்திரன், மகேஸ்வரி. இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், ஆர் கே ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு உத்ரா சதீஷ்குமார். கணினியாக்கம் யுவபாலா. கொடைப்பண்பலை 100.5 அடுத்ததாக விரிகிறது சித்திர செவ்வானம். முன்பாக செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 70 லட்சம் கோடி ரூபாய் நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் காரணமாக உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை காக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி மற்றும் மீனாட்சி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ, சுமதி சிவன் மற்றும் சிவராஜன் சோலைமலை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

அந்தி மாலை வானில் எத்தனை வண்ணம், வண்ணமிகு வானில் படையெடுக்கும் பறவைகள் தன் இருப்பிடம் சேர, மலர்கூட்டங்கள் காற்றில் தன் வாசனை தெளிக்க, குளிர்காற்று ஓய்ந்து சலித்து போன தேகத்தை மெதுவாய் தழுவ, மனம் கொஞ்சம் அமர்ந்து இளைப்பாற வேண்டுகிறதா? இளைப்பாறும் மனதோடு இடைக்கால மெட்டுகளோடு பேசுவோம் நம் கோடை பன்மலை 100.5 சித்திர செவ்வானத்தோடு. இனிய மாலை வணக்கம் நீர்களே.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

மாலை பொழுது இசை கொண்டு இதயம் நனைப்பும். இது கொடிப்பன்மலையின் 100.5 சித்திரச்சவானம். எண்ணாத நாளும் காணாத நேரமும் நினைக்காத இதயமும் என ஏதேனும் உண்டா என கேட்டால் இல்லை. காரணம், பார்க்கும் இடத்திலும் பேசும் வார்த்தையிலும் போகும் பாதையிலும் காதல் மட்டும்தான் இருக்கும் காதலிப்பவர்களுக்கு.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் வேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

மாலை பொழுத இடைக்கால மெட்டுக்களோடு இணைப்போம். இது நம் கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் சித்திரச்சவானம். நாதம் பேசும் இசை எங்கு போனது? நாதம் பேசும் இசை எங்கு போனது? இதய கூட்டிற்குள் பின் இதயம் என்னவாகும்? பேசி பேசியே பாடல் பாடுகிறது, பேசி பேசியே பாடல் பாடுகிறது காதல் சொல்லெடுத்து. இதயத்தின் மொழிக்கு இசை பெயர் வைத்தால் அது காதலோ?

இது மகிழ கேட்டு ரசிப்போம். இது நம் கோடை பன்மலையின் 1.5 சித்திரச்சவானம். தரிசனம் தருவது அவனென்றால் அவள் கோவில் மணிகள் அனைத்தும் தானாய் மணியோசை எழுப்பும். தரிசனம் தருவது அவனென்றால் அவள் கோவில் மணிகள் அனைத்தும் தானாய் மணியோசை எழுப்பும். எங்கும் விழிகளுக்கு எப்படி புரிய வைப்பது? ஏங்கும் விழிகளுக்கு எப்படி புரிய வைப்பது? உருவமில்லா காதலில்தான் புரிதல் அதிகம் என்று, உருவமில்லா காதலில்தான் புரிதல் அதிகம் என்று புரிந்து கொண்டாலும் விழிகளுக்கு ஒருமுறையேனும் தரிசனம் வேண்டும். தரிசனம் கிடைக்குமா?

0: வணக்கம், நான் ரேவதி பேசுறேன். கோடை வானொலி நிலையம் எத்தனையோ நேயர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க.
1: ஆலிங்கனங்கள் பரவசம், இங்கு அனுமதி இலவசம். தன்னை மறந்த அனுபவம், ரெண்டு கண்களில் அபிநயம்.
0: கோடை எஃப்எம் 100.5 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம்.
1: ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட, ஜகம் நடுங்க என் பதங்களோட.
2: கோடைப்பன் விலை 100.5 இப்போது கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.

கேட்டு ரசிப்போம். இது கோடை பன்மலையின் 100.5 சித்திரச்சவானம். மௌனங்கள் தேடும் காதல் பூங்குயில், மௌனங்கள் தேடும் காதல் பூங்குயில், தேட கிடைக்க பெற்ற காதல் சொர்க்கத்தின் வாசல், தேட கிடைக்க பெற்ற காதல் சொர்க்கத்தின் வாசல், சொல்லாமல் கிடைத்துவிட என்ன செய்வது?

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
3: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
4: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
5: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 9, விபத்தின் காரணம். சக்கரவர்த்தி வேடமணிந்து வந்திருப்பதை கண்டுகொண்டாள் குந்தவி. இனி சக்கரவர்த்தியை குந்தவி வியப்புடன் நோக்கினாள். அவளுடைய மை தீட்டிய பெரிய கண்கள் அதிசயத்தினால் விரிந்து மலர்ந்தன. இது என்ன அப்பா இது? கூத்தாடிகள் அல்லவா வேஷம் போட்டுக் கொள்வார்கள், ராஜாக்களுக்கு எதற்காக வேஷம் போடும் வித்தை தெரிய வேண்டும் என்று கேட்டாள். ஒரு தேசத்தை பரிபாலிப்பவனுக்கு பல கலைகளும் தெரிந்திருக்க வேண்டும் குழந்தாய், முக்கியமாக வேஷம் போட்டுக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும்.

0: வேண்டும். அப்போதுதான் பிரஜைகளின் மனோபாவங்களை அவ்வப்போது தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் சத்துருக்களை பற்றிய இரகசியங்களையும் தெரிந்து கொள்ளலாம். நாட்டில் குற்றங்கள் நடக்காமல் தடுக்கலாம் என்று சக்கரவர்த்தி சொல்லி வருகையில் குந்தவி குறுக்கிட்டாள். இப்போது எந்த குற்றத்தை தடுப்பதற்காக இந்த வேஷம் போட்டுக் கொண்டீர்கள்? நான் ஏதாவது குற்றம் செய்ய போவதாக சந்தேகமா என்று சொல்லி முல்லை மலர்வது போல் பல்வரிசை தெரியும்படி நகைத்தாள். சந்தேகம் இல்லை குந்தவி, நிச்சயமாக பெரிய குற்றம் ஒன்றை நீ செய்திருக்கிறாய். உன்னால் நேற்று ராத்திரி 4 பேருக்கு மரணம் சம்பவித்தது என்று சக்கரவர்த்தி சொன்னதும் குந்தவிக்கு தூக்கி வாரி போட்டது. இதென்னப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாதே என்றாள். ஆமாம், உனக்கு ஒன்றும் தெரியாதுதான். அயல் தேசத்திலிருந்து வந்த ரத்தின வியாபாரி ஒருவனை நீ அரண்மனைக்கு வரச் சொன்னாயா?
1: ஆமாம் சொன்னேன். அது குற்றமா என்றாள்.
0: அவனிடம் நீ யாரென்று உண்மையை சொல்லாமல் குந்தவி தேவியின் தோழி என்று சொன்னதுண்டா என்று கேட்டார்.
1: உண்மைதான். அதனால் என்ன அப்பா என்றாள்.
0: அதனால்தான் ஆபத்து வந்தது. அந்த ரத்தின வியாபாரிக்கு நீதான் சக்கரவர்த்தியின் மகள் என்று யாரோ பிறகு சொல்லியிருக்கிறார்கள். அவன் இதில் ஏதோ அபாயம் இருக்கிறதென்று மிரண்டு போய்விட்டான். மிரண்டு அன்றிரவே உறையூருக்கு குறுக்கு காட்டு பாதை வழியாக கிளம்பி போனான் என்றார். உறையூருக்கா என்று குந்தவி கேட்ட குரலில் மிக்க ஆச்சரியம் துணித்தது. இல்லை அப்பா, ரத்தின வியாபாரி காஞ்சிக்கு வராமல் உறையூருக்கு போவானேன் என்று யோசித்தேன். அங்கே அரண்மனையில் கூட ஒருவரும் இல்லையே என்றாள். அந்த ரத்தின வியாபாரியின் தாயார் உறையூரில் இருக்கிறாளாம். அவளை பார்ப்பதற்காக கிளம்பினானாம் என்றார் நரசிம்மர். குந்தவி ஏதோ சொல்லவா எடுத்தவள் பல்லை கடித்து கொண்டு மௌனமானாள். அந்த ரத்தின வியாபாரி உண்மையில் விக்ரமன் தானோ என்று அவள் மனத்தில் தோன்றியிருந்த சந்தேகம் ஊர்ஜிதமாயிற்று. அந்த சந்தேகம் தன் தந்தைக்கும் ஒருவேளை தோன்றியிருக்குமோ என்று எண்ணினாள். தான் ஏதாவது பிசகாக பேசி அவருடைய மனத்தில் சந்தேகத்தை எழுப்பக்கூடாதென்று தீர்மானித்துக் கொண்டாள். என்ன அம்மா யோசனை செய்கிறாய் என்று சக்கரவர்த்தி கேட்டார்.
1: ஒன்றுமில்லை அப்பா, பழைய ஞாபகங்கள் வந்தன. உறையூருக்கு முன் தடவை நாம் போயிருந்ததை நினைத்து கொண்டேன்.
0: இருக்கட்டும் அப்பா, அப்புறம் அந்த ரத்தின வியாபாரியின் கதையை சொல்லுங்கள் என்றாள். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நெஞ்சினேயர்களே,
2: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
3: கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேரம் மாலை 5:45. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலையின் 100.5.

கேட்டுதான் பார்ப்போமே, கேட்டுதான் பார்ப்போமே. காதல் என்றால் அத்தனை அழகு, காதல் என்றால் அத்தனை அழகு, அத்தனை இன்பம், அத்தனையும் காதல் கிடைத்தால் கிடைத்துதானே போகும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம் AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology கோபிச்செட்டிப்பாளையம்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டிச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

மாலை பொழுதை மலைமுகடுகளின் மத்தியில் வீசும் காற்றில் இசை இணைத்து இடைக்கால கானங்களை இதயமகிழ கேட்டும் கோடை பன்மலை 100.5 சித்திரச்ச வானம் மீண்டும் மலரும். நாளை மாலை 5 மணிக்கு வரும் நிகழ்ச்சி கதம்ப மலர்கள். முன்னதாய் ஆலய தரிசனம்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று நாகப்பட்டினம் காயா ரோகணேஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.
2: திருமுகம் தாரும் என்னையனே அருணாச்சலா, எழில் கோலம் நானும் கண்டு பாடவே.
1: நல்லார் அறம் சொல்ல, பொல்லார் புறம் கூற, அல்லார் அலர்தூற்ற, அடியார்க்கு அருள் செய்வான், பல்லார் தலைமாலை அணிவான், பணிந்து ஏத்த கல்லார் கடல் நாகை காரவுணத்தானே. இப்படி பாடியுள்ளார் திருஞான சம்பந்தர். காவிரியின் தென்கரை தலங்களில் தேவார பாடல் பெற்ற தலம் நாகப்பட்டினம் காயாரோகணேஸ்வரர் கோவில். பண்டரீக முனிவரை இறைவன் தன் மேனையில் ஆரோகணம் செய்து கொண்ட தலம் இது. அதனால்தான் இறைவனுக்கு காயாரோகணேஸ்வரர் என்ற திருநாமம் உள்ளது. இந்திரன் பூஜித்து வந்த 7 சிறிய சிவலிங்கங்களை முசுகுந்த சக்கரவர்த்தி 7 தலங்களில் பிரதிஷ்டை செய்தார். அவைகள்தான் சப்தவிடங்க தலங்களாக குறிப்பிடப்படுகிறது. அதில் இங்குள்ள ஈசன் சுந்தர விடங்கர் என்று கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தில் நீலாய தாட்சியம்மன் தான் பிரதானம். அதே போல் இங்கு ஈசனுக்கும் பல்வேறு சிறப்புகளும் ஆலயத்திற்கு பல தல வரலாறுகளும் உள்ளன. இங்கு விநாயகர் சிறப்பு தோற்றத்தில் நமக்கு தரிசனம் தருகிறார். நாகாபரண பிள்ளையார் என்ற திருநாமத்தில் இருக்கும் இவர் ஆலயத்தின் முகப்பில் உடலில் நாகத்தை ஆபரணமாக சூடி, தலைக்கு மேலே மற்றொரு நாகம் குடை பிடித்தபடி இருக்க அதன் கீழ் காட்சி தருகிறார். இதனால்தான் இவருக்கு நாகாபரண விநாயகர் என்ற திருநாமம் வந்தது. இறைவன் சன்னதியின் வாயு மூலையில் எழுந்தருளி இருக்கும் மகாலட்சுமி பல தனிச்சிறப்புகளை கொண்டவர். இத்தலத்து மகாலட்சுமியானவர் கருங்கல்லால் ஆன 7 உயர திருமேனி உடையவர். இவ்வளவு பெரிய திருமேனி உடைய மகாலட்சுமியை வேறு எந்த தலத்திலும் நாம் தரிசிக்க முடியாது. பொதுவாக சிவாலயங்களில் மகாலட்சுமி இரு கால்களையும் மடக்கி அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவார். ஆனால் இக்கோவிலில் 4 தந்தங்கள் கொண்ட 2 யானைகள் அபிஷேகம் செய்தபடி இருக்க இரு கால்களையும் தொங்கவிட்டபடி உள்ள இவரை கண்குளிர தரிசனம் செய்யலாம்.

ஆலயத்தில் பிரதோஷ நிகழ்வின் போது ரிஷப வாகனத்தில் ஈசன் வீதி விழா புறப்படும் போது மோகினி வடிவில் பெருமாளும் புறப்படுவார். பிரதோஷ காலத்தில் மட்டுமே இவரை தரிசிக்க முடியும். ஏனைய நாட்களில் இவர் ஈசனின் மூலஸ்தானத்திற்குள்ளேயே இருப்பாராம். இக்கோவிலில் இறந்தவர் சடலத்திற்கு சிவபெருமான் சார்பில் மரியாதை செலுத்தும் வினோத நடைமுறை வழக்கத்தில் உள்ளது. பொதுவாக கோவிலின் சன்னதி அருகே யாராவது இறந்துவிட்டால் கோவில் நடையை அடைத்து விடுவார்கள். பரிகார பூஜைகள் செய்த பின்னர் தான் நடையை திறப்பார்கள். ஆனால் இந்த தலத்தில் மட்டும் நடை திறந்தே இருக்கும். இதற்கு பின்னணியில் 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனாரின் வரலாறு உள்ளது. மீனவரான அதிபத்த நாயனார்

0: தான் வலைவீசி நடுக்கடலில் தினமும் பிடிக்கும் மீன்களில் முதல் மீனை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து வந்தார். மறுநாள் அதிபத்தரின் வலையில் தங்க மீன் கிடைத்தது. அந்த தங்க மீனையும் சிவபெருமானுக்கே அர்ப்பணம் செய்தார். வறுமையிலும் கூட தங்க மீனை இறைவனுக்கு தியாகம் செய்த பக்தரை எண்ணி மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து நாயன்மார்களில் ஒருவராக்கி அருள் புரிந்தார். அவருக்கு மரியாதை தரும் விதமாக இன்றும் யாராவது இறந்துவிட்டால் அவர்களுக்கு இத்தல சிவபெருமான் சார்பில் மரியாதை செய்யும் நிகழ்வு நடைபெறுகிறது. இறந்தவரின் உடலை ஆலயத்திற்கு முன்பாக வைத்து விடுவார்கள். அப்போது சிவாச்சாரியார் கருவறையில் உள்ள சிவலிங்கத்துக்கு அணிவித்த மாலை, வஸ்திரம் ஆகியவற்றை இறந்தவர் உடலுக்கு அணிவித்து தீர்த்தம் கொடுப்பார். அதன் பிறகே இறுதிச் சடங்கிற்காக தூக்கிச் செல்வார்கள். இவ்வாறு செய்வதால் இறந்தவரின் ஆன்மா சிவபதம் அடைவதாக நம்பப்படுவது ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று அதிபத்தர் தங்க மீனை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் விழா நடைபெறுவது. அப்போது அதிபத்தரின் உற்சவர் சிலையை படகில் வைத்து கடலுக்குள் எடுத்துச் சென்று அதிபத்தர் தங்க மீனை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு நடைபெறும். இத்தலத்து விருட்சமான மாமரம் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு என மூன்று சுவைகளுடன் இருக்கிறது என்பது கூடுதல் சிறப்பாக அதிசயிக்கப்படுகிறது. இன்று நாகப்பட்டினம் காயா ரோகணேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:07.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: ஒரு பேரறிஞர் சொன்னாரு, ஓய்வு என்பது என்ன என்று கேட்டால் மாற்று வேலை அப்படின்னார். அது என்ன மாற்று வேலை அப்படின்னா, இப்போ எனக்கு கிராமம், சொந்த ஊர் சோழவன் தான், மதுரை மாவட்டத்தில். அங்கே என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணிட்டு வரப்ப இந்த நெல் போட்டு விவசாயம் பண்ணிட்டே இருப்பாங்க. முதல் போகம், ரெண்டாம் போகம், அது மூன்றாம் போகம் வரைக்கும் வரும். ஏன்னா வைகை கரையை சார்ந்தது அது. நான் சொல்கிறது ரொம்ப நாளைக்கு முதல்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெல் போட்டு விளைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நிலத்தில் என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு நெல்லுக்கு பதிலாக வாழை பயிரிடுவாங்க, வெற்றிலை, கொடுக்கால் பயிரிடுவாங்க. இப்போ இந்த வெற்றிலையோ வாழையோ பயிரிட்ட பிறகு மீண்டும் நெல் போடுவாங்க, அபாரமாக நெல் விளையும். இது என்ன அப்படின்னு நான் அங்கே இருக்கிற அந்த விவசாயிட்ட கேட்டேன். அவர் சொன்னார் என்ன அப்படின்னா, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரே வகையான சத்தை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதில் வந்து பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு மாற்று வேளாண்மையை நம்ம கொண்டு வந்தோடனே அது அபூர்வமான இதை தர ஆரம்பிக்குது. இது தவிரவும் வாழை போட்ட இடத்துல, வெற்றிலை போட்ட இடத்துல சத்து மிகுந்த மண்ணாக மாறிடும்.

0: அப்ப அந்த சத்து அடுத்த முறை வந்து நம்ம அருமையா கொடுக்கும். எதுக்கு? நெல் விளைச்சலுக்கு. இப்ப இதை நினைவு வச்சுக்கோங்க, நாம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரே மாதிரி வேலைங்க, கால் லஞ்சு இங்க போறேன் அப்படியே வர்றேன் அப்படி அப்படி சொல்றோம் இல்லையா. இதுல சிறு சிறு மாற்றங்கள் வருமானால் நமக்கு சோர்வு நீங்கிருமாங்க. எப்படி? மண் விவசாயத்தை மாற்றிய போது அதற்கு தேவையான சத்துக்களை அள்ளி தந்ததோ, அதுபோல் நமக்குள்ள இருக்கக்கூடிய உற்சாகத்தை வெளிக்கொண்டு வரதுக்கு சில வழிகள் இருக்கான். என்ன அப்படின்னா, இப்ப 5 நிமிஷம் தூங்குறதோ 10 நிமிஷம் தூங்குறதோ தப்பு இல்லைங்க, லேசா கண்ணை ஏறலாம், அது ரைட்டு. ஆனாலும் கூட காலையிலேருந்து நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், இப்ப எனக்கு கை வலிக்குது, எனக்கு ஒரே மாதிரி வேலை பார்த்தாலும் மனசோர்வு ஏற்படுது, இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸா கொஞ்சம் தூரம் அப்படி நடந்துட்டு வரலாம் இல்லையா. வீட்டில் தோட்டம் போட வழி இல்லை, பால்கனியில் ஒரு டப்பாவில் ஒரு சின்ன டேபிள் ரோஸ் வச்சுருக்கோம்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு லேசாக ஒத்து பார்த்தோம்னா அது ஒட்டு விட்டுருக்குன்னு வச்சுக்கங்களேன், அடே அப்பா மகிழ்ச்சியில் துள்ளிடும் மனசு. ஒன்றும் இல்லையா, மனைவிட்டு ஒரு வம்பளத்து கூட வரலாம், என்ன இன்னைக்கு அதே குழம்பு தானா அப்படின்னு, என்னைக்கு தான் அதே குழம்பு நீங்கள் சாப்பிட்டீங்க, நம்ம மாட்டை கொஞ்ச நேரம் பேசிட்டு வர்றோம். இப்போ திரும்ப வந்து பிள்ளைய பார்த்து, டேய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு, அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு பாட்டு வானொலியில் போடுறாங்க, அதை கேட்டு, தெரியுதா இந்த சினிமா அப்பத்தான் நம்ம கல்யாணம் ஆச்சு அப்படின்னு லேசா வீட்டில் திரும்பி சொல்லி, அந்த அம்மா அதுலேருந்தே எனக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அது சொல்ல, திரும்ப வந்து எழுதுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு புது ஆளாக உள்ளே வந்துட்டீங்க, இன்னேற வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்த ஆளும் இப்போ வந்த ஆளும் யார்? ரெண்டும் ஒன்று தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, நாம் வந்து இப்போ சொல்லுவோம் இல்லையா, பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி அப்படிங்கிற விஷயத்தில் திரும்ப இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்க போதில் அங்கிட்டு உட்காந்து எழுதக்கூடாது, அல்லது இந்த பேனாக்கு பதிலாக அந்த பேனாக எழுதுன, இவையெல்லாம் பதிலாக மாற்றி மாற்றி மாற்றி சின்ன சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு வந்த உடனே திரும்ப நாம் புது மனிதன் ஆகி விடுகிறோம். அப்போ மூளை என்ன எதிர்பார்க்கறது என்று சொன்னால், நம்மிடத்துல ஓய்வை எதிர்பார்க்கலைங்க, படுக்க நேரம் இல்லைங்க, நிற்க நேரம் இல்லை. இன்னும் ஞாபகம், விடாது உழைப்பவர்களால் படுக்க முடியாதுங்க, உட்கார முடியாதுங்க. நீங்கள் 5 நிமிஷம் அவங்கள உட்கார சொல்லுங்களேன், பதறிடுவாங்க, அப்படி ஐயோ 1000 வேலை கிடைக்குதுங்க அப்படிம்பாங்க. பதட்டத்தை உருவாக்கக்கூடிய தன்மை வருதுன்னு சொன்னால், மாற்று செய்கிற போது நமக்கு ஓய்வு வந்து எப்படி கிடைக்கிறதுன்னா, அதன் மூலமாக சக்தியாக கிடைக்கிறது. அதனால் ஓய்வா இல்லை அப்படின்னு ஒருபோதும் சொல்லாதீங்க, ஏன்னா ஓய்வுக்கு ஓய்வு கொடுக்கறது தான் நம்முடைய வேலை.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
7: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
8: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகார் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், கோபிச்செட்டிப்பாளையம்.
9: இனிய மாலை பொழுதில் வணக்கம் நேயர்களே, ஒரு நல்ல வார்த்தை செலவில்லாத பரிசு, ஒரு நல்ல வார்த்தை செலவில்லாத பரிசு, ஆனால் அதன் மதிப்பு அளவிட முடியாதது. அதனால் நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் நல்ல வார்த்தைகளை பரிசாக கொடுப்போம். அளவிட முடியாத அன்பான உறவுகளை அதன் மூலம் நாமும் பரிசாக பெறுவோம் என கூறி இப்பொழுது பூக்கிறது கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: கதம்ப மலர்களில் செம்பருத்தி பூ மலர்ந்த நேரம் 6:19.
1: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
2: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.
5: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
6: தங்கள் அன்புடன்.
5: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
6: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
5: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
6: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
5: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
6: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
5: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
6: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
5: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
6: நமது கோடை பண்பலை 100.5.
7: மாலை 6:23. அன்பு நேயர்களே, மாணவ கண்மணிகளே, இன்றிரவு 8 மணிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சி தான் வரப்போகுது இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியோட 2 விளையாட்டுகள், சலவடை, பட்டும் படாமலும் தொட்டும் தடாமலும். ஹோம்வொர்க்லாம் சீக்கிரமே எழுதி முடிச்சுட்டு வாங்க, இரவு 8 மணிக்கு நம்ம விளையாடலாம். 6:24 இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்களில்.

0: வணக்கம், நான் கௌதமி பேசுறேன். தமிழ்நாட்டிலேயே உங்களுக்குள்ளே ஒரு நல்ல இன்வால்மெண்ட் கொண்டு வர்ற இந்த கோடை எஃப்எம் 100.5 நேர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து கேளுங்க லிவ் லைஃப்.
1: கதம்ப மலர்கள்ல இன்னும் நிறைய செம்பருத்தி எல்லாம் பூக்க இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நாம கேட்க இருக்கோம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்.
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்.
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624101.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.

ஆம் நேர்களே, நாளை நண்பகலில் 12 மணிக்கு வரவிருக்கிறது பண்பலை படைப்பாளிகள். ஆறு மணி 38 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியோடு.

0: கதம்பு மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து நாம கேட்க போறோம் பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர்.
1: வணக்கம் நேர்களே.
2: இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
1: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
3: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன
4: கடுகம் கூறும் மருத்துவ பயிரில் மிளகுக்கு அடுத்தபடியாக சொல்லப்படுவது இந்த திப்பிலிதான். திப்பிலியின் காரத்தன்மை மிளகை விட அதிகமாக இருக்கும். மேலும் இது பல்வேறு மூலிகை மருந்துகளில் ஒரு முக்கிய பொருளாகவும் உள்ளது. திப்பிலி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் கோ மாலதி அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் மாலதி. நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் ஏற்காட்டில் இயங்கி வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவராக பணிபுரிந்து வருகிறேன். இன்று திப்பிலி சாகுபடி செய்யும் முறைகள் குறித்து பார்க்கலாம். திப்பிலினை ஓரிரு கணுக்கள் கொண்ட தண்டுகள் மூலம் பயிர்பெருக்கம் செய்யலாம். மிளகு பயிரினை போன்றே திப்பிலியிலும் 2 கணுக்கள் கொண்ட தண்டு குச்சிகளை வெட்டி அவற்றினை வேர்பிடிக்க செய்து அவற்றின் மூலம் இனப்பெருக்கம் செய்யலாம். திப்பிலியின் கணுக்கள் எளிதாக வேர்பிடிக்கும் தன்மை கொண்டவை. திப்பிலி கொடிகளில் நுனி மற்றும் நடுபாகத்தில் இருந்து ஓரிரு கணுக்களை உடைய தண்டுகளை நேரடியாக மண்ணில் பதித்தும் 60 நாட்களில் வேர்கள் பிடித்து சாகுபடி செய்ய ஏதுவாக இருக்கும். வேர்பிடித்த தண்டுகளை நடவிற்கு பயன்படுத்துவது மிக நல்லதாகும். திப்பிலி கொடிகளின் வளர்ச்சிக்கு ஓரளவு நிழல் இருப்பது அவசியம். சமவெளி பகுதிகளில் தென்னந்தோப்பு மற்றும் பாக்கு தோப்புகளையும் மலை சரிவுகளில் வாழை சவுக்கு போன்ற மரங்கள் உள்ள இடங்களையும் தேர்வு செய்து அங்கு செடி

செய்து சாகுபடி செய்யலாம். பொதுவாகவே பிற்பகல் வேளையில் அதிகளவு சூரியன் வெப்பம் வராத வகையில் நிழல் கொடுத்து பராமரிப்பு செய்ய வேண்டும். இவ்வாறு நிழல் கொடுப்பதற்கு கல்யாண முருங்கை, வாழை போன்ற பயிர்களை நாம் நடவு செய்து பராமரிக்கலாம். திப்பிலி சாகுபடிக்கு நடவு பருவம் என்று பார்த்தால் ஜூன் ஜூலை அல்லது செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நடவு செய்வது உகந்ததாகும். திப்பிலி நடவுக்கு செடிக்கு செடி 60 சென்டிமீட்டர் இடைவெளியும் பாத்திக்கு பாத்தி 3 அடி என்ற இடைவெளியும் கொடுக்கலாம். தென்னந்தோப்புகளில் நடவு செய்ய 3 அடி இடைவெளியில் பார்களை 1 அடி இடைவெளியில் நெருக்கமாக நடவு செய்யலாம். செடிகளை நடவு செய்யும் பொழுது சுமார் 15 சென்டிமீட்டர் ஆழமுள்ள சிறிய குழிகளில் நடவு செய்யலாம். வேர் பிடிக்காத தண்டுகளை நடும் பொழுது 1 அடி நீளமான தண்டுகளை எடுத்து 2 அல்லது 3 கணுக்களை மண்ணில் பதித்து காலால் மிதித்து அணைத்து விட வேண்டும். வேர் பிடித்த பிறகு தண்டுகளை நடுவதே மிகச் சிறந்தது. செடிகள் வேகமாக வளர்ந்து விரைவில் பலனுக்கு வந்துவிடும். திப்பிலிக்கு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை செய்தல் மிக அவசியம். திப்பிலி கொடிகளுக்கு உரமிடுதல், சுமார் 60 கிலோ தழைச்சத்து மற்றும் 80 கிலோ சாம்பல் சத்து தரவல்ல உரங்களை ஆண்டுக்கு 2 முறை சம அளவில் பிரித்து இடலாம். முதலில் பாதியினை அடி உரமாகவும் மீதியை செடிகள் நடவு செய்து 6 மாதங்கள் கழித்தும் உரமாக இடலாம். மலைப்பகுதிகளில் கோடை காலங்களில் வாரம் 1 முறை கண்டிப்பாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். சமவெளி பகுதிகளில் தோப்புகளில் வாய்க்கால் ஓரங்களில் செடிகளை நட்டும் பராமரிக்கலாம். தென்னையில் ஊடுபயிராக சாகுபடி செய்யும் பொழுது வாரம் 1 முறை நீர்ப்பாசனம் கொடுக்க வேண்டும். திப்பிலி சாகுபடியில் களை கட்டுப்பாடு மிக அவசியம். செடிகளின் வேர்களுக்கு நல்ல காற்றோட்டம் அவசியம். எனவே செடிகளை நடவு செய்த பின்பு முதல் களை எடுத்து பிறகு செடிகளை சுற்றி மண் அணைக்க வேண்டும். செடிகளை நடவு செய்த பின் முதல் 3 மாதங்களுக்கு, அதாவது செடிகள் படரும் வரை களைகள் வராத வண்ணம் அடிக்கடி களை எடுத்து காய்ந்த இலை சருகுகளை செடிகளை சுற்றி பரப்பி மூடாக்கு செய்தல் அவசியம். திப்பிலி செடியின் தண்டுகள் மிகவும் மெல்லியதாக இருப்பதால் கொடிகளை சேதமடையாமல் பாதுகாப்பிற்காக ஒவ்வொரு கொடியினையும் குச்சிகளுடன் சேர்த்து கட்டலாம். திப்பிலி செடிகளை சுமார் 60% நிழல் உள்ள இடத்தில் சாகுபடி செய்தல் நல்லது. நிழல் தரும் மரங்களான சவுக்கு, கல்யாண முருங்கை போன்றவற்றை ஆண்டுக்கு 1 முறை பரவலாக உள்ள கிளைகளை களைந்து விட வேண்டும். சீரான வெளிச்சம் மற்றும் பிற்பகல் நேரங்களில் ஓரளவு நிழலும் இருக்கக்கூடிய வகைகளில் நிழல் மரங்களின் கிளைகளை கவாத்து செய்து வெட்டிவிட வேண்டும். சமவெளி பகுதிகளில் தென்னந்தோப்பு அல்லது பாக்கு தோப்புகளில் திப்பிலி செடிகளுக்கு பிற்பகல் நேரங்களில் நிழல் இருக்கும் வகையில் இடங்களை தேர்ந்தெடுத்து திப்பிலி செடிகளை நடவு செய்யலாம். அதிக அளவு வெப்பம் இருந்தால் சாழி கன்றுகளை நட்டு செடிகளுக்கு நிழலை ஏற்படுத்தலாம். திப்பிலி செடியினை பெரும்பாலும் காஃபி தோட்டங்களிலும் தென்னந்தோப்புகளிலும் ஊடுபயிராகவும் சாகுபடி செய்யலாம். தனிப்பயிராக சாகுபடி செய்யும் பொழுது செடிகளை நடவு செய்த முதல் 4 மாதங்களுக்கு அவரை, சோயா போன்ற குறுகிய கால பயிர்களை ஊடுபயிராக பயிரிட்டு நல்ல பலனை அடையலாம். திப்பிலி சாகுபடியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள் மிக அவசியம். திப்பிலி செடிகளில் ஒரு சில நோய்கள் தென்படக்கூடும். அவற்றில் இலைப்புள்ளி நோய் செடிகளுக்கு அதிக சேதத்தை விளைவிக்க கூடும். குறிப்பாக மழை காலங்களில் இந்த இலைப்புள்ளி நோய் தென்படும். இதனை கட்டுப்படுத்த 2 கிராம் மேங்கோசெட் என்ற பூசண மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். அதிக மழை உள்ள இடங்களில் வேரிழுகள் நோயும் தென்படக்கூடும். செடிகளை நடவு செய்த முதல் ஆண்டிலேயே குறைந்த அளவிலான காய்கள் மகசூலாக கிடைக்கக்கூடும். நன்கு முதிர்ந்த கரும்பச்சை நிறம் கொண்ட காய்களை காம்புகள் நீக்க அறுவடை செய்யலாம். ஏனென்றால் காய்களில் கரும்பச்சை நிறமே அறுவடை செய்வதற்கு நல்ல அறிகுறியாகும். அறுவடை பிப்ரவரி, மார்ச் மற்றும் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் செய்யலாம். திப்பிலி மருந்து பயிரினை ஒரு சில இடங்களில் வேர்களுக்காகவும் பயிர் செய்கின்றனர். வேர்களை அறுவடை செய்வதற்கு சுமார் 18 முதல் 24 மாதங்கள் வயதுடைய கொடிகளை வேரோடு பிடுங்கி எடுத்துவிட வேண்டும். எனினும் நல்ல தரம் கொண்ட வேர்கள் 3 முதல் 5 ஆண்டுகள் வயது கொண்ட கொடிகளில் இருந்துதான் கிடைக்கின்றன. வேர்களை சேதமின்றி பிடுங்கி 2.5 முதல் 5 சென்டிமீட்டர் நீளமாக வெட்டி வேர்களை 3 தரமாக, அதாவது வேரின் பருமனை பொறுத்து 3 தரமாக பிரித்து விற்பனை செய்யலாம். முதல் தரத்தின் வேர்கள் 2 சென்டிமீட்டர் குறுக்களவு உடையதாக இருக்கும். இந்த திப்பிலியில் மகசூல் முதல் ஆண்டில் சுமார் 750 கிலோ உலர்ந்த காய்களும், 2வது ஆண்டிலிருந்து சுமார் 1500 கிலோ காய்களும் சராசரியாக 1 ஹெக்டேரிலிருந்து மகசூலாக கிடைக்கும். வேர்களுக்காக பயிர் செய்தால் 1 ஹெக்டேரில் செடிகளை நடவு செய்த 2வது ஆண்டிலே 5 முதல் 7 டன்கள் வேர்களும், 3வது ஆண்டில் 6 முதல் 8 டன் வேர்களும் உலர்ந்த அடிப்படையில் மகசூலாக கிடைக்கும். பொதுவாக திப்பிலியை காய்களுக்காக சாகுபடி செய்வதென்றால் திப்பிலி கொடி 3 ஆண்டுகள் வரை வைத்து பராமரிக்கலாம். அதன் பிறகு மறுபடியும் நடவு செய்து புதிய பயிரினை சாகுபடி செய்து அதிலிருந்து மகசூல் எடுக்க வேண்டும்.

0: இந்த 3 ஆண்டுகள் முடிந்ததும் செடிகளை வேரோடு பிடுங்கி எடுத்துவிட்டு புதிய பயிரினை நடவு செய்யலாம். அப்பொழுது இந்த வேர் முழுவதையும் சந்தைப்படுத்தி கூடுதல் லாபமும் பெறலாம். எனவே விவசாயிகள் திப்பிலி பயிரினை காய் மற்றும் வேர்களுக்காக பயிர் செய்து நல்ல மகசூல் பெற்று அதிக லாபம் அடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி.
1: கோடை பண்பலை 1.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். திப்பிலி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தந்தார் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் கோ மாலதி அவர்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: பண்பலை சொல்லும் நேரம் மாலை 6:51 தந்து கொண்டிருக்கிறது கதம்ப மலர்கள்.

செம்பருத்தி பூ சாப்பிட்டா இதயம் பலப்படும், செம்பருத்தி பூ பாடல்களை கேட்டா மனசு பரவசப்படும். அந்தி வேளையில் அழகான இன்னிசை சந்தங்களை உங்கள் சிந்தைக்கு சொந்தமாக்கி நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள். மீண்டும் இளமை பேசுகிறதில் சந்திப்போம். அதுவரை வாழ்க்கை நீளமாக இருப்பது முக்கியமல்ல, ஆழமாக இருப்பதே முக்கியம் என கூறி விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

0: விழித்தெழும் மனங்களுக்கு உற்சாகம் தரும் ஒரு நட்பு. பல வருடம் கடந்தாலும் காதுகளில் தேன் சொட்டும் இசை, பல்சுவை தகவல்களை தரும் அறிவு களஞ்சியம். இசையும் அறிவும் இணைந்து இன்பம் பரப்பும் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவினை முன்னிட்டு சிறப்பு வாழ்த்து தென்றல் நேயர்களின் பங்களிப்பில்.
1: வணக்கம். முத்து பவளம் மாணிக்க கற்களால் ஜோடிக்கப்பட்ட வைரமாலைக்கு ஒப்பான கொடைக்கானல் பண்புடை 100.5 பல்லாண்டு 1000 ஆண்டு வாழ்க வந்து வாழ்த்துவது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மட்டம் MS தீபக் சுப்பிரமணி.
2: வணக்கம். நான் கரூர் வேலுசாமிபுரம் அஞ்சலி பிரபு பேசுகிறேன். கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா காணும் அன்பு அரசுக்கும் என் மண்மார்ந்த வாழ்த்துக்கள். நாங்கள் வாழ்த்துக்கள் கூறுவது என் மனைவி அஞ்சலி, மகள் மோனிகா, அச்சையா ஆகியோர் குடும்பத்துடன் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம்.
3: தூத்துக்குடி மாவட்டம் ராத்திகுளம் பக்கத்தில் செல்வகுமார் பேசுகிறேன். 105.5 வணக்கம் மேடம். தேங்க்யூ.
4: வணக்கம். நான் பரமக்குடி சத்தியமூர்த்தி காலனில இருந்து பிரேமா. என்னுடைய அன்பு தோழி, அதாவது நான் வந்து ஒரு 10 வருஷமா உங்கூட வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கேன். எப்பவுமே என்னோட நீங்க இருக்கீங்க, உங்களோட நான் இருக்கேன். அந்த அளவுக்கு நான் வந்து என்னோட உயிர் தோழி மாதிரி நான் எனக்கு வந்து இப்படி சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா என்னோட வாழ்க்கையில வந்து நீங்க வந்த பிறகு நான் பல விஷயங்களையே அறிஞ்சேன். அதாவது இன்னும் நான் மேம்பட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்க நல்ல அறிவுரை சொல்றீங்க. ஒவ்வொரு மணி நேரமும் நீங்க சொல்ற கருத்து எங்க மனசுக்குள்ள போய் நாம இன்னும் கொஞ்சம் உயர்வா தெரியும். அதாவது எங்க உயர்வு காரணமே நீங்க தானம்மா. என்னைக்குமே நீங்க நல்லா இருக்கணும். இங்க பணியாற்றும் அனைவருக்கும் நான் வந்து வாழும் வரை நன்றி சொல்றேன். அந்த அளவுக்கு அதாவது எனக்கு கொஞ்சம் திக்கி திணறி பேசினா கூட அதுவும் உங்களாலதான் நல்லா பேச ஆரம்பிச்சேன்னு தான் சொல்லணுமா. நான் வந்து என்னைக்குமே என் உயிர்ல வரைக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே வாழ்த்து சொல்லிட்டே இருப்பேம்மா. என்னால பேச முடியலன்னா கூட நான் என் மனசுக்குள்ள ஒவ்வொரு நேரமும் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சி வரும்போதும் நான் வாழ்த்துவேன். ரொம்ப நன்றி அம்மா. எல்லாருக்கும் நன்றி. உதயவில்லா வாழ்த்துக்கள். என்னைக்குமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லாரும் ஒரு ஊன்றுகோலாக நீங்க இருக்கீங்க. என்னைக்குமே நீங்களும் நல்லா இருப்பீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணுமா. நன்றி அம்மா.

0: காலை நேரத்தின் புத்துணர்வை இரவில் அமைதியின் துணையாய் விளங்கும் கொடைப்பன்மலை 100.5 உதய விழாவினை முன்னிட்டு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: அதிகாலை 5 மணி அளவில் இருந்து கல்லூரி 12 மணி வரையும் 1 மணி நேரமும் ஒரு தலைப்பை வைத்து ஒரு அறுப்பால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்த்துக்கள். மலைகள் இளவரசி கூட 100.5 27 காணும் வாழ்த்துபவர்கள் மகன் முத்துக்குமார், பழனிக்குமார், பேரம்பேத்தி, அபிஷேக், அகிலேஷ், அகிலேஸ்வரன், ஆதிவேகா, துணிகாசிரி, தனேஷ், எனது மனைவி திலகவரி. 100.5 வாழ்த்து சொல்லும் மருதை மாவட்டம் தென்பிழிஞ்சி வேலுசாமி. வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி.
2: வணக்கம். கரூர் காந்தி கிராமம், வீரமணி. 27 உதய விழா காணும் கோடை பண்பலைக்கு எனது வாழ்த்து. உருவமில்லா வடிவமே என்றும் உயிரை தொடும் நாதமே, காற்றின் வெளியே கவிதை பேசி கவலை தீர்க்கும் அமுதமே, பண்பலையின் பேரரசே, காலங்கள் மாறினாலும் உன் கானங்கள் என்றும் அழியாதே. வாழ்க உன் தொண்டு, வளர்க உன் ஒளி அலைகள். நிலைய இயக்குனர் மற்றும் அறிவிப்பாளர்கள், நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.
3: தமிழ் களஞ்சியம் கோடை பண்பலைக்கு என் அன்பான வணக்கங்கள். அன்பான தாயாக, அக்கறையான தந்தையாக, அறிவூட்டும் ஆசானாக, ஒற்ற தோழியாக இருக்கும் கோடை பண்பலையே, உனக்கு என் மனமார்ந்த 27 பிறந்த நாள் வாழ்த்துகள். சொல்வது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அமுதா. நன்றி.
4: ரோஜாமலை ராஜகுமாரி, ஆசைச்சியின் அழகியர கோடை பண்பலை மலை அரிசிக்கு வணக்கம். எனது ஊர் தொழிஞ்சாம்பாறை. எனது பெயர் கேசைசுதி. கேரளா மாநிலத்திலிருந்து பேசுறேன். எனது உயிரின் உயிரான கோடை பண்பலைக்கும் பண்பலையில் பணிபுரியும் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் சிகரமாக திகழும் எனது உயிரின் கலந்த உறவுகளான தேன் குரல் படைத்த தேவதைகளை அனைத்து ஆர்ஜ சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். கோடை பண்பலையில் ஒளிபரப்பாகும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் கேட்கும் போது எங்கள் உள்ளம் கொள்ளை போகுது. இல்லாத மனங்களை துள்ளவை எங்கள் பண்பலையே. 6 குழந்தைகள் முதல் 85 முதியர் வரையும் தினசரி மகிழ்ச்சி வள்ளத்தில் நீங்க செய்து வருகிறார். எங்கள் நெஞ்சிருக்கும் வரை உனது நிறைவு என்று எங்களுக்கு இருக்கும். கோடை பண்பலையே, ஒரு நொடி பொழுதும் எங்கள் நெஞ்சம் மறப்பதில்லை. கோடை பண்பலையே, நீ என்றும் எங்கள் நெஞ்சில் ஓர் ஆலயம். 27 அடியெடுத்து வைக்கும் உனது பொற்பாதங்களுக்கு வண்ண மலர் தூவி நல்வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க கோடை பண்பலை. வளர்க உனது அன்பான சேவை. நன்றி, வணக்கம்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
2: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே காஹி நீ ஹே, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹே. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹே.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.
5: நாம் இணைந்திருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தென்றல்.
6: வணக்கம், நான் தேனி மாவட்டம் ரோசனப்பட்டியிலிருந்து வேலுசாமி பேசுறேன். 26 முடிஞ்சு 27வது உதய விழா வாழ்த்துக்கள் கொடை பண்பலைக்கு. நன்றி, வணக்கம்.
7: நமது வானொலி நிலையம் ஒரு சிறந்த பல்கலைக்கழகம். எங்களுக்கு வந்து வானொலி மூலமாக விவசாயம், மருத்துவம், கல்வி, செப்புக செந்தமிழ், குரலின் குரல் போன்றவர்களை நாங்கள் கேட்டு மிகவும் பயனடைந்துள்ளோம். நாங்கள் வந்து எனக்கு வந்து நின்றார் வந்தார் நிகழ்ச்சியில் நமது கோடை பண்பலை வந்து எனக்கு முன்னுரிமை கொடுத்து என்னை அங்க வந்து கலையகத்துல பேச வச்சதுக்கு நன்றி. 27வது உதய நாள் வாழ்த்துக்கள்.
8: மலைகளின் இளவரசி கோடை பண்பலை 100

0: ஐந்துக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக 27ஆம் ஆண்டு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கூறுவது நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி ரங்கசாமி. நன்றி, வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 நேயர் திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன். நான் நமது கோடை பண்பலை 100.5 இன்னை நாள்தோறும் கேட்டு வருகிறேன். 7 ஆண்டுகளாக நேரலை நிகழ்ச்சியில் பேசி வருகிறேன். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு 2 ஆண்டுகளாக விமர்சன கடிதம் எழுதி வருகிறேன். என் வாழ்க்கையில் நாள்தோறும் வாழ்க்கைக்கு தகுந்த கருத்துக்களை சொல்லி என்னை முன்னேற வைத்துக் கொண்டிருக்கும் நமது கோடான கோடி நேயர்களின் மனங்களில் இடம் பிடித்த கோடை பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதய விழா நல்வாழ்த்து. வாழ்க வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: வணங்குகின்றோம், பக்தி மாலையுடன் வாழ்த்துகின்றோம். படித்ததில் பிடித்ததாய் நீ அனைவரையும் புத்தகம் வாசிக்க செய்கிறாய். கொடைக்கானல் 100.5 பண்பலையே, உன் 27ஆம் ஆண்டு பிறந்த நாளை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வாழ்த்துகின்றே. இப்படிக்கு பாசம் நிறைந்த பாவண்ணா உத்தண்டன் சித்தினத்தன் என்ற மூணா பாலசுப்ரமணியபுரம் கமுதி ஒன்றியம் ராமநாதபுரம் மாவட்டம். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம். கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோலையிலிருந்து கணேசன். காணாத வடிவிற்குள் காணமழையாய் பொழியும், கண்ணுக்குள் தெரியாமல் காதுக்குள் தேனூறும் காற்றலை, காற்றலை மீது கவிதை நேர் தொடுத்து காலத்தை வென்றவளே, வாழ்க நீடோடி. அஞ்சல் பெட்டி தூதுவனாய் அன்றாட செய்தியை நெஞ்சில் நின்ற ஒழிக்கும் நீங்கா இன்னிசையாய், இல்லத்து அரசிகளுக்கு உற்ற தோழியாய் அறுதுணையாய் நின்றவளே, அலுப்பரியா உழைப்பாளிகளுக்கும் அமுதூட்டும் தென்றலே, விவசாயி தோழனுக்கு விடிவெள்ளியாய் வழிகாட்டும், பள்ளி மாணவர்களுக்கு விறுவிறுப்பை கண்முன்னே காட்டி பாமர் நெஞ்சிலும் படித்தறிவை தவளை, யாருக்கும் அறிவொளி பரப்பிய பேரொழியை குரல் ஒன்று போதும் உன்முகம் காட்ட குதூகூலமாய் என்னை கொண்டவளை, காலங்கள் மாறினாலும் உன் கோலங்கள் மாறாது, காற்றலை உள்ளவரை உன் நாதம் மாறாது, ஓயாது வானொலி தாயே வாழ்க, பல்லாண்டு உன் குரல் என்றும் எம்மை குளிர வைத்து வாழ்க தமிழ் வளர்க கோடை பண்பலை 27ஆம் ஆண்டு உதயநாள் தெரிவித்துக் கொள்வது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோலை கணேசன், தனலட்சுமி, ஹரிகரன், பூபதி.
3: வணக்கம் மேடம். ராஜா தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுளம் கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு வாழ்த்துக்கள் மேடம்.
4: நன்றி மேடம்.
5: குரலால் உறவாகி உள்ளம் கவர்ந்த இனிய சகோதரிக்கு 27ஆம் ஆண்டு உதயவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது காரைக்குடியிலிருந்து. வாய்ப்புக்கு நன்றி.

0: முகங்களுக்கு தோழமையாய், இசைக்கு என்றுமே சொந்தமாய், கோடை பண்பலை 100.5 உதய விழா முன்னிட்டு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: வணக்கம். 27ஆம் ஆண்டு உதய விழா காணும் கோடை பண்பலை 100.5க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனிமையான வணக்கம். விருதுநகர் மாவட்டம் அம்மேர்வீட்டிலிருந்து ராஜ் பேசுறேன். 27ஆம் ஆண்டு உதய விழா காணும் கோடை பண்பலை 100.5க்கு என்னுடைய மரமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி.
2: கோடை பண்பலை நேர்மையிலும் பல ஆண்டுகள் நல்ல நீடூடி நல்ல நிகழ்ச்சிகளை கொடுத்து வாசகர்கள் நேயர்களை உற்சாகப்படுத்த மன்மார்ந்த வாழ்த்துக்கள். நான் அதில் எல்லா நிகழ்ச்சியும் மிக ஆவலுடன் கேட்டேன். அதிலும் காலை 7 to 8 வரும் தமிழ் வார்த்தைகளும் நேற்றைய நிகழ்ச்சிகள் எல்லாமே மிக அருமையாக ரசித்து கேட்பேன். நீங்கள் நீடூடி நான் வாழ மன்மார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. விஸ்வாமித்ராமன், மதுரை.
3: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் தாசர் வீட்டிலிருந்து பாலசுரணி பேசணுங்க. கோடான கோடி மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கோடை பண்பலைக்கு 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
4: வணக்கம். கரூர் மாவட்டம் புளியூர்வாளிலிருந்து குமார் பேசுறேன். அன்பான பண்பலைக்கு பண்பான வணக்கம். 100 வருஷம் நீரோடி வாழ்க. 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.

வணக்கம். நமது பண்பலையின் அன்பான நேயர்களின் இல்லம் தேடி வரும் கோடை பண்பலையே, கொடை தென்றலாய் நம் நேசம் கொண்ட நேயர்களின் கழுத்து மலையில் நினைகையில் வானவில் தோன்றும் சித்திரச்ச வானத்தில் ஆடு மாடு மேய்ப்பவர்களின், பூக்கட்டி விற்பவர்களின், கறி ஓட்டுபவர்களின், ஆட்டோ ஓட்டுபவர்களின், பயக்காட்டில் வேலை செய்பவர்களின், உணவகங்களில் வேலை செய்பவர்களின் உழைப்பின் களைப்பை போக்கும் கோடை பண்பலை 100.5 எனும் இசை தமிழே, என்றும் உன்னோடுதான் எங்களின் கலைப்பயணம். கலையும் கானமுமாக வெளியே வராத வெளிச்சத்தில் நின்ற நம் பண்பலை படைப்பாளிகளின் படைப்பில் கவிதையும் கானமுமாக தினந்தோறும் வசந்த விடியலில் குறிஞ்சி பூக்களால் அருள் மாலை அணிந்து நீ ஆலய உலா வருகையில் என் மனம் உருகி இருகரம் கூப்பி வணங்குகையில் காற்றின் அலை வரிசையில் நாதஸ்வர நாதத்தால் என் மன அமைதியின் ஒளியேற்றும் சிந்தனையில் என் நெஞ்சம் நிறைந்து நின்ற அக்காலத்தின் இளமை பேசிய நினைவே சுகத்தில் வண்ண தூரிகையின் உறக்கத்தில் கனவில் இரவு சிறகு விரித்து எங்களின் வாழ்வியலின் உயிரெழுத்தாகி யாதுமாகி நின்ற கோடை பண்பலையே, உனக்கு 27 உதய விழா நல்வாழ்த்துக்கள். இந்நூற்றாண்டு மட்டுமல்ல பன்னூற்றாண்டுகள் கடந்தும் நீ வாலிய வாலியவே என்று வாழ்த்தி வணங்குகிறேன். மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமம் மாயக்கண்ணன். நன்றி, வணக்கம்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இணைந்திருக்கிறோம் நம் வாழ்வின் அங்கமாய் உள்ள கோடை பண்பலை 100.5 உதய விழாவினை முன்னிட்டு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
4: வணக்கம். கோடை பண்பலையின் 27 உதய விழா வாழ்த்துக்களுடன் திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம். காற்றினில் மிதந்து வரும் கானங்களின் சங்கமம், கண்காணா தூரத்திலும் கலந்துவிடும் சொந்தம், பாட்டோடு செய்திகளை பகிர்ந்திடும் இனிய தோழன், கேட்பவரின் மனமறிந்து கிடைத்திடும் மாபெரும் ஆறுதல், எல்லைகள் இல்லா இதயங்களின் இணைப்பு எங்கள் வானொலியாம் கோடை பண்பலையின் 100.5. தென்னகத்து வானொலியாம் கோடை பண்பலையின் 27 உதய விழாவின் அடியெடுத்து வைக்கும் இந்த நன்னாளில் நம் பண்பலை இனிவரும் காலங்களில் இந்தியா முழுவதும் காற்றின் அலைவரிசைகளில் கனப்பொழுதில் கொண்டு செல்ல வாழ்த்துக்கள். கோடை பண்பலை 27 உதய நாள் வாழ்த்துக்களை உரித்தாகட்டும். திருப்பூர் மாவட்டம் கனியாமூண்டி கனகரத்தினம். வணக்கம், நன்றி.
5: கோடை பண்பலைக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. கோடை பண்பலைக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
6: வணக்கம். 107 உதய விழா காணும் கோடை பண்பலையே, உனக்கு வாழ்த்து சொல்வதில் எண்ணற்ற மகிழ்ச்சி அடைகிறது. ஆமாம், என் கவிதை, ஆமாங்க, சிற்று கவிதை இல்லையே, பெருங்கவிதையாவே கொடுத்திருக்கிறேன். அல்ல அல்ல, குறையாத அச்சய பாத்திரம் போல ஆனந்தமாக ஆவலா கேட்கும் வகையில், இன்று வரையிலும் இசைத்துக் கொண்டு ஈடு இடையற்று இசை சோலையாய் உள்ளங்கை முதல் உலகம் வரை உரெல்லாம் உள்ளம் இனிக்கும் வகையில் எங்களுக்கு பாடல்கள் மற்றும் ஏற்றம் தரும் வண்ணம், சிறப்பு நிகழ்ச்சிகளையும் ஐயம் ஏற்படும் வண்ணமாக பாராட்டும் வண்ணமும் ஒருபதும் குறை சொல்ல முடியாமல், என்ன வலி தனி, என் வலி தனி வலி என ஓடோடி வருகிறாய் மலை உச்சியில் இருந்து, அவ்வண்ணமே உனக்கு நிகர் யாரும் இல்லை என்று கூறுவதில் எண்ணற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஈரோடு சூரம்பட்டி வளசு இளங்கோ 27 உதய விழா காணும் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சி பொறுப்பாளர் அனைவருக்குமே உதய விழா நல்வாழ்த்துக்களுடன். ஈரோடு சூரம்பட்டி வளசு இளங்கோ.
7: வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டியிலிருந்து மீனா. கோடை பண்பலை 27 பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கோடை பண்பலை பற்றி ஒரு சிறிய கவிதை. கோடையில் பொழியும் மலை, கோடையில் மட்டுமல்ல எப்போதும் பொழியும் மலை, வாடையில் வீசும் பூமலை, மலைகளின் இளவரசி, கலைகளின் அரசி, பனிக்காற்றில் மிதந்து இனிமை

0: இளவரசி காற்றலையில் தவழ்ந்து கானங்களால் மகிழ்வூட்டும், கல்வி, தொழில், மருத்துவம், வேளாண்மை என அனைத்து துறைகளிலும் உத்திரை பதிக்கும் பண்பலை, தலைவர்கள் கல்வியாளர்களின் உரைகளால் மேம்படுத்தும் பண்பலை, மகளிரின் தன்னம்பிக்கை மிளிரவும் செய்திடும் பண்பலை, 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலரும் குறிஞ்சி பூ, 18 மணி நேரமும் நாள்தோறும் மலரும் பூ, கொடைக்கானல் பண்பலை பூ. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் குளோன்காலனி திருமலை அன்னலட்சுமி 27வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நன்றி வணக்கம்.
2: வணக்கம் மேடம். திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் குளோன்காலனி திருமலை அன்னலட்சுமி 27வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நன்றி வணக்கம்.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: தெவிட்டாமல் தரும் கொடைப்பன்மலை 100.5 சிறப்பு வாழ்த்து தென்றலோடு இணைந்திருக்கிறோம்.
4: வணக்கம், நான் தர்மபுரி மாவட்டம் எங்குச்சேட்டுப்பட்டி தீமராஜன் பேசுறேன். எனக்கு வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அதிகமா பிடிக்கும். கோடைப்பண்பலை என்றாலே எனக்கு வந்து ஒரு சொந்த மாதிரி. இந்த கோடைப்பண்பலினால எத்தனையோ நேயர்கள் எனக்கு அறிமுகமாகிக்கிறாங்க. செப்புங்க செந்தமிழ் என்றது எனக்கு அற்புதமா பிடிக்கும். அதே போல வந்து இந்த இரவு நேரத்துல 9 மணிக்கு கொடுக்கணும் கொடைக்கன்றல அந்த பாடல் கொடுத்தது என்றால் அனைவருக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். கோடைப்பண்பலை கேட்பது என்றாலே நம்ம நாம மட்டும் இல்ல, அனைத்து மாவட்டங்க நேயர்களும் கேட்கறாங்க. காலை நேரத்துல வந்து அறிமுக நேயர்கள் கொடுக்குறீங்களா, இந்த 8 மணிக்கு இரவு நேரத்துல நினைவே சுகம். ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு நாளைக்கு கொடுக்கறது அற்புதமா இருக்குது, கேட்கறதுக்கும் சூப்பரா இருக்குது. இடைக்கால பாடல் கேட்பது, அதே போல வந்து இந்த நிகழ்ச்சி கேட்கறதுக்கு கூட வந்து உறுதுணையா இருக்குது. நம்ம கோடைப்பண்பலை வந்து ஒரு வேலை செய்யறது, ஒரு விவசாயம் செய்யறது, ஒரு தறி ஓட்டுறது, எது செஞ்சாலையும் நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கு வந்து கூட வந்து துணைக்கு ஒரு ஆளுக்கிற மாதிரியும் நம்ம தொழிலும் நல்லா நடக்குது. அதனால வந்து கோடைப்பண்பலை எனக்கு மட்டும் பிடிக்காதமா, அனைத்து நேர்களுக்கும் பிடிக்கும். இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சின்னு சொல்லலாம் கோடைப்பண்பலை. நன்றி, வணக்கம்மா.
5: அன்னை தமிழாம் செம்மொழியாகிய தமிழ் மொழியை வணங்கி எங்கள் இதயத்தின் உதயமே உதயங்கள் பல பல கண்டு உலக தமிழ் மொழியாம் செம்மொழியை வளர்க்கும் தமிழ் பண்பலை பல நூற்றாண்டுகள் வாழ வாழ்த்தும் அன்பு உள்ளங்கள் துரை பெருமாள் குடும்பத்தினர், தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி நாகநல்லூர். கோடைப்பண்பலை 100.5 நேயர், திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன். நான் நமது கோடைப்பண்பலை 100.5 நான் 7 ஆண்டுகளாக கேட்டு வருகிறேன், நேரலை நிகழ்ச்சியில் பேசி வருகிறேன், தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு விமர்சன கடிதம் எழுதி வருகிறேன். 2 ஆண்டுகளாக என் வாழ்க்கையில் நாள்தோறும் வாழ்க்கைக்கு தகுந்த கருத்துக்களை சொல்லி என்னை முன்னேற வைத்துக் கொண்டிருக்கும் நமது கோடான கோடி நேயர்களின் மனங்களில் இடம் பிடித்த மலைகளின் இளவரசி கொடைக்கானல், நமது மனங்களின் நேயர்களின் இளவரசி கோடைப்பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.
6: திருச்சி 21 எல்ஐசி காலனி எஸ் முருகன், 27ஆம் ஆண்டு உதய விழா நல் வாழ்த்துக்கள்.
7: வணக்கம், என்னுடைய இனிய நண்பன் கொடைக்கானல் வானொலிக்கு 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எனக்கு ஒவ்வொரு சிறப்பு விருந்து நிகழ்ச்சியிலும் ஒரு நண்பரே அறிமுகப்படுத்துகிற நண்பனுக்கு வாழ்த்துக்கள். தினமும் காலையில் நல்லதாக 4 நிமிடங்கள் மூலம் தினமும் ஒவ்வொரு விவரம் தெரிந்து கொள்கிறேன். என்னுடைய நண்பனை அதிவிரைவில் சந்திக்கும் ஆவலோடு காத்திருக்கிறேன். இப்படிக்கு தென்காசி மாவட்டம் குருவிகுளம் வட்டம் ஐயநெறி என்கிற ஊரிலிருந்து செல்வ பிரபு, ரொம்ப நன்றி.

0: மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ராயம்பாளையம் பாலசுப்பிரமணியன். 27வது உதய விழா காணும் கோடை பண்பலைக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். மக்களை சந்திக்கக்கூடிய எளிய நிகழ்ச்சியாக திறப்பு தேடி வரும் பண்பலை அமைந்துள்ளது. இதனால் கடைக்கோடி மக்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பயனடைகிறார்கள். எளிய மக்களையும் கடைக்கோடி மக்களையும் சேரக்கூடிய அருமையான நிகழ்ச்சிகள் மற்றும் மகளிர் நேரம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது. கோடை பண்பலைக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். 27வது உதய விழா வாழ்த்துக்கள்.
1: கோடை பண்பலை 100.5க்கு வணக்கம். என் பேர் சத்தியவாணி, சிவகங்கை மாவட்டத்திலிருந்து பேசுறேன். 26வது முடிந்து 27வது ஒரு பிறந்த நாளும் உதய நாளும் கொண்டாடும் கோடை பண்பலைக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் ஊரின் சார்பாகவும் சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாகவும் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். என் தோழியே துணையே என் உயிருக்கு வாழ்த்துக்கள். என் தாய் போன்ற சேவை செய்யும் கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள்.
2: வணக்கம். திருப்பூர்ல இருந்து மஞ்சுராஜ் பேசுகிறேன். கோடை பண்பலைக்கு 27வது அடையெடுத்து வைக்கும் கோடை தென்றலுக்கு வணக்கம். நேயர்களுக்கும் உங்கள் அறிவிப்பாளருக்கும் அனைவருக்கும் கோடியான கோடி வணக்கங்கள். உங்கள் பண்பலை நன்றாக உள்ளது. தினமும் நான் அந்த வானத்தில் கேட்பேன். நன்றி.
3: வணக்கம். கரூர் மாவட்டம் புலியூர் தையல் கலைஞர் தாத்தியாகராஜன். 27வது உதய விழா காணும் கோடை பண்பலைக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக இனிய உதய நாள் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்வது தியாகராஜன், சாந்தி, சண்முக பிரியா, முகுந்தன், அருள்குமார். வணக்கம். மீண்டும் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துகிறோம். நன்றி. வணக்கம்.
4: காற்றலைகளில் பயணித்து கோடான கோடி இதயங்களை தொட்டு வானம் போல் உயர்ந்து நிற்கும் கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தென்றல் நிறைவிற்கு வருகிறது. மீண்டும் சிறப்பு வாழ்த்து தென்றலை கேட்கலாம் திங்கள் இரவு 7 மணிக்கு. நன்றி நேர்களே.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்து அவர் பேசினார். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இளையோர் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014 ஆண்டு 1,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது

40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2014 46,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் கூறினார். இது கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின் 3 நாள் வருடாந்திர மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் சேவை திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 38 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 33 நாடுகளின் உயரிய விருதுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவரது தலைமை பண்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் அவர் கூறியுள்ளார். 70 லட்சம் கோடிக்கும் கூடுதலான நேரடி அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு இந்த மண்டலங்கள் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு முந்தைய திமுக ஆட்சி போலவே தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செய்வது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தவேக வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அஇஅதிமுகவும் சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதை வன்மையாக கண்டித்துள்ளது. இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலை தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் தவேக அரசுக்கு இல்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம்குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. 34 நாடுகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் பவானி தேவி தலைமையிலான 24 பேர் கொண்ட இந்திய அணி இப்போட்டியில் பங்கேற்றுள்ளது. ஜெர்மனியின் சூலில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

இனிய இரவு பொழுதின் வணக்கம் நேயர்களே. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த மாணவ கண்மணிகளே, ஸ்நாக்ஸ்லாம் முடிச்சுட்டு சில பேர் சாப்பாடெலாம் கூட முடிச்சுட்டு வீட்டு படம்லாம் முடிச்சுட்டு எப்படா 8 மணி ஆகும், எஃப்எம்ல பேசலாம் அப்படின்னு காத்துட்ருக்கீங்களா? இதோ உங்களுக்காகவே வந்து விட்டது இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியோட 2 விளையாட்டுகள் என்னென்னா, சொலவடை அதாவது பழமொழி. ஒரு பழமொழி ஒரு பக்கம் நிறைய அறிவுரைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழியை தான் நாங்கள் மாற்றி போட்டு சொல்லுவோம். அதை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சி சொல்லணும். இன்னொரு விளையாட்டு என்னென்னா, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். உங்களுடைய அறிவை விரிவாக்கம் செய்கிறதுக்காகவும் யோசிக்கும் திறனுக்காகவும் தான் இந்த விளையாட்டு. ஒரு தலைப்பை கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல வைக்கிறது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்னென்ன விளையாட்டுன்னு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வாங்க விளையாடலாம். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24லும், வழக்கமாக பேசக்கூடிய மாணவ செல்வங்கள் 24 24 29லும், முன்னிணைப்புக்கு 0 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ், உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நேரம் 8:13 இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு.
3: என்ன
2: படிக்கிறீங்க? முதன் முறையா பேசுறீங்களா? எத்தனை முறை இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணிருக்கீங்க?
3: இப்ப தாங்க முயற்சி.
2: முதன் முறையிலேயே பாருங்க, ரொம்பட்ட அதிர்ஷ்டசாலி நீங்க. சரி சரி, சரிங்க பூவேஷ், அறிமுகப்படுத்திக்கங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: என்னாருங்க? எங்க பெரியம்மா.
2: பெரியம்மா இருக்காங்களா? சரி, எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களா இப்ப நீங்க பேசுறத? சரி கேக்கட்டும். இப்ப நம்ம சொல்லவிட விளையாட்டு விளையாட பத்தி தெரியுமில்ல? ஒரு பழமொழி வந்து அக்கா மாத்தி சொல்லுவேன், அதுதான். அதை நீங்க சரியா கண்டுபிடிச்சு சொல்லணும். முதல் முறையா பேசுறீங்க, அதனால குட்டி பழமொழியே சொல்லிடுறேன். தெரிஞ்ச
3: பழமொழிதான்.
2: நினை உள்ளளவும் உப்பிட்ட வரை.
3: இன்னும்
2: விட்டு விட்டு கேக்குது. நீங்க வெளியில வந்து பேசுறீங்களா இல்ல வீட்டுக்குள்ளேயே பேசுறீங்களா? வந்துட்டீங்க, அதனாலும் கூட விட்டு விட்டுதான் உங்களுடைய இணைப்பு எங்களுக்கு கேக்குது. உப்பிட்ட வரை உள்ளளவும்
3: நினை.
2: அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன அர்த்தம் சொல்றாங்க உங்களுக்கு? ஏதாவது அர்த்தம் தெரியுமா? ஏன் அப்படி சொல்றாங்க
3: அப்படின்னு?
2: தெரியல. அதாவது இப்ப ஒருவேளையாவது உணவு போட்டிருப்பாங்க இல்லையா, அது அவங்க ஒரு நன்றி உணர்வோட இருக்கணும். ஏதாவது ஒரு உதவி வந்து செஞ்சிருப்பாங்க. அந்த நன்றி உணர்வு எப்போவுமே உள்ள அளவு அப்படி சொன்னால், நம்ம உயிரோட இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் அந்த ஒரு உதவி, அந்த செயலை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. உப்பிட்ட வரை

அதுவும் நமக்கு வயிறார ஒரு நேரம் உணவு கொடுத்தவங்களை வந்து நம்ம இறக்கும் திருவாயில் வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை, உள்ளளவும் உள்ளத்தாலையும் நினைக்கணும், நம்ம உள்ள வரைக்கும் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் என்ன என்ன செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கடும் அப்படின்னு சொல்லி ஐயன் வள்ளுவரும் சொல்லியிருக்காங்க. முதன்முறையாக முயற்சி பண்ணி முதன்முறையிலே இணைப்பு கிடச்சி முதன்முறையாக அருமையாக விளையாண்டுட்டுருக்குறீங்க நம்ம பூவேஷ், எப்படி இருக்குது மனசு? நல்லாதான் இருக்கா? சரி, எங்களுக்கு அதோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம பண்பலையை கேளுங்க, நிகழ்ச்சியிலையும் பங்கெடுத்துக்கோங்க. நன்றிங்க பூவேஷ், நன்றிங்க.

0: വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും.
1: எட்டு மணி 22 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. சிலவடை விளையாட்ட தேனியிலிருந்து பூவேஷ் வந்து விளையாண்டு போயிட்டாரு. இப்ப அடுத்ததா பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்ட விளையாடுறதுக்காக என்ன பிள்ளையார் காத்துட்டு இருக்காங்க. வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ஹரிணி.
1: வர வர வந்துறது ஒரு பாட்டு பாடுறதுக்காக நம்ம ஹரிணி. ஹரிணி சாப்பிட்டீங்களா? சரி சாப்பிட்றணும். பேசி முடிச்சோன்னே சாப்பிட்றணும். சரியா? எட்டரையாக போதுல்ல. சரி, இப்ப நம்ம வந்து உங்களுக்கான தலைப்பு சொல்லிடலாமா? பிறந்த நாள். அது சம்பந்தமா நீங்க பேசலாம். சரி,
2: எனக்கு இப்பதான்க்கா முடிஞ்சு.
1: சரி.
2: நம்ம கோடை பண்பலைக்கு இப்ப வருதுக்கா.
1: சரி, எப்போ?
2: ஜூலை 1க்கா.
1: அருமை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அதுக்கு என்னென்னலாம் கொடுப்பாங்க?
2: முட்டாய் கொடுப்பாங்கக்கா.
1: சரி, அப்புறம்
2: அன்னைக்கு
1: முக்கியமா என்ன செய்யணும்? அந்த பிறந்த நாள் காரவங்க
2: புது டிரஸ் போடுவாங்க.
1: சரி.
2: அன்னைக்கு அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.
1: சரி.
2: அன்னைக்கு அவங்க கேக் வெட்டுவாங்கக்கா.
1: அருமை. அப்புறம் அவ்வளவுதாக்கா தெரியுது. பிறந்த நாள்னு சொன்ன உடனே எங்களுக்கெல்லாம் நினைவுக்கு வர்றது பெரியவங்க காலில் அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது. அது நீங்க சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? வாங்கணுமா வாங்க கூடாதா? வாங்கணும்ல. இப்ப அதையும் சொல்லணும்ல. நீங்க வாங்குவீங்கல்ல? வாங்கிருப்பீங்கல்ல ஹரிணி உங்க பிறந்த நாளுக்கு? சரி. அப்புறம் அவ்வளோதானா? ஏதாவது இருக்கா? அவ்வளோதான். இப்போ ஸ்கூல்ல எல்லாம் நம்மளுக்கு அன்னைக்கு பிறந்த நாள் வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்போம். எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்போம் இல்லையா? இன்னொரு சிறப்பு என்னன்னா, நம்ம பிறந்த நாள் அப்போ ஒரு மரக்கன்று நடலாம். ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் ஒவ்வொரு மரக்கன்று நட்டுறோம்னு வச்சுக்கேன். நம்மளுக்கு எத்தனை வயசாகுதோ அத்தனை மரத்தை நம்ம வச்சிருப்போமா? எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதை பார்க்கும் போதுலாம். இனிமேல் அதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வருஷத்துலேருந்து என்ன பண்ணணும் ஹரிணி பிறந்தநாளுக்கு? ஒரு மரக்கன்று அப்பா வாங்கித்தர சொல்லி அதை நட்டு வச்சு அதை பராமரிக்கணும். தண்ணி ஊற்றணும் தினமும். அடுத்த வருஷத்துக்குள்ள அது எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது, செடியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அடுத்த வருஷமும் ஒரு மரக்கன்று வாங்கி வெட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்மளால் அந்த பூமிக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கைமாறுனா ஒரு மரம் வளர்க்குறது தான். அது செய்யலாமா நம்ம ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும்? சரிங்க கருணி, ரொம்ப அருமையாக பிறந்தநாள் பற்றி பேசுனீங்க. உங்களுடைய சொந்த அனுபவத்தையும் சொல்கிறீங்க. அதோட பண்பலையோட பிறந்தநாள்லாம் நல்லா ஞாபகம் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தொடர்ந்து நம்ம பண்பலையோட இணைஞ்சே இருங்க. நன்றிம்மா.
2: நன்றிக்கா.

0: கற்றலைகளில் கன அலை, இது காதுகளின் காந்த அலை, கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் 8:31 நிமிடம் இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமல் பிறந்தநாளை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம தேனியிலேருந்து ஹரிணி. இப்போ அடுத்ததாக சொலவிடை விளையாட்டை விளையாடுறதுக்காக என் பேர் காத்துட்ருக்காங்க. வாங்க, வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: நான் சக்தி, தஞ்சாவூர் மாவட்டம்.
0: சக்தி
1: தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல
0: இருந்து பேசுறீங்க. ஒரு சத்தம் கீக்கின்னு வந்துகிட்டே இருக்கே, என்ன?

0: இணைப்பில் ஏதாவது பிரச்சனையா?
1: இல்லையே,
0: கொஞ்சம் வெளியில் வந்துடுறீங்களா?
1: இங்க மழை பெய்யுது.
0: அப்போ வெளியிலே வர முடியாது. சரி சரி சரி. சக்தி என்ன படிக்கிறீங்க?
1: நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன்.
0: அப்படியா? என்ன மேஜர்?
1: காமர்ஸ்.
0: காமர்ஸ். சரி சரி. செகண்ட் இயர் படிக்கிறீங்க. எங்க ஃபர்ஸ்ட் இயர்ல நடந்த ஒரு, இப்ப கூட நினைச்சா சிரிப்பா வருதுப்பா, அப்படின்னு நினைச்சு நினைச்சு சிரிக்கிற ஒரு சம்பவத்தை எங்களுக்காக சொல்றீங்களா? நாங்களும் கேட்டு சிரிக்கிறோமே. ஆமா, காலேஜ்னாவே ஒரு கிளுகிளுப்பு. அதை நினைச்சாவே அப்படி பட்டாம்பூச்சிலாம் பறக்குதுங்க. அப்படி ஒரு இது அந்த காலம்.
1: அது வந்துட்டு நிறைய லீவ் போடுவேன்.
0: லீவ் போடுவீங்களா? சரி.
1: நிறைய லீவ் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து லீவ் போட்டாங்க என் கூட.
0: சரி.
1: அதனால ஹச்ஓடி ரூம் வாசலுக்கும் கிளாஸுக்கும் தான் நடந்துடுறோம். அது கடைசியில ஃபைனுனாங்க, எக்ஸாம் எழுத முடியாதுனாங்க. ஆனா எதுவுமே நடக்கல.
0: ஓ, பூச்சாண்டி காமிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு காமெடியா பேசாது. எல்லாம் ஒன்னா லீவ் போட்டு என்ன பண்ணீங்க?
1: ஆக்சுவலா செகண்ட் செமஸ்டர்ல கம்மி டேஸ் தான் காலேஜ் வரமா. நாங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல லீவ் போட்டு மேனேஜ் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா கம்மி ஆயிடுச்சு.
0: சரி, இப்ப இந்த வருஷம்லாம் அப்படி எல்லாம் போடக்கூடாது, சரியா பேரணும்.
1: அந்த மாதிரி போட மாட்டேன்.
0: ஏன்னா அனுபவம் இருக்குல்ல, நம்ம நினைச்சு போட்டது வேற, ஆனா நடந்தது ஒண்ணு. சரிங்க சரிங்க சக்தி. இப்போ நம்ம விளையாடலாமா? ப்ராவர்ப் ஒரு பழமொழியை வந்து மாத்தி போட்டு சொல்றதா? நீங்க சொல்லிடுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நானும் சொல்றேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். உதவும் துரும்பும் பல்குத்த சிறு. உதவும் உதவும் துரும்பும் பல்குத்த சிறு. ஆமா, நான் மாத்தி சொல்றேன், வார்த்தைகளை மாத்தி சொல்லிட்டே அந்த லைனை நீங்க கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி சொல்லணும். இதுதான் விளையாட்டு. உதவும் துரும்பும் பல்குத்த சிறு. தெரியலையா? பெரிய படிப்பு படிச்சாவே தெரிய மாட்டேங்குது. சின்ன கிளாஸ்ல படிச்சதெல்லாம் வர மாட்டேங்குது போல. ஏ சக்தி, உதவும் துரும்பும் பல்குத்த சிறு. உதவும் யாருங்க சொல்லி கொடுத்தாங்க? சக்திக்கு அம்மாவா? ஆண்டியா? சரிங்க சரிங்க. அவங்க என்னது கேக்கல?
1: கொஞ்சம்
0: சொல்லி கொடுத்துட்டாங்க. இல்லாட்டா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, அப்படிதானே சத்தி? சரி விடுங்க, அதை விட்டுருவோம். இப்ப அதுக்கு விளக்கம் கூட சொல்லுங்க பாக்கலாம்.
1: அதாவது
0: சிறு துரும்பும் பல்குத்த உதவும், இதுதான் பழமொழி. ஏன் அப்படி சொல்றாங்க? எதனால அப்படி சொன்னாங்க?
1: சரியான ஒரு பொருளாதார சரியான சின்னதா இருந்தாலும் உதவி பண்ணுவாங்க.
0: சரி, சின்னதா இருந்தாலும் அது அதுக்குண்டான வேலையை அதை செஞ்சு கொடுக்கும். சிறு துரும்பும் எதையுமே செஞ்சிடும். எதையுமே அதனால அற்பமா நம்ம நினைச்சிடக்கூடாது. சின்ன பிள்ளைங்க கூட சில நேரங்கள்ல பெரிய சாதனைகளா செஞ்சிடறாங்க இல்லையா? அதனால யாரையுமே சாதாரணமா இட போட்டுறக்கூடாது. சிறு துரும்பும் கூட திரும்பும் நினைப்போம், அதை கூட வச்சு ஒரு பல் குத்துறதுனா பெரிய மரத்தை வச்சு குத்த முடியுமா? முடியாது. ஒரு சின்ன பின்னுனாலும் முடியும். அது மாதிரி தான் எல்லா விஷயத்திலுமே. சரிங்க சக்தி, ஆனா அடுத்த முறை ஆண்டி கண்டுபிடிக்க கூடாது, நீங்க தான் கண்டுபிடிக்கிறீங்க.
1: என்னவா சொல்லுங்க?
0: சொல்லவா மறுபடியுமா? சரி சரி, இப்ப இன்னைக்கு சொன்னதை மறுபடியும் எனக்கு சொல்லுங்க பாக்கலாம். என்ன பழமொழி இப்ப நம்ம சொன்னோம்? மறக்கவே கூடாது, எப்ப கிட்டாலும் சொல்லணும். சரியா சக்தி? சரிங்க, ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட்ட பேசுனதுல. தொடர்ந்து வர்மலையோட இணைஞ்சே இருங்க. நன்றிமா, லீவ் போடாம போகணும் கல்லூரிக்கு, சரியா?

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்.

0: Tinikra Madri Strength Chettinad Super Grade Cement 64 years of strong foundation Chettinad Cement the perfect concrete choice
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ் அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: இரவு 8:42. இன்னும் 18 நிமிடத்தில் வரவிருக்கிறது கிடைத்தென்றல். இன்றைய தென்றல் எந்த இனிமையை சுமந்து வர காத்திருக்கிறது? காத்திருப்போம் 9:00 வரை. சரி, இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில சக்தி வந்து ரொம்ப அருமையா சொல்லவிடைய விளையாட்டை விளையாண்டு போயிட்டாங்க. இப்ப வந்து பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டை விளையாடுறதுக்காக இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. சந்திச்செல்லாம் வாங்க. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் அக்கா.
3: வணக்கம். யார் பேசுறீங்கப்பா?
4: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அமரபூண்டில இருந்து கவின்குமார் பேசுறேன்க்கா.
3: கவின்குமார்.
4: ஆமாங்கக்கா.
3: ஸ்டடி எல்லாம் முடிஞ்சா?
4: ஆ, முடிஞ்சுங்க.
3: சாப்பிட்டீங்களா?
4: இந்த
3: வர்ற தங்கம் பூரா யாருமே சாப்பிடுறது இல்ல. 9 மேலதான் சாப்பிடுறது. சரி, இப்ப உங்களுக்கான தலைப்பு கொடுக்கலாமா? உங்களுக்கான பறவை காக்கை. காக்கையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லலாம்.
4: இந்த பறவை வந்து கருப்பா இருக்கும்.
3: சரி.
4: இந்த பறவை வந்து ஒரு அணைத்துண்ணி.
3: பேர
4: இனிமையா இருக்கும்.
3: பொதுவா அவசரமா குளிச்சுட்டு போறத இதோட குளியல் அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா?
4: என்ன
3: அப்படின்னு சொன்னா, காக்கா தினமும் சாயந்தரம் குளிச்சிருமா? தினமுமே அது நிறைய சாப்பிட, அதோட அழகுலாம் தானே கொத்தி கொத்தி சாப்பிட்றோம். அந்த அதெல்லாம் அந்த இதெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினமும் குளிச்சிருமா? அதே மாதிரி காக்காயை வந்து ஒரு பசுமை பழப்பாளர்கள் அப்படின்லாம் இயற்கை ஆர்வலர்கள்லாம் சொல்கிறாங்களாம். என்ன அப்படின்னா, இப்போ வேப்பம் பழத்தெல்லாம் காக்கா நல்லா சாப்பிடும்ல. சாப்பிட்டுட்டு அதோட எச்சத்தின் வழி அந்த வேப்பம் விதைகளை வந்து அங்கங்கே காட்டிலெல்லாம் பறைய விட்டு போயிருமா. அப்போ வேப்ப மரம் தன்னால் மறந்துடும், அது வளர்ந்து வந்துருமா. ஒரு நாளைக்கு ஒரு 100-150 பழங்கள் வரை சாப்பிட்றதுனால அப்போ பார்த்துக்கோ, ஒரு 150 மரம். அப்போ அதோட ஆயுட்காலத்தில் வந்து ஒரு 13 காக்காயுடைய ஆயுட்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 13 அப்போ எத்தனை மரங்களை உருவாக்குது. அதனால் வந்து காக்கா வந்து ஒரு பசுமை பரப்பாளர் அப்படின்னு கூட ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. இன்னும் கூட காக்கை நோக்கரியும் நிறைய வந்து நல்ல ஒரு நுட்பமான அறிவினை கொண்ட ஒரு பறவைனா காக்கான்னு சொல்லலாம். காக்கான்னு சொன்னோடனே நீங்கள் முதல்ல எடுத்தோடனே ஒற்றுமையை சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். நம்ம ஒரு இறை கொடுத்தோம்னா என்ன பண்ணும் காக்கா? அதுவாக சாப்பிடுமா இல்லை எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிடுமா?
4: இல்லைங்கக்கா,
3: கறந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு கா கா கான்னு கத்தி அதுக்கப்புறம் தான் சாப்பிடும். அப்படி ஒரு நல்ல பண்பு அது கிட்ட இருக்கு. இன்னொன்னு, ஒரு காக்கா இறந்துருச்சுன்னா என்ன பண்ணும்? அப்படியே மனிதர்கள் வந்து மனிதர்கள் எப்படி ஒன்று கூடி அழுது அதை பண்ணுவோமோ அதே

0: சொல்லும் போதே நம்ம கண்ணு கலங்குது. அப்படி ஒரு உணர்வு வந்து காக்கா கிட்ட இயற்கையாகவே இருக்கும். அந்த குயில் வந்து அதோட முட்டையை வந்து பாதுகாக்குது இல்லை பார்த்தீங்களா, அதுக்கு சாப்பாடு விடுதுன்னு ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்கள, அதனால் வந்து அதை ஒரு செவிலித்தாய் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். ம், காக்கான்னு சாதாரணமாக சொல்கிறோம், ஆனால் பாருங்கள் அது எவ்வளோ விஷயத்தை தனக்குள்ளே வச்சுருக்கு. ம், சரி சரிங்க, நிறைய விஷயம் நீங்களும் சொன்னீங்க கவின்குமார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து நம்ம பண்பலையோடு இணைஞ்சே இருங்க. நன்றிப்பா இணைப்பில் வந்ததுக்கு.
1: நன்றி.
0: ம், நன்றிப்பா.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதி அத்துமீறி நுழைவது வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

0: தினம் 8:54 இணைந்திருக்கிறோம் உள்ளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. மாணவர்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. சரி, நிறைவா ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, உங்களை சந்திச்சிடலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்க்கா.
0: வணக்கம்.
1: தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்திலிருந்து
0: அருணாதேவி பேசுறேன்க்கா. அருணாதேவி, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். நீங்களா சாப்பிட்டீங்களா அருணா?
1: சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்க்கா. அப்படியே லைன் போட்டாங்கக்கா.
0: யாரு லைன் பிடிச்சு கொடுத்தது?
1: அம்மாக்கா.
0: சரி சரி, அவங்களுக்கு ஒரு நன்றிய சொல்லிடலாம். பேசிட்டு மறுபடியும் போய் சாப்பிட்டுனும். நன்றி நன்றி அருணா தேவி, உங்களுடைய வாழ்த்துக்கு. சரி, இப்போ செலவிடை விளையாட்டு விளையாடலாமா? துணிக எண்ணி கருமம்.
1: எண்ணி துணிக கருமம்.
0: அப்பாடி, எப்படி டக்குனு சொல்லிட்டீங்க? அருணாதேவி மாதிரி. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி இணைப்புல வந்ததுக்கு. நன்றிம்மா.
1: நன்றிங்கக்கா.
0: சரிங்க, நாமளும் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். குறும்பான மாணவர்களோடு கரும்பாய் உரையாடிய மகிழ்வில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளமை பேசுகிறது. மீண்டும் நினைவே சுகத்தில் சந்திப்போம். அதுவரை குழந்தைகளுக்கு நாம் விட்டு செல்லும் சொத்துக்களை விட நாம் கற்றுக் கொடுக்கும் பண்புகளே சிறந்த பரம்பரை சொத்து என கூறி விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.
2: ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: காரணம்.
1: நேரம் சரியாக 9 மணி. கோடை பண்பலையில் இனி வீசுகிறது கொடை தென்றல்.
2: FM Rainbow 100.5.

வணக்கம் நேயர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றால். யாருடன் கைகோர்த்து கொண்டு இன்றைய தென்றல் உங்களை சந்திக்க வருகிறது? அவர் ஒரு பின்னணி பாடகர் மற்றும் நடிகர். அவருக்கு இன்று 6 நினைவு தினம். குறும்பும் குதூகலமும் நிறைந்த குரலுக்கு சொந்தக்காரர். 1950களில் நகைச்சுவை பாடல்களின் அடையாளமாக தமிழ் திரை இசை ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர். டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் கம்பீரமான பாடல்கள்

பாடல்களுக்கும் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மென்மையான பாடல்களுக்கும் சொந்தக்காரர்கள் என்றால், இவர் உற்சாகம், நகைச்சுவை, குறும்புத்தனம் நிறைந்த பாடல்களுக்கு சொந்தக்காரர். தமிழ் திரையுலகில் இவர் பின்னணி பாடகராக புகழ்பெற்றிருந்தாலும், குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தொடங்கி பின்னாளில் தொலைக்காட்சி நடிகராகவும் வலம் வந்தவர். 1940களில் தொடங்கி 2014 வரை ஏறக்குறைய 70 ஆண்டு காலம் கலை உலகில் தொடர்ந்து நீடித்தவர். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், பழம்பெரும் நடிகை எம் என் ராஜம் அவர்களின் கணவர் இவர். யார் அந்த பாடகர்?

பின்னணி பாடகர் ஏ எல் ராகவன். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1933 தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டம் ஐயம்பேட்டையில் ஒரு சௌராஷ்டிர குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய தந்தையார் லக்ஷ்மண பாகவதர். இசையிலும் நாடகத்திலும் ஆர்வம் கொண்டவர். அதன் அடிப்படையில் சிறு வயதிலிருந்தே இசையார்வம் கொண்டு வளர்ந்தார் ஏ எல் ராகவன் அவர்கள். அவரது பாடல்களை கேட்டால் 20 வயது இளைஞன் சிரித்து கொண்டே பேசுவது போல் இருக்கும் என்று தமிழ் திரை

இசை ரசிகர்களால் புகழப்பட்டவர். அதனால்தானோ என்னவோ அவருடைய பல பாடல்கள் இன்றும் இளமையாக ஒலித்து கொண்டிருக்கின்றன. தமிழ் திரை இசையில் சில குரல்கள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும், சில குரல்கள் நம்மை உருக வைக்கும், ஆனால் சில குரல்கள் மட்டுமே நம்மையும் அறியாமல் நம்மையே புன்னகைக்க வைக்கும். அப்படி ஒரு குரலுக்கு சொந்தக்காரர்தான் ஏ.எல். ராகவன் அவர்கள்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

ஏஎல் ராகவன் அவர்களது 6வது நினைவு தினத்தை அனுசரித்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இன் கொடைத்தென்றல்.

ஏஎல் ராகவன் அவர்களுடைய திரையுலக நுழைவு என்பது ஒரு பாடகராக அல்ல, குழந்தை நட்சத்திரமாக. 1940களில் மேடை நாடகங்களில் நடித்து வந்த ஏஎல் ராகவன் அவர்கள் முதன் முதலில் 1947 வெளியான கிருஷ்ண விஜயம் என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராக திரையுலகில் அறிமுகமானார். அதற்கடுத்ததாக சுதர்சன் என்ற படத்தில் கண்ணனாக நடித்தார். அதன்பின் 1950 வெளியான விஜயகுமாரி படத்தின் மூலம் பாடகராக அறிமுகமானார். அதுவும் குமாரி கமலாவிற்காக பெண் குரலில் பாடி. அப்போது அவருக்கு கிடைத்த அந்த பெயர்தான், அந்த புகழ்தான் அவரின் 70 திரையுலக பயணத்தின் தொடக்கமாக அமைந்தது. ஏஎல் ராகவன் அவர்கள் என்றால் நகைச்சுவை பாடல்கள் மட்டும்தான் பாடுவாரா, மென்மையான ஜோடி பாடல்களை பாடமாட்டாரா என்று கேட்டால், அப்படியும் பாடுவார் என்று சொல்லும் இந்த பாடல்.

0: பின்னணி பாடகர் ஏஎல் ராகவன் அவர்களுடைய 6ஆம் ஆண்டு நினைவு நாளை அனுசரித்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை வானொலி 100.5 கொடைத்தென்றான். நிகழ்ச்சியில் அவரை பற்றி இன்னும் தெரிந்து கொள்வதற்கு முன் நமக்கு பிடித்த அவருடைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவருக்கு பிடித்த அவருடைய பாடல் ஒன்றை கேட்டுவிடலாம். அந்த பாடல் பற்றி அவரே ஒரு பேட்டியில் பேசியதையும் கேட்டுவிடலாம்.
1: கேவிஎம் போட்ட பாட்டில் 1957 நானும் ஜிக்கியம்மாவும் நான் பாடியிருக்கோம். முல்லைப்பூ மணக்குது முத்தை போலே சிரிக்குது, அள்ளி அள்ளி வாசத்தேனே இளம் திண்டல் திடிக்குது, உல்லாச பார்வை கண்டு இல்லாத ஆசை கொண்டு சல்லாபவானில் வந்து சதிராடப்போ

முட்டை போலே சிரிக்குது, அள்ளி அள்ளி வாசத்தேதையிலும் தின்றல் தெளிக்குது. இந்த பாட்டு, இந்த பாடல் வந்து இன்னைக்கு நான் வெளிநாடுக்கு போனேன்னா அது ஏர்போர்ட்லேருந்து இறந்து கார்லேருந்தே கனெக்ஷன் கொடுத்து ரேடியோக்கு அந்த அந்த மலேசியாவோ சிங்கப்பூர் அந்த கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. நான் வந்துட்டேன்னு தெரிகிறதுக்காக ஆடியன்ஸுக்கு பூரா அந்த ஊர் மக்களுக்கு தெரியணும்னு இந்த பாட்டை போட்டதான் அந்த அவங்க மக்களுக்கெல்லாம் தெரியும். எனக்கு ரொம்ப இஷ்டமான பாடல் அது.

முல்லைப்பூ மணக்கும் ஏஎல் ராகவன் அவர்களது பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலை. ஏஎல் ராகவன் அவர்களது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு இடத்தை கொண்டிருப்பவர் அவருடைய துணைவியார் மதுரை நரசிம்ம ஆச்சாரி ராஜம் என்ற இயற்பெயர் கொண்ட எம்என் ராஜம் அவர்கள். இன்றைய தலைமுறைக்கு அவரை அடையாளம் சொல்ல வேண்டுமென்றால் வின்னர் திரைப்படத்தில் நடிகர் பிரசாந்திற்கு பாட்டியாகவும்

0: துணைவியார், மதுரை நரசிம்ம ஆச்சாரி ராஜம் என்ற இயற்பெயர் கொண்ட எம்என் ராஜம் அவர்கள். இன்றைய தலைமுறைக்கு அவரை அடையாளம் சொல்ல வேண்டுமென்றால், வின்னர் திரைப்படத்தில் நடிகர் பிரசாந்திற்கு பாட்டியாகவும் எம்என் நம்பியார் அவர்களுக்கு துணைவியாராகவும் நடித்திருப்பாரே, அவர்தான் எம்என் ராஜம்.
1: மீனாட்சி,
2: என்னங்கய்யா?
1: மூணு நாளைக்கு முன்னாடி இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னியே, நான் கூட 150 ரூபா கொடுத்து கோழி சூப்பு சாப்பிடுன்னு சொன்னேன், இப்ப இடுப்பு வலி எப்படி இருக்கு?
2: ஐயா, அம்மா வராங்க.
1: இந்த நல்ல சமயத்துல அவளையே ஞாபகப்படுத்துற.
3: ஏய்யா, தாழியில இருக்கிற பணம் எல்லாம் எப்படி காணாம போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் தெரியுது. ஓடாத நில்லியா.
4: வேண்டாம், என்ன அடிச்சா உன் தாலிக்கு தான் ஆபத்து.
3: ஓட்ட பந்தயமா காட்டுற ஒண்ணே, என்ன பண்ற பாரு. இளநீ எடுத்து அடிக்கிறனே, விலகி நிக்க தெரியாது, உலக்க மாதிரி நிக்கிறிய.
1: கிரிக்கெட் விளையாடுற வயசா கிளவி உனக்கு?
3: என்னையா கிளவின்னு சொன்ன?
0: ஏ எல் ராகவன் அவர்கள் எம்என் ராஜம் அவர்களை 1960 மே மாதம் 2 திருப்பதி கோவிலில் திருமணம் செய்து கொண்டார். திரையுலகில் நீண்டகாலம் இணைந்து வாழும் தம்பதியர்களில் இவர்களும் ஒருவர் என்பது மகிழ்ச்சியான செய்தி. ஏ எல் ராகவன், எம்என் ராஜம் எங்கே சந்தித்து கொண்டார்கள், எப்படி சந்தித்து கொண்டார்கள், அவர்களது காதல் திருமணம் எப்படி நடைபெற்றது என்பதை தெரிந்து கொள்ளும் முன், ஏ எல் ராகவன் அவர்களது குரலில் இன்னொரு பாடல்.
5: கண்ணாலே காதல் கடிதம் எழுதுறே.

0: ஐந்தின் கொடைத்தென்றல். ஏஎல் ராகவன் அவர்கள் திரையுலகில் நுழைவதற்கு முன்பாக டிகேஎஸ் நாடக குழு, சேவா ஸ்டேஜ், சிவாஜி நாடக மன்றம் என பல நாடக குழுக்களில் நகைச்சுவை நடிகராக இருந்தவர். அங்குதான் அவர் எம் என் ராஜம் அவர்களை சந்தித்திருக்கிறார். அது பற்றியும் அவர்கள் குடும்பம் பற்றியும் எம் என் ராஜம் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பதை கேட்டுவிடலாம்.
1: வணக்கம். நான் வந்து 7 வயசில் நாடக கம்பெனியில் சேர்ந்தேன். மதுரை ஸ்ரீ மங்களபாலகான சபான்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு பழைய நாடக கம்பெனி. அந்த கம்பெனியில் நான் சேரும் பொழுது அங்கே வந்து சிவாஜி கணேசன், கே ஆர் ராமசாமி, அப்புறம் எஸ் வி சுப்பையாண்ண, எஸ்எஸ்ஆர், இன்னும் நிறைய ஆர்டிஸ்டெல்லாம், வி கே ராமசாமி, எல்லோரும் நிறைய ஆர்டிஸ்டெல்லாம் அங்கே இருந்தாங்க. அந்த கம்பெனியில் தான் நான் 7 வயசில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனியில் தான் எங்களுக்கெல்லாம் நடிப்பு சொல்லி கொடுத்தாங்க, பேச சொல்லி கொடுத்தாங்க, நடிக்க சொல்லி கொடுத்தாங்க, நடக்க சொல்லி கொடுத்தாங்க, சிரிக்க சொல்லி தந்தாங்க, அழ சொல்லி தந்தாங்க, எல்லாமே எங்களுக்கு அந்த நாடக கம்பெனியில் தான் சொல்லி தந்தாங்க. அது வந்து ஒரு குருகுலம் மாதிரி. அப்போ வந்து அந்த நாடக கம்பெனி இருந்தது, நிறைய ஆர்டிஸ்டெல்லாம் வந்தாங்க. அதனால் அந்த நாடக கம்பெனியில் நாங்கள்லாம் பயிற்சி பெற்றதுனால இன்னைக்கு சினிமா உலகத்தில் அன்னைக்கு நடித்ததை கூட இன்னைக்கு நீங்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவில், ரசிக்கக்கூடிய அளவில் நாங்கள் நடிச்சிருக்கோம். காரணம் எங்களுக்கு அந்த நாடக கம்பெனி கொடுத்த பயிற்சி தான். அப்படி தான் நான் நாடக கம்பெனியிலேருந்து வந்தேன். அப்புறம் டிகேஎஸ் நாடக கம்பெனியில் ஹீரோயினாக நடித்தேன். அங்கேயும் நிறைய நாடகங்கள்லாம் ஆக்ட் பண்ணேன். சிவாஜி நாடக மன்றத்தில் நான் தான் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சேவா ஸ்டேஜ் சஹஸ்ரநாமண்ண நாடகத்தில் நான் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்தேன். சிவாஜி கணேசன் நாடக மன்றத்தில் இவர் வந்து சிவாஜிக்கு பாடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் சஹஸ்ரநாமண்ண நாடக கம்பெனியில் அங்கேயும் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஒன்று என்னென்னா, வந்து பாட்டு பாடுறவங்களுக்கும் ஆக்ட் பண்ணுறவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்க தனியாக அந்த வாத்தியமெல்லாம் வச்சுட்டு அவங்க தனியாக இருப்பாங்க, நம்ம பாடுவாங்க. அது என்னவோ தெரியலைங்க, கடவுளுடைய செயலோ என்ன தெரியல, எப்படியோ ஆண்டவன் எங்களை ஒன்றா சேர்த்து வச்சுட்டாரு. நாங்களும் 80வது கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு சந்தோஷம். எங்களுக்கு வந்து 2 பிள்ளைங்க, ஒரு பெண், ஒரு ஆண். பையன் வந்து மூத்தவன். எங்களுக்கு பெரியவங்க கிடையாது வீட்டில், நாங்கள் 2 பேரும் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அவன் 11வது நாள் அவனுக்கு பேர் வைக்கணும், அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் போது கிருபானந்த சுவாமி அவங்கள நாங்கள் கூட்டிகிட்டு வந்து அவங்க கையால் குழந்தைய கொடுத்து அவர் வந்து காதில் முருகா முருகா முருகா முருகான்னு ஓதனார். அதை வச்சு அவனை வீட்டில் நாங்கள் கூப்பிடுறது முருகான்னு கூப்பிடுவோம். இவருடைய தகப்பனார் பெயர் பிரம்மலக்ஷ்மணன்னு சொல்லிட்டு அந்த பெயரை தான் அவருக்கு வச்சுருக்கோம். அப்புறம் பெண் குழந்தை, அவள் பேர் வந்து நளின மீனாட்சி. ஏன்னா எனக்கு ஊர் மதுரை, மீனாட்சி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் கொஞ்சம் ஃபேஷனாகவும் இருக்கட்டும்னு நளினான்னு சேர்த்து நளின மீனாட்சின்னு வச்சோம். பையன் வந்து மெட்டலாஜிக்கல் இன்ஜினியர் படித்தார். பொண்ணு வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு லீ மெரிடியனில் வந்து ஜிஎம்ஆ ஒர்க் பண்ணாங்க. அவளுக்கு ஒரு பெண் குழந்தை, பையனுக்கு ஒரு பையன். இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, எனக்கு 7 வயசில் நாடக கம்பெனியில் சேர்ந்தேன், அவர் 7 வயசில் நாடக கம்பெனியில் சேர்ந்தார். எங்களுக்கு படிப்பு வாசனை ரொம்ப கம்மி, படிப்பறிவு கிடையாது. காரணம், நாங்கள் ஸ்கூலுக்கு போகலை. 7 வயசுலேயே நாடக கம்பெனியில் வந்துட்டோம்னா எங்கே ஸ்கூலுக்கு போகிறது? நாடக கம்பெனியில் வந்து வாத்தியார் வச்சு எங்களுக்கு தமிழ், இங்கிலீஷு, கணக்கு எல்லாம் சொல்லி தந்தாங்க. அந்த அறிவு தான் நாங்கள் இப்போது படிக்க எழுத எல்லாம் கொண்டே இருக்கு. அந்த நிலைமை எங்கள் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது, அதுங்க நல்லா படிக்கணும்னு. பிள்ளைங்க 2 பேரையும், நாங்கள் 2 பேரும் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது ஏற்காட்டில் மான்ஃபோர்டில் சேர்த்து பையனை படிக்க வச்சோம், பொண்ணை சேக்கரட் ஆட்டில் கான்வென்ட்டில் சேர்த்து ஏற்காட்டில் படிக்க வச்சோம். அப்புறம் பையன் வந்து ஆர்இசியில் இன்ஜினியரிங் முடித்தார், பொண்ணு வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் பிஎஸ்சி முடித்தா. இப்படி ஒவ்வொருத்தரையும் படிக்க வச்சு குடும்பம், இந்த தொழிலுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவங்க வளர்ந்துட்டாங்க.

பின்னணி பாடகர் ஏ எல் ராகவன் அவர்களது 6ஆம் ஆண்டு நினைவு நாளை அனுசரித்து கொண்டிருக்கும் முகமாக இது கோடை பண்பலை 100.5.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பின்னணி பாடகர் ஏ எல் ராகவன் அவர்களது நினைவலைகளோடு இது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். ஏ எல் ராகவன் அவர்கள் கதாநாயகர்களுக்காக பாடியவர் அல்ல, கதாபாத்திரங்களுக்காக பாடியவர். டி எம் சவுந்தரராஜன் என்றால் எம்ஜிஆர் சிவாஜி, பி பி ஸ்ரீனிவாஸ் என்றால் ஜெமினி கணேசன் என்று அவர்களுக்கென்று ஒரு அடையாளம் இருந்தது. ஆனால் ஏ எல் ராகவன் அவர்களுக்கு அப்படி ஒரு நிரந்தர அடையாளம் இருந்ததில்லை. அவர் பெரும்பாலும் நாகேஷ் மற்றும் நாகேஷ் போன்ற நகைச்சுவை கதாபாத்திரங்கள், குறும்புத்தனமான இளைஞர் கதாபாத்திரங்கள் போன்றவர்களுக்காக குரல் கொடுத்தார். அவருடைய குரலில் இயல்பாகவே ஒரு துள்ளலும் விளையாட்டுத்தனமும் நிறைந்திருந்ததுதான் அதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. அப்படியான காலத்தால் அழியாத பட்டி தொட்டிகளில் இன்றும் ஒலிபெருக்கிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் ஏ எல் ராகவன் அவர்களுடைய ஒரு அழியாத பாடல் இப்போது.

பின்னணி பாடகர் ஏ.எல். ராகவன் அவர்களுக்கு இன்று 6ஆம் ஆண்டு நினைவு தினம். அவருடைய பாடல்களை கொண்டு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் கொடை தென்றல். ஏ.எல். ராகவன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பாடிக்கொண்டிருந்தவர். 1950களிலிருந்து தமிழ் திரைப்பட இசையில் தொடர்ந்து பல வாய்ப்புகளை பெற்றார். சி.ஆர். சுப்பராமன், கே.வி. மகாதேவன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, எஸ்.எம். சுப்பையா நாயுடு, டி.ஆர். பாப்பா போன்ற பல தலைமுறை இசையமைப்பாளர்களின் இசையில் பாடினார். ஏ.எல். ராகவன் அவர்கள் தனியாக பல பாடல்களை பாடியிருந்தாலும் ஜமுனா ராணி, ஜிக்கி, பி. சுசீலா, எல்.ஆர். ஈஸ்வரி போன்றவர்களோடு இணைந்து பாடிய பாடல்களே ரசிகர்கள் மத்தியில் அதிக பிரபலமடைந்தது. 1950களில் குறும்பும் குதூகலமும் கலந்த நையாண்டியான ஜோடி பாடல்கள் வேண்டுமென்றால் பல இசையமைப்பாளர்கள் ஏ.எல். ராகவன் அவர்களையே தேர்வு செய்தார்கள். அப்படியான ஒரு பாடல்தான் இந்த பாடல்.

பின்னணி பாடகர் ஏ எல் ராகவன் அவர்களுடைய 6ஆம் ஆண்டு நினைவலைகளோடு இது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்ற. தமிழ் திரையுலகில் ஏ எல் ராகவன் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது இளமை துள்ளலையும் உற்சாகத்தையும் இயல்பாகவே வெளிப்படுத்தும் அவருடைய குரல். அதனாலேயே நகைச்சுவை நடிகர்களுக்கும் கேலி கிண்டல் செய்யும் இளைஞர் கதாபாத்திரங்களுக்கும் அவருடைய குரல் கச்சிதமாக பொருந்தியது. குறிப்பாக நடிகர் நாகேஷ் அவர்களுக்காக அவர் பாடிய பாடல்கள். இவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த இசை கலைஞர்கள் பலர் இடையிலேயே தங்கள் திரை வாழ்க்கையிலிருந்து விலகிவிட்டாலும் தொடர்ந்து 70 ஆண்டுகளாக திரைத்துறையை விட்டு விலகாமல் இருந்தவர் ஏ எல் ராகவன் அவர்கள். 2014ஆம் ஆண்டு சீன் ரோல்டன் இசையில் வெளியான ஆடாம ஜெயிச்சோமடா திரைப்படத்தில் ஒலித்த நல்லா கேட்டுக்கோ பாடம் என்ற பாடல்தான் அவருடைய கடைசி பாடலாக சொல்லப்படுகிறது. கொஞ்சம் கேட்கலாமா அந்த பாடலையும்?

இசையமைப்பாளர் சீன் ரோல்டன் அவர்களும் இணைந்து பாடிய பாடல். ஏ எல் ராகவன் அவர்கள் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாள மொழி திரைப்படங்களிலும் பாடியிருக்கிறார். இன்னும் பேசலாம், அதற்கு முன்பாக

0: அலே நான் வாரி அணைச்சா வழுக்கிறியே நீ அலே.
1: ஒரு புல் சாப்பா தஞ்சல் சாப்பாண்டனும் அல்லே.
0: வாழை

0: மனம் அலே உன்னை பார்த்து பார்த்து தினம் காத்து காத்து உடல் வேர்த்து வேர்த்து மனம் அலே
1: போட்டுடாத வாழை தன்

0: கையால் உன்னை தூக்கட்டா. நடிய மாத்து கல்சா ஜல்சா குல்சா பண்ணணுமாலே,
1: பைசா பைசா நைசா போகணுமாலே.
2: பின்னணி பாடகர் ஏஎல் ராகவன் அவர்களது 6ஆம் ஆண்டு நினைவலைகளோடு இது கோடை பண்பலையின் கொடைத்தன்றார். ஏஎல் ராகவன் அவர்கள் திரைப்படங்களில் வாய்ப்புகள் குறைந்த போது ஆரம்ப காலகட்ட தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தார். குறிப்பாக அலைகள், அகல்யா போன்ற தொடர்கள் ஏஎல் ராகவன் அவர்களை மீண்டும் நினைவுகூர வைத்த நாடகங்கள். ஏஎல் ராகவன் அவர்களுடைய இந்த நினைவு நாள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பல ரசிகர்கள் இன்னும் அந்த பாடல் வரவில்லையே என்ற எதிர்பார்ப்போடு அந்த ஒரு பாடலுக்காக காத்து கொண்டிருப்பீர்கள். அது அவருடைய முத்திரை பாடல் அல்லவா? அவர் பெயரை சொன்னவுடன் நினைவுக்கு வரும் பாடல் அல்லவா? கோடை பண்பலையும் இந்த கொடை தென்றலும் அந்த பாடலை விட்டுவிடுமா?

பின்னணி பாடகர் ஏ எல் ராகவன் அவர்கள். ராகவன் அவர்கள். சில குரல்கள் காலத்தை கடந்து ஒலிக்கும், சில பாடல்கள் பல தலைமுறைகளை தாண்டி ஒலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு குரல்தான் ஏ எல் ராகவன் அவர்களுடையது. ஏ எல் ராகவன் அவர்கள் உடல் நலமின்றி 2020 ஜூன் மாதம் இதே நாளில் சென்னையில் நம்மை விட்டு பிரிந்தார். அப்போது அவருக்கு வயது 87. அவர் விட்டு சென்றது இந்த பூமியை மட்டுமல்ல, சிறு வயதிலேயே ஆசை ஆசையாக நேசித்த தன் நாடகங்களை, தன் பாடல்களை, எல்லாவற்றிற்கும் மேலாக இசைத்துறை இணைத்து வைத்த அன்பு மனைவி எம் என் ராஜம் அவர்களை.

என்ன நேயர்களே, ரசித்தீர்களா நிகழ்ச்சியை? பின்னணி பாடகர் ஏஎல் ராகவன் அவர்களை நினைவு கூர்ந்ததா கொடைத்தென்றல்? பாடல் தேர்வு கருப்பு வெள்ளை காலத்து ஒளிபெருக்கியின் முன் உங்களை உட்கார வைத்ததா? பாடல்களை கேட்டதோடு நீங்களும் இணைந்து அனுசரித்தீர்களா அவரது நினைவு நாளை? நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன், ரவிச்சந்திரன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு பொழுதின் வணக்கம் நேயர்களே, நிலவு வெள்ளி விளக்கேற்றி நிசப்த பாதையை காட்டும் நேரம், நட்சத்திரங்கள் கண் சிமிட்டி நல்ல கதைகள் பேசும் நேரம், காற்றின் மென்மை தீண்டலில் காயங்கள் மறையும் நேரம், இரவின் அமைதி மடியில் இதயங்கள் ஓய்வு பெறும் நேரம். இந்த இனிய வேளைக்கு மேலும் இதம் சேர்க்க வருகிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம். இன்றைய நேரலை எந்த மாவட்ட நேயர்களை அழைக்கிறது? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என முழக்கமிட்ட கவிஞர் பிறந்த மாவட்டம். நகரின் மையத்தில் 65 மீட்டர் உயரத்தில் கம்பீரமாக நிற்கும் பாறை கோட்டையை கொண்ட மாவட்டம். 70-க்கும் மேற்பட்ட கொண்டை ஊசி வளைவுகளையும் இயற்கை எழிலோடு மூலிகை வளத்தோடு ஆகாய கங்கை அருவியை கொண்ட கொல்லிமலை அமைந்த மாவட்டம். கோழி பண்ணை தொழிலின் வளத்தால் முட்டை நகரம் என்ற சிறப்பு பெற்று இயற்கை வளம், ஆன்மீக வளம், தொழில் வளம், கல்வி வளம் என பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கும் பெருமைமிக்க மாவட்டமான நாமக்கல் மாவட்ட நேயர்களைத்தான் அழைக்கிறது இன்றைய நினைவே சுகம். வரலாம். நாமக்கல்லின் அறிமுக நேயர்கள் 24, 24, 24 வழக்கமாக பேசக்கூடியவர்கள் 24, 24, 29 முன்னிணைப்புக்கு 0, 4, 5, 4, 2. நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: உங்களை பாட வைத்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் 1.5 இப்பொழுது ஆசையோடு பாடல் கேட்க காத்திருக்கும் நாமக்கல் மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குமார் பேசுறேன்.
0: முதன்முறையா பேசுறதுனால அமைதியா இருக்கீங்களே.
1: இல்லைங்க,
0: சரிங்க. குமார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல்.

0: வேலவனப்பட்டி,
1: வேலகவுண்டன்பட்டி.
0: ஆமா, பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், நறுவலூர்.
1: என்ன ஊருங்க?
0: நறுவலூர்.
1: நடுவலூர்.
0: நறுவலூர்.
1: நறுவலூர்.
0: ஆமாங்க.
1: சரிங்க, நறுவலூர்ல இருந்து பேசுறீங்க குமார்.
0: ஆமாங்க.
1: என்ன பாடலுங்க கேட்கலாம் நிகழ்ச்சியில?
0: இந்த பொன்னுமணியில இருந்து ஆத்து மேட்லிங்க.
1: பொன்னுமணி படத்துல இருந்து. சரிங்க, கேட்கலாங்க. நன்றிங்க.
0: கேட்கலாம்.
1: குருவலூர் குமார்.

0: பொன்னுமணி பட பாடலை நாம் கேட்டு ரசித்த நேரம் 10:13. இன்றைய நினைவே சுகம் அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறது நாமக்கல் மாவட்ட நேயர்களே. இப்பொழுது பாடல் கேட்க இணைப்பில் காத்திருக்கக்கூடியவர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மகேஸ்வரி மேடத்துக்கு இரவு வணக்கம் கூறுவது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் சின்ன பேசுகிறேன்.
0: அது பாதி வந்துச்சுங்க, பாதிக்கு மேல என்னமோ வரல. உங்க ஊர் பேர் மட்டும் மறுபடியும் சொல்லிடுங்க.
1: சின்ன காக்காவேரிங்க.
0: சின்ன காக்காவேரி.
1: ஆமாங்க மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: திருப்பதி.
0: திருப்பதி. சின்ன காக்காவேரி திருப்பதி.
1: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க திருப்பதி, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: எங்களுடைய மாவட்டத்தின் பெருமைகளை எடுத்து சொன்ன நேரத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு படத்தின் பெயர் RRR. பாடல் வரிகள் என் கண்ணுக்குள்ள அந்த வரிங்க.
0: மேடை பேச்சாவே மாறிட்டீங்க நீங்க. என் கண்ணுக்குற நிலவா அந்த பாடல் தானே?
1: ஆமா மேடம், என் கண்ணுக்குற நிலவா.
0: சரிங்க, கேட்கலாங்க திருப்பதி. நன்றிங்க.
1: நன்றி மேடம். நன்றி மேடம்.

0: அந்த இனிய பாடல் நம் மனதை தாளாட்டி சென்ற நேரம் 10:18 இணைந்திருக்கிறோம். நினைவேசகம் நிகழ்ச்சியோடு இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: நமது கோடை பண்பலின் அன்பு அறிவிப்பாளர் மகேஸ்வரி அம்மாவுக்கும் இனிய இரவு வணக்கம்மா.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் ஆண்டூர் கேட் திருச்சாம்பாளையத்திலிருந்து ஜெகதீஷ்.
0: ஜெகதீஷ் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: படத்தோட பேர் ஆணுகாலம். உயிரே உயிரே உயிரே மயிலே வாழ்வு.
0: சரிங்க, கேட்கலாங்களா?
1: ஆ, வாய்ப்புக்கு நன்றிம்மா.
0: நன்றிங்க.

0: நண்பு நேயர்களுக்காக பண்பலை குயில் அந்த பாடலை பாடி முடித்த நேரம் 10:23.
1: இசை மேகம் 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள் காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், நாளை அழைக்கிறது நம் தூரத்து சொந்தங்களை 9 மணிக்கு பானவில், நாளை முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை, நாளை நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் பல்லக்காபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து, பிற்பகல் 1 மணிக்கு உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை, 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளைய நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் கே.ஆர். தோப்பூர் சுப்பிரமணி அவர்களின் பாடல் தொகுப்பில், மாலை 4 மணிக்கு வண்ணத்தோரிகை, நாளை கலக்கல் கேள்வியாக, இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது, நாளைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள் பஞ்சதந்திரம் தை தை தத்தை, இரவு 9 மணிக்கு நினைவே சுகம், நாளை அழைக்கிறது அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களை, முன்னிரவு 11 மணிக்கு இடைவிடாத கானங்களோடு இரவு சிறகு, அவை அனைத்தும் நம் கோடை பண்பலை 100.5 நாளை வழங்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள் கவி இசையின் சந்த உறவில் கலந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரையில்.

0: பண்பலை சொல்லும் நேரம் 10:25 இணைந்திருக்கிறோம் நினைவேசுகும் நிகழ்ச்சியோடு. இன்றைய நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நான் நாமக்கல் மாவட்டம் சின்ன முதலைப்பட்டிங்கிற கிராமத்துல இருந்து தீபா ராமசாமி பேசுறேங்க மேம்.
0: சின்ன முதலைப்பட்டி தீபா ராமசாமி.
1: ஆமாங்க மேம்.
0: எப்படி இருக்கீங்க தீபா?
1: மேம் நல்லா இருக்கேன் மேம். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கால் பண்ணி பேசுனதுங்க மேம். இன்னைக்கு தான் மேம் லைன் கிடைச்சது.
0: எப்படி இருக்கு?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மேம்.
0: சரிங்க சரிங்க. என்ன பாடல் கேட்கலாம் அந்த சந்தோஷத்தோட நிகழ்ச்சியில?
1: மேம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் இயர் தேடி வரும் பண்பலை நாமக்கலுக்கு வந்துருக்கு மேம். மோகன் சார் வந்திருந்தாரு.
0: சரி,
1: நான் அதுல வந்து கவிதை சொல்லி நான் அதுல பங்கேற்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நாளைக்கும் கூட நாமக்கல் வர்றதா சொல்லி.
1: ஆமா, குமாரபாளையம் பல்லக்கபாளையம் கேட்டேன் மேம்.
0: வந்துருங்க, நாளைக்கு முடிஞ்ச ஒரு கவிதையோட வாங்க.
1: ஓகே மேம். நான் டீச்சரா வர்க் பண்றேன் மேம் ஸ்கூல் போய்.
0: அப்படிங்களா?
1: ஆமா,
0: சந்தோஷம். சரிங்க, பாடல் கேட்கலாமா? என்ன பாடல்
1: கேட்கலாம் மேம்? 16 வயதுல இருந்து செந்தூர் போவே எங்க பொண்ணுக்காக சக்தி பிரியா.
0: சரி பாடுங்க ரெண்டு வரி.
1: செந்தூர பூவி, செந்தூர பூவி, சில்லிங்க காற்றே, இம்மன்னன் எங்கே, இம்மன்னன் எங்கே, நீ கொஞ்சம் சொல்லா.
0: சரிங்க, ரொம்ப அருமையாவே பாடினீங்க. நன்றிங்க தீபா. இப்ப உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாம்.

0: கொடை பண்பலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு வரும் மனதோடு ராகத்தில்.
1: என்ன
2: தூரத்து சொந்தம்
1: ஐயா, கூப்பிட்டீங்களா ஐயா?
0: 24 மாவட்டங்களில் இன்னிசை பாடும் உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: நான் யாருன்னு என் பெருமை ஏன் வாயால சொல்லக்கூடாது?
2: நாளை சந்திக்க இருக்கிறது.
3: என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன?
0: கொடைக்கானலில் இருந்து
2: ஏறக்குறைய
0: 250 முதல் 350
2: கிலோமீட்டர் தொலைவில் உள்ள
0: நம் தூரத்து சொந்தங்களை.
4: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது?
2: நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: திருவாரூர்,
2: நாகப்பட்டினம், கடலூர்,
0: நீலகிரி,
2: கேரளத்தின் இடுக்கி மாவட்ட நேயர்கள்.
4: என்னது இம்புட்டு நீளமா இருக்கு அம்மாடி!
0: தூரத்து சொந்தம் நீங்கள்,
2: எப்போதும் உங்கள் பக்கத்தில் நாங்கள்.
1: ஆஹாஹா, ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே, நம்ம பவரை காட்டிட வேண்டியதான்.
0: மனதோடு ராகம்
2: நாளை காலை 8 மணிக்கு.
1: ஓடோடி வா, ஓடோடி வா, ஓடோடி வா.
2: தூரத்து சொந்தம்
5: பண்பலை சொல்லும் நேரம் 10:32 இணைந்திருக்கிறோம். நினைவே சிகம் நிகழ்ச்சியோடு இப்பொழுது இணைய காத்திருக்கும் நாமக்கல் மாவட்ட நேயர் வாங்க. வணக்கம்.
6: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் வடுகம் கிராமத்துல இருந்து மேடம் ராஜேந்திரன் பேசுறேன்.
5: வடுகம் கிராமம்?
6: ஆமாங்க.
5: சரிங்க, வடுகம் கிராமம் ராஜேந்திரன் சொல்லுங்க. நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்?
6: மல்லவீட்டு மைனர்ல இருந்து மனசுக்குள் நாயன சத்தோட பாட்டுங்க.
5: சரி, நாயன சத்தம் ரொம்ப பிடிக்குமோ?
6: ரொம்ப பிடிக்குங்க, கோடை பண்பலையும் ரொம்ப பிடிக்கும்.
5: சரிங்க சரிங்க, உங்களை போன்ற நேயர்கள் கோடை பண்பலைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: ஆரம்ப காலத்துல இருந்தே பேனங்க.
5: சரிங்க, தொடர்ந்து இணைஞ்சு

மனசு அப்படியே ஒரு மயிலிறகால வருடிட்டு போயிடுச்சு இந்த பாட்டு அப்படின்னு தான் சொல்லணும். 10:38 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்றைய நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடல்களை தந்துட்டு இருக்கு. இப்போ

0: அடுத்ததா இந்த பாடலை கேட்கறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: மகேஸ்வரி அம்மாவிற்கு இரவு வணக்கங்களுடன் கைலாஸ் மலை மலருங்க அம்மா.
0: சொல்லுங்க மலர், என்ன பாடல் கேட்கலாம்?
1: அம்மா எனக்கு படம் முத்துக்களே பாடல் வந்து ஏறெடுத்து ஏறெடுத்து அந்த பாடல் போடுங்கம்மா. ரொம்ப நன்றிங்க அம்மா.
0: நன்றிங்க. ஏறெடுத்து இந்த நேரத்தில்.
1: ஆமாங்கம்மா.
0: சரிங்க, விவசாயிகளுக்கு இரவு பகல் என்ன, எல்லாமே ஒரு நேரம். இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் கூட வயல்வெளிகள்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு கூட எவ்வளோ விவசாயிகள், அதுவும் நம்மளுடைய பண்பலையை கேட்டுக்கிட்டே கூட தண்ணீர் பாய்ச்சிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. அவங்களுக்கு சேர்த்து இப்போ பாடல் கேட்கலாமா?

0: ஏற்பிடித்து நமக்கெல்லாம் சோறு போடும் விவசாய பிரம்மாக்களை நினைத்து நிகழ்ந்து மகிழ்ந்த நேரம் இரவு 10:43. அன்பு நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு வரவிருக்கிறது வானவில். நாளைய வானவில்லின் வண்ணம், சாலை விபத்துகள் எதிர்பாராமல் நடக்கிறதா, வீதி மீறல்களால் நடக்கிறதா? சாலை விபத்துகள் எதிர்பாராமல் நடக்கிறதா, வீதி மீறல்களால் நடக்கிறதா? விவாதம் என்ற வானவில்லாக. நினைவே சுகம் நிகழ்ச்சியிலேயோடு இணையும் அடுத்த நாமக்கல் மாவட்ட நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்க?
1: நாமக்கல் கிருஷ்ணகுமார்.
0: சுமதி
1: பேசுறேன்மா.
0: சுமதி, அமைதியா பேசுறீங்களே, எல்லாம் தூங்கிட்டாங்களா வீட்டுல? சத்தம் போட்டு எழுப்பிடக்கூடாது, அந்த கவனம் இருக்கு. சரி சரிங்க சுமதி, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்? கேட்கலாமா சுமதி?
1: நன்றிங்கம்மா, உங்க கூட பேசி ரொம்ப சந்தோஷம்.
0: எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கேக்கலாமா? நன்றி.
1: கேக்கலாங்கம்மா.

0: நினைத்தில்லைங்க, இந்த மாதிரி பாடல் கேட்ட உடனே அப்படியே சோகம் வந்து மனசில் ஒட்டிக்குது, என்னன்னு தான் தெரியல. 10:49 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ம், வந்துட்டீங்க, பேசுங்க.
1: ஆ, வந்தேங்க.
0: ம், யார் பேசுறீங்க?
1: செங்கோட்டுவே.
0: செங்கோட்டுவே?
1: திலகவதி.
0: திலகவதி. எங்க இருந்து பேசுறீங்க?
1: வெண்ணந்தூர்.
0: வெண்ணந்தூர். ம், என்னங்க விட்டு விட்டு நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
1: இல்ல இல்ல, டவர் கேக்குது.
0: ம், சரிங்க சரிங்க. என்ன பாடலுங்க கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: நீங்கள் கேட்ட வைக்க.
0: ம், சரிங்க. நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து பாடல். சரி, கேட்டலாங்க. டவர் வந்து வேற கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, பாடல் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. நன்றிங்க செங்கோட்டுவேல்.

0: குழந்தைகளின் புன்னகை கேட்டு நம் மனமும் புன்னகைத்த நேரம் 10:54. நிகழ்ச்சியோட நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். யாரு நிறைவா பேச வந்திருக்காங்க கேட்கலாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஆர் சோகுமார் பேசுறேங்க.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் ஓடப்புலி அகரகரம் வண்ணாம்பாறைங்க.
0: வண்ணாம்பாறை.
1: ஆமாங்க.
0: சொல்லுங்க சிவகுமார், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: கரகாட்டக்காரம் படத்துல இருந்துங்க, மாங்குயில் பூங்குயில்.
0: சரிங்க, கேட்கலாங்க. நன்றிங்க சிவகுமார். ஒலிக்கும் பாடலோட நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. அதுவரை, பகல் மனிதனுக்கு உழைப்பை கற்றுத்தந்தால், இரவு அவனுக்கு தன்னை அறிய சொல்லித் தருகிறது என கூறி நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

இரவின் நடுவில் மிளிரும் நட்சத்திரங்கள். கண்ணை சிமிட்டி கதை பேசட்டும். குளிர்காற்று கொஞ்சம் தேகம் வரலட்டும். இருள் கொஞ்சம் கனவை இதமாக்கும் நேரம். இசையால் இணைத்து இமைகள் மூடி இதமாய் ரசிக்க கோடை பன்மலையின் 105 இரவு சிறகு. இனிய இரவு வணக்கம் நேர்களே.

0: இருள் கொண்ட இரவை இசையால் இணைத்தது கோடை பண்பலையின் உருப்பிலி ஐந்தில் இரவு சிறகு. நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேய உறவுகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே. நம் இனிய கோடை பண்பலையின் உருப்பிலி ஐந்தில் நாளை வளம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள், மாலை 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 அனில் பாஸ்தா. சேலம் தி காவிரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ், குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸின் வசந்த விடியல். இதில் சேவை செய்திகள், கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:30 கேட்கலாம் சுகமான காலை. 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அஞ்சு. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக. 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸின் வானவில். 9:30 கேட்கலாம் சேலம் தி காவிரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸின் வானவில். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை, நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையம் வட்டம் பல்லக்காபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை. 12:40 தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 டோல்தமாக்கா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து, சேலம் மாவட்டம் KR தோப்பூர் சுப்பிரமணியம் அவர்களின் தெரிவில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் தி காவிரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ், குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸின் வண்ணத்தூரிகை கலக்கல் கேள்வியாக. மாலை 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை. மாலை 5 மணிக்கு இடைக்கால இன்னிசை கீதங்களோடு சித்திரச்ச வானம். 5:10 பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் மயிலப்பன் அவர்கள் மற்றும் ஹரி ஆதிசங்கர். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் சித்திரச்ச வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:10 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:10 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின். 6:30 தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக. 6:40 பண்ணையும் பசுமையும். 7:00 தங்கள் அன்புடன் நேர்களின் விமர்சன கடிதங்களோடு. 7:55 சேவை செய்திகள். 8:00 இளமை பேசுகிறது பஞ்சதந்திரம் தைத்தை தத்தை. 9:00 கொடைத்தஞ்சல், 10:00 நினைவே சுகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேர்களுக்காக. 11:00 இடைவிடா இன்னிசை கீதங்களோடு இரவு சிறகு. இவையாவும் நமது கோடை பண்பலை 100.5 நாளை வளமறியிருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு, அதிகாரம் தகையணங்குறுத்தல், குரல் எண் 1083.

0: யமன் என்று சொல்லப்படுவதை இதுவரை நான் கண்டதில்லை. இப்போது கண்டுகொண்டேன், அது பெண் தன்மை கொண்ட போர் புரியும் பெரிய கண்களை உடையது என்று. குறள் எண் 1083, அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.
1: பண்டறியேன் கூட்டென்பதனை இனி அறிந்தேன் பெண் தகையால் பேரமர்கட்டு.
0: யமன் என்று சொல்லப்படுவதை இதுவரை நான் கண்டதில்லை. இப்போது கண்டுகொண்டேன், அது பெண் தன்மை கொண்ட போர் புரியும் பெரிய கண்களை உடையது என்று. குறள் எண் 1083, அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.
2: தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது.

என்று பொழுந்துள்ள இந்த புதிய நாளில் புதிய சிந்தனைகளோடும் புதிய முயற்சிகளோடும் நீங்கள் செய்யும் எல்லா செயல்களிலும் வெற்றியை பெற வாழ்த்தி நிகழ்ச்சிகளை நமது வளமான அலைவரிசை 100.5 MHz கேட்டு மகிழ அன்புடன் அழைக்கின்றோம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சகவருடம் 1948, ஜெய்ஷ்ட 30, பிரபாவ ஆண்டு ஆணி திங்கள் 6ஆம் நாள், 2026 ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. நேரம் அதிகாலை 4:56.

கருணை கடலே, காத்திடும் இறையே, கலங்கிடும் மனதிற்கு ஆறுதல் நீயே. பரம்பொருளின் அருள் நிழலில் வாழ எங்கும் நிறைந்த நாளும் நமைக்காகும் இறைமையின் புகழை போற்றி வழிபட கூடை பன்மலை நுறுபுள்ளி ஐந்தில் அருள் மாலை.

இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் காலை 5:20. அன்பும் அருளும் ஒளியுமாய் நிறைந்த இறைமையின் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

வாடும் மனதில் வசந்தமாய் வந்து வழி தெரியாத நேரத்தில் ஒளியாய் நின்று தடைகள் பல வந்தாலும் துணையாய்

உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 நேரம் காலை 5 மணி 29 நிமிடம்.